0: பாரு பாதை உயர்த்துங்கள்,
1: அதிலுள்ள கற்களை பொறுக்கி
0: போடுங்கள், அதிலுள்ள கற்களை பொறுக்கி போடுங்கள்,
1: ஜனங்களுக்காக கொடியை ஏற்றுங்கள்,
0: பாதை உயர்த்தி அதிலுள்ள கற்களை பொறுக்கி போடுங்கள். Praise the Lord. கற்களை பொறுக்கி, ஏன் கற்களை பொறுக்கி போடணுமா? நாம் நடக்கிற பாதையிலே கற்கள் இருக்குமானால் அதனால் நமக்கு என்ன உண்டாகும்? ஒன்று, நிச்சயமாய் காயம் உண்டாகும், காயம் நிச்சயமாய் உண்டாகும். இரண்டாவது, நம்முடைய வேகத்தை குறைக்கும். ஒரு வேகத்தில் நம்ம புறப்படுவோம், ஆனால் அந்த வேகம் அங்கே தடைபடும் போது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே சோர்வு வந்துடும். மூன்றாவது, கற்கள் நம்மை இடற பண்ணும், விழப்பண்ணும். இந்த கற்களை நீ பொறுக்கி போட்டு கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள். கற்களை பொறுக்கி போடணுமா? போன வாரம் இதை நாம் ஆரம்பித்தோம். எது காயத்தை உண்டாக்குகிறது? ஆறாத புண். இதுக்கு காரணம் என்ன? பலத்து போன உன் பாவம். அப்படி என்றால் பாவம் என்கிற கற்களை இந்த பாதையிலிருந்து நாம் பொறுக்கி போடும் வரைக்கும் காயம் நமக்கு ஆறாது. ஹல்லேலூயா! நீ கற்களை பொறுக்கிப்பார். பல வருடங்களாய் ஆறாத வலி, ஆறாத காயங்கள், வேதனை, கசப்பு, வாழ்க்கை குறித்த ஒரு வெறுப்பு, சந்தோஷம் இல்லாத சூழ்நிலை, பணம் இருக்கு, வீடு இருக்கு, வேலை இருக்கு, குடும்பம் இருக்கு, ஆனா நிம்மதி இல்லை, படுத்த தூக்கம் வர மாட்டேங்குது, ஆகாரத்தை ஒழுங்க புசிக்க முடிய மாட்டேங்குது, ஏன் வேதனை? ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கற்களை நீ பொறுக்கி போட்டு பாரு, நீ ஜெயத்தின் கொடியை உன்னால ஏற்ற முடியும். இந்த காரியத்தில் உன்னால் ஜெயம் எடுக்க முடியாமல் இருந்தாயோ, அந்த காரியங்களில் உன்னால் ஜெயம் எடுக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. கற்களை பொறுக்கி போடணும். இது குறித்து நிறைய பேசினாலும் இதுல ஒரு காரியத்தை கூட நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த பாவ செயல்கள், பாவ கிரியைகள் கற்களாய் விழுகிறது. நம்முடைய பாதையில கற்களாய் விழுந்து என்ன செய்கிறது? அது குவியல் ஆகிறது, அது ஒரு மதிலாய் எழும்புகிறது. இதை குறித்து தான் எசேக்கியேலை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் எப்படி எழுதி வைத்தார்? எசேக்கியேல் 43 அதிகாரத்தின் 8 வசனம். எசேக்கியேல் 43:8.
1: அவர்கள் எனக்கும் தங்களுக்கும் நடுவே,
0: எனக்கும் தங்களுக்கும் நடுவே
1: ஒரு சுவர் இருக்கும்படி,
0: ஒரு சுவர் இருக்கும்படி
1: தங்கள் வாசற்படியை,
0: தங்கள் வாசற்படியில்
1: என் வாசற்படி அண்டையிலும், தங்கள் வாசல் நிலைகள் என் வாசல் நிலைகள் அண்டையிலும்
0: சேர்த்து
1: என் பரிசுத்த நாமத்தை,
0: என் பரிசுத்த நாமத்தை
1: தாங்கள் செய்த
0: அருவறுப்புகளினால்
1: தீட்டுப்படுத்தினார்கள்.
0: ஆகையால்
1: என் கோபத்திலே அவர்களை நாசமாக்கினேன்.
0: நல்ல கவனிங்க. என் வாசற்படி அவங்க வாசற்படி எல்லாம் சேர்ந்துதான் இருக்கு. வெளிப்பிரகாரமா பார்க்கும்போது எல்லாம் ஆலயத்துக்கு அடுத்ததாரெல்லாம் காணப்படுகிறார்கள், எல்லாம் நெருக்கமானவர்களா தான் காணப்படுகிறார்கள். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு அவங்க கிட்ட சேர முடியல, அவங்களுக்கும் என்கிட்ட சேர முடியல. வெளியே பார்க்க எல்லாம் நல்லதான், சர்ச்சை பக்கத்துல தான் வீடு, எல்லாம் ஆண்டவருக்கு அடுத்த காரியத்துல ஃபஸ்ட்டு. பார்க்கும்போது எல்லாம் நல்லா தான் இருக்கு. இவங்களுக்கு என்ன, எப்பவுமே ஆண்டவர் சமூகம், ஆண்டவர் சமூகம், ஆண்டவர் சமூகம், எப்பவுமே எதுனாலும் சர்ச்சுக்கு தான் ஓடி வராங்க, எல்லாமே சூப்பரா தான் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் கரெக்டு தான், ஆனா எனக்கு அவங்க கிட்ட சேர முடியல, அவங்களுக்கு என்கிட்ட சேர முடியல. ரீசன் என்ன? எனக்கும் அவங்களுக்கும் நடுவில் ஒரு சுவர் இருக்கிறது, ஒரு சுவர் இருக்கிறது. நான் சொல்லுகிற வார்த்தையை நல்லா கவனிக்கணும். ஒரு சர்ச் அட்டன் பண்ணிட்டு போறதல்ல ஆசீர்வாதம். தேவ பிரசன்னத்தில் தெய்வீக தொடுதலை உணர்ந்து அனுபவித்து போவதுதான் ஆசீர்வாதம். திருப்பி சொல்றேன், நான் இன்னைக்கு சர்வீஸ் அட்டன் பண்ணிட்டேன், போறேன், சாயங்காலம் விடியற்காலமாகி முதல் நாள் ஆயிட்டு, ஒரு சர்வீஸ் அட்டன் பண்ணுவதல்லங்க ஆசீர்வாதம், அவரை சந்தி

0: சபையே நல்ல கவனமா கேளுங்க, இவ்வளவு நேரம் 9 to 12 நம்ம சர்வீஸ் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் முடிந்து விட்டது. இன்னும் தெய்வ பிரசன்னத்தை அனுபவிக்காமல் சிலர் இருக்கிறீங்க. கர்த்தர் இன்னைக்கு அன்பா பேசுறா. இந்த சர்வீஸ் டைம் மாத்திரமல்ல, ஆண்டவருடைய பிரசன்னம் என்பது 24/7. 40 நாள் மலையிலிருந்து மோசே இறங்கி வரா, 41வது நாள் ஜனங்கள் மோசையை பார்க்கிறாங்க. மோசையின் முகத்தில் பிரசன்னத்தை பார்த்தாங்க. பிரசன்னத்தை விட்டு வரவில்லை, அவன் பிரசன்னத்தில் இருந்து வந்தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, வந்துட்டாங்கப்பா, ஆனா நெருங்க முடியல. ஏன் முடியல? எனக்கு அவங்களுக்கு நடுவில் ஒரு சுவர் இருக்கிறது. சுவர் திடீர்னு வரக்கூடியதா? இல்ல, ஒரு மதிலை கட்ட முதலாவது ஒரு கல்லை தான் வைப்பார்கள். இந்த சுவர் எப்படி வந்தது? ஒவ்வொரு பாவ செயல்கள், கற்கள் கற்கள் விழுந்து விழுந்து விழுந்து விழுந்து இப்போ சுவரா இருக்கு. இது பாதுகாப்பின் சுவர் அல்ல, இது நாசத்தின் மேல் நாசத்தை வருத்துவிக்கிற சுவர். ஆண்டவர் சொல்றாரு, இது நாசமா போக பண்ணுகிற சுவர். அல்லது பாவத்தின் நாசமா, அல்லது பரிசுத்தரின் வாசமா? நம் நடுவிலே உலாவி நம்முடைய தேவனா இருக்க விரும்புகிறார் அவர். நம் நடுவிலே உலாவி நம்முடைய நம்மோடு கூட நம் குடும்பத்திலே, நம்முடைய சபையிலே, நம்முடைய தேசத்திலே அவர் வாசமா இருக்கிறார். இன்னும் சில காரியங்கள் நீ விடாமல், இன்று அது உனக்கு இன்பமா இருக்கலாம், இன்று அது உனக்கு உன் மகன் மனதிலே மகிழ்ச்சியை கொடுக்கலாம், ஆனால் அது ஒரு மதிலை எழுப்பிக் கொண்டிருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே. ஒரு மதில் நமக்கு முன்பாக இருக்குமானால் அடுத்த ஸ்டெப் நம்மால் எடுத்து வைக்க முடியாது. ஒரு மதில் நமக்கு முன்பா இருக்குமானால் இதோட முடிந்தது என்கிற எண்ணம் நம் மனதில் உருவாகிவிடும். ஒரு மதில் நமக்கு முன்பா இருக்குமானால் நமக்கு முன்பாய் தேவன் ஆயத்தம் என்னதை காண முடியாது. இதோ உங்கள் பாவங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாய் பிரிவினை உண்டாக்கி இருக்கிறது. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு வர வேண்டிய நன்மையை உங்களுக்கு வரவிடாதபடி தடுக்கிறதுன்னு எரேமியா 5:25 தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கற்களை பொறுக்கி போடுங்கள். ஹல்லேலூயா. அவர் காயத்துக்கு மருந்தாய் வருகிறவர் மாத்திரமல்ல, அந்த காயம் இனி வராதபடி நம்மை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அடிக்கடி சொல்லுகிற எக்ஸாம்பிள், ஒரு முள் உடைந்து காலில் குத்தி கால் வீங்கி விடுமானால் ஹாஸ்பிட்டலில் போனால் மருந்து வைப்பாங்க. முள்ளை உடைச்சி எடுக்கிறாங்க, ஆனால் ஒரு பீஸ் உள்ளதாக இருக்கு, வெளியே வீக்கம் தெரியுது. வீக்கம் வற்ற மருந்து வைக்கிறார்கள், அந்த வீக்கம் வற்றும் அந்த மருந்துடைய எஃபெக்டில். அந்த மருந்துடைய எஃபெக்ட் போகும்போது மீண்டும் கால் வீங்க துவங்கும். மீண்டும் மீண்டும் இதை வச்சு வச்சிருந்தா டெம்பரரி ரிலீஃப், அந்த வீக் அந்த மருந்துடைய எஃபெக்டில் அந்த வீக்கம் வற்றும். மருந்துடைய எஃபெக்ட் போனதும் திரும்ப வீக்கம் வரும். அப்போ இந்த வீக்கம் இனி வராமல் இருக்கணும்னா, இந்த கால் கெடாமல் இருக்கணும்னா, நீ கொஞ்சம் உன் காலை ஆப்ரேஷன் பண்ண விட்டு கொடுக்கணும். எதுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்? உள்ள ஒரு சின்ன பீஸ் முள் இருக்கு. அது மருந்து வைக்கிறது மாதிரி எளிதான காரியம் அல்ல, சுகமான காரியம் அல்ல. அது கத்தியை வச்சு விளையாடுறக்குரிய காரியம். அது காயத்துக்கு மேல இன்னும் கொஞ்சம் காயம் கொடுக்கிறது மாதிரி தான் இருக்கும். என் ஆண்டவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறவர். அவர் காயப்படுத்துறது எதுக்கு தெரியுமா? இனி உனக்கு காயம் உண்டாகாதிருப்பதற்காக. அவர் சீழ்பிதுக்கி எண்ணெயை பூசி நம்மை குணமாக்குகிற தேவர். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. தேவன் உணர்த்துகிற காரியம் நமக்கு சரியென்றே தோன்றுவதா இருக்கலாம். தேவன் ஒன்றை உணர்த்துகிறாரா, இதை அகற்று என்று சொன்னால் அதை யோசிக்காமல் அகற்று, இல்லை என்றால் அது உனக்கு மிகப்பெரிய முறிவையும் மிகப்பெரிய காயத்தையும் உண்டாக்கும். அகற்று என்று சொன்னால் அகற்றி விடு. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். நான் நாசமாகாதிருக்க அவர் நம் நடுவில் வாசமாயிருப்பது அவசியம். மீண்டும் சொல்லுகிறேன், நான் நாசமாகாதிருக்க, நாம் நாசமாகாதிருக்க. ஆராதனைக்கு பஞ்சம் இருக்காது, ஆராதனை நடக்கும். அதான் ஆண்டவர் சொல்கிறாரில்ல, என் வாசற்படி அண்டே தான் அவங்க வீட்டு வாசற்படியெல்லாம் இருக்குது. துதி இருக்குது, ஜபம் இருக்குது, ஆராதனை இருக்குது, உபவாசம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் கற்கள் இருக்கு, ஒரு சுவர் இருக்குது. எனக்கு அவங்கள பார்க்க முடியல, அவங்களுக்கு என்ன பார்க்க முடியல.
1: இந்த சுவர் இருக்கிறது வரைக்கும் அது நாசத்துக்கு மேல நாசம் தான் கொண்டு வரும். ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் சமூகத்தில் தேவ பிரசன்னந்தான் கண்ணாடி. ஒரு கண்ணாடி முன்னாடி எதுக்கு போய் நிப்போம்? என் முகம் அதில் தெரியுதான்னு பார்க்கறதுக்கா? இல்லை, என்னில் உள்ள குறை அதை காண்பித்து கொடுக்கும், நான் என்னை சரி செய்ய வேண்டும். கண்ணாடிக்குள்ளிருந்து ஒரு கை வந்து எனக்கு தலை சீவியெல்லாம் விடாது, கண்ணாடிக்குள்ளிருந்து ஒரு கை வந்து ஒன்றும் செய்யாது, கண்ணாடி என்னை காண்பித்து கொடுக்கும். தெய்வ பிரசனம் அப்படிதான் நமக்கு உணர்த்தும், நமக்கு காண்பித்து கொடுக்கும். இயேசு சொன்னார், லாசருவை உயிர்த்தெழுத உயிர்ப்பிக்க போகும்போது இந்த கல்லை மாற்றுங்கள் என்றார். போன வாரம் இந்த வார்த்தையை சொன்ன ஒரு விஷயம் கூட சொல்லுகிறேன், செத்தவனை உயிரோடு எழுப்பது கடினமான காரியமா, கல்லை மாற்றுவது கடினமான காரியமா? ஆமென். நாலு நாள் ஆச்சு அவன் சரீரம் அழுகி. அப்படின்னா அதுக்குள்ளே அந்த ஆத்துமா இல்லை, அந்த ஆத்துமா இளைப்பாடுற இடத்துல இருக்குது. இல்லை, ஒருவன் ஆவி பிரியும் போது அந்த ஆத்மா சரீரத்தை விட்டு பிரிந்து விடும். இப்ப நாலு நாள் ஆச்சு. யூதருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, ஒரு ஒரு மரித்தானால் அவனுடைய ஆவி, அவனுடைய ஆத்மா அந்த சரீரத்தை சுத்தியே மூணு நாள் சுத்தி சுத்தி வருமா. எல்லா இடத்துலயும் இந்த மூட நம்பிக்கைகள் உண்டு. அவர்களுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை இருந்து ஆண்டவர் அந்த நம்பிக்கையை உடைக்க நாலாவது நாள் வந்தா. எனவேதான் மார்த்தால் சொன்னார், ஆண்டவரே நாலு நாள் ஆயிட்டே ஆண்டவரே, அதாவது மூணு நாளைக்குள்ள வந்திருந்தா பிடிச்சு ஏதாவது உள்ள வைக்க வாய்ப்பு இருக்கிறது. என் ஆண்டவர் யார் தெரியுமா? இல்லாதவைகளை இருக்கிறதை போல வரவழைக்கிற தேவன். அப்போ இந்த ஆத்மா எங்க இருந்திருக்கும் எனக்கு தெரியாது, ஆனால் லாசருவே வெளியே வா என்ற வார்த்தை வந்ததும் அந்த ஆத்மா அந்த சரீரத்துக்குள்ளே போனது, அந்த சரீரம் உயிர்ப்பிக்கப்பட்டது, அவன் வெளியே வந்தான். இவ்வளவு பெரிய காரியத்தை நடத்தின ஆண்டவருக்கு இந்த கல்லை மாற்ற முடியாதா என்ன? இல்ல, நீ கல்ல மாத்து. மாற்றக்கூடியவர்கள் அங்கே நின்றார்கள், மாற்றினது. இயேசு மறித்து கல்லறையில் வைக்கப்பட்ட போது ஸ்திரீகள் சிலர் அதிகாலையில் எழுப்பி புறப்பட்டு வந்தார்கள். ஆனா அவங்களுக்குள்ள ஒரு ஏக்கம், நமக்காக யார் இந்த கல்லை புரட்டி போடுவான்? அவங்க வந்து பார்க்கும்போது ஒரு தூதன் இறங்கி அந்த கல்லை புரட்டி அதன் மேல் உட்கார்ந்திருப்பதை கண்டார்கள். என்ன செய்தி? நம்மால் முடியாததை அவர் நமக்காய் செய்து முடிப்பார், ஆனால் நம்மால் முடிந்ததை, நாம் அகற்ற வேண்டியதை நம்மிடத்திலே அகற்ற சொல்லுவார். நம்மால் அகற்ற முடியாததை அவர் நமக்காய் அப்புறப்படுத்துவார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை, நல்ல கரங்களை தட்டி. பாவம் என்கிற கல்லை, பாவம் என்கிற கல்லை அகற்றி போடு. ரெண்டாவது, இந்த கல் என்ன செய்யுமா? வேகத்தை குறைக்கும். ஒரு வேகத்தில் ஓடிட்டு இருப்போம், வேகத்தில் ஓடும் போது பல காரியங்களை செய்வோம். நமக்குள்ள இருக்கிற வேகத்தில் நாம செய்யற காரியங்கள்லாம் திரும்பி பார்த்தா என்னெல்லாமா செய்திருப்போம், ஆனா திடீர்னு ரெண்டு மூணு கல்லு கிடக்குது பாருங்க, அது அப்படி வேகத்தை குறைக்குது. வேகம் குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள சோர்வு வந்துடும். சோர்வு வந்தாலே தொடர்ந்து ஓட வேண்டும் என்கிற எண்ணம் அப்படியே மட்கி மட்கி மட்கி மட்கி போயிடும். இன்னைக்கு இந்த சோர்வின் கல்லை அகற்றும்படி பரிசுத்தாவியானவர் நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க, சத்தம் ஆமேன் சொல்லுங்க. ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 18:45-46 வசனங்கள். வேகமா வேகமா வாசிங்க.
2: அதற்குள்ளாக வானம் மேகங்களினால்,
1: அதுக்கு முன்னாடி உள்ள சம்பவங்கள் எல்லாம் தெரியும், நான் அதெல்லாம் பேசினா டைம் இருக்காது, நான் அந்த சம்பவத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன்.
2: காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று,
1: பெருமழை உண்டாயிற்று.
2: ஆகாப் ரதத்தில் ஏறி,
1: ஆகாப் ரதத்தில் ஏறி
2: இஸ்ரவேலுக்கு போனான்,
1: இஸ்ரவேலுக்கு போனான்.
2: கர்த்தருடைய கை,
1: கர்த்தருடைய கரை
2: எலியாவின் மேல் இருந்ததினால்,
1: எலியாவின் மேல் இருந்ததினால்
2: அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு,
1: அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு
2: இஸ்ரவேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான்.
1: இப்ப ரதம் எவ்வளவு வேகமா ஓடும், இவனுக்கு ரதம் கிடையாது, ஆனா கர்த்தருடைய கரம் அவனோடு இருந்ததுனால ரதத்துக்கு பின்னாடி விரட்டி வந்தான்னு சொல்லல, ரதத்துக்கு முன்பாக ஓடுகிறான். இப்படி வேகமாய் ஓடினவன் எலியா, கர்த்தருடைய கரம் இருக்குங்கிற நம்பிக்கையில பலத்துல வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறான். அடுத்து என்ன நடக்கிறது? அடுத்த அதிகாரத்தின் 1 வாசியுங்கள்.
2: எலியா செய்த எல்லாவற்றையும்,
1: எலியா செய்த எல்லாவற்றையும்,
2: அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொண்டு போட்ட செய்தி அனைத்தையும்,
1: அனைத்தையும்
2: ஆகாப் இசபேலுக்கு அறிவித்தான்,
1: ஆகாப் இசபேலுக்கு அறிவித்தான்.
2: அப்பொழுது இசபேல் எலியாவினிடத்தில்
1: ஆள் அனுப்பி
2: அவர்களில் ஒவ்வொருனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று சொல்ல சொன்னார்.
1: இப்ப உயர் அதிகாரத்தில் இருக்கிறவள், உண்மையில இசபேல் ஒரு மிருக குணம் உள்ளவள், யாரையும் கொல்லுவாள், எதற்காகவும் கொல்லுவாள். அப்படிப்பட்டவளுக்கு இந்த செய்தி வருகிறது. அவள் என்ன செய்கிறாள்? எலியாவுக்கு ஒரு எச்சரிப்பு, நாளை இந்த நேரத்தில் இதே போல நான் உன்னை பழிக்கு பழி வாங்குவேன் பாரு அப்படின்னு சொல்லும் போது எலியா ஓடிட்டு தான் இருக்கிறான். ஆனா என்ன நடக்கிறது? மூன்றாவது வசனம்,
2: அவனுக்கு அது தெரிந்த போது,
1: அவனுக்கு அது தெரிகிறது வரைக்கும் வேகமா ஓடிட்டு இருக்கிறான். அவனுக்கு அது தெரிகிறது வரைக்கும் ஓடிட்டு இருக்கிறான். அவனுக்கு அது தெரிந்த போது
2: எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர் சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டு அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணமாய் போய் ஒரு சூறை

ஹல்லேலூயா. நீ ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்து கொண்டால்தான் ஜீவ கிரீடம். வேகமாய் ஓடி இருக்கிறான், சோர்வு வந்துட்டு சோர்ந்து போய் சூறச்செடிக்கு கீழே சுருண்டு படுத்தான். அதாவது நம்ம கெப்பாசிட்டிக்கு உள்ள அடங்குகிற காரியங்கள் எல்லாம் நம்ம தாக்குப்பிடிக்க முடியும். அதுக்கு மேலே கொஞ்சம் கூடிட்டுனாலே நம்ம வேகம்லாம் ஆட தொடங்கிடும், தளர ஆரம்பிச்சிருவோம். அதோட நமக்கு என்ன தோணும்னா போதும். ஏன்னா அடுத்து வருகிற விளைவுகளை காணும் சக்தி எனக்கு இல்லை. அடுத்து என்ன நடக்க போகுது எனக்கு தெரியல, யாரோடு பேசுகிறார் என்று தெரியவில்லை. ஆனால் ஒன்று மாத்திரமே நாவியில் நான் தெளிவாய் உணர்கிறேன், அநேகர் வேகமாய் ஓடி சோர்ந்து போயிருக்கிறீங்க. உங்கள் காதுகள் கேட்ட சில வார்த்தைகள் நிமித்தம் ஹல்லேலூயா. அந்த நாட்களிலே எசபேலுக்கு மிஞ்சி ஒண்ணுமே நடக்காது. அப்ப அவ இவ்வளவு வெறியா சொல்லும் போது எலியா ஒன்றை தீர்மானித்தான். என்ன தீர்மானித்தான்? நிச்சயமா அவ செஞ்சிருவான். போதும் ஆண்டவரேன்னு சொல்லி சூரச்செடிக்கு கீழே சுருண்டு படுத்த போது வேதம் சொல்லுகிறது, தூதன் அவனை தட்டி எழுப்பினார், தட்டி எழுப்பினார். தட்டி எழுப்பினதும் எழும்பி பார்க்கிறான், அவனுக்கு முன்பாக அப்பம் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அப்பம் யார் கொண்டு வந்தது? தூதன் கொண்டு வந்தது. தூதன் கொண்டு வந்தது என்றால் இது எங்கிருந்து கொண்டு வந்த அப்பம்? நிச்சயமாய் வானத்திலிருந்து கொண்டு வந்த அப்பம். நல்ல கவனிங்க, தட்டி எழுப்புகிறார். நான் அதை இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே சொல்ல விரும்புகிறேன். அவன் போதும் ஆண்டவரேன்னு சொல்லி சூரச்செடிக்கு கீழே சுருண்டு படுத்த போது ஒரு கரம் அவனை தட்டி எழுப்புகிறது. எந்த கரம் தெரியுமா? ராகாபின் ரதத்துக்கு முன்பாய் ஓடும்போது அவன் மேலிருந்த அதே கரம் சூரிய செடிக்கு கீழே சுருண்டு படுத்த போதும் அந்த கரம் அவனோடு இருந்ததை கர்த்தர் அவனுக்கு உணர்த்தினார், அவனை தட்டி எழுப்பினார். இந்த பகல் வேளையில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, அன்று நீ வேகமாய் ஓடின, உன்னை ஓட வைத்த அதே கரம் இன்று உன்னை விட்டு விலகவில்லை என்பதை நம்புறவங்க மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. அன்று என்னை வேகமாய் ஓட வைத்த அதே கரம் இன்றும் என்னை விட்டு விலகவில்லை, என்னை விட்டு விலகவில்லை, என்னை விட்டு விலகவில்லை. ஆமே. தட்டி எழுப்பினார். எதற்காக? இந்த அப்பத்தை பூசி. எதற்கு பூசிக்கணும்? நீ பலப்படணும். ஏன் பலப்படணும்? நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம். உன் ஓட்டத்தின் பாதையை தீர்மானிப்பது எசபேல் அல்ல. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற ஒரு உன்னதமான தேவன் எனக்கு இருக்கிறார். என் வாழ்க்கை பயணத்தை, என் ஓட்டத்தை தீர்மானிக்கிறவரும் எழுதி வைத்திருக்கிறவரும் அவரே. ஆமென் சொல்லுங்க, சத்தமாவேன் சொல்லுங்க. புசித்து பலப்பட அவனை புசிக்க பலப்படுத்துகிறார். சாப்பிடுறதுக்கும் ஸ்ட்ரென்த் வேணும், சாப்பிட்டு பலப்பட அவனை சாப்பிட பலப்படுத்துகிறார். அதுதான் என்ன தெரியுமா? தட்டி விடுறது, தட்டி விடுறது. ஆமென் சொல்லுங்க, சத்தமாவேன் சொல்லுங்க. தட்டி விடுற ஒரு கரம் எனக்கு இருக்கிறது. உலகம் தள்ளிவிட நினைக்கும் போதும் இன்னும் நாம விழாம இருக்க காரணம் தட்டி எழுப்புகிற ஒரு கர்த்தர் எனக்கு இருக்கிறார். எழும்பு எழும்பு பலன் கொள், எழும்பு எழும்பு பலன் கொள் என்று சொல்லி என்னை தட்டி எழுப்புகிற கர்த்தர். ஆமென். கரங்களை தட்டி அப்பாவுக்கு மகிமை. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார், சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை கொடுக்கிறார். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், எழும்ப கூட முடியாத சூழ்நிலையில இன்று என்னால நிக்க வைக்கிறார் ஆண்டவர், இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா நடக்க வைக்கிறார் அப்படின்னு யாராவது சொல்றீங்கன்னு உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லுகிறேன். ஏன் தெரியுமா தட்டி எழுப்புகிறார்? நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம். அப்படி என்றால் இந்த சோர்வு என்கிற கல்லை நான் அகற்ற என்ன செய்ய வேண்டும்? வானத்தின் அப்பத்தை புசிக்கணும். வானத்திலிருந்து எனக்கு கொடுக்கப்பட்ட அப்பத்தை புசிக்கணும். வேதம் என் மன மகிழ்ச்சியாக இராதிருந்திருந்தால் நான் என் துக்க நாட்களிலே அழிஞ்சிருப்பேன், என் துக்கத்திலேயே அழிந்திருப்பேன். வானத்தின் அப்பம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
நீ சோர்ந்து சுருண்டு சூறச்செடிக்கு கீழே

0: கிடக்காதே, செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம். அப்படின்னா என்னுடைய ஓட்டத்தை நான் முடிக்கணும்னா இன்று நான் கொஞ்ச தூரம் எனக்கு அந்த நான் கடக்க வேண்டிய சில தூரங்கள் இருக்கிறது. இந்த நாளிலே இந்த மே 26 நான் கடக்க வேண்டிய தூரத்தை நான் கடந்தால்தான் எனக்கு குறிக்கப்பட்ட நாளிலே என்னுடைய ஓட்டத்தை நான் முடிக்க முடியும். ஆமீன் சொல்லுங்க, ஆமீன் சொல்லுங்க. சில சொல்லுவாங்க இங்கிருந்தே போகும்போது தீர்மானிப்பாங்க, நாளைக்கு காலையில் சென்னையில் போய் ரீச் ஆகணும், நாளைக்கு காலையில் சென்னையில் ரீச் ஆகணும்னா காரில் போகிறவங்க என்ன பிளான் பண்ணுவாங்க, இன்னைக்கு ஈவினிங்கே நம்ம கிளம்பணும், இந்த டைமில் நான் திருநெல்வேலியை தாண்டணும், இந்த டைமில் நான் மதுரையை தாண்டணும், இந்த டைமில் நான் திருச்சியை தாண்டணும், இந்த டைமில் நான் விழுப்புரத்தை தாண்டணும். இது கரெக்டாக அந்தந்த டைமில் நடந்தால் காலையில் 8 அல்லது காலையில் 10 என்னால் போய் கரெக்டாக சென்னையில் ரீச் ஆக முடியும். அதே போல தான் ஓட்டத்தை முடித்தேன் என்ற வார்த்தையை ஒரு தேவப்பிள்ளை சாட்சியை சொல்ல வேண்டுமானால் இந்த நாளிலே இந்த மே 26 2019 இன்று நீ கடக்க வேண்டிய தூரம் இருக்கிறது. ஏன் போதும்னு விலகினாலும் ஆண்டவர் விடாம பிடித்து பிடித்து இழுக்க காரணம் என்ன தெரியுமா? நீ போதும்னு சொல்ற, அவர் வேணும்னு சொல்றாரு, ஆண்டவர் வேணும்னு சொல்றாரு. எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரியுது? ஆமே, நீ போதும்னு சொல்ற, அவர் இல்ல வேணும்னு சொல்றாரு. சரி நீ போ, நான் எலிசாவை கூப்பிட்டுறேன் அப்படி சொல்லல ஆண்டவர். ஆமே, என் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. பவுல் கப்பலில் பயணிக்கும் போது பவுல் சொல்றாரு, இந்த பிரயாணம் நமக்கு செட் ஆகாது, வேண்டான்னு சொல்லும்போது பவுலின் வார்த்தையை காட்டிலும் மாலுமிகளின் வார்த்தைகளை அதிகம் நம்பி 100 போகட்டான். இப்போ கப்பல் போகுது, மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி வீசுகிறது, பயங்கரமான கொடுங்காற்று, கப்பல் சேதம். பவுல் சொல்றாரு, பிழைப்போம் என்கிற நம்பிக்கை கம்ப்ளீட்டாக போயிட்டு, பிழைப்போம் என்கிற நம்பிக்கை ஒருவனுக்குள்ளே கம்ப்ளீட்டாக போச்சுன்னா அடுத்து எந்த முயற்சியும் அவன் எடுக்க மாட்டான். ஒருவன் ஏதோ ஒன்று முயன்று கொண்டிருக்கிறான் என்றால் அவனுக்குள்ள எங்கேயோ ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நம்பிக்கை இல்லாதவர்கள், எனக்கு எந்த நம்பிக்கையுமே இல்லையே அப்படின்னு யாராவது இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு தான் நான் ஒரு நச்சதி சொல்கிறேன். ஏதோ ஒன்று நீங்கள் செஞ்சிட்டு இருக்கிறீங்க அல்லது கர்த்தர் உங்களை செய்ய வச்சுட்டு இருக்கிறாருன்னா உங்களுக்குள்ளே நம்பிக்கையின் தீபம் அணைந்து போக ஆண்டவர் விடவில்லை. பிழைப்போம் என்கிற நம்பிக்கை கம்ப்ளீட்டாக அற்று போனதும் எந்த முயற்சியும் எடுக்கல, அப்படியே உட்காந்துட்டாங்க. ஆண்டவர் பார்த்தார், இந்த பவுலை பலப்படுத்தினா தான் இந்த 275 பேரும் பலப்படுவாங்க. கர்த்தர் இரவில் என்ன செய்தார்? வானத்தின் அப்பத்தை கொடுத்தார், தட்டி எழுப்பினார். பவுலே, பவுலே, பயப்படாதே, திடன்கொள், நீ ராயனுக்கு முன்னாடி நிற்க வேண்டும். இந்த கப்பர் சேதமே அல்லாமல் இனி ஒன்றும் நடக்காது பவுல். ஒரு இடத்துல நீ விழுவ, ஆனாலும் மடிய மாட்ட, கரை சேருவாய். இந்த வார்த்தை பவுலை பலப்படுத்தினது மாத்திரமல்ல, பவுல் பலம் கொண்டு திடன் கொண்டு அந்த சோர்வு என்கிற கல்லை அந்த கப்பலிலிருந்தே அகற்றும்படிக்கு கூட இருந்த 275 பேரையும் அவன் பலப்படுத்துகிறான். ஆமே. நம்ம குடும்ப ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்பத்தினர் முழுவதும் சோர்ந்து போய் இருப்பார்களானால் ஒருத்தர்கிட்ட ஆண்டவர் இடைப்பட்டுட்டே இருப்பார். எதுக்கு தெரியுமா? உங்கள் மூலமாய் உங்க குடும்பத்தில் இருக்கிற காரணம், நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இதோ அடையாளங்களாக அற்புதங்களாக இருக்கிறோம். நான் இப்படி போறேன், நீங்க இப்படி வந்துருங்க, இப்படி சொல்வதற்கல்ல தேவன் குடும்பத்தை கொடுத்தது. குடும்பத்தில் ஒரு காரியத்து நிமித்தம் சோர்ந்து போகும்போது இரவு நேரத்திலேயோ மற்ற நேரங்களில் கர்த்தர் உங்ககிட்ட பர்சனலாக இடைபடுகிறார் என்றால் எதற்கு தெரியுமா? நீ பலப்பட்டு குடும்பத்தில் இருக்கிற இந்த சோர்வு என்கிற கற்களை பொறுக்கி போடு. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்ற பிறகும் கர்த்தர் பவுலோடு பேச காரணம் நீ வாழ்ந்திருப்பது அவருக்கு அவசியமானபடியினாலே. உன் ஓட்டம் எங்கே முடிய வேண்டும் என்பதை தீர்மானிப்பது உன் வாழ்க்கைக்கு எதிராய் வீசின காற்று அல்ல, காற்றையும் கடலையும் வாக்கினாலே அதட்டி அமர பண்ணுகிற சர்வ வல்லமை உள்ள தேவனே அதை தீர்மானிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. சோர்வு என்கிற கல்லை நீ அகற்றி போடு. கர்த்தர் தூதனை கொண்டு பவுலை திடப்படுத்தினார். கப்பல் உடைந்தது உண்மைதான், ஆனால் கரை சேர்ந்தான். கப்பல் உடைந்தது உண்மைதான். சில நஷ்டங்கள் வரும்போது, சில தோல்விகள் வரும்போது, சில நெருக்கங்கள் வரும்போது தேவ பிள்ளையே பலங்கொள். என்ன? கப்பல் உடைந்தது உண்மைதான், ஆனால் கரை சேர்வேன். காரணம், படகில் இருப்பவர் நான் அமிழாதபடி என்னை காக்கிறவர். நஷ்டம் வந்தது உண்மைதான், பலவீனம் வந்தது உண்மைதான், ஆனால் அமிழ்ந்து போக விட மாட்டார். என்ன தைரியத்தில் சொல்ற, நான் அமிழ்ந்து போவது ஆண்டவருடைய சித்தம் என்றால் அவர் என்னிடத்துல பேசி இருக்கவே மாட்டாரு. ஹாலலூயா, ஹாலலூயா. செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம், செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம். பல நேரத்தில் நம்ம பல சூழ்நிலைகளில் சோர்ந்து போவது உண்டு, பல சூழ்நிலைகளில் தளர்ந்து போவது உண்டு. ஆண்டவர் பலப்படுத்துவார். நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் பேரில் இருக்கணும். கர்த்தர் நம்ம கிட்ட ஒரு வார்த்தை பேசுகிறார் என்றால் அதை அசதியாக விடக்கூடாது. எப்பவும் இப்படி தானே பேசிகிட்டே இருக்கிறார், வார்த்தையெல்லாம் கேட்க நல்லதாக இருக்குது, அப்படி விடவே கூடாது. இது நம்மை பலப்படுத்த, எலியாவை உருவாக்கினது, எரியாவை பலப்படுத்தினது வானத்திலிருந்து கொடுத்த அப்பம். அதனுடைய ரிசல்ட் என்ன? அவனை கொண்டு கர்த்தர் ராஜாக்களை உருவாக்கினார், தீர்க்க தரிசிகளை உருவாக்கினார். அதில் ஒருவன் தான் எலிசா. எலியா செய்ததை காட்டிலும் இரண்டு மடங்கு அதிகமாய் எலிசாவை கொண்டு செய்யும்படிக்கு கர்த்தர் எவன் போதும் என்று சொன்னான், சொல்லி சூறை செடிக்கு கீழே சுருண்டு படுத்தானோ அவனை கொண்டே கர்த்தர் உருவாக்கினார். இனி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இழந்து செல்ல வேண்டிய ஓட்டத்திலே ஒரு காலத்தில் வேகமாய் ஓடினேன், ஆனால் இன்னைக்கு நம்பிக்கை போச்சு, எல்லாம் போச்சு. காரணம் சோர்வு. மனம் எத்திர தூரத்தில் கையெத்த மாட்டேங்குது. காரணம் என்ன? சோர்வு. போதும் ஆண்டவரே. அதனால தான் பைபிளில் எலியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, எலியாவும் நம்மை போல பாடுள்ள மனுஷன். என்ன பாடு? இப்படி தான், முந்தின அதிகாரத்தில் அக்னி இறக்குனவன் தான், நேற்று பெரிய பெரிய அற்புதங்களை அதிசயங்களை கண்டவன் தான், ஆனால் இன்னைக்கு சோர்ந்து போயிட்டான். நம் நினைப்பதற்கு மாறான காரியங்கள் தேசத்தில் நடக்கும்போது, கேட்கக்கூடாத காரியங்கள் நம்முடைய காதுகள் கேட்கும் போது, இதே போல தான். ஏன் இப்படி ஒரு வாழ்க்கை? எதற்கு இப்படி ஒரு வாழ்க்கை? போதும் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றார், போதும், நீ ஃபுல் ஸ்டாப் வைக்காத, நான் கமா போட்டு உன்னை ஓட வைக்க போறேன். நீ செல்ல வேண்டிய தூரம் எத்தனை பேர், எத்தனை பேர், எத்தனை பேர் நம்புறீங்க? முழு பலத்தோடு கரங்களை சட்டி ஆண்டவருக்கு மகிமை, ஆண்டவருக்கு மகிமை. பிரைஸ் தி லார்ட். ஆமென். கவுனிங்க, இருதயத்தில் உண்டாக்குகிற மகிழ்ச்சி இந்த சோர்வை அகற்றும். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். இருதயத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் போது இந்த சோர்வு அகற்றப்படும். இருதயத்தில் மகிழ்ச்சி. ஆமே. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. அப்படி கீழே படிச்சிங்கன்னா தெரியும், அது இருதயத்துக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அப்போ நல்ல கவனிங்க, இந்த வேதம் தான் நாம் மகிழும்படியாய் கர்த்தர் நமக்கு கொடுத்த வானத்தின் அப்பம். ஆமென். அப்பம் புசித்து பலப்பட்டான், அப்பத்தை பார்த்து பலப்படவில்லை. அவர் தட்டி எழுப்பி அவன் வாயை திறந்து அப்பத்தை வாய்க்குள்ள வைக்கல, தட்டி எழுப்பி புசின்னு தான் சொன்னார். அப்போ நீ சோர்வு என்கிற கல்லை அகற்ற இன்று தேவன் கொஞ்சம் பலம் தந்ததே இது புசித்து பலப்படுவதற்காக. சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க. எனக்கு பலன் இல்லை, இருக்க கொஞ்சம் பலத்தை பாருங்க. இதை புசித்து பலப்படுவதற்காக அவன் புசித்தான், அந்த பலத்திலே அவன் நடந்தான். புசித்தான், அந்த பலத்திலே நடந்தான். இன்னைக்கு நாம இது அவ்வளவும் எதுக்கு வச்சிருக்கிறோம்? பைபிள் கூட இல்லைன்னா ஒருவேளை ஆண்டவர் அடிச்சிருவாரோ? போற இடத்துல பைபிளை ரெண்டு புக்குக்கு இடையில வச்சா நமக்கு நல்ல படிப்பு வரும், பில்லோக்கு அடியில வச்சா நமக்கு நல்ல கனவு வரும், அதை தெளிவா பார்க்க கண்ணாடியும் போட்டு படுத்தா சூப்பரா இருக்கும், தொட்டில் பக்கத்துல பில்லோவை வச்சா பிள்ளைக்கு நைட்டு பிசாசு இந்த தொந்தரவுகள் எதுவுமே வராது. ஏய், இது அப்பம், இது அப்பம். உங்கள் பிள்ளை கல்லை கேட்டா, அப்பத்தை கேட்டா கல்லை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு பார்த்து பார்த்து செய்கிறீங்களே. பரமபிதா தமிழத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட அப்பம். ஆமீன் சொல்லுங்க. ஆமீன் சொல்லுங்க. சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை தருகிறவ. பிள்ளை அழுறதுக்கு முன்னாடியே ஆகாரம் கொடுக்கிற பார்ப்பாங்க, கவனமாக இருப்பாங்க. அப்படி சப்போஸ் தாண்டியும் சில பிள்ளைங்க பசிக்கிற நேரத்துக்கு முன்னாடி அழ ஆரம்பிச்சிடும், அழுதுனதும் உடனே அந்த அழுகையை ஸ்டாப் பண்ண எவ்வளவு துரிதமாக செயல்படுவார்களோ அவ்வளவு துரிதமாக செயல்படுவார்கள். ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். இந்த அப்பத்தை முன்பாக வைத்து நாம் சோர்ந்து போயிருப்போமானார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. பல நேரத்தில் நாம் இதை உணர்வற்றவர்களாக இருக்கிறோம். ஒரு சின்ன சாட்சியம் மட்டும் சொல்கிறேன். மூணு வாரத்துக்கு முன்னாடி, அதாவது ஃபஸ்ட்டு சண்டே கம்யூனியன் சண்டே, அன்றைக்கி நான் சென்னையில் இருக்கிறேன், காலையில் இருக்கிறேன். சண்டே மார்னிங் காலையிலேருந்து இங்கே வரணும், சென்னையில் 5 மணிக்கு ஃப்ளைட்டு, நான் ஏர்போர்ட்டில் இருக்கிறேன். அப்போ எனக்கு ஃபோன் வருது. என்ன ஃபோன் வருது அப்படின்னா, பிள்ளைக்கு ரொம்ப முடியல, நைட் 2 மணிக்கு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் வச்சுட்டாங்க, ரொம்ப முடியல, ஃபீவர் குறையலை, ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டு 104 தாண்டிட்டு அவ எழும்பவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வருது. ஓகேன்னு சொல்லிட்டு நான் ஃபோனை வச்சுட்டேன். ஃபோனை வச்சதும் எனக்குள்ளே அப்படி சோர்வு வந்துட்டு, நான் என்ன பிளான் பண்ணிகிட்ருக்கிறேன், இந்த மெசேஜ் எல்லாம் ஏர்போர்ட்டில் வச்சு ஃப்ளைட்டில் வச்சு இந்த மெசேஜ் எல்லாம் வச்சு ஆண்டவர் ப்ரைஸ் பண்ணி துதிச்சிட்ருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு நான் இருக்கும்போது, நான் காலையில் 5 மணிக்கு எனக்கு ஃபோன் வருது, இப்படி ஒரு ஃபோன். அப்படியே உடனே கொஞ்ச நேரத்தில் அப்படி சோர்ந்து போயிட்டேன். சோர்ந்து போய் என்ன ஆண்டவரே, இன்றைக்கி காலையில் ஆண்டவரே, இந்த சிந்தை எனக்குள்ளே வரக்கூடாது, இன்றைக்கி ஆராதனை இருக்கிறது, முழு ஆராதனையை நான் நல்லா பண்ணணும், இந்த சிந்தையை உள்ளே வச்சுட்டு போய் மேடையில் நிற்கக்கூடாது ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சோர்ந்து அப்படி போய் ஆண்டவரை ஆனாலும் ப்ரைஸ் பண்ணிட்டே இருக்கிறேன். பைபிள் எப்பவுமே கையில் வச்சுருப்பேன். ஃப்ளைட்டில் இருக்கும்போதும் ஒரு சைடு, ஒரு விண்டோ சைடில் உட்காந்து பைபிள் எடுத்து இப்படி ஓப்பன் பண்ணி வச்சு ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கேன். ஆண்டவர் இன்னைக்கு இப்படி ஆகிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கும்போது ஆண்டவர் என்கிட்ட பேச ஆரம்பித்தார். எப்படி பேச ஆரம்பித்தார்? பொதுவாக இப்படிப்பட்ட நேரத்தில் தட்டி தானே எழுப்பணும். ஆனால் ஆண்டவர் எப்படி பேச ஆரம்பித்தார்னா, மார்க் 8வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனம். ஆமாம், 17லேருந்து வாசிங்க. 16ல இருந்து.
1: அதற்கு அவர்கள், நம்மிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியால் இப்படி சொல்லுகிறார் என்று தங்களுக்குள்ள யோசனை பண்ணி கொண்டார்கள்.
0: இயேசு அதை அறிந்து, என் வாய் துதிச்சிட்டு தான் இருக்கு, ஆனா என் யோசனை எங்க இருக்குன்னா பிள்ளை மேல இருக்கு. ஐயோ, ஹாஸ்பிட்டலில் போய் உக்காந்துட்டாலே, ஹாஸ்பிட்டலில் போயிட்டாலே இன்ஜெக்ஷன் போடுவாங்க, அழுவாலை இப்படி. ஆனால் வாய் என்ன செஞ்சிட்ருக்கு? க்ளோரி ஹாலேலூயா, ரத்தம் செய்யும், ப்ரைஸ்லா, க்ளோரி க்ளோரி க்ளோரி. இயேசு என் உதட்டின் சத்தத்தை அறிந்தல்ல, என் யோசனைகளை நினைவுகளை அறிந்து
1: அவர்களை நோக்கி உங்களிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியினால்
0: நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும்
1: சிந்தியாமலும் உணராமலும்
0: இருக்கிறீர்களா? இன்னும்
1: உங்கள் இருதயம் கடினமாக இருக்கு.
0: கண்களிலிருந்தும் காணாதிருக்கிறீர்களா?
1: நினைவு கூறாமலும்
0: இருக்கிறீர்களா?
1: ஐந்து அப்ப
0: இந்த வார்த்தை கேட்டால் ஒருத்தனுக்கு பலன் வருமா, இன்னும் சோர்வு வருமா? ஆனா எனக்கு பலன் வந்துச்சு. அது எப்படி வந்துச்சு நான் சொல்றேன், வாசிங்க.
1: நான் 5 அப்பங்களை 5000 பேருக்கு பங்கிட்ட போது,
0: 5 அப்பத்தை 5000 பேருக்கு பங்கிட்ட போது,
1: மீதியான துணிக்கைகளை
0: எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்டா
1: 12 என்றார்கள்.
0: இவங்க 12 கரெக்ட்டா, கணக்கெல்லாம் கரெக்ட்டா வச்சிருப்பாங்க. 12. அடுத்து,
1: நான் 7 அப்பங்களை 4000 பேருக்கு
0: பங்கிட்ட போது, 7 அப்பங்களை 4000 பேருக்கு கொடுத்த போது,
1: மீதியான துணிக்கைகளை
0: எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்டா
1: 7 என்றார்கள்.
0: அப்படியானால்
1: நீங்கள் உணராதிருக்க,
0: நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி? எனக்கு இதுக்கு முன்னாடி வரை இதுக்கு விளக்கம் கிடையாது, தெரியாது. என்ன ஆண்டவரே இதுக்கு நீங்க கேட்கறதுக்கும், அவன திரும்ப திரும்ப அதை தியானிக்க ஆரம்பிச்சேன். 5 எத்தனை கொடுத்தார்? 5000க்கு கொடுத்தார். அடுத்து 7 4000 பேருக்கு கொடுத்தார். இன்னும் உணராதிருக்கிறியா? அப்ப திரும்பி மேலே பார்க்க வச்சார். அப்படியே நீங்க மேல படிச்சீங்கன்னா தெரியும், என்ன தெரியும், 14வது வசனத்தை வாசிங்க.
1: அதற்கு அவர்கள், நம்மிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியால் இப்படி சொல்லுகிறார்.
0: 14
1: சீஷர்கள் அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். படவிலே அவர்களிடத்தில்,
0: ஆனால் படகிலே அவர்களிடத்தில் ஒரு அப்பம் மாத்திரம் இருந்தது. நல்ல கவனிங்க, ஆண்டவர் சொல்றார், இப்ப நீங்க எத்தனை பேர் தாண்டா இருக்கிறீங்க? வெறும் 12 பேர். 5000க்கு கொடுத்த எனக்கு, 7 4000க்கு கொடுத்த எனக்கு, இந்த 1 உங்கள் 12 பேருக்கு கொடுக்க முடியாதா என்ன? ஆண்டவர் சொல்லி தந்த, நேற்று வரை அவர் செய்ததை பார், இன்று உன்னிடத்தில் இல்லாததை பார்க்காத இருக்கிறதை பார். உன் படகில் இருப்பவர் யார்? இல்லாதவைகளையும் இருக்கிறதை போல வரவழைக்கிறவர். 5000க்கு கொடுத்து மீதி எடுக்க வச்ச ஆண்டவருக்கு இந்த 1 12 பேருக்கு கொடுக்க வைக்க தெரியாதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் பிள்ளைக்கு உடம்பு சரி, பலவீனம், சுகம் இல்லை என்று சொல்லாதே. அவளுக்குள்ள கொஞ்சம் சுகத்தை நான் வச்சிருக்கிறேன், அதை பெருக பண்ணி அவளை எழும்பி நிக்க பண்ணுவேன். ஆண்டவர் என்ற சொன்னா, நீ போ சர்ச்சுக்கு போய் வர்ஷிப் பண்ணு. சர்ச்சில் இன்டைரக்டா கூட நீ இதை சொல்லக்கூடாதுன்னார். சொல்லல. நீ ஆராதனை முடிச்சு ஹாஸ்பிடல்ல போய் பாரு, அவர் ரூம்ல இருந்து வெளியே வந்து உன்னை வரவேற்க வரிப்பா பாருனார். ஆண்டவர் சமூகத்தில் நின்று ஆண்டவருக்கு மகிமைக்காக சொல்றேன், அந்த சிந்தை கூட வராதபடி மேடையிலிருந்து கத்திர உயர்த்த கிருபை செய்தா. முடித்துட்டு சாப்பிட்டுட்டு ரெண்டரைக்கு போற தான் போறேன், போகும்போது ஆண்டவர் எனக்குள்ளே உணர்த்தினதுபடி எனக்கு சொன்னபடி ரூமுக்குள்ள வெளியே வந்து டேடின்னு ஓடி வந்து என் மேல ஏறி உக்காந்துட்டா. எதுக்கு இதை சொல்றேன் தெரியுமா? பிள்ளைகளை குறித்தும் எதிர்காலத்தை குறித்தும் வாழ்க்கையை குறித்தும் சோர்ந்து போயிருக்கிற தேவ பிள்ளையே, நேற்று உன்னை போஷித்தவர் இன்று போஷிக்க மறக்க மாட்டார், நாளை போஷிக்க மறக்க மாட்டார். அவர் கடைசி மட்டும் கூட இருந்து நடத்துகிறவர். இன்னும் உணராது இருக்கிறீர்களே, அஞ்சு படம் என்ன இருக்குன்னு பாருங்க. இல்லாததை பார்த்தா புலம்பல் வரும், இருக்கிறத பார்த்தா ஆண்டவரே எனக்கு இது கொடுத்தீங்களே. என் அப்பாவுடைய சாட்சி, அவங்க ஊழியை முடிச்சு வீட்டுக்கு வரும்போது வீட்டில் யாருமே பேச மாட்டாங்க, சாப்பாடு டைமுக்கு வீட்டுக்குள்ளுக்கு வந்தால் கொஞ்சம் சாப்பாடு வச்சுருப்பாங்க, அதை எடுத்து சாப்பிடுவாங்க. சாப்பாடு டைமை தாண்டி வந்தால் அந்த சாப்பாடும் அங்கே இருக்காது. அவங்களுக்கு வாகனம்லாம் கிடையாது, 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் அங்கே இங்கே நடந்து போய் தான் ஊழியெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க. யார்கிட்டையும் பேசவும் முடியாது, யார்கிட்டையும் கேட்கவும் முடியாது. அப்படி ஒரு நாள் மதியம் வர வேண்டியவங்க மதியம் வர முடியாமல் சாயங்காலம் வந்தாங்க. நேராக பார்க்குறாங்க, கிச்சனில் போய் பார்க்குறாங்க, ஒன்றும் கிடையாது, எல்லாம் காலியாக இருக்குது, நல்ல பசி. அப்போ என்ன செய்யணும்? நேராக பார்த்தாங்க, ஒரு பானையில் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு, ஒரு கிளாஸ் எடுத்தாங்க. எடுத்து அந்த கிளாஸில் தண்ணி எடுத்துட்டு இப்படி அதை பார்த்து சொன்னாங்க. இப்படி எடுக்கும்போது அவங்க கண்ணில் இருந்து கண்ணீர் அந்த தண்ணீரில் விழுந்தது. ஆமே சொன்னாங்க, ஆண்டவரே நீர் தந்த ஆகாரத்துக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி முறுமுறுக்காமல், இல்லாததை பார்த்து முறுமுறுக்கவில்லை, இருக்கிறதை பார்த்து நன்றி சொல்லி அதை குடித்தார்கள். நான் சாட்சி, நாங்கள் சாட்சி, எங்களை தேவன் பட்டினியா இருக்க விடவில்லை, எங்களுக்கு இன்றைக்கு ஆகாரம் குறைவில்லை. என் ஆண்டவர் 5,000-5,000 அதிகமாய், ஆமென், 7,000-4,000 அதிகமாய் கொடுத்து மிச்சம் எடுக்க வைத்த ஆண்டவர் இன்று தலைமுறையை போஷிக்கிறார். நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்ததை நான் பார்க்கவில்லை என்று தாவீது சொன்ன வார்த்தை இன்றும் நடக்கிறது. சபையே திடன்கள், பலன்கள், நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம், வெகு தூரம். பொவச்சனத்தை வச்சு புசிக்க வைக்கிறா. தேசம் 3 வருஷம் பஞ்சத்தில் இருந்த போது எலியாவே உன்னை போஷித்து பாதுகாத்தது சூறச்செடிக்க கீழே சுருண்டு படுத்து சாகிறதுக்கல்ல. கர்த்தருடைய பர்வதத்தில் நீ வந்து நிற்கணும், கர்த்தருடைய சத்தத்தை நீ கேட்கணும், உன் நிமித்தம் ராஜாக்கள் உருவாக்கப்படுவார்கள், ஆமேன், தீர்க்கதரிசிகள் உருவாக்கப்படுவார்கள். நேற்று வரவனை போஷித்து இன்னைக்கு வர கொண்டு வந்துட்டு இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததுக்கு சாகிறேன், ஏன் இந்த வார்த்தையிலே நான் ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறேன்னு எனக்கு தெரியல. இனி ஒரு கல் அதை இன்னைக்கு எடுத்துடலான்னு பார்த்தேன், எடுக்க முடியுமான்னு தெரியல, இன்னைக்கு முடியாது, நேரம் ஆச்சு. ஆனா நீ சோர்ந்து போக கூடாது, நீ வாழ்வது அவருக்கு சித்தல்லன்னா கேரி தாட்டங்கரையிலே உன் கதை முடிஞ்சிருக்கணும். ஒரு ஆக்சிடென்ட்லேருந்து தப்பி தானே வந்திருக்கிற நீ, ஒரு மரணம் படுக்கையிலிருந்து தப்பி தானே வந்திருக்கிற நீ, வாழ்ந்திருப்பது அவருக்கு சித்தல அன்னைக்கு முடிஞ்சிருக்கணுமே. சூரிய செடிக்கு கீழே வந்து போதுன்னு சொல்லாத. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியாவே, நான் சொல்றேன் எலியாவே, ஒருத்தர் ரோமல கை வைக்க மாட்டாங்க. அப்போ நான் வானத்திலிருந்து ஒரு ரதத்தை அனுப்புவேன், உன் மேல காரணம் என் கை இருக்கு. ஏசபேலின் கை கடைசி வரை எலியா மேல படல. காரணம், இயேசபேல் பிளான் பண்ணதுக்கு முன்னாடியே கர்த்தர் தம்முடைய கரத்தை எலியா மேல வச்சிட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்ரு என்னை குறித்து நினைப்பதற்கு முன்னமே கர்த்தர் என் வலது கரத்தை பிடித்திருக்கிறார். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, சோர்வு என்கிற கல்லை அகற்றி தொடர்ந்து பயணி, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்து.

நம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவன் உள்ளவர், அற்புதங்களை செய்வதற்கு போதுமானவர். அவரை இணைந்து நாம் பாடி ஆராதிக்க போகிறோம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார் என்கிற ஒரு அழகான பாடலை நம் கரங்களை தட்டி சேர்ந்து பாட போகிறோம். கர்த்தர் நல்லவர், அப்படி நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். நல்ல கைகளை தட்டி ஆமென்.

அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துவதற்கு போதுமானவர். நல்ல கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு மகிமை. நல்ல கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, சமாதானம் தருகிறவரே, கண்ணீரை துடைக்கிறவரே, கதறுதலை கேட்கிறவரே, வேதனை அறிந்திருக்கிறவரே, எதிர்காலத்தை தந்து வழிநடத்துகிறவரே, எங்கள் காலங்கள் உம்முடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறதப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிற நல்ல கரங்களை தட்டி, ஓ ரபாலா சலமோ யாந்தோரமோ ரிவாக்கவதனமா, நன்றி நன்றி நன்றி.

வல்லவர், சமாதானம் தருகிறார். மீண்டும் அதிசயமானவர், அதிசய அவர் உனக்கு சமாதானம் தருகிறார். உலகம் கொடுக்கிறபடி அல்ல, அவர் கொடுக்கிற சமாதானம் நிரந்தரமானது. அவர் கொடுக்கிற சமாதானம் யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. ஒருவேளை இன்றைக்கு போய் கொண்டிருக்கிற சூழ்நிலை நிமித்தமாய், நீ பாதிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலை நிமித்தமாய், உன்னை தாக்கிக் கொண்டிருக்கிற சூழ்நிலை நிமித்தமாய் சமாதானத்தை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறாயோ, இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு ஒரு சமாதானம் தருகிறார். உன் உள்ளத்தில் அவருடைய சமாதானத்தை கொடுக்கிறார். இது உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, இது யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. இப்பொழுதே ஒரு தெய்வீக சமாதானம் அதை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்குள் இறங்கி வருவதாக, ஒவ்வொரு உள்ளங்களுக்குள் இறங்கி வருவதாக. இன்றைக்கு ஒரு அற்புதங்கள் நடக்கும்.

நான் அழுகை பார்ப்பதற்கு யாருமே இல்லையே. யாருக்கும் தெரியாமல் இரவு நேரங்கள் அழுது வடித்துக் கொண்டிருக்கிற அந்த கண்ணீரை ஓ என் தேவன் பார்க்கிறார். இன்றைக்கு சூழ்நிலைகள் நிமித்தமாய் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற உன் கண்ணீரை அவர் காண்கிறார். உன் வேதனை அவர் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு உனக்கு ஒரு விடுதலை உண்டு. ஓ வியாதி நிமித்தமாய், பலவீனத்து நிமித்தமாய், சூழல் நிமித்தமாய் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலையை என் தேவன் உன்னை விட்டு மாற்றி போடுகிற நல்ல கைகளை தட்டி அந்த தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், ஹல்லேலூயா. இன்றைக்கு உன் கண்ணீரை ஆண்டவர் துடைக்கிறார். உன் கதறுதலை கர்த்தர் கேட்டிருக்கிறார். உன் வியாதி படுக்கையில நீ அவரை நோக்கி ஏடுக்கிற விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கிறார். உன் வேதனை அவர் அறிந்திருக்கிறாருங்க. உன் வேதனை கர்த்தருக்கு தெரியும். அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ பட்டு கொண்டிருக்கிற வேதனை கர்த்தருக்கு தெரியும். நீ போய் கொண்டிருக்கிற பாதை கர்த்தருக்கு தெரியும். யாருக்கும் தெரியாம இருக்கலாம். உன் வேதனை புரிந்து கொள்ள ஆட்கள் இல்லாம இருக்கலாம். உனக்காக வேதனை பட்டவர் உன் வேதனை இன்னதென்று அறிந்திருக்கிறார். உனக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டவர் உன்னுடைய பாடு இன்னதென்று அறிந்திருக்கிறார். பலப்படுவாயா? நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கல, எஸ் இப்பொழுதே ஹல்லேலூயா, வேதனைகள் மாறுவதாக. இயேசுவின் நாமத்துல சரீரங்களில் காணப்படுகிற வேதனைகள் விலகும்படிக்கு கட்டளை கொடுக்கிற, சரீரத்தில் காணப்படுகிற வலி, வேதனைகள், பலவீனங்கள் இயேசுவின் நாமத்துல விலகுவதாக. அற்புதங்கள் நடப்பதாக, எஸ் நடப்பதாக, நடப்பதாக. எதிர்காலம் உனக்கு உண்டு. பயந்து போகாதே, பயந்து போகாதே. இன்றைக்கு பயம்தான் அநேகர வியாதிக்குள்ள பிடித்து கொண்டிருக்கிறது. அநேகர் வாழ்க்கையில் வந்திருக்கிற பயம், ஐயோ எனக்கு அப்படி ஆயிருமோ, நான் அப்படி வந்துடுவனோ, எனக்கு அது வந்துடுமோ, நான் செத்து போயிடுவனோ, இல்ல எனக்கு அது சூழ்நிலை வருமோ, எனக்கு மூச்சு திணறல் வருமோ. தேவையில்லாத பயம் இன்னைக்கு வியாதியை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. அந்த பயத்தை தூக்கி எறிவாயா. உனக்கு எதிர்காலம் உண்டு சகோதரனே, உனக்கு எதிர்காலம் உண்டு சகோதரி, உனக்கு எதிர்காலம் உண்டு. நான் ஆராதிக்கிற தேவனை வாழ வைக்க போதுமானவர். வேத சொல்கிறது காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. எஸ், நம்முடைய நாட்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. பயந்து போகாதே, பயந்து போகாதே. பக்கத்துல யாரா இருந்தா பார்த்து சொல்லுங்க, பயந்து போகாதீங்க, பயந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாய் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். அவர் எத்தனை நல்லவர் தெரியுமா? அவர் எத்தனை நல்லவர் தெரியுமா? அவரை போல வேறு ஒருவர் இல்லை. ஒரு குண்ட நெஞ்சமே, நீ இயேசுவை நோக்கி பார்ப்பாயா, இயேசுவை நோக்கி பார்ப்பாயா. ஹல்லேலூயா. எத்தனை இழப்புகள், ஏமாற்றம், தோல்விகள், தோல்விகள் மத்தியில் கர்த்தரை நோக்கி பார்த்துட்டு இருக்கிறீங்களா? இழந்து போயிட்டீங்களா? உறவுகள் இழந்துட்டீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்கள் உடைந்த உள்ளத்தை கர்த்தர் தேற்றுகிறார், உடைந்த உள்ளத்தை கர்த்தர் ஆற்றுகிறார். எஸ், இப்பொழுதே ஒரு தெய்வீக சமாதான உள்ளங்கள் உங்கள் கடந்து வருகிறது. என் தேவன் உங்கள் வாழ்க்கை எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருந்து நடத்துவதற்கு போதுமான கைகளை தட்டி

எதிர்காலம் உண்டு. எதிர்காலத்தை குறித்து பயத்தோடு அமர்ந்திருக்கிறீங்களா? எதிர்காலம் என்னவாகும்னு கலக்கத்தோடு அமர்ந்திருக்கிறீங்களா? என் கர்த்தர் உன்னை தேற்றுகிறார். உனக்கு எதிர்காலம் உண்டு, உனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. என் கர்த்தர் உன்னை தேற்றுகிறார். உன் சூழ்நிலையெல்லாம் கர்த்தர் மாற்றி போடுகிறார். உனக்கு இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கிறது. அல்லேலூயா. எஸ் நம்ம இன்னொரு பாடலை இணைந்து பாடப்போகிறோம். எஜமானனே என் இயேசு ராஜனே, என்னமெல்லாம் ஏக்கமெல்லாமும் சித்தம் செய்வது தானே. இந்த நாட்களில் நம்ம ஆண்டவர் நோக்கி செய்ய வேண்டிய ஜெபமும் இதுதான், இதுவாக தான் இருக்கு. போது அப்பா எங்கள் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உமக்காக வாழ்வதாக மட்டும் இருக்கட்டும். ஆண்டவர் அழிந்து போகிற இந்த உலகத்தில், இல்லாமல் போய் கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் நீங்கள் மட்டும்தான் இப்போ எங்களுக்கு ஆறுதல். முடிய பிரச்சனை மட்டும்தான் எங்களுக்கு ஆறுதல். ஆண்டவரே உமக்காக நாங்கள் வாழ விரும்புகிறோம்னு சொல்லி அந்த ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வது தானேன்னு சொல்லி சேர்ந்து

அந்த தேவ நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், நல்ல கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை. அப்பா, எங்க தேசம் எல்லை எங்கும் அப்பா நீர் ஆள வேண்டுமே. எங்கள் தேசத்தில் தேவ பிரசன்னம் இறங்குவதாக. எங்கள் தேசத்தின் ஒவ்வொரு இடங்களிலும் தேவ பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. வியாதி எல்லாம் மாறுவதாக, எல்லா மரண ஓலங்கள் மாறுவதாக, எல்லா மரண பயங்கள் நீங்கி போவதாக. நல்ல கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஒரு அபாலார் யான் சேராம

கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. குடும்பங்களுக்குள்ளே ஆளுகை உண்டாகட்டும், தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆளுகை உண்டாகட்டும். ஆண்டவரே, தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை

எத்தனை பேர் உண்மையா உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க அப்பா? எங்க எண்ணம் எல்லாம், எங்க ஏக்கம் எல்லாம் நான் இனிமே உங்க சித்தம் செய்வேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? இதுதான் அந்த ஆராதனை வேளையில் நாம் ஆண்டவருக்கு கொடுக்கிற ஆராதனை. அப்பா, எங்க எண்ணம், ஏக்கம், வாஞ்ச, விருப்பம், தாகம் எல்லாம் இனிமே உண்மை மாத்திரமே, உண்மை பார்த்து மாத்திரமே, உம்மிடத்தில் மாத்திரமே இருக்கும். ஆண்டவரே, ஆண்டவரே, ஒருவேளை பழைய நாட்களில், கடந்த காலங்களில உம்முடைய சமூகத்தில் நேரம் செலவு செய்யாமல், உம்மை துதிக்காமல், பாடாமல், ஆராதிக்காமல், தேவ பிரசனத்தில் அமராமல் இருந்திருந்த நாட்கள் உண்டாயிருக்குமானால், இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையை எத்தனை பேர் மாற்றிக்கொள்ள விரும்புறீங்க சொல்லுங்க. ஆண்டவரே, எங்களை மாற்றிக்கொள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் வாழ்க்கை மாறுவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலிருந்து எங்கள் வாழ்க்கை மாறுவதாக, எங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் சம்பவிப்பதாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. உண்மையாய் உம்முடைய சித்தம் செய்ய, உண்மையாய் உமக்காக வாழ, உண்மையாய் உம்மை நோக்கி பார்க்க, உண்மையாய் உம்மை தேடுவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் டாடி, எங்களை அர்ப்பணிக்கிறோம் டாடி, எங்களை அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஓ, ஒரே ஒரு விஷயம் பாடி முடிக்க போறோம். ஹல்லேலூயா.

தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக. நல்ல கைகளை தட்டி ஆண்டவரே, உமக்காய் வாழ்வோம். எங்களை மீட்டு கொண்டவரே, எங்களை அழைத்தவரே, எங்களை முன்குறித்து இருக்கிறவரே, எங்களை உமக்காக தெரிந்து கொண்டிருக்கிற பரிசுத்தமுள்ளவரே, உமக்காய் வாழ்வோம், உண்மையை சேவிப்போம், உண்மையை பின்பற்றுவோம். இனி வாழ்கிற நாளெல்லாம் உமக்காக நாங்கள் வாழ்வோம்ப்பா. இனி இருக்கிற நாட்களில் உமக்காகத்தான் உயிர் வாழ்வோம். உம்முடைய சித்தம் செய்ய, உம்முடைய நாமத்தை உயர்த்த, உமக்கே மகிமை வரப்பண்ண, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர். உமக்கே மகிமை வர பண்ணுகிறோம்ப்பா. எல்லா கனம் மகிமை மாட்சிமை மகத்துவம் துதி ஸ்தோத்திரம் புகழ் மேன்மை ஆராதனை சகலமும் நாங்கள் உமக்கு தருகிறோம். கர்த்தர் மகிமைப்படுங்க.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அனுதின தியான வேளை.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு பிரசங்க ஆயத்தம், இன்புட் அண்ட் அவுட்புட். வாசிக்க வேண்டிய பகுதி சங்கீதம் 84:12 வசனங்கள். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனவுமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகின்றன. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்களண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும், தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள், மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சியோனிலே தேவ

தேவனாய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிற மனிதன் பாக்கியவான். இந்த நாளிலே தேவனுடைய திருவார்த்தையை எடுத்து ஏதோ ஒரு அளவில் அல்லது ஒரு பெரிய அளவில் பிரசங்கிக்கிறவர்களுக்காக ஒரு சில வார்த்தைகளை இன்று சொல்ல விரும்புகிறேன். இன்றைய மனப்பாட வசனம் 2 தீமோத்தேயு 2:2. சான்றாளர் பலர் முன்னிலையில் நீ என்னிடம் கேட்டவற்றை மற்றவர்களுக்கு கற்பிக்க நம்பகமான மனிதரிடம் ஒப்படை. டீச் வாட் யூ லேர்ன் ஃப்ரம் மீ டு ட்ரஸ்ட்வர்தி பீப்புள் ஹூ ஆர் ஏபிள் டு பாஸ் இட் ஆன் டு அதர்ஸ் ஆல்சோ. நான் பைபிளை தவிர வேறு எந்த நூலையும் படிப்பது கிடையாது, கடவுளிடமிருந்தே நேரே பெற்றுக்கொள்கிறேன் என்று பலர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். இது ஆன்மீக பாணியாக தோன்றினாலும் திருவசனத்திற்கு ஒத்ததல்ல. திஸ் மே சவுண்ட் ஸ்பிரிச்சுவல் பட் ஆக்சுவலி இட் இஸ் நாட் ஸ்கிரிப்சரல். வாசிக்கிறதில் கவனமாயிரு என்று இளம் ஊழியன் தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதினார். ஏனென்றால் ஒரு குருவின் உதடுகள் மெய் அறிவை காக்க வேண்டும். வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்கள். அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதுவனாச்சுதே என்று மல்கியா 2:7 வாசிக்கிறோம். சபையின் வளர்ச்சிக்கும் பக்தி விருத்திக்கும் கடவுள் போதகர்களை கொடுத்திருக்கிறார். 5 வகை முக்கியமான ஊழியங்கள், 1 அப்போஸ்தலர், அடுத்தது தீர்க்கதரிசிகள், 3வது சுவிசேஷகர்கள், 4வது மேய்ப்பர்கள், 5வது போதகர்கள். இந்த போதகர்கள் பேசுவதை கேட்கலாம் அல்லது எழுதுவதை வாசிக்கலாம். கடந்த கால போதகர்கள் அல்லது தூர நாடுகளில் உள்ள போதகர்களால் பயனடைய வழி, ஒரே வழி, அவர்கள் எழுதி வைத்துள்ளவைகளை வாசிப்பதுதானே. வேதத்திலே மேலெழுந்த அறிவுடன் சில பிரசங்கங்களை நாம் செய்துவிட முடியும். ஆனால் அவற்றில் நாம் திருப்தி அடையாமல் ஆராய்ச்சி உதவி நூல்களை நன்கு பயன்படுத்தி, அதாவது ஸ்டடி எய்ட்ஸ், திருவசனத்திற்குள் ஆழமாய் செல்ல வேண்டும். பிரசங்கிக்க முனைகிற ஒவ்வொருவரும் குறைந்தது 4 அல்லது 5 வேதாகம ஆராய்ச்சி உதவிகளை வைத்திருக்க வேண்டும். 1, கன்கார்டன்ஸ், அதாவது சொல்லகராதி. அடுத்தது பைபிள் டிக்ஷனரி, பொருளகராதி. 3வது கமெண்டரி, அதாவது விளக்க உரை. 4வது ஸ்டடி பைபிள்ஸ். இன்றைக்கு அநேக ஆராய்ச்சி வேதாகமங்கள் உண்டு. அவற்றில் உங்களுக்கு பிரியமான ஒன்றை நீங்கள் எடுத்து கிரமமாக அதை பயன்படுத்துங்கள். மக்கள் பிரசங்கிக்கிற நம்மை கேட்கும் போதெல்லாம் அவர்களுக்கு புதிய புதிய பாடங்களும் புதிய புதிய சத்தியங்களும் கிடைக்க வேண்டும். நாம் பயண நேரங்களை வாசிப்பதற்காக பயன்படுத்தலாம். திருமறை தியானத்திற்கு இணையான முக்கியத்துவம் வாய்ந்தது ஜெபம். வெற்றியான ஊழியத்திற்கு 3 ரகசியங்கள் உண்டாம். 1 ரகசியம் ஜெபம், 2வது ரகசியம் ஜெபம், உங்களுக்கு தெரியும், 3வது ரகசியமும் ஜெபம்தான். ஏனென்றால் திருப்பணி நிறைவேறுவது பலத்தினாலும் அல்ல, திறமையினாலும் அல்ல, அது ஆண்டவருடைய ஆவியினாலேயே. தூயாவியானவரில் துவங்கி புயபலத்தில் முடிப்பது சாத்தியம். எனவேதான் பவுல் சொன்னார், நீங்கள் ஆவியில் ஆரம்பம் பண்ணி மாம்சத்தில் முடிக்கிறீர்களே என்று புலம்பினார். 3.5 ஆண்டுகளில் அவ்வளவு சாதித்த இயேசு தமது வாழ்வில் ஜெபத்தை நெருக்கி தள்ள எதையும் அனுமதிக்கவே இல்லை. ஜெப வாசனையை சுவாசித்து வாழும் மனிதனிடம், அவ்விதமான ஒரு ஊழியனிடம் ஒரு பசுமையை காணலாம், ஒரு ஃப்ரெஷ்னஸ், ஒரு ஃப்ராக்ரன்ஸ் அவனை சுற்றி இருக்கும். நமது ஊழிய பாரங்களை கர்த்தரிடம் ஜெபத்தில் நாம் எடுத்து சென்று அவரிடம் விட்டுவிட பழகாவிடில் நாளடைவில் அந்த பாரங்களே நம்மை நசுக்கி ஒன்றுமில்லாமல் போக செய்துவிடும். எனவேதான் இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தப்பட்டு பாரம் என்று சொன்ன உடனே பாவ பாரம் என்று நினைக்கக்கூடாது. நாம் சுமக்க தேவையில்லாத அநேக பாரங்களை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம். அந்த பாரங்களையெல்லாம் ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்து அவர் மீது வைத்துவிட்டு அவரிடம்

இருந்து அவருடைய சுமையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமா? இதைத்தான் இயேசு கிறிஸ்து அவ்வளவு அழகாக, என்னுடைய சுமை இலகுவானது, என்னுடைய யுகம் மெதுவானது, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஊழியக்காரருக்கு அவர் சொன்ன ஒரு ஆலோசனை. லெனார்ட் ரேவன்ஹில் என்ற பக்தன் அழகாக சொன்னார், ஜெபியாத ஊழியன் சிதறுண்டவன். எ மினிஸ்டர் ஹூ இஸ் நாட் ப்ரேயிங் இஸ் ஸ்ட்ரேயிங். அலைவது அவசியம், ஆனால் அழுவது அத்தியாவசியம். டிராவலிங் இஸ் இம்பார்ட்டன்ட், பட் ட்ரவெயிலிங் இஸ் ஈவன் மோர் இம்பார்ட்டன்ட். எல்லாரையும் எனக்காக ஜெபமண்ணுங்கள் ஜெபமண்ணுங்கள் என்று சொல்லிவிட்டு தனது தனி ஜபத்தை அலட்சியம் செய்யும் ஊழியனுக்கு ஆபத்து மிக மிக அதிகம். கழுகுகள் உயரத்தில் தனிமையாக பறக்கின்றன, தனிமையில் இனிமையாக பறக்கின்றன. அதுதான் ஊழியக்காரனுக்கு மாதிரி. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் செட்டை அடித்து எழும்புவார்களாம். To be much for God, we must be much with God. More prayer, more power. அதிக ஜெபம், அதிக வல்லமை. Less prayer, less power. குறைவாய் ஜெபித்தால் குறைவாய்த்தான் வல்லமை. No prayer, no power. ஜெபம் இல்லையா, வல்லமை இருக்காது. சகோதரி சாராள் நவரோஜி அழகாக ஒரு பாடலை ஏற்றினார்கள், உயர் கர்மேல் மலை மீது ஜெபித்திடும் எலியா போல், துயருற்ற மகள் அன்னாள் போல், தாசன் தானியேல் எனும் பக்தர் பலர் ஜெபித்த அந்த தனி ஜப வரம் தாருமே. சான்றாளர் பலர் முன்னிலையில் நீ என்னிடம் கேட்டவற்றை மற்றவர்களுக்கு கற்பிக்க நம்பகமான மனிதரிடம் ஒப்படை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான ஊழியக்காரர்களே, ஆண்டவர் உங்களை தமது திருவசனத்தை எடுத்து பிரசங்கிக்க வியாக்கியானிக்க அழைத்திருப்பார். ஆனால் அது ஒரு பெரிய சிலாக்கியம். அந்த சிலாக்கியத்தோடு ஒரு பெரிய பொறுப்பும் வருகிறது. எப்படி ஒரு பறவை இரண்டு செட்டைகள் இல்லாமல் பறக்க முடியாதோ, அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலே போதுமான நேரம் நீங்கள் உட்கார்ந்து திருவசனத்தை வாசித்து தியானித்து அநேக ஆராய்ச்சி நூல்களை வைத்து உங்கள் பிரசங்கத்தை ஆயத்தம் பண்ண வேண்டும். அதே அளவு நேரம் தேவ சமூகத்திலே முழங்காலிட்டு அவருடைய ஆவியானவரின் அபிஷேகத்தையும் பலத்தையும் புது கிருபைகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதை இரண்டையும் சமநிலையில் வைத்து கொண்டு நீங்கள் உங்கள் ஊழியத்தை, பிரசங்க ஊழியத்தை நிறைவேற்றுவீர்கள். ஆனால் உங்களை அழைத்த தேவன் என்ன நோக்கத்திற்காக உங்களை அழைத்தாரோ அந்த நோக்கம் திருவசன ஊழியத்திலே முழுமையாக நிறைவேறும். ஆண்டவர் மகிமைப்படுவார், அவருடைய மக்களும் பக்தி விருத்தி அடைவார்கள். இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகட்டும் என்று நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் முன்னால் இந்த நாளிலே நாங்கள் கவனித்த தியானத்திற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, ஆயத்தம் இல்லாமல் அரைகுறையாய் நாங்கள் ஏதோ ஒன்றை நினைத்து கொண்டு, ஏதோ ஒன்றை எழுதி கொண்டு, ஏதோ ஒன்றை பேசி சமாளிக்கிற அந்த கலாச்சாரம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. போதுமான நேரம் முழங்காலிலும் போதுமான நேரம் தியானத்திலும் நாங்கள் செலவழித்து ஆயத்தம் பண்ணி மக்களுக்கு சூடான அப்பத்தை மன்னாவாக நாங்கள் கொண்டு போய் கொடுக்க கர்த்தரைகள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்புணர்வை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளின் தியானத்தை கேட்ட ஒவ்வொரு ஊழியக்காரனும் கர்த்தாவே மற்ற வேலைகள் வேலைகள் வேலைகள் என்று தனி ஜபத்தையும் தனி தியானத்தையும் அசட்டை செய்திருப்பார்களானால் திரும்ப அவர்களை அந்த நிலைமைக்குள்ளே நீர் கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்தான செய்திகளை எல்லா ஊழியக்காரர்களும் மக்களுக்கு தாராளமாய் வழங்கி தேவனுடைய மக்கள் ஆண்டவரே செழுமைக்குள்ளே கடந்து வர அவர்கள் முயற்சிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். மறுபடியுமாக நீர் எங்களை ஊழியத்திற்கு அழைத்ததற்காக நான் உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. உண்மையும் உத்தமமாய் கடைசி வரை இந்த ஊழியத்தை நிறைவேற்ற எங்களுக்கு உதவி தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.

சிந்திப்போம் செயல்படுவோம். வந்த விருந்தினர்கள் கைதட்டி ஆர்ப்பரிக்க சவுத் மெக்சிகோவில் உள்ள ஒரு சின்ன டவுனோட மேயர் விக்டர் ஹியூகோ சோசா ஒரு பெண் முதலைய திருமணம் பண்ணினார். அந்த முதலை பேரு அலிஷியா ஆட்ரியானா. அந்த முதலைக்கு வெள்ள கலர்ல ஆடம்பரமான ட்ரெஸ் அணிவிச்சு தலையில வெயில் வச்சு அலங்கரிச்சிருந்தாங்க. இப்படி ஒரு மனிதனும் ஒரு முதலையும் திருமணம் பண்ணா அந்த நகர மக்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் ஏற்படும்னு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால அந்த பகுதியில ஒரு மூட நம்பிக்கை இருந்திருக்குது. அதனால இந்த மேயர் இப்படி ஒரு திருமணம் பண்ணியிருக்காரு. திரு சோசா அந்த நகரத்தை சேர்ந்த பழங்கால அரசனாவும் அந்த முதலை ஹாவா இளவரசியாவும் உவமைப்படுத்தப்படுறாங்க. அந்த முதலைய பார்த்து அந்த நகரத்து மக்கள் இளவரசி பெண் அப்படின்னு மரியாதையா கூப்பிடுறாங்க. நாம வாழும் இந்த காலத்துல இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்குது. இத செய்தித்தாள வாசிச்சதுமே உடல் பதறுது, மனம் கொந்தளிக்குது. திருமணத்தை நம்ம எவ்வளவு புனிதமா கருதுறோம், அந்த புனிதத்துக்கே பங்கம் ஏற்பட்டுட்டதே. சரி, உலகம் எப்படியும் போகட்டும், உண்மையான கடவுளை வணங்குற நாம பரிசுத்தமான திருமண அமைப்புல நம்பிக்கை வச்சு திருமண பந்தத்தை புனிதமா காப்போம். நாம திருமண உறவுல எப்படி இருக்கோங்கிறது இந்த சமூகத்துல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. ஆண்டவருடைய வழி நடத்துதலோட ஞானமுள்ளவங்களா நடந்து சிறந்த எடுத்துக்காட்டோட வாழுவோம். வேத புத்தகத்தை கையில எடுப்போம், அது சொல்லும் ஆலோசனைப்படி உண்மையோடும் உத்தமத்தோடும் வாழுவோம். திருமணம்ங்கிறது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான தெய்வீக உடன்படிக்கை அப்படின்னு வேதாகமம் நமக்கு சொல்லுது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்புக்கு சான்றா திருமணத்தின் புனிதத்தை நிலைநிறுத்துவோம். உலகத்துல நடக்கும் அதிர்ச்சிகரமான நிகழ்ச்சிகளை கண்டு அசராம நம்முடைய விசுவாசத்திலையும் கொள்கையிலையும் உறுதியா இருப்போம். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாததாயும் இருப்பதாக. வேசிக்கல்லரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயந்தீர்ப்பார் அப்படின்னு வேதாகமம் நமக்கு எச்சரிக்கை கொடுக்குது.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். இந்த நாளை கிருபையாய் காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. யாத்திராகமம் 14 அதிகாரம் அதனுடைய 16 வசனம், நீ உன் கோலை நீட்டி ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிருபையினால் இஸ்ரவேலர்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு இப்பொழுது எகிப்தை விட்டு புறப்பட்டு வருகிறார்கள். பெலிஸ்தியர் தேச வழியாய் செல்வதே சமீபமாயிருந்தாலும் கர்த்தர் அவர்களை எப்படி நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் நடத்தும்படிக்கு அவர்களை அங்கே கொண்டு வருகிறார். இப்பொழுது சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பாக இஸ்ரவேலர்கள் நிற்கிறார்கள். இந்த நிலையில்தான் பார்வோன் தன் ரதங்களை பூட்டி கொண்டு தன்னுடைய எகிப்தின் சேனையோடு இஸ்ரவேலர்களை மீண்டும் பிடிப்பதற்காக வேகமாய் கோபத்தோடு ஆரவாரத்தோடு எழுந்தருளி வருகிறான். இந்த ரதங்களின் சத்தத்தை, இந்த ஆரவார சத்தத்தை கேட்டு இஸ்ரவேலர்கள் எல்லாரும் கலங்கி நிற்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் மோசே கர்த்தரை நோக்கி முறையிடுகிறான். கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் மோசையை பார்த்து சொல்லுகிறார், நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு என்று சொல்லுகிறார். இதுல கர்த்தர் சொன்ன 3 காரியங்கள்ல 2 காரியங்கள் மோசையால செய்ய முடிந்தது. என்ன 2 காரியம்? 1 கோலை ஓங்குவது, இது மோசையால செய்ய முடியும். 2 காரியம் என்ன? சமுத்திரத்தின் மேல கையை நீட்டுவது, இதுவும் மோசைக்கு செய்ய முடியும். ஆனால் மோசைக்கு செய்ய முடியாத 3 காரியம் இருக்கிறது, அதுதான் என்ன? சமுத்திரத்தை பிளந்து விடு, இது மோசையால செய்ய முடியாது. மோசையால கோலை ஓங்க முடியும், சமுத்திரத்துக்கு நேராக கையை நீட்ட முடியும். இந்த இடத்துல இந்த 2 காரியத்தை நம்ம எல்லாருக்குமே செய்ய முடியும். ஆனால் நம்ம யாருக்குமே செய்ய முடியாத ஒரு காரியத்தை தான் 3 கர்த்தர் இங்கே மோசை கிட்ட சொல்லுகிறார், அதுதான் சமுத்திரத்தை பிளந்து விடு என்று. இது மோசையால முடியாது. ஆனால் கர்த்தர் இங்கே செய்கிற செயலை பாருங்கள். அதனுடைய 21 வசனத்தில் மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான், அப்பொழுது கர்த்தர் ராம் முழுதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இங்கே சொல்ல வருகிற செய்தி இதுதான், முடியாத காரியத்தை எண்ணி உன்னால் செய்ய முடிந்ததை செய்யாமல் இராதே. உன்னிடத்திலே தேவன் ஒரு காரியத்தை செய்ய சொல்வாரானால் எதை எதை செய்ய உனக்கு முடியும், எதை செய்ய முடியாது என்பதை உன் சிருஷ்டிகர் நன்கு அறிவார். மோசையால கையை ஓங்க முடியும், அதை மோசையை செய்ய வைக்கிறார். மோசையால சமுத்திரத்துக்கு நேராய் கையை நீட்ட முடியும், அதையும் மோசையே செய்ய வைக்கிறார். ஆனால் மோசையால இந்த சிவந்த சமுத்திரத்தை பிளக்க முடியாது. அதற்காக கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? அவர் காற்றை அனுப்பி அவரே அந்த தண்ணீரை பிளந்து போகும்படிக்கு செய்கிறார். உன்னால முடிந்ததை செய், உன்னால் முடியாததை உனக்காக அவர் செய்வார். அதனாலதான் கிதியோன்ட்டு சொன்னார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, ரட்சிப்பு நான் உனக்கு கொடுப்பேன், நான் உன்னோடு இருக்கிறேன். உனக்கு இருக்கிற பலத்தால் உன்னால போக முடியும். யுத்தம் பண்ணுகிற பலன் உனக்கு இருக்கா இல்லையா என்பதல்ல, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ முதல்ல புறப்பட்டு போ. கிதியோன் புறப்பட்டு போக ஆயத்தமாகும் போது வேதம் சொல்லுகிறது பரிசுத்தாவியானவர் அவன் மேல பலமா இறங்கினாராம். கர்த்தர் உங்களுக்கு தந்த கிருபையை பயன்படுத்துங்கள். உங்களால முடியாததை கர்த்தர் உங்களுக்காக எப்பொழுது செய்வதை உங்களால அனுபவிக்க முடியும், கண்டற முடியும். கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபைகளை கொடுத்திருக்கிறார். என்னால முடியாது, என்னால முடியாது என்று சொல்லி முடங்கி கிடக்காதே. கர்த்தர் தட்டி எழுப்புகிறார் இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கொண்டு. உன்னால் முடிந்ததை செய்யதான் உனக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார், உனக்கு இருக்கிற இந்த பலன். ஆமென். இல்லாண்டவரை இதுக்கப்புறம் எனக்கு தெரியாது, எனக்கு முடியாது. கர்த்தருக்கு தெரியுங்க நமக்கு எது முடியும் முடியாது. பார்த்தீங்களா, இந்த இடத்துல மோசே கோலை ஓங்கி கையை நீட்டினான், அடுத்து என்ன செய்யணும்னு தெரியாது. ஆனால் கர்த்தர் வெட்கப்பட்டு போக விடலை. பார்த்தீங்களா, அத்தனை பேர் கண்ணுக்கு முன்னாடி மோசே கோலை ஓங்கி கையை நீட்டி சமுத்திரம் ஒன்றும் ஆகலைன்னா அது எவ்வளோ பெரிய அவமானமாக இருக்கும். ஆண்டவர் என்ன சொல்லி நடத்தி கொண்டிருக்கிறார்? என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போக விடமாட்டார். கர்த்தர் கிருபைகளை தந்து ஒவ்வொருவரையும் செயல்படுத்த கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக.
ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பன், இரக்கமுள்ள பிதாவே, இந்த நாளிலே நீர் கற்றுத்தந்த உம்முடைய நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் தந்த கிருபைகளை பயன்படுத்தி ஆண்டவர் அற்புதங்களை காண எங்களுக்கு அனுகிரகம் செய்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: வாழ்வும் வார்த்தையும்.
2: வணக்கம் ஜீஃபான் நேயர்களே, இன்றைய நாளிலே மீண்டும் ஒரு வார்த்தையும் வாழ்வு நிகழ்வு கூட உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாளுக்கான தலையங்கம் கணக்கு. அதற்கான ஜீவ வார்த்தை சங்கீதம் 56:8. என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனை பற்றிய கணக்கும் கர்த்தரிடம் உண்டு. மனுஷன் பல காரியங்களை குறித்து கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியதா இருக்கிறது. அவன் பேசுகிற ஒவ்வொரு வீணான வார்த்தையை குறித்தும் தன் சரீரத்தை குறித்தும் தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். தேவன் அவனுக்கு கொடுத்த தாளந்துகள், திறமைகள், வரங்கள் ஆகியவற்றை குறித்து கணக்கு கொடுக்க வேண்டும். மட்டுமல்ல, அவன் செலவழிக்கிற ஒவ்வொரு வினாடி நேரத்தை குறித்தும் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். தாவீது, ஆண்டவரே, பல காரியங்களை குறித்து என்னிடத்தில் கணக்கு கேட்கிறீர், நானோ நான் வடித்த கண்ணீரை குறித்து பதில் பெறும்படி உம்மிடத்தில் கணக்கு கேட்பேன். உம்முடைய கணக்கில் என் கண்ணீர் இருக்கட்டும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். தாவீது ராஜாவின் ஜெபத்தை சற்று ஆழ்ந்து சிந்தித்து பாருங்கள். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர், என் கண்ணீரை உமது துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய ஊழியத்தின் நிமித்தம் நீங்கள் அலைந்த அலைச்சல்களை கர்த்தர் மறந்து விடுகிறவர் அல்ல. அதற்கென நீங்கள் கொடுக்கும் காணிக்கையை அவர் மறந்து விடுகிறவரும் அல்ல. கர்த்தருடைய சமூகத்தில் ஆத்மாக்களுக்காக பாரத்தோடு கண்ணீர் சிந்தி ஜெபிக்கும் ஜெபங்களை அவர் மறந்து விடுகிறவர் அல்ல. அவைகள் கர்த்தருடைய கணக்கில் இருக்கிறது. என் கண்ணீரை உம்முடைய கணக்கிலே வையும் என்று தாவீது ஜெபிக்கிறார். கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் ஏறெடுக்கிற முக்கியமான ஒரு காரியம்தான் கண்ணீர். கண்ணீரின் ஜெபம் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களையும் பெற்றுத் தருகிறது, நித்தியத்திற்குரிய ஆசீர்வாதங்களையும் பெற்றுத் தருகிறது. இம்மைக்குரிய நன்மைகளுக்காக கண்ணீர் சிந்துகிறவர்கள் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களை பெறுகிறார்கள். நித்தியத்தின் காரியங்களுக்காக பெருமூச்சும் கண்ணீரும் சிந்துகின்றவர்கள் நித்தியமான பலனை பெற்றுக் கொள்ளுவார்கள். அன்னால் கண்ணீர் சிந்தினார். சக்களத்தின் கொடுமை தாங்க முடியாமல் எத்தனை நாட்கள் தனிமேலே அவள் கண்ணீர் சிந்தினாலோ தெரியாது. அந்த கண்ணீரானது கர்த்தருடைய துருத்தியிலே சேர்ந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் வந்தது, தேவ சமூகத்திலே போய் கண்ணீர் சிந்தி தேவனுடைய துருத்தியை நிரப்பிவிட அவள் தீர்மானித்தாள். பிள்ளை இல்லாத குறை அவளுடைய உள்ளத்தை வாட்ட தேவனுடைய ஆலயத்திற்கு போய் மனங்கசந்து அழுதாள். கர்த்தர் அந்த கண்ணீரை கண்டார். அவளுடைய வயிற்றிலே பெரிய தீர்க்கதரிசியை உருவாக்கிவிட்டார். அவள் ஆசீர்வாதமான சாமுவேலுக்கு மாத்திரம் அல்லாமல் இன்னும் 5 குழந்தைகளுக்கு தாயாக மாறினாள். தேவ பிள்ளைகளே, இன்று நீங்கள் கண்ணீரின் பாதையில் நடக்கிறீர்களா? நீங்கள் சிந்துகிற ஒவ்வொரு துளி கண்ணீரும், ஒவ்வொரு பெருமூச்சின் சத்தமும், ஒவ்வொரு அங்கலாய்ப்பும், ஒவ்வொரு அலைச்சலும் கர்த்தருடைய கணக்கிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். உங்கள் நினைவுக்காக, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 115:12. இப்படியான நிகழ்ச்சிகளை 24 மணி நேரம் நீங்கள் தொடர்ந்து கேட்பதற்கு நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை இன்றைய நாளிலே ஆசீர்வதித்து உங்கள் தலையை நிமிர பண்ணுவாராக. ஆமென்.

0: அன்பிலே பயமில்லை என்ற தலைப்பில் சகோதரன் சஹரியா பூனன் அவர்கள் வழங்கும் வேத பாடம் பாகம் 3.
1: We want to think again about that verse that we started with this morning.
2: இந்த காலை வேளையிலே நாம் ஆரம்பித்த அதே வசனத்திலே மீண்டும் இதை தியானிக்க விரும்புகிறோம்.
1: 1 John and chapter 4 and verse 18.
2: 1 யோவான் 4 ஆம் அதிகாரம் 18 வசனம்.
1: Where it says there is no fear in love.
2: அன்பிலே பயமில்லை என்று நாம் பார்க்கிறோம்.
1: But perfect love casts out fear because fear involves punishment.
2: பயமானது வேதனை உள்ளது. பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும்.
1: And the one who fears is not perfected in love.
2: பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல.
1: Then in the next verse it tells us about this love.
2: அடுத்த வசனமும் இதே அன்பை குறித்து சொல்கிறது.
1: We love because he first loved us.
2: அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாம் அவரிடத்தில் அன்பு கூர்கிறோம்.
1: I'm not in that verse we it doesn't say we love Jesus first because he loved us.
2: அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாம் இயேசுவினிடத்தில் அன்பு கூர்கிறோம் என்று சொல்லவில்லை.
1: It just says we love because he first loved us.
2: அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாம் அன்பு கூர்கிறோம்.
1: That means the reason I love my brother is because Jesus loved me, that's all.
2: இயேசு என்னை நேசித்தபடியாலே தான் நான் என் சகோதரனிடத்தில் அன்பு கூர்கிறேன், அவ்வளவுதான்.
1: It's not because my brother loves me.
2: என்னுடைய சகோதரனிடத்தில் அன்பு கூர்கிறபடியாலே நான் அவரிடத்தில் அன்பு கூரவில்லை.
1: If I love my brother because he loves me, well, there's no virtue in it because Jesus said what credit is there if you love somebody who loves you.
2: உங்களை நேசிக்கிறவர்களே நீங்கள் நேசிக்கிறது நிமித்தமாய் அதில் என்ன பலன் இருக்கிறது என்று இயேசு சொல்கிறார். ஆகவே என்னுடைய சகோதரன் இடத்தில் அன்பு கூறுகிறபடினாலே நான் அவரிடத்தில் அன்பு கூறுவதில் சிறப்பு ஒன்றும் இல்லை.
1: பட் இஃப் யூ எக்ஸாமின் யுவர் ஓன் ஹார்ட் யூ மே ஃபைண்ட் தட் த ரீசன் வை யூ லவ் சர்டன் பீப்புள் இஸ் பிகாஸ் தே லவ் யூ.
2: உங்கள் இருதயத்தை நீங்கள் சற்று ஆராய்ந்து பார்த்தால் நீங்கள் நேசிக்கிற ஒரு சில மக்களை ஏன் நேசிக்கிறீர்கள் என்று அறிந்து கொள்ளலாம். அவர்கள் உங்களை நேசிக்கிற அப்படின்னாலே
1: தட்ஸ் அ வெரி ஷேக்கி ஃபவுண்டேஷன்.
2: அது மிகவும் ஆடக்கூடிய ஒரு அஸ்திபாரமாக இருக்கிறது.
1: Will you build a house on a shaking foundation?
2: ஒரு ஆடக்கூடிய ஒரு அஸ்திபாரத்திலே உங்களுடைய வீட்டை நீங்கள் கட்டுவீர்களா?
1: We don't even use bricks for the foundation. We put granite stones or concrete.
2: அஸ்திபாரத்திற்கு நாம் செங்கல்லை கூட பயன்படுத்துவதில்லை. நாம் நன்றாக சிமெண்ட் கலவையோ அல்லது கருங்கல்லையோ நாம் பயன்படுத்துகிறோம்.
1: Bricks may be all right for the building, but you can't put bricks in a foundation. It'll all get wet and dissolve.
2: கட்டடத்தின் மேல் பகுதிக்கு நாம் செங்கலை வைத்து கட்டலாம். அஸ்திபாரத்திற்கு நாம் செங்கலை வைத்து கட்டினால் அது நனைந்து அது நொறுங்கிவிடும்.
1: So we are very careful about foundation of a house.
2: ஆகவே ஒரு வீட்டினுடைய அஸ்திபாரத்தை குறித்து நாம் மிகவும் அக்கறையுள்ளவர்களாக இருக்கிறோம்.
1: And I think many of us our foundation is wrong when it comes to loving people.
2: ஜனங்களை நேசிக்கிற காரியம் என்று வரும்பொழுது நம்முடைய அநேகருடைய அஸ்திபாரம் தவறாகத்தான் இருக்கிறது.
1: And that is why throughout the years many of us in our churches have had a problem with loving our fellow believers.
2: சக விசுவாசிகளை நேசிப்பதிலே எவ்வளவு ஆண்டுகளாக நம்முடைய சகோதரர்கள் மத்தியிலே பிரச்சனை இருப்பதனுடைய காரணம் இதுதான்.
1: Don't you feel that your love house is shaken many times?
2: உங்கள் அன்பு என்னும் வீடுகளானது அநேக சமயங்களிலே ஆடக்கூடியதாக இருக்கிறதாக நீங்கள் உணரவில்லையா?
1: Even your love for the Lord sometimes is shaky.
2: தேவன் மேல் நீங்கள் வைத்திருக்கிற அன்பு கூட சில சமயத்தில் ஆடி போய் விடுகிறது.
1: Definitely our love for one another.
2: கண்டிப்பாக சொல்ல போனால் நாம் ஒருவரிடத்திலே ஒருவர் காண்பிக்கிற அன்பு அது ஆடுகிறதா அசைகிறதா இருக்கிறது.
1: Now we must lay it on a good foundation.
2: இப்பொழுது நாம் நல்ல ஒரு அஸ்திபாரத்திலே கட்டி எழுப்ப வேண்டும்.
1: I love my fellow believers.
2: நான் என் சக விசுவாசிகளை நேசிக்கிறேன்.
1: Because God loved me.
2: ஏனென்றால் தேவன் என்னிடத்தில் அன்பு கூர்ந்தார்.
1: So the unshakable foundation for our house is God's love.
2: ஆகவே நம்முடைய வீடுகளுக்கு அசையாத ஒரு அஸ்திபாரம் என்பது தேவனுடைய அன்புதான்.
1: And because we have loved other people on the basis of their love for us,
2: மற்ற மக்கள் நம்மை நேசிக்கிற அந்த அடிப்படையிலே நாம் பிறரை நேசிக்கிறபடினாலே,
1: that means their love for me is the foundation on which I love them.
2: அதனுடைய பொருள் என்னவென்றால் அவர்கள் என்னிடத்தில் காண்பிக்கிறார்களே அந்த அன்புதான் அஸ்திபாரம், அதன் மீது நான் கட்டுகிறேன்.
1: So one day when he stops loving me, he takes away my foundation.
2: அவர் என்னிடத்தில் அன்பு கூறுகிறதை ஒரு நாளில் நிறுத்தி விடும் பொழுது என்னுடைய அஸ்திபாரத்தையும் அவர் எடுத்துக் கொள்கிறார்.
1: Then my house collapses.
2: இப்பொழுது என்னுடைய வீடானது இடிந்து போகிறது.
1: It is impossible to stop loving other people if we make God's love our foundation.
2: தேவனுடைய அன்பை நம்முடைய அஸ்திபாரமாக மாற்றிவிட்டால் மற்றவர்களிடத்திலே அன்பு கூறுவதை நிறுத்துவது என்பது கூடாத காரியமாக இருக்கும்.
1: And I'll tell you some of the other sins that we commit when we make love other person's love for a foundation.
2: மற்றவருடைய அன்பையே நம்முடைய அஸ்திபாரமாக நாம் அமைக்கும் பொழுது அதிலிருந்து பிற என்ன பாவங்களை எல்லாம் செய்கிறோம் என்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
1: In the church,
2: சபையிலே,
1: I have also seen this even among elders in the church.
2: சபையில் உள்ள மூப்பர்களிடத்திலே கூட நான் இதை பார்த்திருக்கிறேன்.
1: That when somebody loves them, they become partial towards them.
2: யாராவது அவர்களை நேசிக்கும் பொழுது இவர்கள் உடனே பட்சபாதம் காண்பிக்கிறவர்களாய் மாறிவிடுகிறார்கள்.
1: That in different things in the church they show partiality.
2: சபையிலே பல காரியங்களை செய்யும் பொழுது பாரபட்சத்தோடு கூட செய்ய ஆரம்பிக்கிறார்கள்.
1: That means if he does something wrong, we don't take it so seriously.
2: அவர் ஒரு தவறை செய்யும் பொழுது அதை அவ்வளவு சீரிய முறையில் எடுத்துக் கொள்வதில்லை.
1: Because he has helped me in 101 ways.
2: ஏனென்றால் 101 காரியங்களுக்கு மேலாக அவர் எனக்கு உதவி செய்திருக்கிறார்.
1: He has done so much good to me and helped me, and so I don't take it seriously when he does something wrong.
2: ஆகவே எனக்கு பல நன்மைகளை அவர் செய்திருக்கிறபடினாலே அவர் ஒரு தவறை செய்யும் பொழுது அதை நான் சீரிய முறையில் எடுத்துக் கொள்வதில்லை.
1: Then I am not a servant of God.
2: அப்படியானால் நான் தேவனுடைய ஊழியக்காரன் அல்ல.
1: Because God shows no partiality.
2: என்றால் தேவன் ஒரு காலம் பச்சபாதத்தை காண்பிக்கிறவர் அல்ல.
1: Even if a man has served God for 30 years, if he does wrong, God will say you're wrong.
2: ஒரு மனிதன் 30 ஆண்டுகள் தேவனுக்கு ஊழியம் செய்து வந்தாலும் கூட அந்த மனிதன் தவறு செய்யும் பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து தவறு என்று தான் சொல்வார்.
1: Judas Iscariot served God, went out preaching in all 3.5 years, but he finally sent him to hell.
2: 3.5 ஆண்டுகள் யூதாஸ் காரியோத்து பல இடங்களுக்கு சென்று பிரசங்கித்தானால் கடைசியாக அவன் நரகத்துக்கு அனுப்பப்பட்டான்.
1: A man can serve God for 35 years and God can send him to hell.
2: ஒரு மனிதன் 35 ஆண்டுகள் தேவனுக்கு ஊழியம் செய்தும் அதன் முடிவிலே தேவன் அவனை நரகத்துக்கு அனுப்ப முடியும்.
1: Because he goes into sin.
2: ஏனென்றால் அவன் பாவத்துக்குள்ளாக
1: செல்கிறான். No partiality with God.
2: தேவனிடத்திலே பாரபட்சமே இல்லை.
1: But we must be very careful, there's no partiality in our heart.
2: நம்முடைய உள்ளத்திலேயும் கூட இந்த பட்சபாதம் காணப்படவே கூடாதபடிக்கு நாம் மிகுந்த எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
1: When your parents,
2: அநேக நாம் பெற்றோராக இருக்கும் பொழுது,
1: we must not show any partiality to our children. They are all the same to us.
2: நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் ஒரே மாதிரி தான் நாம் நடத்த வேண்டும். எந்த பட்சபாதமோ பாரபட்சமோ காண்பிக்க கூடாது.
1: We may be happier with some of the children because they are following the Lord.
2: ஒரு சில பிள்ளைகள் தேவனை பின்பற்றுவதனாலே அவர்களை குறித்து நீங்கள் சந்தோஷமா இருக்கலாம்.
1: But if you are partial, then you are not like God.
2: ஆனால் நீங்கள் ஒருதலை பட்சமாக இருந்தால் நீங்கள் தேவனை போல அல்ல.
1: Because God is not partial towards any of his children.
2: எந்த ஒரு பிள்ளைகளிடத்திலேயும் தேவன் பட்சபாதம் உள்ளவரே அல்ல.
1: And the other problem we can see is that when we want to do some favor to somebody, we may show favor to someone who has done a lot of good to us.
2: நாம் யாருக்காவது தயை செய்ய வேண்டும் என்று விரும்பினால் நமக்கு யார் அதிக நன்மைகளை செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த தயையை காண்பிக்க விரும்புகிறோம்.
1: Even as an elder, you can show some favor to a brother because he does a lot of good to you.
2: நிறைய நல்ல காரியங்களை உங்களுக்கு செய்கிறபடினாலே நீங்கள் ஒரு சகோதரருக்கு நீங்கள் தயை காண்பிக்க முடியும்.
1: And give him some opportunities in the church he is not qualified for.
2: சபையிலே தகுதி பெறாத ஒரு வேலைக்கு நீங்கள் அவருக்கு தருணம் கொடுக்கிறீர்கள்.
1: So we must never make another person's attitude towards us the foundation for our love for him.
2: ஆகவே ஒரு காலம் நம்முடைய மற்றவர்கள் மீது செலுத்தக்கூடிய நம்முடைய அன்புக்கு அஸ்திபாரமாக மற்றவர்கள் நம் மீது காண்பிக்கும் மனப்பான்மையை ஒரு காலம் வைக்க கூடாது.
1: The love in my heart must be the fruit of the Holy Spirit.
2: என்னுடைய உள்ளத்திலே காணப்படுகிற அன்பானது பரிசுத்த ஆவியானவருடைய கனியாக இருக்க வேண்டும்.
1: And it says we love because he first loved us.
2: அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடினாலே நாமும் அன்பு கூறுகிறோம்.
1: So that love of God for us is the proper foundation for our life.
2: நம்முடைய வாழ்க்கைக்கு சரியான ஒரு அஸ்திபாரம் என்பது தேவனுடைய அன்புதான்.
1: And when we have that foundation, one proof is there will be no fear.
2: இந்த அஸ்திவாரத்தை நாம் கொண்டிருப்பதற்கு ஒரு நிரூபணம் என்னவென்றால் அங்கே பயம் இருக்காது.
1: Because there is no fear in love.
2: ஏனென்றால் அன்பிலே பயம் இல்லை.
1: This is one way by which we can find out whether we are believing in the true Christian faith.
2: உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மார்க்கத்திலே நாம் விசுவாசம் வைத்திருக்கிறோமா இல்லையா என்பதை இந்த ஒரு அடையாளத்தை வைத்து நாம் கண்டுகொள்ளலாம்.
1: See 2 Corinthians chapter 11.
2: 2 கொரிந்தியர் 11 அதிகாரம்.
1: Paul says,
2: பவுல் சொல்கிறார்,
1: that even in his day in the first century,
2: அவருடைய நாட்கள் அதாவது முதலாம் நூற்றாண்டிலே கூட,
1: there were people who were preaching verse 4 another Jesus.
2: நான்காம் வசனத்திலே அவருடைய காலங்களிலே கூட வேறொரு இயேசுவை பிரசங்கித்த மக்கள் இருந்தார்கள்.
1: And praying for people to receive some other spirit, not Holy Spirit.
2: பரிசுத்த ஆவியானவரே அல்ல வேறொரு ஆவியை பெறும்படியாய் ஜனங்களுக்கு ஜெபித்தார்கள்.
1: Yeah, you mean there were preachers like that saying, okay, we'll pray for you, and they lay hands on somebody and the fellow receives some other spirit.
2: சில பிரசங்கியார்கள் அப்படி இருக்கிறார்கள், கைகளை வைத்து இவருக்கு ஜெபிப்போம் என்று ஜெபிக்கிறார்கள், அவர்கள் வேறொரு ஆவியை பெற்றுக் கொள்கிறார்கள்.
1: It's happening today also.
2: இன்றைக்கும் அது நடந்து கொண்டுதான் இருக்கிறது.
1: That is why in CFC I have told the church and I tell all the churches, don't let anybody lay hands on your head.
2: ஆகவே தான் CFC சபையிலும் மற்ற சபைகளிலும் சொல்லி இருக்கிறேன், வேறு யாரும் உங்கள் தலை மீது கை வைப்பதற்கு அனுமதிக்க வேண்டாம்.
1: Except some elder brother in whom you have total confidence.
2: முழு நம்பிக்கை யார் உங்களுக்கு யார் மீது இருக்கிறதோ அவர்களை தவிர வேறு யாரும் உங்கள் தலை மீது கை வைப்பதற்கு அனுமதிக்க வேண்டாம்.
1: See, Hebrews 6 says laying on of hands is one of the foundational doctrines in the Bible.
2: எபிரேயர் 6 அதிகாரத்தில் கைகளை வைப்பது என்பது சுவிசேஷத்தில் காணப்படுகிற சில அஸ்திபாரமான போதனை.
1: Hebrews 6:2-4.
2: எபிரேயர் 6 அதிகாரம் 2-லிருந்து 4 வசனங்கள்.
1: But then you must not allow anybody to do that.
2: வேறு யாருமே அதை செய்வதற்கு நீங்கள் அனுமதிக்க கூடாது.
1: Because you don't know what spirit that man has.
2: அந்த நபருக்கு என்ன விதமான ஆவி இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியாது.
1: I remember once somebody put hands on my head without even asking me.
2: ஒரு முறை என்னை கூட கேட்காமலே என் தலை மீது கை வைத்து ஜெபிக்க ஆரம்பித்தார் ஒருவர்.
1: I pushed away his hand. I said I don't want.
2: நான் தலை கையை அப்படியே தள்ளி விட்டு விட்டேன். இல்ல வேண்டாம் என்று சொன்னேன்.
1: It doesn't matter if he gets offended.
2: அவர் அதை குறித்து மனத்தாங்கல் அடைந்தாலும் கூட அது பொருட்டல்ல.
1: He was a believer but I had no confidence in him.
2: அவர் ஒரு விசுவாசி தான் ஆனால் அவர் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை.
1: So we must not say oh he will get offended. Let him get offended.
2: ஐயோ அப்படி செய்தால் அவர் மனம் வருந்துவார் என்று சொல்லக்கூடாது. அவர் மனம் வருந்தினால் வருந்தட்டும்.
1: I don't want to have another spirit from anybody.
2: யாரிடத்திலிருந்தும் எனக்கு வேறு ஒரு ஆவி வந்துவிடக் கூடாது.
1: But if you have total confidence in a brother that he is a man of God then you can allow him to lay hands on your head.
2: ஒரு தேவ மனிதர் அவர் தேவ மனிதன் தான் என்கிற அந்த முழு நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் தலையை கை வைப்பதற்கு அனுமதிக்கலாம்.
1: Otherwise there were people there, you know, Paul laid hands on Timothy's head.
2: பவுல் தீமோத்தேயுடைய தலையிலே கையை வைத்தார்.
1: Paul told Timothy lay hands on people but don't just go around laying hands on anybody.
2: பவுலும் தீமோத்தேயுக்கு சொல்லும்பொழுது தலை மீது கை வைத்து ஜெபி என்று சொன்னார். எல்லார் மீதும் கை வைக்க முடியாது சொல்லவில்லை.
1: And here he says there are some people who are receiving another spirit.
2: வேறு ஒரு ஆவியை பெற்றுக்கொள்கிற மக்களை குறித்து இங்கே வாசிக்கிறோம்.
1: And also he says there are certain people preaching another gospel.
2: அதே சமயத்தில் வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களும் இருக்கிறார்கள்.
1: Now how do you know that what you are hearing is the true gospel?
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற சுவிசேஷமானது மெய்யான சுவிசேஷமா என்று எப்படி அறிந்து கொள்ள முடியும்?
1: I'll tell you.
2: நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
1: It will remove fear from your heart.
2: அது மெய்யான சுவிசேஷமா இருந்தால் உங்கள் பயத்தை உள்ளத்திலிருந்து நீக்கிவிடும்.
1: It will remove condemnation from your heart.
2: குற்ற உணர்வை உங்கள் உள்ளத்திலிருந்து நீக்கிவிடும்.
1: It will remove guilt from your heart.
2: குற்ற மனசாட்சியை உங்கள் உள்ளத்திலிருந்து நீக்கிவிடும்.
1: It will give you faith that God is a good God.
2: தேவன் நல்ல தேவன் என்கிற விசுவாசத்தை உங்களுக்கு கொடுக்கும்.
1: If that type of faith does not come into your heart then the gospel you are hearing is not the true gospel.
2: இப்படிப்பட்ட விசுவாசம் உங்கள் உள்ளத்திலே வரவில்லை என்றால் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற சுவிசேஷமானது அது மெய்யான சுவிசேஷம் அல்ல, அது வேறொரு சுவிசேஷம்.
1: Please remember these words.
2: இந்த வார்த்தைகளை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள்.
1: There is no fear in love.
2: அன்பிலே பயம் இல்லை.
1: That is a word God wants to give to all of you.
2: உங்கள் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய வார்த்தை தான் இந்த வார்த்தை.
1: I was asking the Lord for a word to share with all of you and that is the word the Lord gave me.
2: உங்கள் எல்லாரத்திலும் பகிர்ந்து கொள்ள முடியான ஒரு வார்த்தை ஆண்டவரே தாரும் என்று கேட்டேன். இந்த வார்த்தையை தான் தேவன் எனக்கு கொடுத்தார்.
1: Tell them there is no fear in love.
2: அன்பிலே பயம் இல்லை என்பதை சொல் என்று சொன்னார்.
1: That means when you know God's love as a foundation in your life there will be no fear.
2: தேவனுடைய அன்புதான் என்னுடைய வாழ்க்கையின் அஸ்திபாரம் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால் அங்கே பயமே இருக்காது.
1: Fear means the house is shaking.
2: பயம் எங்கே இருக்கிறதோ அங்கே அஸ்திபாரம் அல்லது வீடு அசைகிறது என்று பொருள்.
1: I know in my own life for many years after I accepted Jesus now my house was shaking.
2: இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு எத்தனை ஆண்டுகளாக என்னுடைய வீடானது அசைகிறதா இருந்தது.
1: Because the people who laid a foundation in my life as a when I was born again were not wise builders.
2: நான் மனந்திரும்பின அந்த நாளிலே என்னுடைய வாழ்க்கையில் அஸ்திபாரத்தை போட்டவர்கள் அவர்கள் ஞானமுள்ள சிற்பாசாரிகள் அல்ல.
1: You know like if you get some useless mason he doesn't lay a proper foundation for your house.
2: சரியாக வேலை செய்ய தெரியாத ஒரு மேசனை நீங்கள் கூப்பிட்டால் அவர் சரியான ஒரு அஸ்திபாரத்தை போட மாட்டார், தவறாய் செய்து விடுவார்.
1: Look what Paul says in 1 Corinthians 3:10.
2: 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 10 வசனத்திலே பவுல் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள்.
1: 1 Corinthians 3:10.
2: 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 10 வசனம்.
1: All those especially elder brothers and others who preach the word of God must remember this verse.
2: எல்லா மூப்பர்களும் விசேஷமாய் வார்த்தையை பிரசங்கிக்கிறவர்கள் எல்லாரும் இந்த வசனத்தை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும்.
1: 1 Corinthians 3:10.
2: 1 கொரிந்தியர் 3:10.
1: No according to the grace of God given to me as a wise master builder I laid a foundation.
2: எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன்.
1: And that foundation is something that drives away all fear.
2: இந்த அஸ்திபாரம் என்பது எல்லா விதமான பயங்களையும் புறம்பே தள்ளுகிறது.
1: In all false religions in the world.
2: இந்த உலகத்திலே காணப்படும் எல்லா பொய்யான மதங்களிலேயும்.
1: And that means all religions.
2: அவருடைய பொருள் என்ன? எல்லா மதங்களிலேயும்
1: they preach a god whom you are afraid of.
2: நீங்கள் பயப்படக்கூடிய, பயந்து நடுங்கக்கூடிய ஒரு கடவுளை போதிக்கிறார்கள்.
1: Have you ever heard of a religion that tells you that God is a loving father?
2: இப்போ ஒரு அன்பான தகப்பன் என்று பிரசங்கிக்கக்கூடிய எந்த ஒரு மதத்தையாவது நீங்கள் பார்த்ததுண்டா?
1: Have you ever heard of a religion that tells you God loves sinners, adulterers, thieves?
2: பாவிகளையும் விபசாரக்காரர்களையும் திருடர்களையும் அன்பு கூறுகிற தேவன் ஒருவர் உண்டு என்று எந்த மதமாவது போதிக்கிறதை கேட்டிருக்கிறீர்களா?
1: Have you ever heard of a religion that tells you that it is not by becoming good that we go to heaven?
2: நாம் நல்லவர்களாய் மாறுவது நிமித்தமாய் பரலோகத்துக்கு போக முடியாது.
1: Have you ever heard of a religion that tells you no matter how hard you try you cannot become good?
2: எவ்வளவு நீங்கள் கடினமாய் முயற்சி செய்தாலும் நீங்கள் நல்லவர்களாக மாற முடியாது என்று போதிக்கிற மதத்தை கேட்டிருக்கிறீர்களா?
1: Almost all religions teach if you are good you go to heaven.
2: கிட்டத்தட்ட எல்லா மதங்களுமே நீ நல்லவனா இருந்தால் மோட்சம் போகலாம் என்று தான் போதிக்கிறார்கள்.
1: The final day God will take a balance and put all your good deeds and bad deeds.
2: கடைசி நாளிலே திராசை ஒன்றை கடவுள் எடுப்பார். அதிலே நல்ல புண்ணிய காரியங்களையும் பாவமான காரியங்களும் இரண்டு தட்டிலே போட்டு எது அதிகமாக இருக்குது என்று பார்ப்பார்.
1: And you decide whether you go to hell or go to heaven.
2: அந்த திராசை வைத்து தான் நீ பரலோகத்துக்கு போவதா நரகத்துக்கு போவதா என்பதை தீர்மானிப்பார்.
1: So people try to be good.
2: இப்போ ஜனங்கள் நன்மை செய்கிறார்கள்.
1: Do good to poor people.
2: ஏழைகளுக்கு அன்னதானம் போன்றதான தர்மங்களை செய்கிறார்கள்.
1: Not because they love them but because they love themselves they want to go to heaven.
2: அவர்கள் ஏதோ ஏழை மக்களை நேசிப்பதனாலே அவர்கள் அப்படி செய்வதில்லை, தங்களை நேசித்து எப்படியாவது மோட்சம் போனால் போதும் என்று சொல்லி செய்கிறார்கள்.
1: That's why the Bible says you can give all your money to the poor and still not have love in your heart.
2: ஆகவே தான் வேதம் சொல்கிறது உங்களுக்கு உள்ள எல்லாவற்றையும் அன்னதானம் பண்ணினாலும் உங்களுக்கு அன்பு இல்லாவிட்டால் என்று வேதம் சொல்கிறது.
1: There is no religion that teaches God is a God of perfect love.
2: தேவன் பூரண அன்புள்ளவர் என்று போதிக்கிற எந்த ஒரு மதமும் இந்த உலகத்தில் இல்லை.
1: And that establishes you in that.
2: இந்த அன்பிலேயே உங்களை நிலைத்திருக்க செய்யத்தக்கதான மதமும் இல்லை.
1: And I want to say 90% of Christianity is also preaching a false religion.
2: இன்னொன்றையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கிறிஸ்தவத்திலே 90% இந்த பொய்யான மதத்தை தான் பிரசங்கிக்கிறது.
1: Why? Because 90% of Christians are full of fear.
2: ஏன் 90%க்கும் அதிகமான கிறிஸ்தவர்கள் பயத்தினாலே நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள்.
1: Just like all the unbelievers.
2: அவிசுவாசிகளைப் போலவே இவர்களும் இருக்கிறார்கள்.
1: And especially when you come to the last days.
2: குறிப்பாக கடைசி நாட்களிலே வரும்பொழுது.
1: We read in Luke's Gospel.
2: லூக்கா சுவிசேஷம்
1: chapter 21.
2: 21ஆம் அதிகாரம்.
1: That things are going to be so bad.
2: காரியங்கள் மிக மோசமாக போகிறது.
1: In the last part of verse 25 it talks about these tsunamis that will come in the last days.
2: 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் கடைசி நாட்களில் வரக்கூடிய சுனாமியை குறித்து வாசிக்கிறோம்.
1: That's written there. Jesus spoke about it.
2: இயேசு அதை குறித்து பேசி இருக்கிறார்.
1: Tsunami is only a Japanese word but this is the same thing is written here.
2: சுனாமி என்பது ஜப்பானிய ஒரு பதம் வார்த்தை, ஆனால் இங்கே தமிழில் சொல்லப்பட்டிருக்கிறது. சமுத்திரம் அலைகளும் முழக்கமாக இருக்கும்.
1: Yeah, that is the same thing.
2: ரெண்டும் ஒன்றுதான்.
1: And when that happens,
2: அது நடக்கும் பொழுது
1: what will happen?
2: என்ன நடக்கும்?
1: Verse 26.
2: 26ஆம் வசனம்.
1: Men's hearts will faint from fear thinking of what is coming in the world.
2: பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால் மனுஷருடைய இதயம் சோர்ந்து போய்விடும்.
1: And then very soon after that verse 27 the son of man will come in a cloud.
2: உடனடியாக மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடு மகிமையோடு வருவார் மேகத்திலே.
1: That means these are signs that Jesus is coming soon.
2: இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார் என்பதை காண்பிக்கக்கூடிய அடையாளங்கள் தான் இவைகள் எல்லாம்.
1: So when these things happen,
2: இவைகள் நடக்கும்போது,
1: while everybody's heart is full of fear,
2: எல்லாருடைய இதயமும் பயத்தினால் நிறைந்திருக்கும் போது,
1: they don't have a good foundation, the house is shaking.
2: அவளுடைய வீடு அசைகிறது, நல்ல அஸ்திபாரம் இல்லை.
1: What should we do?
2: நாம் என்ன செய்ய வேண்டும்?
1: It says here in verse 28,
2: 28ஆம் வசனம்,
1: straighten up and lift up your heads.
2: நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள்.
1: Because your redemption has come very near.
2: மீட்பு சமீபமாய் இருக்கிறபடியாலே.
1: You know, it's like a man who has been in jail for many years.
2: அநேக ஆண்டுகளாக ஒரு மனிதன் ஜெயிலில் இருக்கிறான்.
1: And he knows that the time he was put for jail is now finishing next week or something. It is going to be finished.
2: சிறைச்சாலை தண்டனையானது முடிவடைய போகிறது. இன்னும் அடுத்த வாரத்தில் விடுதலையாக போகிறான்.
1: Because he was put for 10 years and almost 10 years almost over now.
2: 10 ஆண்டு சிறை தண்டனை, கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் முடிய போகிறது.
1: So in a few days he is going out.
2: இன்னும் ஒரு சில நாட்களிலே சிறைச்சாலையை விட்டு விடுதலையாக வெளியே போக போகிறான்.
1: He is so happy.
2: மிகவும் சந்தோஷமா இருக்கிறார்.
1: He is still in the jail but he knows only few more days.
2: சிறைச்சாலையில் தான் இருக்கிறான், ஆனாலும் இன்னும் ஒரு சில நாட்கள் என்று அறிந்தபடினாலே சந்தோஷமா இருக்கிறார்.
1: Suddenly become happy.
2: திடீரென சந்தோஷமாகி விட்டான்.
1: He is not going looking down with a long face.
2: நீண்ட முகத்தோடு துக்க முகத்தோடு தலை கவிழ்ந்தவாறு இருப்பதில்லை.
1: He is so happy. People ask why you so happy.
2: அவன் சந்தோஷமாக இருக்கிறான். ஜனங்கள் பார்த்து எப்படிப்பா சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கிறாய் என்று கேட்கிறார்.
1: Time of my redemption is drawing near.
2: மீட்பின் நாள் சமீபமாக இருக்கிறது.
1: That is how we must be.
2: இப்படித்தான் நாமும் இருக்க வேண்டும்.
1: No fear.
2: பயமே இல்லை.
1: Because God loves us perfectly.
2: என்றால் பூரணமாய் தேவன் நம்மை அன்பு கூறுகிறார்.
1: You know, when we grew up as children,
2: நாம் பிள்ளைகளாய் வளரும் பொழுது,
1: maybe our parents told us,
2: நம்முடைய பெற்றோர் சொல்லி இருக்கலாம்,
1: if you are a good boy, mommy will love you.
2: நல்ல பையனா இருந்தா அம்மா உன்னை நேசிப்பேன்.
1: If you are a bad boy, mommy won't love you.
2: நீ கெட்ட பையனா இருந்தா அம்மா உன்னை நேசிக்கவே
1: மாட்டாங்க. Many of us may have heard that from our childhood.
2: நம்மில் அநேகர் சிறு பிள்ளையா இருந்த காலத்திலிருந்து அப்பா அம்மா சொல்ல கேட்டிருக்கலாம் இப்படி.
1: So or our father may have told us like that.
2: அல்லது அப்பா அப்படி சொல்லி இருந்திருக்கலாம்.
1: So we get a concept in our mind from childhood.
2: ஆகவே சிறு பிராயம் முதலே நம்முடைய மனதிலே ஒரு தத்துவம் ஆரம்பிக்கிறது.
1: If I'm good, daddy loves me.
2: நான் நல்லவனா இருந்தால் அப்பா என்னை நேசிப்பார்.
1: Bad, daddy doesn't love me.
2: நான் கெட்டவனா இருந்தால் அப்பா நேசிக்க மாட்டார்.
1: Then one day we hear the gospel that God is a father.
2: ஒரு நாளிலே தேவன் ஒரு தகப்பன் என்கிற சுவிசேஷத்தை கேள்விப்படுகிறோம்.
1: What does this word father mean?
2: ஆகவே தகப்பன் என்ற பொருளுக்கு பொருள் என்ன?
1: Then I think of my earthly father. That's the only way I can understand father.
2: என்னுடைய பூமிக்குரிய தகப்பனாரை எண்ணி பார்க்கிறேன். அப்படி மட்டுமே நான் பரலோக தகப்பனை அறிந்து கொள்ள முடியும்.
1: See, any word that we use, we form a picture in our mind.
2: எந்த வார்த்தையை நாம் உபயோகித்தாலும் உடனடியாக நம்முடைய மனதிலே ஒரு காட்சியை நாம் பதிவு செய்து விடுகிறோம்.
1: Like if you talk about elephant and nobody has seen an elephant or even a picture of elephant, they can't picture what elephant is.
2: யானை என்று சொன்ன உடனே இதுவரை யானையும் பார்க்காதவர்கள், யானையுடைய படத்தையும் இதுவரையும் பார்க்காதவர்கள் யானையை காட்சியாக சித்தரித்து பார்க்க முடியாது மனதிலே.
1: Think of some animal which you have not seen or picture and you hear of that, you don't know what it looks like.
2: படத்திலே கூட பார்த்ததில்லை, நீங்கள் நேரடியாகவும் பார்த்ததில்லை, அந்த தெரியாத ஊர் பேர் தெரியாத ஒரு விலங்கை சொன்னால் நீங்கள் எதை கற்பனை செய்து பார்க்க முடியுமா?
1: Every word, we form a picture in my mind what that is.
2: ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதை குறித்ததான ஒரு படத்தை நாம் மனதிலே பதிவு செய்திருக்கிறோம்.
1: That is how children learn.
2: இப்படித்தான் பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறார்கள்.
1: You show them picture of house and say this is house.
2: ஒரு வீட்டு படத்தை பார்த்து இதுதான் வீடு என்று சொல்லி கொடுக்கிறோம்.
1: Children's book, cat, there's a picture of a cat there.
2: பூனை என்று படித்தால் அங்கே பூனையோட படம் இருக்கிறது.
1: That is how children are taught.
2: இப்படித்தான் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கிறோம்.
1: So you say father.
2: ஆகவே அப்பா என்று சொன்னால்
1: God is a father.
2: தேவன் ஒரு தகப்பன்
1: என்று சொன்னால் then you begin to think of your father.
2: ஆகவே உடனடியாக உங்களுடைய அப்பாவை நீங்கள் மனதிலே எண்ணி பார்க்கிறீர்கள்.
1: And in the beginning your understanding of God is something like your father.
2: ஆரம்பத்திலே உங்களுடைய புரிந்துகொள்ளுதல் எப்படி இருக்கிறது என்றால் தேவன் என்றால் எங்க அப்பாவை போல இருப்பவர்.
1: Your father may be a very strict person.
2: உங்க அப்பா மிகுந்த கண்டிப்புள்ளவராய் இருக்கலாம்.
1: Maybe he was a good person but very strict. You can't talk to him about.
2: நல்ல ஒரு மனிதர் தான் உங்கள் அப்பா, ஆனால் அப்பா விடத்தில் பேச முடியாது, கண்டிப்பானவர்.
1: You can't become very friendly with him.
2: உங்கள் அப்பாவோடு கூட ஒரு நண்பனாய் நீங்கள் மாற முடியாது.
1: See, all of us in our growing years we have sexual problems.
2: வளர்ந்து கொண்டிருக்கிற நம்ம எல்லாருக்குமே பாலியல் தொடர்புடைய பிரச்சனைகள் நமக்கு இருந்திருக்கிறது.
1: Every human being.
2: ஒவ்வொரு மனிதனுக்கும் அதை தொடர்ந்து அது சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறது.
1: Boys more than girls.
2: பையன்களுக்கும் பெண்களுக்கும்.
1: But boys more than girls.
2: பையன்களுக்கு பெண்களை காட்டிலும் அதிகமாக இருக்கும்.
1: But girls also will fall in love with somebody.
2: ஆனால் பெண் பிள்ளைகள் கூட ஒரு பையன்களோடு கூட காதலில் விழுந்து விட முடியும்.
1: But when that happens.
2: அப்படி நடைபெறும் பொழுது.
1: How many of you went to your father immediately?
2: உடனடியாக எத்தனை பேர் உங்க அப்பாவிடத்தில் சென்றீர்கள்?
1: And said, Dad, I've got a sexual problem.
2: அப்பா, எனக்கு பாலியல் சம்பந்தமான ஒரு பிரச்சனை இருக்கிறது.
1: Have you ever done that?
2: இப்பொழுதாவது நீங்கள் அப்பாவிடத்தில் சொல்லியிருக்கிறீர்களா?
1: Whom do you talk about your sexual matters with?
2: நீங்கள் பாலியல் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் அல்லது காதல் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் யாரிடத்தில் போய் பகிர்ந்து கொள்கிறீர்கள்?
1: All your worldly classmates in school and college.
2: பள்ளியிலேயும் கல்லூரிலேயும் உலக பிரகாரமாக இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்களிடத்திலே போய் நீங்கள் பகிர்ந்து கொள்வீர்கள்.
1: You say, why don't you talk to your father?
2: ஏன் அப்பாவிடத்தில் பேசக்கூடாது?
1: Oh, can we talk about such
2: things? பாவட்ட போய் அலம் பேச கூடாது என்று சொல்வார்கள்.
1: If you fall in love with somebody, you don't tell your father.
2: யாரிடத்திலாவது நீங்கள் காதலில் விழுந்து விட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அப்பாவிடத்தில் போய் சொல்ல மாட்டீர்கள்.
1: So we have an idea of a father, maybe he takes care of us and all that, but we can't talk all these private personal things to him.
2: ஆகவே அப்பா என்றால் நம்முடைய எல்லா தேவைகளையும் அவர் பராமரிக்கிறார், நம்மை கவனித்துக் கொள்கிறார், ஆனால் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அவரிடத்தில் பேச முடியாது என்ற ஒரு கற்பனையை நாம் வளர்த்துக் கொள்கிறோம்.
1: So like this children's story book, cat, dog and all that.
2: சிறு பிள்ளையுடைய கதை புத்தகத்திலே நாய் பூனை என்ற படங்களை போல.
1: So we think father.
2: தகப்பன் என்ற ஒரு படம் பார்த்தோம்.
1: God is a father.
2: தேவன் ஒரு தகப்பன்.
1: We can't go to him and talk to him about sexual problems.
2: அவரிடத்திலே போய் நம்முடைய பாலியல் சம்பந்தமான உறவு சம்பந்தமான காரியங்களை எல்லாம் பேச முடியாது.
1: We only talk about some serious things.
2: சில சீரிய காரியங்களை மட்டுமே பேச முடியும்.
1: It's completely wrong.
2: அது முற்றிலுமாய் தவறு.
1: God is a loving father.
2: தேவன் ஒரு அன்பான தகப்பன்.
1: He is interested in every little thing.
2: ஒவ்வொரு சிறு காரியத்திலேயும் அவர் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார்.
1: Even if you have lost some small thing, you must say, Lord, Dad, please help me to find that.
2: ஏதோ ஒரு காரியத்தை தொலைத்து விட்டீர்கள், அப்பா எனக்கு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி தேவனிடத்தில் நீங்கள் பேச வேண்டும்.
1: Jesus told us to call him Father.
2: இயேசு தேவனை பிதாவே என்று அழைங்கள் என்று நமக்கு போதித்திருக்கிறார்.
1: Old Testament, nobody could call him Father.
2: பழைய ஏற்பாட்டு காலத்திலே யாருமே தேவனை தகப்பனே என்று கூப்பிடவே முடியாது.
1: That is why they had a lot of fear in their religion.
2: ஆகவே தான் அவருடைய மார்க்கத்திலே எவ்வளவோ பயங்கள் இருந்தது.
1: Under the law, they lived in fear.
2: நியாயப்பிரமாணத்தின் கீழாக அவர்கள் பயத்திலே வாழ்ந்து கொண்டு வந்தார்கள்.
1: Curse.
2: அங்கே ஒரு சாபம் இருந்தது.
1: It was a terrible time.
2: அது பயங்கரமான காலமாக இருந்தது.
1: Because you never know where you displeased God.
2: எந்த இடத்திலே தேவனை நாம் துக்கப்படுத்துவோம் என்றே கண்டுபிடிக்க முடியாது.
1: God was very strict.
2: தேவன் கண்டிப்புள்ளவராய் இருந்தார்.
1: See one example I'll show you.
2: நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன்.
1: In 2 Samuel.
2: 2 சாமுவேல் புத்தகம்
1: and chapter 21.
2: 21 ஆம் அதிகாரம்
1: and the first verse.
2: முதல் வசனம்.
1: 2 Samuel 21 verse 1.
2: 414 ஆம் பக்கம் 2 சாமுவேல் 21 ஆம் அதிகாரம் 1 வசனம்.
1: There was a famine in the days of David for 3 years.
2: தாவீதின் நாட்களிலே 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது.
1: David sought the Lord.
2: தாவீது கர்த்தருடைய சமூகத்திலே விசாரித்தான்.
1: First year there was a famine. He said, oh, maybe there were not enough rains.
2: முதல் வருஷத்திலே பஞ்சம் உண்டாயிருந்தால் போதுமான மழை பெய்யவில்லை, ஆகவே தான் இதுதான் பஞ்சத்திற்கு காரணம் என்று
1: சொல்லுவீர்கள்.
2: இரண்டாம் ஆண்டும் பஞ்சம்.
1: Third famine, third year famine.
2: மூன்றாம் ஆண்டும் பஞ்சம்.
1: And he said, Lord, is there some spiritual reason for this?
2: ஆண்டவரே, இதற்கு ஆவிக்குரிய காரணம் ஏதாகிலும் உண்டோ?
1: God said yes.
2: ஆம் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
1: Many years ago,
2: அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக,
1: Saul killed some Gibeonites.
2: சவுல் கிபியோனரை கொன்று போட்டான்.
1: Those were people to whom Joshua had made a covenant earlier that he'll never kill them.
2: இவர்களை ஒரு காலம் கொல்ல மாட்டேன் என்றதான ஒரு உடன்படிக்கையை இந்த கிபியோனியரோடு கூட யோசுவா உடன்படிக்கை செய்திருந்தான்.
1: But Saul disobeyed it.
2: நீங்கள் இந்த வருஷம் ஒரு மாங்காயை நட்டு வைத்தால் அடுத்த வருஷத்திலே மாங்காய் பறிக்க
1: முடியுமா?
2: நீங்கள் விதைத்து எத்தனையோ ஆண்டுகள் கழித்து மாங்காய் காய்க்கிறது.
1: This punishment also was like that.
2: தண்டனையும் அப்படித்தான்.
1: Long ago some Saul did something, suddenly the punishment comes up.
2: இவ்வளவு ஆண்டுகள் முன்பாக சவுல் ஏதோ தவறு செய்து விட்டான், இப்பொழுது அதனுடைய தண்டனை வருகிறது.
1: They never knew God as a father.
2: ஏனென்றால் தேவனை ஒரு காலம் அவர்கள் தகப்பனாக அறிந்ததில்லை.
1: You know, sometimes you read in the paper.
2: சில சமயத்திலே செய்தித்தாளிலே வாசிக்கிறீர்கள்.
1: Some police officer did something wrong 5 years ago, now the CBI has caught up with him.
2: 5 ஆண்டுகள் முன்பாக யாருக்கும் தெரியாமல் ஒரு தவறை போலீஸ்காரர் செய்துவிட்டார், போலீஸ் ஆபீசர் செய்துவிட்டார், இப்பொழுது சிபிஐ அவரை வந்து பிடித்து விட்டது 5 வருடங்கள் கழித்து.
1: This is how it is in the world and this is how it is in factories and all that.
2: இப்படி தான் இந்த உலகத்திலேயும் தொழிற்சாலைகளிலேயும் காணப்படுகிறது.
1: But a father is not like that.
2: ஆனால் ஒரு தகப்பன் அப்படி அல்ல.
1: I mean, supposing you suddenly catch your child and hit him, 10-year-old child.
2: திடீரென்று 10 வயசு பையனை பிடிச்சி நல்லா அடி கொடுக்கிறீர்கள்.
1: And he said, Daddy, why you hit me?
2: அப்பா, ஏன் நீ அடிக்கிறீர்கள் என்று கேட்கிறான்.
1: You remember 5 years ago you did something wrong?
2: 5 வருஷத்துக்கு முன்பாக நீ செய்த தவறை மறந்து விட்டாயா என்று நீங்கள் கேட்கிறீர்கள்.
1: He says, I don't remember. What is it?
2: என்ன தப்பு செய்தேனே தெரியவில்லை 5 வருஷத்துக்கு முன்பாக.
1: Will you do that?
2: நீங்கள் அப்படி செய்வீர்களா பெற்றோராய் இருக்கிற நீங்கள்?
1: No.
2: இல்லை.
1: But you know, there are some believers who ask that type of question.
2: ஆனால் இப்படிப்பட்ட கேள்வியை கேட்கிற சில விசுவாசிகள் இருக்கிறார்கள்.
1: Some problem, some sickness comes.
2: ஏதோ ஒரு வியாதி வந்து விட்டால், ஏதோ பிரச்சனை வந்து விட்டால்,
1: say Lord, is this for what I did wrong 10 years ago?
2: ஆண்டவரே, 10 வருஷத்துக்கு முன்பாக ஒரு தவறு செய்தேனே, அதனுடைய விளைவாக இது என்று இப்போது நீங்கள் கேட்கிறீர்கள்.
1: Why they ask question like that?
2: ஏன் இப்படி கேள்வி கேட்கிறார்கள்?
1: Because they think God is like CBI, not like a father.
2: தேவன் ஒரு CBI அதிகாரி போல இருக்கிறார், அவர் தகப்பன் அல்ல என்று எண்ணுகிறபடினாலே.
1: After 10 years of investigation only they come and punish you.
2: 10 வருஷம் அவர்கள் புலன் விசாரணை செய்து செய்து செய்து செய்து இப்பொழுது தண்டனை கொடுக்கிறார்கள்.
1: See, even Job, you just read in chapter 13.
2: யோபும் கூட அவனை குறித்து நாம் 13 அதிகாரத்தில் யோபை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
1: Job, you know, God said he was the most upright man in the whole world.
2: இந்த முழு உலகத்திலே மிகுந்த சன்மார்க்கமாய் இருந்தார் என்று தேவனே சாட்சி கொடுக்கிறார்.
1: the Lord told Satan that in the whole world he is the most spiritual man.
2: முழு உலகத்திலே மிகுந்த ஆவிக்குரிய மனிதன் யோபு தான் என்று ஆண்டவர் சாட்சி கொடுத்தார்.
1: Very rarely that you find certificate like that given to anybody.
2: யாருக்கும் இப்படிப்பட்ட ஒரு நற்சாட்சியை கொடுப்பது பார்ப்பதற்கு அரிதான காரியம்.
1: God once gave certificate to Moses. He is the humblest man in the whole world.
2: முழு உலகத்திலேயும் உள்ள சாந்தம் உள்ளமுள்ள மனிதன் இவர்தான் என்று மோசேயை குறித்து ஒருமுறை ஆண்டவர் சாட்சி கொடுத்தார்.
1: So Job also most upright man.
2: அவரும் கூட மிகுந்த சன்மார்க்கமான மனிதர்.
1: He was now a grandfather because his children 10 children were all living in separate houses. We read chapter 1
2: பேர பிள்ளைகள் இருந்தது ஏனென்று சொன்னால் 10 பிள்ளைகளும் வித்தியாசமான வேறு வேறு வீடுகளிலே வசித்து வந்தார்கள்.
1: They were married.
2: அவரெல்லாம் திருமணமானவர்கள்.
1: Job was an old man.
2: யோபு மிகுந்த வயது முதிர்ந்த ஒரு மனிதராக இருந்தார்.
1: And then he gets all this sickness.
2: அப்பொழுது அவருக்கு எல்லா வியாதிகளும் வந்து
1: விடுகிறது. His business is lost.
2: தன்னுடைய தொழில் போய் விடுகிறது.
1: Children die.
2: பிள்ளைகள் மரித்து விடுகிறார்கள்.
1: And he asks God a question.
2: தேவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார்.
1: Chapter 13.
2: 13th அதிகாரம்.
1: Verse 24.
2: 24th வசனம்.
1: Why do you hide your face from me and consider me to be your enemy?
2: நீர் உமது முகத்தை மறைத்து என்னை உமக்கு பகைஞனாக எண்ணுவானேன்?
1: Verse 26.
2: 26th வசனம்.
1: Why are you doing all these bitter things against me and making me inherit the sins in I did in my younger days?
2: மகா கசப்பான தீர்ப்புகளை என் பேரில் எழுதுகிறீர். என் சிறு வயதின் அக்கிரமங்களை எனக்கு பலிக்க பண்ணுகிறீர். ஏன் என்று கேட்கிறார்.
1: So Job also did some sins in his younger days.
2: ஓஹோ, யோபும் கூட சிறு வயதிலே பாவங்களை தவறுகளை செய்திருக்கிறார்.
1: Just like many of us.
2: நம்மில் இருக்கிற அநேகரை போல.
1: But the one encouragement is that even people who have fallen like that in their younger days can one day become the most godly man in the whole earth.
2: இப்படி வாலிப நாட்டிலே சிறு பிராயத்திலே விழுந்தவர்கள் கூட நாட்கள் செல்ல செல்ல அவர்கள் மிகுந்த தேவபக்திக்கு ஏதுவானவர்களாய் மாறிவிட முடியும்.
1: So don't get discouraged because you did some stupid things when you were young.
2: ஆகவே சிறு பிராயத்திலே சில புத்தியீனமான காரியங்களை செய்தபடியாலே நீங்கள் சோர்வடைந்து போக வேண்டாம்.
1: Many godly men have done many stupid things when they were many sins when they were young.
2: அநேக தேவ மனிதர்கள் அவர்கள் சிறு பிராயமாய் இருக்கும் பொழுது அநேக பாவங்களை செய்திருக்கிறார்கள், புத்தியீனமான காரியங்களை செய்திருக்கிறார்கள்.
1: Even David who was anointed when he was 20 years old.
2: 20 வயதாய் இருக்கும் பொழுது அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதும் கூட.
1: You would think a young fellow like that would not have committed anything wrong in his life.
2: அப்படிப்பட்ட வாலிபன் எந்த தவறையும் தன்னுடைய வாழ்க்கையில் செய்திருக்க மாட்டான் என்று எண்ணுகிறீர்களா?
1: But do you know what he prays?
2: அவன் என்ன ஜெபிக்கிறார்?
1: He prays in Psalm 25, please don't remember the sins of my youth. Psalm 25 verse 7.
2: சங்கீதம் 25:7 லே அவர் இவ்வாறாக ஜெபிக்கிறார். என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதலையும் நினையாதிருமாண்டவரே.
1: Psalm 25 verse 7.
2: சங்கீதம் 25:7.
1: Even David who became a man after God's own heart when he was young he did a lot of sins.
2: தேவனுடைய இருதயக்கேற்ற மனிதனாய் மாறின தாவீதும் கூட சிறு பிராயத்திலே பல அக்கிரமங்களை செய்திருக்கிறார்.
1: But
2: ஆனால்
1: would you like to know what those sins were?
2: அந்த அக்கிரமங்கள் பாவங்கள் எல்லாம் என்ன என்று நீங்கள் அறிய விரும்புகிறீர்களா?
1: You have a curiosity to find out what sins David committed when he was young.
2: தாவீது சிறு பிராயத்திலே என்ன பாவங்கள் எல்லாம் செய்தார் என்று அறிந்து கொள்ளும்படியாக உங்களுக்கு ஒரு நட்பாசை இருக்கிறதா?
1: He doesn't tell us.
2: அவர் அதை சொல்லுவதில்லை.
1: And Job doesn't tell us also.
2: யோபும் கூட தன்னை சிறு பிராயத்தினுடைய அக்கிரமங்களை சொல்லுவதில்லை, மீறுதலை சொல்லுவதில்லை.
1: And you should follow their example and you should also not tell anybody. Yeah, so as I said, we should not tell other people the sins we committed when we were young.
2: ஆகவே நாம் சிறு பிராயத்திலே செய்த பாவங்களை மீறுதலை எல்லாம் யாரிடத்திலும் சொல்லக்கூடாது.
1: I give you the example of Job and David to show that even if you did wrong things, if you have repented and asked God to forgive you, you can still become a man after God's own heart.
2: தாவீது யோபு இவருடைய உதாரணத்தை உங்களுக்கு சொல்லி உற்சாகப்படுத்துகிறேன். நீங்கள் சிறு பிராயத்திலே பாவங்களை செய்திருந்தாலும் அதை குறித்து நீங்கள் மனம் திரும்பி மனஸ்தாபப்பட்டிருந்தால் நீங்கள் ஒரு தேவ மனிதனாய் கண்டிப்பாய் மாற முடியும்.
1: But see, even Job, he thought God is now punishing me because 50 years ago I did something wrong when I was 17 years old.
2: நான் 17 வயதா இருக்கும் பொழுது 50 ஆண்டுகளுக்கு முன்பாக செய்த பாவங்களுக்கு இப்பொழுது எனக்கு தண்டனை வருகிறது என்று யோபும் கூட எண்ணினார்.
1: So that is a thought that comes to many people.
2: அநேக ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட எண்ணங்கள் வருகிறது.
1: What does that prove?
2: இது எதை நிரூபிக்கிறது?
1: It proves that Job did not know God as a father.
2: யோபு தேவனை ஒரு தகப்பனாக அறிந்து கொள்ளவில்லை என்பதை தான் நிரூபிக்கிறது.
1: He knew him like some police checking up and investigating and coming and punishing him after 50 years.
2: ஒரு போலீஸ் அதிகாரி அவர் எத்தனையோ புலன் விசாரணை எல்லாம் செய்து 50 ஆண்டுகள் வந்து தண்டனை கொடுக்கிற ஒரு நபரை போல தான் தேவனை யோபு அறிந்திருந்தார்.
1: So don't get such thoughts in your head.
2: ஆகவே இப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்கள் தலையில உதிக்க வேண்டாம்.
1: If you have sinned,
2: நீங்கள் பாவம் செய்கிறவர்களாக இருந்தால்,
1: you have really sorry for what you did.
2: நீங்கள் செய்த பாவத்திற்கு உண்மையாலுமே நீங்கள் மனஸ்தாபப்பட்டீர்களானால்,
1: it doesn't matter even if the sins are so bad like you have to be crucified like the thief on the cross.
2: அந்த கள்ளனை போல சிலுவையிலே அறையப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பாவம் கொடியதா இருந்தாலும் கூட,
1: it can be forgiven in a moment.
2: அது ஒரு கணப்பொழுதிலே மன்னிக்கப்பட முடியும்.
1: If you repent,
2: நீங்கள் மனம் திரும்பினால்,
1: believe that Jesus died for all those sins,
2: அந்த எல்லா பாவங்களுக்காகவும் இயேசு மரித்தார் என்பதை நீங்கள் நம்பினால்,
1: and believe that the blood of Jesus is more powerful than your sin,
2: உங்களுடைய பாவத்தை காட்டிலும் இயேசுனுடைய இரத்தமானது அதிக வலிமை பெற்றதா இருக்கிறது என்று நீங்கள் நம்பினால்,
1: don't glorify your sin so much that even the blood of Jesus cannot cleanse it.
2: இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே கூட என்னுடைய பாவங்களை கழுவ முடியாதபடிக்கு உங்களுடைய பாவத்தை மகிமைப்படுத்தி விட வேண்டாம்.
1: And then believe that God has forgiven you.
2: தேவன் உங்களுடைய பாவங்களை மன்னித்து விட்டார் என்று
1: நம்புங்கள். Not only forgiven you,
2: அவர் மன்னித்தது மட்டுமல்ல,
1: it says in Hebrews 8:12, I will not remember it anymore.
2: எபிரேயர் 8:12 ல சொல்லப்பட்டது போல அவைகளை நான் நினையாதிருப்பேன் என்று சொல்கிறார்.
1: But Hebrews 8 was not written in Job's time.
2: ஆனால் எபிரேயர் 8 அதிகாரமானது யோபுவின் நாட்களில் எழுதப்படவில்லை.
1: It was not written in David's time.
2: தாவீதின் நாட்களில் எழுதப்படவில்லை.
1: Because that is part of the new covenant.
2: இது புதிய உடன்படிக்கையின் ஒரு பகுதியாக இருக்கிறது.
1: It comes because we know God as a father.
2: இப்பொழுது தேவனை நாம் தகப்பனாக அறிந்திருக்கிறபடினாலே இந்த வார்த்தை வருகிறது.
1: This is true Christianity.
2: இதுதான் மெய்யான கிறிஸ்தவம்.
1: Where we know God as a father.
2: நாம் தேவனை ஒரு தகப்பனாக அறிந்திருப்பது.
1: He's not even going to punish you for what happened last year.
2: கடந்த வருடத்தில் நடந்த காரியத்துக்காக கூட இப்பொழுது உங்களை தண்டிக்க மாட்டார்.
1: God will immediately correct us.
2: தேவன் உடனடியாகவே நம்மை திருத்துவார்.
1: When he punishes us.
2: அவர் நம்மை தண்டிக்கும் பொழுது.
1: Let me tell you another thing.
2: இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன்.
1: He will tell you why you are doing it. Why he is doing it.
2: ஏன் அதை அவர் செய்கிறார் என்பதை உங்களுக்கு அவர் சொல்லுவார்.
1: Supposing you punish your little child.
2: உங்கள் சிறு பிள்ளையை நீங்கள் தண்டிக்கிறீர்கள்.
1: And this 6-year-old says, Daddy, why are you punishing me?
2: 6 வயது பையன் அப்பா என்னை ஏன் அடிக்கிறீர்கள் என்று கேட்கிறான்.
1: What will you say?
2: என்ன சொல்வீர்கள்?
1: No, I won't tell you.
2: நான் சொல்ல மாட்டேன் என்று சொல்வீர்களா?
1: Any father like that?
2: அப்படி யாராவது அப்பா அம்மா இருக்கிறார்களா?
1: You think God is a better father than us?
2: நம்மை காட்டிலும் தேவன் நல்ல ஒரு தகப்பன் என்று எண்ணுகிறீர்களா?
1: If he punishes you, he'll tell you.
2: உங்களை தண்டிக்கும் பொழுது எதற்காக தண்டிக்கிறேன் என்பதையும் அவர் சொல்லுவார்.
1: If he doesn't tell you, then what you are getting is not a punishment.
2: அப்படி அவர் சொல்லவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு கிடைப்பது தண்டனை அல்ல.
1: Supposing I get a fever.
2: எனக்கு ஜுரம் வந்து விட்டது.
1: That may be a punishment.
2: அது தண்டனையாக கூட இருக்கலாம்.
1: I ask the Lord, why is this?
2: ஆண்டவரே, ஏன் இந்த ஜுரம் வந்தது?
1: And the Lord may show me 2-3 days earlier I did something.
2: 2-3 நாட்களிலே முன்பாக ஏதோ ஒன்றை செய்தேன் என்று ஆண்டவர் காண்பிப்பார்.
1: And if he doesn't say anything,
2: ஒன்றுமே அவர் சொல்லவில்லை எனில்,
1: then it's not a punishment.
2: அது தண்டனை அல்ல.
1: That may be because there's a flu in the town, I also got it.
2: அந்த ஊரிலே தொற்று வியாதி இருக்கிறது, அது எனக்கும் அந்த தொற்று ஜுரம் வந்து விட்டது.
1: So don't, there must be no condemnation in your heart. Oh, God is punishing me, he's not telling me why I'm getting it.
2: ஆகவே தேவனே தண்டிக்கிறார், ஏன் தண்டிக்கிறார் என்றும் சொல்லுவதில்லையே என்று உங்கள் உள்ளத்திலே ஒரு ஆக்கினை அடைய வேண்டாம் அல்லது குற்ற உணர்வு அடைய வேண்டாம்.
1: All these fears are because we don't believe in God's perfect love.
2: தேவனுடைய பூர்ண அன்பிலே நாம் நம்பிக்கை வைக்காதபடினாலே தான் இப்படிப்பட்ட பயங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது.
1: We must know God as Father.
2: தேவனை ஒரு தகப்பனாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
1: Yeah, we can call him God because he is God.
2: அவரை தேவனே என்று நாம் அழைக்கலாம், ஏனென்றால் அவர் தேவன்தான்.
1: We can call him Lord.
2: ஆண்டவரே என்று அழைக்கலாம்,
1: because he is Lord.
2: அவர் ஆண்டவராய் இருக்கிறபடினால்.
1: But more than any title that you use in prayer, you must use Father.
2: நீங்கள் உங்கள் ஜெபத்திலே ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய எந்த பெயர்களை காட்டிலும் அதிகமான நேரங்கள் நீங்கள் அவரை அப்பா என்று அழைக்க வேண்டும்.
1: When I pray, I call him God. I call him Lord, I call him Lord Jesus, everything.
2: நான் ஜெபிக்கும் பொழுது தேவனே ஆண்டவரே ஆண்டவராக இயேசுவே என்று அழைக்கிறேன்.
1: Even the apostles did that in Acts 4. Oh Lord.
2: அப்போஸ்தலர்கள் கூட இந்த விதத்திலே அவர் ஜெபித்தார்கள் ஆண்டவரே என்று.
1: But more than anything else.
2: ஆனால் எல்லா பெயர்களை காட்டிலும் அதிகமாக.
1: Now if we pray 10 times, 8 times we must pray Father, that 1 or 2 times you can call him God or Lord.
2: 10 முறை நீங்கள் ஜெபித்தீர்கள் என்று சொன்னால் 8 முறை அப்பாவே என்று தான் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். 2 முறை நீங்கள் மற்ற பெயர்களை சொல்லி ஜெபிங்க.
1: But that means at least 75% of your prayers must be Father.
2: குறைந்தபட்சம் 75% உங்களுடைய ஜெபமானது பிதாவே அப்பாவே தகப்பனே என்று தான் இருக்க வேண்டும்.
1: Because Jesus said, when you pray, say Father.
2: ஏனென்றால் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது பிதாவே என்று ஜெபியுங்கள் என்று இயேசு கற்றுக் கொடுத்திருக்கிறார்.
1: Now when I pray in Bangalore in the public meetings, நான் in the Sunday meeting,
2: ஞாயிற்றுக்கிழமை கூட்டங்களிலே பெங்களூரிலே ஜெபிக்கும் பொழுது,
1: I never pray more than 1 minute because I've taught people, when you pray in public, don't pray for more than 1 minute. No mic, no nothing.
2: அப்பொழுது மைக்கும் இல்லை, மின்சாரமும் இல்லை.
1: 5000, that is 3 times size of this.
2: இங்க இருக்கிறவர்களை காட்டிலும் 3-4 மடங்கு அதிகமான கூட்டம்.
1: He must have had a very strong voice.
2: அவருக்கு உண்மையாலுமே வலிமையான ஒரு குரல் வளம் இருந்திருக்கும்.
1: We are all very weak compared to him.
2: அவரை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நம்மளாம் பலவீனர்களாக இருக்கிறோம்.
1: Anyway, thank God for these helps for weak people.
2: பலவீனமாக இருக்கக்கூடிய மக்களுக்கு இப்படிப்பட்ட உதவிகளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம்.
1: So as I was saying, when we pray, we must call him Father.
2: நான் சொன்னது போல நாம் ஜெபிக்கும் பொழுது அவரை அப்பா பிதாவே என்று அழைக்க வேண்டும்.
1: So whenever I pray in public, as I said, I take only 1 minute.
2: பொதுப்படையாக நான் ஜெபிக்கும் பொழுது ஒரே ஒரு நிமிடம் மட்டுமே ஜெபிப்பேன் என்று கூறினேன்.
1: So that in 20 minutes at least 20 people can pray. So as I was saying, if we have 20 pieces of cake in a room with 20 people,
2: ஒரு அறையில 20 பேர் இருக்கிறார்கள், நீங்கள் 20 கேக் துண்டுகளை ஒருவர் கொண்டு வந்தால்,
1: if one person takes 5, then some 3 or 4 people won't get anything.
2: ஒரு நபர் 5 துண்டுகளை எடுத்துக்கொண்டால் 3 4 பேர்களுக்கு கேக்கே கிடைக்காது.
1: So if you have 20 minutes for prayer and one person takes 5 minutes, then other people don't get time to pray.
2: ஆகவே 20 நிமிடங்கள் நமக்கு ஜெபிப்பதற்கு இருக்கும் பொழுது ஒரு நபர் 5 நிமிடங்கள் எடுத்து ஜெபித்தால் மற்றவர்களுக்கு ஜெபிப்பதற்கு நேரம் இருக்காது.
1: In all of our churches I recommend that Sunday morning prayer you take 1 minute.
2: ஆகவே நம்முடைய எல்லா சபைகளிலேயும் நான் ஆலோசனையாய் கூறுவது என்னவென்றால், ஞாயிற்றுக்கிழமை காலையிலே ஜெப நேரத்திலே ஒரு நிமிடம் மட்டுமே எடுத்து ஜெபியுங்கள்.
1: Otherwise all pray together, that's okay.
2: இல்லாத பட்சத்தில் எல்லாரும் சேர்ந்து ஜெபியுங்கள், அதுவும் நல்லதுதான்.
1: Unless it is a special prayer meeting where we are praying for a long time, like whole day fasting and prayer, then you can take as long as you like.
2: விசேஷித்த ஜெப கூட்டங்களிலே, உதாரணமாக ஒரு நாள் உபவாச கூட்டம் என்று எல்லாம் ஒழுங்கு செய்யும் பொழுது, அப்பொழுது உங்கள் இருதய பாரத்துக்கேற்றபடி நீங்கள் நீண்ட ஜெபங்களை செய்யலாம்.
1: So but whenever I pray, what I was saying is I always pray Father.
2: எப்பொழுதெல்லாம் நாம் ஜெபிக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் பிதாவே என்று சொல்லி தான் ஜெபிக்கிறேன். ஏன்?
1: Because even the smallest thing that Jesus said, I want to obey.
2: இயேசு சொல்லி கொடுத்த சிறு காரியங்களுக்கு கூட நான் கீழ்ப்படிய விரும்புகிறேன்.
1: And Jesus said, when you pray, pray like this, our Father who art in heaven.
2: ஜெபம் பண்ணும்பொழுது பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி ஜெபியுங்கள் என்று நமக்கு அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார்.
1: And even the word Father is a very official word.
2: பிதாவே என்கிற இந்த ஒரு வார்த்தை கூட அது மிகவும் சிறிய முறையில் சொல்லப்பட்ட வார்த்தையை போல காட்சியளிக்கிறது.
1: See Romans chapter 8.
2: ரோமர் 8 அதிகாரம்.
1: That when the Holy Spirit comes into our heart,
2: பரிசுத்த ஆவியானவர் நம் உள்ளங்களிலே வரும்பொழுது,
1: verse 15,
2: 15ஆம் வசனம்,
1: because we are sons,
2: நாம் புத்திரர்களாய் இருக்கிறபடினாலே,
1: what does he cry out from within?
2: உள்ளே இருந்து அந்த ஆவியானவர் எப்படி அவர் கூப்பிடுகிறார்?
1: Abba, Father.
2: அப்பா, பிதாவே என்று கூப்பிடுகிறார்.
1: See, two words.
2: இரண்டு வார்த்தைகள்.
1: Daddy and Father.
2: அப்பா, பிதாவே.
1: What do you call your father?
2: உங்களுடைய அப்பாவை எப்படி நீங்கள் உங்கள் தகப்பன்மார் எப்படி சொல்லி அழைக்கிறீர்கள்?
1: I don't think you'll call him father. I think you'll call him daddy.
2: நீங்கள் உங்களுடைய அப்பாவை தகப்பனே என்று நீங்கள் யாரும் கூப்பிடுவதில்லை, பிதாவே என்று கூப்பிடுவதில்லை, ஆனால் அப்பா என்று கூப்பிடுகிறீர்கள்.
1: That's how we must call our God.
2: இப்படி தான் நம்முடைய தேவனையும் நாம் கூப்பிட வேண்டும்.
1: Daddy.
2: அப்பா.
1: Abba.
2: அப்பா.
1: That's how we are to call him.
2: இப்படி தான் நாம் அவரை அழைக்க வேண்டும்.
1: That's what Jesus taught us.
2: இயேசு இதை தான் நமக்கு சொல்லி
1: கொடுத்திருக்கிறார். And that's what the Holy Spirit teaches us.
2: பரிசுத்த ஆவியானவரும் இதை தான் நமக்கு போதித்திருக்கிறார்.
1: Imagine that the Jesus is saying that and the Holy Spirit is saying that and still many believers are afraid to say that.
2: இயேசு அதை கற்றுக் கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரும் அப்படி கூப்பிடும் முடியாய் நம்ம ஏவுகிறார். ஆனாலும் அநேக விசுவாசிகளுக்கு இப்படி கூப்பிடுவதா இல்லையா என்ற ஒரு கலக்கம் சந்தேகம் இருக்கிறது.
1: Why this fear?
2: ஏன் இந்த பயம் இருக்கிறது?
1: Because we've been influenced by all this false religion concept that God is some to be respected, we don't go near him.
2: பொய்யான மதங்கள் பிரகனப்படுத்துகிறதான ஒரு காட்சி நமக்கு இருக்கிறது. தேவன் என்றால் பயங்கரமானவர், அவரை நாம் நெருங்க முடியாது என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறபடினாலே நாம் பயப்படுகிறோம்.
1: Yes, he is great almighty God who runs the universe.
2: அவர் இந்த அண்ட சராசரத்தை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன்தான்.
1: Think of some big factory here.
2: இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய தொழிற்சாலையை எண்ணி பாருங்கள்.
1: 10,000 workers.
2: அங்கே 10,000 வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள்.
1: And the managing director is a very big man.
2: அங்கே உள்ள நிர்வாக இயக்குனர் என்பவர் மிகுந்த பெரிய மனிதராக இருக்கிறார்.
1: You can't see him easily. You got to go through so many secretaries before you.
2: அவரை அவ்வளவு எளிமையாய் பார்த்து விட முடியாது. எத்தனையோ சேலர்களை கடந்து தான் செல்ல வேண்டும்.
1: You can have a worker there who worked in the factory 30 years and said I never spoke once to the managing director.
2: 30 ஆண்டுகளாக இந்த தொழிற்சாலையிலே நான் வேலை பண்ணுகிறேன், வேலை செய்து கொண்டிருக்கிறேன், ஒரு முறை கூட நான் நிர்வாக இயக்குனரிடத்தில் பேசியதே இல்லை என்று சொல்லக்கூடியவரும் இருப்பார்.
1: I could submit applications to him, get my salary and all, but I never talked to him.
2: என்னுடைய விண்ணப்ப படிவத்தை எல்லாம் அவருடைய பெயர் போட்டு அனுப்புகிறேன், எனக்கு சம்பளம் எல்லாம் கிடைக்கிறது, ஆனால் ஒரு காலம் நான் அவரிடத்தில் பேசுவதில்லை என்று
1: சொல்றார். But that managing director's 3-year-old boy.
2: ஆனால் அந்த நிர்வாக இயக்குனருடைய 3 வயது பையன்,
1: he just goes and sits on his lap.
2: அவன் போய் மடியில் ஏறி உட்கார்ந்து கொள்கிறான்.
1: Every day.
2: ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து கொள்கிறான்.
1: How is that?
2: அது எப்படி?
1: He says he is not managing director to me. He is my daddy.
2: அவர் எனக்கு நிர்வாக இயக்குனர் கிடையாது, அவர் எனக்கு அப்பா. என்று அந்த குழந்தை சொல்லும்.
1: Do you know God like that?
2: தேவனை அப்படிப்பட்டவராய் நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா?
1: God is running the biggest factory in the world.
2: இந்த உலகத்திலே மிகப்பெரிய தொழிற்சாலையை தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார்.
1: He's running the whole universe.
2: இந்த அண்ட சராசரத்தையும் அவர் நடத்தி கொண்டிருக்கிறார்.
1: Not 10,000 workers but millions of angels and stars and planets and so many things.
2: அவருக்கு ஏதோ 10,000 ஊழியர்கள் அல்ல, அவருக்கு எவ்வளவோ கோடிக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், எத்தனையோ கோள்கள் எல்லாம் இருக்கிறது.
1: Angels cover their face when they go before him.
2: அவருக்கு முன்பாக செல்லும் பொழுது தூதர்கள் தங்களுடைய முகத்தை மூடிக்கொள்கிறார்கள்.
1: They can't go near him.
2: அவருக்கு அருகாமையில் போக முடியாது.
1: You know what I do?
2: நான் என்ன செய்கிறேன் தெரியுமா?
1: Shall I tell you?
2: நான் உங்களுக்கு சொல்லட்டுமா?
1: I go and sit on his lap.
2: நான் போய் அவர் மடியில் ஏறி உட்கார்ந்து கொள்வேன்.
1: I say, Daddy.
2: அப்பா என்று சொல்லுவேன்.
1: I have a little problem.
2: எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது.
1: Please help me.
2: எனக்கு உதவி செய்யுங்க.
1: And he says, son,
2: மகனே கவலைப்படாதே.
1: I'll take care of that.
2: நான் அதை பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் என்று சொல்கிறார்.
1: Do you talk to God like that?
2: அப்பாவினிடத்திலே தேவனிடத்திலே இப்படி பேசுகிறீர்களா?
1: You know there are some songs where the word Jehovah comes.
2: சில பாடல்களிலே யெகோவா யெகோவா என்று பலமுறை வருகிறது.
1: I never sing those songs.
2: நான் அந்த பாடலை பாடுவதில்லை.
1: Why?
2: ஏன்?
1: Because he's not Jehovah to me. He's daddy.
2: அவர் எனக்கு யெகோவா இல்ல, அவர் எனக்கு அப்பா.
1: But you say his name is Jehovah.
2: ஆனால் அவருடைய பெயர் யெகோவா தானே என்று சொல்கிறீர்கள்.
1: But supposing one day my son comes to me.
2: ஒரு முறை ஒரு மகன் இடத்துல வருகிறான் என்று வைத்துக்கொள்வோம். என்னுடைய மகன் இடத்துல வருகிறான்.
1: And says, Mr. Poonen, can I speak to you?
2: திரு பூனன் அவர்களே, உங்களிடத்திலே நான் பேச வேண்டும் என்று சொல்கிறார்.
1: Actually, son, are you angry with me or why are you talking like that?
2: மகனே, என் மீது ஏதோ கோபமா, என்ன ஆகிவிட்டது என்று நான் கேட்பேன்.
1: Definitely I'll think he's angry with me because he's calling me Mr. Poonen.
2: என்னை திரு பூனன் அவர்களே என்று கூப்பிடுகிற அப்படினாலே கண்டிப்பாக மகனுக்கு என் மீது கோபம் வந்து விட்டது என்று தான் நினைவேன்.
1: Why are you surprised? Isn't that your name, Mr. Poonen?
2: திரு பூனன் அவர்களே, இது உங்களுடைய பெயர் தானே, ஏன் ஆச்சரியப்படுகிறீர்கள்?
1: Yeah, everybody else calls me like that.
2: எல்லாரும் என்னை மிஸ்டர் பூனன் என்று கூப்பிடுகிறார்கள்.
1: Even if my son comes to me and says, Brother Zach, can I speak to you?
2: என்னுடைய மகன் இடத்திலே வந்து சகோதரர் சகரியா பூனன் அவர்களே, உங்களிடத்திலே நான் பேசட்டுமா என்று கேட்டால்,
1: I said, why are you angry with me? Why are you calling me Brother Zach?
2: என்னை சகோதரர் என்று அழைக்கிறாய், எனக்கு என் மீது உனக்கு கோபமா என்று கேட்பேன்.
1: That is my name.
2: அது என்னுடைய பெயர் தான்.
1: But he is my son.
2: ஆனால் அவனுடைய மகன்.
1: Jehovah is his name.
2: அவருடைய பெயர் யெகோவா தான்.
1: Not for me.
2: அது எனக்கு யெகோவா இல்ல.
1: Daddy.
2: எனக்கு அவர் அப்பா.
1: It has changed my life.
2: இந்த கண்ணோட்டமானதுடைய வாழ்க்கையை மாற்றிவிட்டது.
1: I'm also tempted to fear just like you.
2: உங்களை போலவே பயப்படுவதற்கு நானும் சோதிக்கப்படுவேன்.
1: I'm also tempted to be anxious about so many things in this difficult world.
2: இந்த கடினமான உலகத்திலே பல காரியங்களை குறித்து கவலைப்படுவதற்கும் பதஷ்டமடைவதற்கும் நானும் சோதிக்கப்படுவேன்.
1: I've also had problems like you have had.
2: உங்களுக்கு இருந்தது போலவே எனக்கும் பிரச்சனைகள் இருந்திருக்கிறது.
1: I've had financial problems.
2: எனக்கு பொருளாதார பிரச்சனைகள், பண நெருக்கடி இருந்திருக்கிறது.
1: I have lived with less money than most of you sitting here.
2: இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற உங்கள் அநேகரே காட்டிலும் மிகுந்த குறைந்த வருமானத்திலே நான் வாழ்ந்திருக்கிறேன்.
1: When I started serving the Lord 40 years ago
2: 40 ஆண்டுகளுக்கு முன்பதாக தேவனுக்கு ஊழியம் செய்ய ஆரம்பித்த நாட்களிலே
1: But you know who took care of me?
2: என்னை யார் பொறுப்படுத்தி கொண்டது தெரியுமா?
1: My daddy.
2: என்னுடைய அப்பா.
1: So I want to say to all of you.
2: உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன்.
1: You need to know God as your daddy.
2: தேவனை உங்களுடைய அப்பாவாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்.
1: That is the perfect love that will cast out all fear.
2: இந்த பூரண அன்புதான் எல்லாவிதமான பயத்தையும் புறம்பே தள்ளும்.
1: Learn to speak to him. My father, daddy in heaven.
2: அவரிடத்திலே பரமமண்டலத்தில் இருக்கிறவருடைய அப்பாவே பிதாவே என்று நீங்கள் ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள், பேச கற்றுக்கொள்ளுங்கள்.
1: I feel that we are not doing that enough.
2: நாம் போதுமான அளவு இதை செய்வதில்லை என்று தான் நான் உணர்கிறேன்.
1: I'm not criticizing anybody.
2: நான் யாரையும் குறை கூறுவதில்லை.
1: But I feel that most people call him Lord.
2: அநேகர் அவரை ஆண்டவரே என்று தான் அழைக்கிறார்கள்.
1: That's not wrong.
2: அது தவறு அல்ல.
1: He is my Lord.
2: அவர் என்னுடைய ஆண்டவர் தான்.
1: And many times when I worship him I say, oh God, you are my Lord.
2: அநேக சமயங்களிலே நான் அவரை ஆராதிக்கும் பொழுது தேவனே, நீர் என்னுடைய ஆண்டவர் என்று ஆராதிக்கிறேன்.
1: That I do it and I will continue to do it.
2: நான் அதை செய்கிறேன், தொடர்ந்து செய்து கொண்டிருப்பேன்.
1: We sing many songs, oh God.
2: ஓ தேவனே, எவ்வளவு அற்புதமானவர் என்றெல்லாம் பாடல்களை பாடுகிறோம்.
1: That's right.
2: அது சரிதான்.
1: But
2: ஆனால்
1: we must talk to him more as daddy.
2: அவரை அப்பா என்ற ரீதியிலே தான் அதிகமாக அவரிடத்தில் பேச வேண்டும்.
1: More than at least 50% of the time.
2: குறைந்தபட்சம் 50% அதிகமாக நான் அவரை அப்பா என்று அழைக்க வேண்டும்.
1: See, many of you in your home ask yourself how you pray.
2: உங்களிலே அநேகர் இங்கே இருக்கிறீர்கள், வீடுகளிலே எப்படி ஜெபிக்கிறீர்கள் என்று உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள்.
1: You ask yourself.
2: நீங்கள் உங்களையே கேட்டு பாருங்கள்.
1: Don't you pray, Lord?
2: ஆண்டவரே என்று நீங்கள் ஜெபிப்பதில்லையா?
1: Evening you pray.
2: மாலையிலே ஜெபிக்கிறீர்கள்.
1: Lord.
2: ஆண்டவரே.
1: Next morning.
2: அடுத்த நாள் காலை.
1: Lord.
2: ஆண்டவரே.
1: A whole year is like that.
2: வருஷம் முழுவதும் அப்படித்தான் இருக்கிறது.
1: ஓகே, there's nothing wrong in it.
2: சரி, அதுல தவறு இல்லை.
1: Why not do what Jesus said and call him daddy?
2: இயேசு நமக்கு அப்பா என்று அழைக்க கற்று கொடுத்திருக்கிறாரே, ஏன் அப்படியே நீங்கள் ஜெபிக்க கூடாது?
1: He said when you pray say our father who art in heaven.
2: நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது பரமண்டலத்தின் எங்கள் பிதாவே என்று அவர் நமக்கு கற்று கொடுத்திருக்கிறார்.
1: He said that in Matthew chapter 6.
2: மத்தேயு 6 அதிகாரத்தில் அதே அவர் நமக்கு சொல்லி இருக்கிறார்.
1: Verse 9. Pray then in this way.
2: நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது. 9 வசனம்.
1: Our father, father who art in heaven.
2: பரமண்டலங்களில் இருக்கிற அல்லது பரத்தில் இருக்கிற எங்கள் தகப்பனே.
1: லூக் 11.
2: லூக்கா 11 அதிகாரம்.
1: The disciples said, Lord, teach us to pray.
2: ஆண்டவரே, எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று சீஷர்கள் கேட்கிறார்கள்.
1: Verse 1.
2: 1 வசனம்.
1: You go to Jesus today and say, Lord, teach us to pray.
2: ஜெபம் பண்ண எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று நீங்களும் போய் கேட்கும் பொழுது,
1: He'll say, when you pray, say, Father.
2: நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது பிதாவே என்று ஜெபியுங்கள்.
1: I want to say the same to you.
2: இதே காரியத்தை தான் உங்களுக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன்.
1: I am teaching you how to pray.
2: எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறேன்.
1: You think it's a small thing?
2: ஏதோ சிறிய காரியம் என்று எண்ணுகிறீர்களா?
1: That's why there's so much fear in your life.
2: ஆகவே தான் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பயங்கள் காணப்படுகிறது.
1: So when you think of father, don't think of your father.
2: ஆகவே தகப்பன் என்று சொன்னால் உங்கள் சொந்த அப்பாவை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டாம்.
1: God is different.
2: தேவன் வித்தியாசமானவர்.
1: He's perfect love.
2: அவர் பூரண அன்புள்ளவர்.
1: He loves you intensely.
2: அவர் அதிகமாக உங்களை நேசிக்கிறார்.
1: So let's learn to call him daddy.
2: ஆகவே அவரை அப்பாவே அப்பா என்று அழைக்க கற்றுக்கொள்வோம்.
1: Let's pray.
2: நாம் ஜெபிப்போம்.
1: Heavenly Father, thank you for this time.
2: பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
1: Thank you for your care for us.
2: ஆண்டவரே, நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற கரிசனைக்காக நன்றி செலுத்துகிறோம்.
1: That we can know your love for us.
2: ஆண்டவரே, நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற அன்பை அறிந்து கொள்ள முடியுமே.
1: We pray that that perfect love will cast out all fear.
2: ஆண்டவரே, இந்த பூரண அன்பானது எல்லா பயத்தையும் புறமே தள்ளும்படிக்காய் ஜெபிக்கிறோம்.
1: Jesus name.
2: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
1: ஆமென்.
2: ஆமென்.

ரெண்டு கரத்தை உயர்த்தி தாவீது சொல்றாரு. சொன்ன நீ கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும், சங்கீதம் 77 வாசனது போல கர்த்தர் செய்த நன்மைகள் நினைவு கூறுவேன். அதே தாவீது சங்கீதக்காரன் 66:12 சொல்றாரு, மனிதர்கள் எங்க தலைக்கு ஏறி போனாலும் ஆண்டவரே, நாங்க தண்ணில நடந்தாலும் அதை மேற்கொள்ள கிருபை கொடுத்தீங்களே. நினைச்சு பாத்தீங்களா, ஆண்டவர் மட்டும் இல்லைன்னு சொன்னா மனிதர்கள் எத்தனை பேர் உங்களை முடிச்சிருப்பாங்க. ஆண்டவர் மட்டும் இல்லனா யோசிச்சு பாருங்க, 7 வழியாய் ஆண்டவர் ஓட செல்லின வாழ்க்கையில் என்ன ஆயிரும் யோசிச்சு பாத்தீங்களா. இன்னைக்கு ஆண்டவர் நிக்க வைத்திருக்கிறதுனால திரும்பி பார்த்து ஆண்டவரை பார்த்து நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா, ஆண்டவரை பார்த்து இத்தனை வருஷம் உங்க வாழ்க்கையில கத்தர் செய்த நினைத்து பார்த்து நீங்க திரும்பி பார்த்து, ஆண்டவர் நீங்க அதை செய்யல, ஆண்டவர் நீங்க இதை செய்யல, ஆண்டவர் எனக்கு குழந்தை தரல, எனக்கு கஷ்டம் மாறல, துயரம் மாறல, அதையெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. திரும்பி பார்த்து ஆண்டவரை பார்த்தோன்னு நீங்க சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா, ஆண்டவரே நீ எனக்கு எவ்வளவு நல்லவராக இருந்திருக்கிறீங்க, நன்றி சொல்ல வார்த்தை இல்லப்பா, திருப்பி தரதுக்கு ஒண்ணுமே இல்லப்பா, ஆனாலும் ஒண்ணு பண்ணுவேன், உமக்காக மரண பரியந்தம் அவனுக்காய் பாடுவேன், நன்றி சொல்லுவேன்.

உன்னதமான சிங்காசனத்துல வீற்றிருக்கிற கர்த்தர் நீ உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை உயர்த்துவேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆண்டவரை நீங்க வாழ்த்த வாழ்த்த, ஆண்டவரை நீங்க துதிக்க துதிக்க, எல்லா காரியங்களும் மாறுதலா உங்களுக்கு முடியும். நீங்க ஆண்டவரை பார்க்க பார்க்க, நீங்க ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள நீங்க போக போக, நீங்க ஆண்டவருடைய அந்த அன்பை ருசிக்க ருசிக்க உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் என்னை பார்க்கிறார், ஆண்டவர் என்னை பாதுகாக்கிறார். நான் என்ன போராட்டத்தின் மத்தியில இல்ல நெருக்கடியின் மத்தியில் நடந்தாலும் எல் ரோகி என்னை காண்கிறார், எல் ரோகி என்னை சுமக்கிறார், எல் ரோகி என்னை தப்பு வைக்கிறான்னு சொல்லி நீங்க ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையில நீங்க பாருங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனால நல்லா கையை தட்டி ஆண்டவரை துதிக்க துதிக்க அவருடைய மகிமை கடந்து வரும். ஓ நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. இப்பெல்லாம் நல்லவரே வல்லவரே போதுமானவரே எழுந்தாதான் பாடுறாங்க. ஆனா அந்த காலத்துல பாருங்க,

புரியுதா? ஆண்டவரை பார்த்து நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு போனா என்ன பண்றீங்க, என்ன பண்றீங்க, நல்லா இருங்க. நீ இப்ப ஆண்டவரை பார்த்து சொல்லப்படுங்க, ஆண்டவரே இத்தனை நாள் நான் நல்லா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கல்ல, இன்னைக்கு ஆண்டவர் எனக்காக செய்த உங்களை நாங்க வாழ்த்துறோம்ப்பா. ஐயோ எனக்காக ஆனா வாழ்த்துறது எங்களுக்கு, நாங்களோ பெரியாளோ இல்ல உங்களுடைய ரேஞ்சுக்கெல்லாம் நாங்கெல்லாம் துக்கடா, ஒரு தூசி தான். கழுதன் கூட சொல்லுவாங்க, கழுத கூட பெருசு, நான் ஒரு சின்ன ஒரு தூசி தான், உங்களை போய் நான் வாழ்த்த. ஆனாலும் நீங்க செய்த நன்மைக்கு நான் வாழ்த்துறேன், நீங்க செய்த அந்த அனுக்கிரகத்திற்கு நான் வாழ்த்துறேன். நீங்க யாரு நிற்காத போது எனக்காய் நின்று எனக்கு பணிந்து பேசி எனக்காக பரிந்து பேசின பிரதான ஆசாரியராய் நீங்க நின்றது நிமித்தமாய் நான் இன்னைக்கு வணங்குகிறேன். வணங்குறதுனா தெரியுமா, எப்படி தெரியுமா வணங்க, ஏதாவது வாங்கிட்டு ஏதாச்சும் ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா ஆண்டவரே சூப்பர், ஆண்டவரே சூப்பர் ஆண்டவர் அப்படின்னு சொல்லுவேன். ஆண்டவர் உயர்த்தி.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: ஒரு வங்கியில் பணியாற்றிய 4 இளைஞர்கள் அந்த வங்கியினுடைய ஒரு பிரிவிற்கு தலைவர் பதவிக்காக போட்டியிட்டனர். மிக அதிகமான பணத்தை பொறுப்போடு கையாள வேண்டிய மிக முக்கியமான பதவி அது. தலைவரை தேர்ந்தெடுக்கும் அந்த அமைப்பின் இயக்குநர்கள் ஒன்றாக கூடினார்கள். போட்டியிட்ட இளைஞர்கள் 4 பேரையும் ஒவ்வொருவராக ஆராய்ந்தார்கள். கடைசியாக ஒரு முடிவிற்கு வந்தார்கள். அந்த 4 ஒருவரை ஏக மனதாக தேர்வு செய்ய முடிவு செய்தார்கள். இந்த புதிய பொறுப்பை எடுத்துக்கொள்ளும் நபருக்கு கணிசமான அளவு பணியும் கூடும், ஊதியமும் உயரும். தேர்வுக்குழு முடிவு செய்திருந்தாலும் அந்த முடிவு வெளியிடப்படவில்லை. அது மதிய உணவு இடைவேளை. வங்கிக்கு வந்தவர்களும் பணியாளர்கள் பலரும் அருகில் உள்ள உணவு விடுதிக்கு சென்றார்கள். உணவு வாங்க எல்லோரும் வரிசையில் நின்றார்கள். புதிய பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த இளைஞனும் வரிசையில் நின்று கொண்டிருந்தார். தேர்வுக்குழுவாக வந்தவர்களில் ஒருவர் அந்த இளைஞனுக்கு பின்னால் வந்து நின்றார். தன் முறை வந்தபொழுது அந்த இளைஞன் சில ரொட்டித் துண்டுகளையும் ஒரு வெண்ணெய் கட்டியையும் வாங்கி கொண்டு பணம் செலுத்தும் இடத்திற்கு செல்லும் முன் வெண்ணெயை 2 ரொட்டித் துண்டுகளுக்கு இடையில் வைத்து அழுத்தி வெளியே தெரியாதவாறு வைத்து விட்டான். தான் வாங்கிய ரொட்டிகளுக்கு மட்டும் பணம் செலுத்தினான். மதிய இடைவேளைக்கு பின் அவனை அழைத்து அவனுடைய பதவி உயர்வை அவனுக்கு அறிவிக்க வேண்டும். ஆனால் தேர்வுக்குழு அங்கத்தினர் தான் பார்த்த சம்பவத்தை மற்றவர்களிடம் கூறவே இவர்கள் தங்கள் முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டியதாக இருந்தது. அற்பமான விலையுள்ள ஒரு வெண்ணெய் துண்டிற்காக காசு கொடுக்காத அந்த இளைஞன் வங்கியில் புரளும் பல கோடி ரூபாய்களை எப்படி நேர்மையாக நடத்துவான் என்ற கேள்வி எல்லார் உள்ளத்திலும் எழுந்தது. பொய் என்பது கொஞ்சம் பொருள் என்றாலும் அதிகமான பொருள் என்றாலும் பொய்தான். உண்மை என்பது உண்மைதான். பாவத்திற்கு பல கருவிகள் உண்டு. அதில் பொய் என்பது எந்த இடத்திலும் பொருந்தக்கூடிய ஒரு கைப்பிடி. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவறுப்பானவை. உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் என்று பரிசுத்த வேதத்திலும் நாம் வாசிக்கிறோம். வாழ்க்கையில் உண்மையாக நாம் இருப்போமா?

இரண்டு நாளாகமம் 23 அதிகாரம். 7 வருஷத்திலே ஜோய்தா திடங்கொண்டு 100 பேருக்கு அதிபதிகளாகிய ஏரோகாமின் குமாரன் அசரியாவையும் ஜோகனானின் குமாரன் இஸ்மவேலையும் ஓபேத்தின் குமாரன் அசரியாவையும் ஆதாயாவின் குமாரன் மாசேயாவையும் சிக்ரியின் குமாரன் எலிஷாபாத்தையும் தன் உடன்படிக்கைக்கு உட்படுத்தினார். அவர்கள் ஜூதாவிலே சுற்றி திரிந்து ஜூதாவின் பட்டணங்களில் எல்லாம் இருக்கிற லேவியரையும் இஸ்ரவேலுடைய பிதாக்களின் வம்ச தலைவரையும் கூட்டிக் கொண்டு எருசலேமுக்கு வந்தார்கள். அந்த சபையார் எல்லோரும் தேவனுடைய ஆலயத்தில் ராஜாவோட உடன்படிக்கை செய்தார்கள். ஜோய்தா அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் தாவீதின் குமாரனை குறித்து சொன்னபடியே ராஜாவின் குமாரன் ராஜாவாக வேண்டும். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், இவ்வாரத்தில் முறைப்படி வருகிற ஆசாரியரும் லேவியருமான உங்களில் மூன்றில் ஒரு பங்கு ஒலிமுக வாசல்களையும் மூன்றில் ஒரு பங்கு ராஜாவின் அரண்மனையையும் மூன்றில் ஒரு பங்கு அஸ்திபார வாசலையையும் காக்கவும் ஜனங்கள் எல்லாம் கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களில் இருக்கவும் வேண்டும். ஆசாரியரும் லேவியரின் ஊழியம் செய்கிறவர்களும் தவிர ஒருவரும் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க வேண்டாம். அவர்களே உட்பிரவேசிப்பார்களாக. அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய காவலை காப்பார்களாக. லேவியர் அவரவர் தங்கள் ஆயுதங்களை தங்கள் கையிலே பிடித்து கொண்டவர்களாய் ராஜாவை சுற்றிலும் வரிசையாய் நின்று கொண்டிருக்க வேண்டும். ஆலயத்துக்குட்படுகிற எவனும் கொலை செய்யப்பட கடவன். ராஜா உட்பிரவேசிக்கிற போதும் வெளியே புறப்படுகிற போதும் நீங்கள் அவரோட இருங்கள் என்றார். ஆசாரியனாகிய ஜோய்தா கட்டளையிட்டபடியெல்லாம் லேவியரும் ஜூதா கோத்திரத்தர் அனைவரும் செய்து அவரவர் அவ்வாரத்து முறைப்படி வருகிறவர்களும் முறை தீர்ந்து போகிறவர்களுமான தம்தம் மனுஷரை கூட்டிக் கொண்டு போனார்கள். வகுப்புகள் பிரிந்து போக ஆசாரியனாகிய ஜோய்தா உத்தரவு கொடுக்கவில்லை. தாவீது ராஜா தேவனுடைய ஆலயத்தில் வைத்திருந்த ஈட்டிகளையும் கேடகங்களையும் பரிசைகளையும் ஆசாரியனாகிய ஜோய்தா 100 பேருக்கு அதிபதியினிடத்தில் கொடுத்து அவரவர் தங்கள் ஆயுதங்களை கையிலே பிடித்து கொண்டவர்களாய் ஆலயத்தின் வலது பக்கம் தொடங்கி ஆலயத்தின் இடது பக்கம் மட்டும் பலிபீடத்துக்கும் ஆலயத்துக்கும் எதிரே ராஜாவை சுற்றிலும் நிற்க ஜனங்களையெல்லாம் நிறுத்தினார். பின்பு ராஜகுமாரனை வெளியே கொண்டு வந்து கிரீடத்தை அவன் மேல் வைத்து சாட்சியின் ஆகமத்தை அவன் கையிலே கொடுத்து அவரை ராஜாவாக்கினார்கள். ஜோய்தாவும் அவன் குமாரரும் அவனை அபிஷேகம் பண்ணி ராஜா வாழ்க என்றார்கள். ஜனங்கள் ஓடி வந்து ராஜாவை புகழுகிற சத்தத்தை அத்தாலியால் கேட்டபோது அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஜனங்களிடத்தில் வந்து, இதோ நடையிலுள்ள தன்னுடைய தூணண்டையிலே ராஜா நிற்கிறதையும் ராஜாவண்டையில் நிற்கிற பிரபுக்களையும் எக்காலம் ஊதுகிறவர்களையும் தேசத்து ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டு எக்காலங்கள் ஊதுகிறதையும் கீத வாத்தியங்களை பிடித்து கொண்டு பாடகரும் சங்கீத தலைவரும் துதிக்கிறதையும் கண்டாள். அப்பொழுது அத்தாலியால் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு துரோகம் துரோகம் என்று கூவினாள். ஆசாரியனாகிய ஜோய்தா இராணுவ தலைவராகிய 100 பேருக்கு அதிபதிகளானவர்களை வெளியே அழைத்து அவர்களை நோக்கி, இவளை வர்ஷைக்கு புறம்பே கொண்டு போங்கள், இவளை பின்பற்றுகிறவனை பட்டயத்தால் வெட்டி போடுங்கள் என்றான். கர்த்தரின் ஆலயத்திலே அவளை கொன்று போடாதேயுங்கள் என்று ஆசாரியன் சொல்லியிருந்தான். அவர்கள் அவளுக்கு இடமுண்டாக்கின போது அவள் ராஜாவின் அரண்மனையில் இருக்கிற குதிரைகளின் வாசலுக்குள் பிரவேசிக்கும் இடம் மட்டும் போனாள். அங்கே அவளை கொன்று போட்டார்கள். அப்பொழுது ஜோய்தா தாங்கள் கர்த்தருடைய ஜனமாய் இருக்கும்படிக்கு தானும் சகல ஜனங்களும் ராஜாவும் உடன்படிக்கை பண்ணி கொள்ளும்படி செய்தான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் பாகாலின் கோவிலுக்கு போய் அதை இடித்து அதன் பலிபீடங்களையும் அதன் விக்கிரகங்களையும் தகர்த்து பாகாலின் பூசாரி ஆகிய மாத்தானை பலிபீடங்களுக்கு முன்பாக கொண்டு போட்டார்கள். தாவீது கட்டளையிட்ட பிரகாரம் சந்தோஷத்தோடும் சங்கீதத்தோடும் கர்த்தரின் சர்வாங்க தகன பதிகளை மோசேயின் நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே செலுத்தத்தக்கதாக
ஜோய்தா கர்த்தருடைய ஆலயத்தை விசாரிக்கும் உத்தியோகங்களை தாவீது கர்த்தருடைய ஆலயத்துக்கென்று பகுத்து வைத்த லேவியரான ஆசாரியர்களின் கையில் ஒப்புவித்து, யாதொரு காரியத்தினால் தீட்டுப்பட்டவன் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசியாத படிக்கு அதன் வாசல்களுக்கு காவலாளரை நிறுத்தினார். 100 பேருக்கு அதிபதிகளையும் பெரியவர்களையும் ஜனத்தை ஆளுகிறவர்களையும் தேசத்து சமஸ்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு ராஜாவை கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து இறங்க பண்ணி உயர்ந்த வாசல் வழியாய் ராஜா அரண்மனைக்குள் அழைத்து வந்து அரசாளும் சிங்காசனத்தின் மேல் ராஜாவை உட்கார பண்ணினார்கள். தேசத்து ஜனங்கள் எல்லாரும் மகிழ்ந்தார்கள். அத்தாலியாளை பட்டயத்தால் கொன்ற பின்பு நகரம் அமெரிக்கையாயிற்று.

ஓ பரிசுத்தாவியே, பரத்தின்னாவியே, இப்போ இறங்கி வாரும் எம்மை நிரப்பும், நிரம்பி வழியட்டுமே எம் பாத்திரம்.

0: சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
1: சகோதரன் ஷனவாஸ் ஜோன் பிரிட்டோ அவர்களின் சாட்சி பாகம் இரண்டினை இப்பொழுது கேட்போம்.
2: கல்யாணம் ஆயினதுக்கு அப்புறம்தான் ஒரு மாதம் கூட கிடையாது எனக்கு வந்து ஒரு சொரியாசிஸ் வியாதின்னு சொல்லிட்டு ஒரு தோல் நோய். அந்த நோய் என்ன அப்படின்னா உச்சந்தலை, எங்கள் அப்பா சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொல்லுவார் டீச்சர்கிட்ட, அவன் ரெண்டு கண்ணை மட்டும் விட்டுட்டு மற்றெல்லாம் நல்லா தோலை உரிங்க அப்படிமா, ஏன்னா நான் வாழைத்தனம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லுவாங்க. கல்யாண எனக்கு ஒரு மாதம் ஒரு பையன் வந்து வயிற்றில் இருக்கான், அப்போ தான் அந்த தோல் இதுன்னு உண்டாது எனக்கு. யோபு பாத்திரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து எப்படி அந்த தோல் நோய் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆச்சுன்னா, இருக்க இருக்க இருக்க இருக்க என் சரீரம் முழுக்க அப்படியே அந்த தோல்லாம் நோய்பட்டு அப்படியே சீரும் சலமும் தண்ணியும் அப்படியே வந்து அப்படியே தோலை அப்படி பிச்சு இழுத்தானா அப்படியே தனியாக அந்த ஆரஞ்சு தோல் மாதிரி அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் அந்த பாட்டுக்கு. அதுக்கப்புறம் அப்போ என்ன ஆனால் எனக்கு சுரேசன் அப்போ தெரியாது எனக்கு. அப்போ போய் ஒரு தோல் நோய் ஸ்பெஷலிஸ்ட் போய் சொல்லிட்டு நம்ம தில்லனாளில் போய் பார்த்தேன். அவர் இன்ஜெக்ஷன் போட்டு விட்டார். இன்ஜெக்ஷன் போட்டு விட்டோன்னே இன்னும் கொஞ்சம் பெருகிருச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, அப்புறமேட்டு இல்லை இல்லை இந்த அப்புறமேட்டு எல்லாம் அந்த சொந்தக்காரன் வந்தவன் போனவன் ஐடியா கொடுக்குறதான் நிறைய பேர் இருப்பாங்கள்ல, இல்லை இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு சித்தா பாருங்கள் நாட்டு மருந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு அவங்க சொல்கிறான்னு சொல்லிட்டு ஸ்கின்னை பார்த்தேன், நாட்டு மருந்து பார்த்தேன், இதை பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த மந்திரிக்கிறவங்க இதெல்லாம் வந்து தர்காவில் போய் அங்கேயும் மந்திச்சு பார்த்தேன். அவங்களும் மந்திச்சு பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க, உனக்கு இந்த மாதிரி சேவனெல்லாம் பண்ணியிருக்கு உனக்கு, அதனால் உனக்கு வந்து மந்திச்சு துவா பண்ணி விட்டு உனக்கு தாயத்தை கட்டி கொடுக்குறேன், அந்த தாயத்தை கட்டிக்கங்க உங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகவலுக்கு அந்த தாயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா 2000 ரூபா 3000 ரூபா அப்போ அப்போ என்ட்ட அந்த நேரத்தில் கொஞ்சம் பணம்லாம் இருந்துச்சு. அப்புறம் கழுத்தில் தாயத்துக்கு போகிறது, கையில் போகிறது, இடுப்பில் போகிறது. ஆனால் இருக்க இருக்க என்ன ஆச்சுன்னா, இருக்க இருக்க ரொம்ப ஜாஸ்தி தான் போயிட்டுருக்கோம் இல்லையா, ஒன்றும் எதுவுமே கிடையாது. நாகூருக்கு போனோம், ஏர்வாடிக்கெல்லாம் போய் பண்ணு, ஒன்றுமே முடியல. லாஸ்ட் சான்ஸ் என்னோடய மிஸ்ஸஸோட தம்பி, அவன் பேர் ஹலின்னு சொல்லிட்டு கரூரில் இருக்காப்புல அந்த பையன், அந்த மிஸ்ஸஸ் ஒய்ஃப். அப்போ தான் வந்து சொன்னான், அக்கா ஏன் இந்த மாதிரி மாமாவுக்கு இப்படி ஆகிட்டுருக்கு, இந்த மாதிரி ஒருத்தர் கிறிஸ்டின் ஒருத்தர் இருக்கார், அவங்க வந்து சிஎஸ்சி நோயில் எனால்ட்ரன் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கள் அவங்க அந்த நோயில் எனால்ட்ரன் எனால்ட்ரனுங்கிறது வந்து பூனாளில் இருக்கார் ஃபைத் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு வல்லமையான ஊழியர். ஆண்டர் பார்த்துங்க எப்படி கொண்டு போகிறாரு. ஆனால் எனக்கு அது வரைக்கும் நான் படித்தது ஒரு ஜான் பியூட்டோ ஸ்கூலு, கிறிஸ்தவ ஸ்கூலு, என் வீட்டை சுற்றிலும் ஒரு கிறிஸ்தவர்கள். ஆனால் அவங்களோட வாழ்க்கைலாம் பார்த்திங்கன்னா படு மோசமாக இருக்கும். நல்லா ஒரு இவங்கெல்லாம் ஒரு இது புடி குத்தாடி எல்லா பழக்கமும் இருக்கும். கிறிஸ்தவர்கள்னால் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டப் எனக்கு. ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த ஒரு வருஷம் ஆகி கழிச்சு இருக்கிற மாத்த அந்த கஷ்டம் பணம் எல்லாமே செலச்சு ஒன்றுமே ஒரு நன்மை எதுவுமே கிடையாது. கடைசியில் என்ன பண்ணால், இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கார், ஏன்னா அவங்க அவ்வியா திருவிழாந்தாங்க ரஞ்சிதபுரத்தில், அந்த பழக்கத்தில் இந்த மாதிரி அங்கே கூட்டிகிட்டு போய் நம்ம அண்ணன் மாமாவை சரி பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் கூட்டிகிட்டு போனான். கூட்டிகிட்டு போனும்போது அவருடைய அந்த அவரோட தம்பி இஎன் வெனால்ட்ரன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தம்பி வீடு இருக்குது. ஆனால் அந்த ஊழியர் வந்து பூனாவில் இருக்கார் அவர். அப்போது அவர் போன அவர் வந்து என்னை ரிசீவ் பண்ணி உட்கார வச்சு இந்த மாதிரி மாமா தான் அவர் அப்படின்ட்டுன்னு பார்த்தார். பார்த்துட்டு என்ன பண்ணார், உடனே ஃபோன் பண்ணி அவங்க அண்ணனுக்கு இந்த மாதிரி ஒருத்தர் முஸ்லீம் வந்திருக்காரு, உடம்பு ஃபுல்லாக பேர்னிங், அப்படியே ரத்தமாக சலமாக வந்துட்டுருக்கு அவருக்கு, ரொம்ப சீரியஸாக இருக்கு அப்படிங்கும்போது அவர் அங்கே உட்காந்து ஃபோனில் பூனால் உட்காந்துக்கிட்டே சொல்கிறாரு, டே அவன் இன்றைக்கி வந்துட்டான்டா, இல்லைன்னா நாளைக்கு அவன் டெட் பாடி தான் அவனுக்கு, அவனுக்கு வந்து ஒரு விச் கிராஃப்ட் பண்ணி விட்டுருக்காங்க, நல்லபடியாக அவனை வந்து கத்தரை வந்து கொண்டு வந்து நம்மளை சேர்த்துருக்காரு அப்படின்னு அவங்களுக்குள்ளே தான் பேசுகிறாங்க. பேசிவிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவன் வீடு டைரக்ஷன் இந்த மாதிரி டைரக்ஷன் இருக்கும், அவன் ரூம் வந்து இந்த மாதிரி பிங்க் கலரில் இருக்கும், இந்த மாதிரி ஷேடு அப்படின்னு அவர் கரெக்டாக பண்ணுறாரு. கேட்குறாரு இவரும் அவரோட தம்பியும் கேட்குறாரு, பிரதர் இந்த மாதிரி அவங்க வீடு இந்த டைரக்ஷன், ஆமாம் இந்த டைரக்ஷன், பெயிண்ட் இந்த கலருக்கு அடிச்சிருக்கு அப்படின்னு. அப்புறமேட்டு அவர் சொல்கிறாரு, இல்லை இந்த மாதிரி அவன் கழுத்தில் போட்டிருக்கான் பாரு தாவீது, அதாவது அந்த கயிறு, அந்த கயிறுலாம் கட்டி தூக்கி எறிய சொல்லு, அதுவே அவனுக்கு செஞ்சு வச்சுருக்கானுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, பிரதர் இந்த மாதிரி அண்ணன் சொல்கிறாரு, கழுத்தில் இருக்கிறது, கையில் இருக்கிறது, இடுப்பில் இருக்கிற அருணா கையெல்லாம் தூக்கிடுங்க அப்படின்ற, எனக்கு ரொம்ப மன கஷ்டமாச்சு, அதுதான் என்னை காப்பாற்றிட்டுருக்கேன்னு, இல்லை இல்லை அதுதான் உங்களுக்கு வந்து இதாக இருக்குது, உங்களுக்கு கழட்டி வந்துடுங்க அப்படின்னு அவருக்கு முன்னாடியே கழட்டி அஞ்சிட்டேன். எஞ்சிட்டு சரி நம்ம வந்து அவருக்காக ப்ரே பண்ணிக்குவோம், பேர் என்னன்னு கேட்டால் இந்த மாதிரி ஷானாஸ்தியம் பேர் அப்படின்னு. ஒன்றும் பயப்பட வேணாடா, அவ நாளைக்கு சாவு இன்றைக்கி வந்துட்டான், ஒன்றும் பயப்பட வேணான்னு சொல்லி நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிறோம், ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு ஆயுதம் கொடு, ஆயுதம் கொடுத்து பிளட் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ண சொல்ல அப்படின்னு. அவர் கொடுத்த ஆயில் இவ்வளோ சின்ன ஆயில் தான், அந்த ஆயில் வந்து என் கைக்கு மட்டும் கூட பத்தாது. அப்புறம் அவரே சொல்லி கொடுத்தாரு, இந்த மாதிரி பிரதர் இந்த மாதிரி ஆயில் கொடுத்துட்டு நீங்கள் ஒரு 1/4 லிட்டர் வாங்கிட்டு பிளட் ஆஃப் ஜீசஸ் 3 சொட்டை போட்டுட்டு நீங்கள் அதை உடம்புல அப்ளை பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், ஒரு பைபிளை கொடுத்தாரு. பைபிள், நானும் ஒரு முஸ்லீம் இஸ்லாமியர், எனக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு, என்ன நம்ம புண்ணாக்குறேன் நல்லா ஆக்குறேன்னு சொல்லிட்டு கடைசியில் பைபிளை கொடுத்துக்கிட்டு என்ன என்ன மடம் மாத்திரையான அப்படின்ட்டு அவரை திட்டல, ஆனால் மனசுக்குள்ளேயே பண்ணிட்டுருங்க, ஆஹா இது நம்மளை எங்கேயோ கொண்டு போகிறானுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் பைபிளை ஓப்பன் பண்ணி அவர் சொன்னார். சங்கீதம் 23:91 ஏசியா சாப்டர் சங்கீதம், அதாவது நம்மளுடைய மீனவர் காயப்பட்டு அக்கிரமத்தில் நொறுக்கப்பட்டார், சமாதானத்தை உண்டு பண்ண மாக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தன போலால் குணமாகிறோம். பிரதர் இதை வந்து இந்த எண்ணெயை போட்டுக்கிட்டு இதை வந்து ஒரு நாளைக்கு 4 வாட்டி சொல்லிட்டே வாங்க அப்படின்னார். அதே போல் அவங்க சொன்ன ஒரு ஒபே பண்ணி சரி என்ன தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மருந்து மாத்திரம்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் என்னோடய உடம்பு சரீரம் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த மூஞ்ச தவிர எல்லாருமே பார்த்திங்கன்னா அப்படியே கருப்பாகிச்சு, பிளாக் ஆகிடுச்சு, அப்படியே ரத்தம் கொட்டுது, ரத்தம் சலம் நீர் 3 கலந்து அப்படியே காலை இப்படி கீழே தொங்க விட்டோம்னா அப்படியே 6 மாதிரி போகிறோம். சாக்கை போட்டு தான் அதில் நான் உட்கார முடியும். ரெண்டாவது என் உடம்புல பார்த்திங்கன்னா ஒரு சட்டை கூட போட முடியாது, அந்த கைலி தான். குளிச்சுட்டு நான் வெளியில் அப்படி வந்துட்டேன்னா உடம்பு கத கத கத கதான் எரியும், ஃபேனு கடையில் உட்காந்து அந்த காய காய காய எரியும் அப்படியே. அதுக்கப்புறம் தான் அவன் சொன்னது சரி படித்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இது பைபிள் தலை ஒரு முஸ்லீம் வீட்டில் ரெண்டாவது என்ன அப்படின்னா எப்படி வந்துச்சு எனக்கு அப்படின்னா, என் 7வது தம்பி அவன் என்ன பண்ணிட்டான், அவனோட மாமனார் ஒய்ஃபு அவனுக்கு கல்யாணம் ஆச்சு, கொண்டுட்டு போய் அண்ணன் இவ்வளோ சொத்து சொன்னாங்க பார்த்தீங்களா, எங்கள் அம்மா எல்லா சொத்தும் அவன் பேரில் எழுதி கொடுக்கணும். இவங்களுக்குள்ள ஒரு என்ன ஆச்சு அப்படின்னா, அண்ணனுக்கு ஒன்றும் இல்லாமல் அவனோட மாமனார் வந்து பெரிய கிரிமினல், அது ஒரு பிளாட்டை 4 பேருக்கு விற்கிறாள், அவன் சும்மா விடுவானா, மாப்பிள்ளை நீங்கள் தான் எல்லா சொத்துக்கும் அதிபதி, அவங்க அண்ணன்லாம் இதெல்லாம் பண்ணி விட்ருங்க விரட்டி விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்னன்னா இப்போ 6வது அடுத்து என்ன வெட்ட முடியுமா, வெட்ட முடியாது, அவன் ஜெயிலுக்கு போயிடுவான். கேரளாவில் போய்ட்டு நல்லா அழகாக என்ன பண்ணால் விச் கிராஃப்ட் ஒரே வீட்டில் தான் இருக்கும், ஒரே சாப்பாடு தான் இருக்குது, அண்ணன் என்ன பண்ணுறாரு என்ன சொல்கிறாரு எல்லாம் பார்க்குறான், நானும் தர்கா போடுறேன் எல்லாம் பண்ணுறேன் ஒன்றும் கிடையாது. கடைசியில் என்னன்னா ஆண்டவர் வந்து ஒரு ஊழியர் வீட்டுக்கு என்னை அழைச்சிட்டு போகும்போது இந்த பைபிள் எனக்கு கிடச்சிச்சு. இந்த பைபிளில் வந்து இந்த சங்கீதம் 23:91 இந்த ஏசையா, 2வது சங்கீதம் 103 இதெல்லாம் நான் படிக்க படிக்க என்ன ஆச்சுன்னா ஒரே மாதம்தான், அந்த 1 வருஷத்தில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு செலவு பண்ணேன்னா ஒரே மாதத்தில் பிளட் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் ஃபுல்லாக போட்டேன், கர்த்தரோட நாமம் மகிமைப்படுவதாக. என்ன அப்படின்னா எனக்கு ஒரே மாதத்தில் எல்லாம் கம்ப்ளீட் ஆகி அப்படியே ஒரு பிறந்த குழந்தை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி என்னோடய சரீரம் வந்து நல்லா பளிச்சுன்னு சொல்லிட்டு வெள்ளக்காரன் மாதிரி என்னோடய உடம்பு மாறி போச்சேன். அலுவலியாக கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இதே அப்புறமேட்டு தான் என்ன ஆச்சுன்னா, சரி நம்ம ஒரு 5 வேளை தொழுகிறாமே, அல்லாவை தொழுதா சுகம் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நம்ம போய் அந்த தொழுகின் தேவனை நான் பாட்டுக்கு நான் தான் வணங்கிட்டுருக்கேன், ஏன் அந்த தொழுகின் தேவன் என்னை வந்து காப்பாற்றலை, என்ன பாவம் பண்ணனே, யாரையும் அக்கிரமம் பண்ணலை, யாரையும் வஞ்சிக்கலை, அபகரிக்கலை, திருடல, எதுவுமே பண்ணல, ஆனால் எதுக்கு எதுக்கு இந்த நோய், எங்கள் அம்மா அப்பா தானம் பண்ணியிருக்காங்கள, தானம் புண்ணியெல்லாம் பண்ணியிருக்காங்களே எதுக்கு அப்படின்னா, ஆனால் இதுக்கு வந்து என்னென்னா என் கூட பிறந்த தம்பியை செஞ்சது எனக்கு தெரியாது, ஆனால் அந்த ஊழியரை வந்து நான் பார்க்கவே இல்லை, டைரெக்டாக பார்க்கவே இல்லை, அவர் ரொம்ப கொஞ்சம் பிஸியாக இருந்தார், ஏன்னா அவர் அடிக்கடி வெளிநாட்டுக்கெல்லாம் போவார் போவார் வருவார். அப்புறமேட்டு அந்த 1 மாதம் கொஞ்சம் நல்லா கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அந்த பைபிளை படிக்க ஆரம்பித்தேன், படிக்க ஒரு இதாச்சு. அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணேன், பிளட் ஆஃப் ஜீசஸ் இயேசுன் ரத்தம் அப்படின்னா அப்போ இயேசுன் ரத்தம் எதுக்காக, ஆனால் எனக்கு அப்போ தெரியாது, அவர் எனக்காக என் பாவத்துக்காக சாபத்துக்காக முன்னோர்களுக்காக அக்கிரமத்துக்காக எனக்காக சிலுவில் அழிக்கப்பட்டார் அப்படிங்கிற சத்தியம் எனக்கு கண்டிப்பாக எனக்கு தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ண உட்காந்து படிக்க ஆரம்பித்தேன், படிக்க ஆரம்பித்த என்ன ஆச்சுன்னா கடைசியில் ஒரு லவ் மேரேஜ் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, தம்பியை கொண்டு வந்து வீட்டில் போது எங்கள் மாமனார் அவங்க வீட்லேயும் தெரியும், ஆனால் தெரியாமல் பண்ணிட்டாங்க. பெரிய ஒரு தகராறாச்சு. தகராறு ஆனதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, எங்கள் மாமனார் பக்கத்தில் அவங்களுக்கு வாய்ப்பாச்சு, எதுக்கு நீங்கள் இங்கே இருக்கீங்க மாப்பிள்ளா, வாங்க எங்கள் வீட்டோட வந்துங்க, என்ன பெரிய சொத்தை கித்தா அப்படின்னு சொல்லிட்டு என்னை மடமாற்றி என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஒரு மாதம் வச்சுட்டு என்ன ஆச்சுன்னா, இந்த நடுவில் என் தம்பி என்ன பண்ணிட்டான், கொஞ்சம் ஃபோர்ஜரி பண்ண மாமனாட்ட ஃபோர்ஜரி வேலைதான் பண்ண முடியும், மாப்பிள்ளை நீங்கள் என்ன பண்ணுங்கள், மற்ற எல்லா வித்துட்டு ஒரு கையெழுத்தை மட்டும் வாங்கிடுங்க, பவர் ஆஃப் அட்டர்னின்னு சொல்லிட்டு பவர் ஆஃப் அட்டர்னி வாங்கிட்டிங்கன்னா அந்த சொத்தெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாத்திட்டையும் ஏமாற்றிட்டான். ஏமாற்றி இந்த மாதிரிலாம் கஷ்டம்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது, கையெழுத்து போடுங்கன்னா மற்ற எல்லாமே எல்லாம் தம்பிச்சு என்ன என்ன படிக்காமல் அந்த அமிர்ந்துங்க பிறகு பவர் ஆஃப் அட்டர்னி அவன் என்ன பண்ணிட்டான், அப்படியே வச்சுட்டு மற்ற சொத்தையெல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டான். விற்க ஆரம்பிச்சது மற்ற எங்கள் அக்கா தங்கச்சி எல்லாம் ஐயோ ஐயோ லபோ லபோன்னு சொல்லிட்டு ஓடியா வந்து போய் எல்லாம் போய் வக்கீலை போய் பார்த்துருக்காங்க. வக்கீலை போய் பார்க்கும்போது யார் யார் கழுத்து போட்டாங்க, இந்த மாதிரி எல்லாம் கழுத்து போட்டாங்க. வேறு யாருன்னா அப்போ தான் அவங்க ஞாபகம் வந்து, இல்லை இந்த மாதிரி எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, அவர் மட்டும்தான் கழுத்து போடல, அப்போனா அந்த அண்ணனை கூட்டிகிட்டு வாங்க, அவங்க அண்ணன் பேரில் போட்டால் அந்த கேஸ் நிற்கும், நீங்கள் கழுத்து போட்டு நீங்கள் அதனால் அந்த கேஸ் நிற்காது அப்படின்னு சொல்லிட்டு என் பேரில் அந்த கேஸ் எல்லாமே ஓடிட்டு இருந்துச்சு. இதில் என்ன அப்படின்னா, இந்த அண்ணன் கேஸை போட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க என் தம்பி, என்ன மர்டர் பண்ணுறதுக்காக. அப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஒரு ஊழியர் வீட்டுக்கு, அந்த ஊழியர் வீட்டுக்கு நான் போனும்போது அந்த தேவன அன்பு பாசம் எனக்கு அப்போ தான் எனக்கு கிடச்சிச்சு. அப்பாவை இழந்தாச்சு சரி 19 வயசில், அம்மா வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி இழந்துட்டேன், ஏன்னா எங்கள் அம்மா வந்து எம்எல்ஏ ரொம்ப வீர். இந்த மாதிரி அம்மாவை இழந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, எனக்கு அம்மா மேலே அந்த ஒரு பாசம் இது கழிவு இந்த அன்பு வந்து இந்த ஊழியர் வீட்டில் எனக்கு கிடைக்கிது. நல்லா சாப்பாடெல்லாம் போடுவாங்க, நல்லா ப்ரேயர் அருமையான ப்ரேயர் பண்ணுவாங்க, ப்ரேயர்னால் ப்ரேயர் அந்த மாதிரி ஒரு இங்கிலீஷில் தான் ப்ரேயர் பண்ணுவாங்க, எனக்கு பாதி புரியும் பாதி புரியாது. ஆனால் என்னன்னா அந்த அன்பு தான், அந்த நம்ம சொந்தக்காரன்ட கூட கிடைக்காத அந்த அன்பு இவங்கள்ட்ட கிடைக்கிது. எதுக்கு இவங்க வந்து இவ்வளோ பண்ணுறாங்க, சரி நம்ம ஏதாவது பின்னாடி காசு கீசு எதாவது புழுவாங்களா அப்படின்னு. அப்போ நான் கேட்டேன், பிரதர் என்ன ஃபீஸ் எவ்வளோனா, இல்லை ஃபீஸ்லாம் கிடையாது, எங்களுக்கு ஆண்டர் கொடுத்த அந்த கிருபினால தான் உங்களை நான் சுகப்படுத்துகிறோம், வேறு எதுவுமே நாங்கள் காசு எதிர்பார்க்க மாட்டோம், நாங்கள் கொடுக்கவும் மாட்டோம் வாங்கவும் மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம்தான் எனக்கு என்ன ஆச்சுன்னா, எனக்கு இவ்வளோ பெரிய அன்பு இவ்வளோ பெரிய ஒரு வியாதியில் நம்ம சாவ போகிற இடத்துல நேரத்தில் வந்து கர்த்தர் நம்மளை காப்பாற்றிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, இயேசுன் ரத்தத்துக்குள்ளே என்ன இருக்குது, அப்போ என்ன அந்த பைபிளில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு அந்த ஆதி ஆமத்தில் நான் படிக்க ஆரம்பித்தேன். தேவன் ஆதியில் வானத்தையும் பூமியை உண்டாக்கினான், பூமி ஒழுங்கமிசி வெறுமையாக இருந்தது, தேவ ஆவியம் ஜலத்தின் மேலே ஆளினான், தேவன் வெறிச்சம் உண்டாக்குறது அப்படியே வெறிச்சம் உண்டாகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படிக்க ஆரம்பித்தேன். படிக்க படிக்க படிக்க என்ன ஆச்சுன்னா, ஆண்டவரோட பேச ஆரம்பித்தார், வாக்குத்தத்தம் கொடுக்க ஆரம்பித்தார். அதாவது சங்கீதம் 1 வந்து சொல்லியிருக்கிற தேவனை புத்தகத்தில் பிரியம் வந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியம், அவன் நீர்க்கால் ஓரமாக நடப்பட்ட மரத்தை போல் இருப்பான், அவன் மூதிரி அதிலும் கணிந்தந்து புஷ்டியாக இருப்பான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி என்ன பண்ணேன்னா, அந்த பைபிளை நான் திறந்து வாசிக்க எங்கள் வீட்டில் ஒரு பெரிய ஒரு ஃப்ளாஸ்கர் டீ வச்சுருப்பாங்க, அப்போ அந்த சிகரெட் படிக்கிற பழக்கம் இருக்கும், இது என்ன பண்ணுவேன்னா அந்த பைபிளை படிப்பேன், ஒரு டீயை சாப்பிடுவேன், ஒரு சிகரெட்டை குடிப்பேன். இந்த மாதிரி இருக்கும்போது தான் என்ன பண்ணார், ஆண்டவர்கிட்ட என்னோடய தப்பெல்லாம் கொஞ்சம் உணர்த்த ஆரம்பித்தார். இந்த மாதிரி ஏன் சிகரெட்டை நீ குடிக்கிற, உனக்காகலாம் நான் கல்வாரியில் இருந்தேன், எதுக்கு இந்த பாவம் பண்ணுறேன். ரெண்டாவது எனக்கு பெரிய பையனும் பிறந்துட்டான், ரெண்டாவது பையனும் பிறந்துட்டான், பெரிய பையனுக்கு பிறக்கும் போது அவனுக்கு எதுவுமே பிரச்சனை கிடையாது, ஒரே ஒரு வாரத்து தான் ஃபிட்ஸு வந்துச்சு. ரெண்டாவது பையன் ஃபைசல் அகமது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஃபைசல் அகமதுன்னு ஏன் பேர் வச்சான்னா, நான் சவுதியில் இருக்கும்போது அந்த கிங்கோட பேர், அதனால் அவர் பேரை வந்து ஃபைசல் நவாஸ்ன்னு வச்சேன். பெரிய மூத்தவன் பேர் சல்மான் நவாஸ்தான் பேர். சல்மான் நவாஸ் ஏன் அப்படின்னா, அங்கே சாப்பிட்ற ஒரு ரொட்டியோட பேர் வந்து சல்மான், அதனால் அந்த ஞாபகத்துக்காக வந்து நான் சல்மான் வச்சேன். நல்லா அருமையான பிள்ளைங்க எனக்கு கொடுத்தாங்க, நல்லா அருமையான மனைவி. நீதிமொழிகள் 31 சொல்லிக்கிற மாதிரி அந்த 10 ஒரு தேர்ந்தெடுத்த ஒரு நல்ல ஒரு சாலியான ஒரு நல்ல அமைதியான ஒரு பணிவான மனைவி எனக்கு கர்த்தர் எனக்கு உண்டு பண்ணினார். அது கர்த்தருக்கு குறான கோடி நன்றி செலுத்துகிறேன். அதுக்கப்புறம் தான் என்னாச்சு அப்படின்னா, நான் படிக்க படிக்க என்னோடய பாவத்தை சிகரெட்டு எதுக்கு அந்த ரெண்டாவது பையன் என்ன பண்ணனா, அவனுக்கு ஃபிட்ஸு வந்துச்சு. ஃபிட்ஸு வந்துச்சு, அவன் 105 அவனுக்கு, அதாவது ஃபீவர், அந்த 105 வந்து டிகிரி அந்த ஃபீவர் வரக்கூடாதான். அந்த ஃபீவர் வந்துச்சு அப்படின்னா அவனுக்கு ஃபிட்ஸு வந்துடும், அப்படியே கைய காலம்லாம் இழுக்க போகிறான். 3 தான் அவனுக்கு, அந்த 3 வயசில் இருக்கும்போது நாங்கள் அந்த சின்ன அந்த ரம்மரோ டாக்டர்னு சொல்லிட்டு அவங்க வந்து சைல்டு ஸ்பெஷலிஸ்ட், அவங்க தான் பிறந்தது தான் பார்த்தாங்க. அப்புறம் அவங்கள்ட்ட கொண்டுட்டு போகும்போது அவங்க எல்லாமே விசாரிப்பாங்க, அவங்க வீட்டுக்கிட்ட சாக்கடை இருக்குதா அப்படின்ட்டு. என்ன டாக்டர், வீட்டுக்கிட்ட சுற்றினா சாக்கடை தான் இருக்கும் எல்லாமே, இல்லை அப்படி இந்த மாதிரி சாக்கடை இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஃபிட்ஸ் வர்றதுக்கு, வீட்டில் யாராவது ஸ்மோக் பண்ணுவாங்களா அப்படின்னு. அப்போ நான் போய் பேசினேன், ஏதாவது தப்பாக நினச்சிக்குவான்னு சொல்லிட்டு, இல்லை டாக்டர் என்கிட்டலாம் அந்த இதெல்லாம் கிடையாது அப்படின்னு. இல்லை ஸ்மோக் யாராவது பண்ணுறாங்க வீட்டில், அந்த சுமக்கு இருந்தாலும் அது அட்டாக் ஆகும் அந்த குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் டாக்டர்கிட்ட மறந்துடிக்கிறேன் இல்லை அப்படின்ட்டு. 3 வாட்டி வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஆக்சுவலாக அந்த ஃபிட்ஸ் வந்து அந்த குழந்தைகளுக்கு 3 வாட்டி தான் வரணுமா, அதுக்கு மேலே வந்துச்சுன்னா அந்த குழந்தை அவ்வளோதான் டேமேஜ். 4வது வாட்டி வரும்போது நான் டாக்டர்கிட்ட சொல்கிறேன், ஆமாம் டாக்டர் சிகரெட்டு நான் தான் குடிப்பேன் அப்படின்னு. அதால் நான் உங்கள்கிட்ட நான் ஆரம்பத்துலேருந்து கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு என்ன ஆச்சுன்னா, அந்த சிகரெட்டுக்கு அந்த ஃபிட்ஸு வந்தது இல்லாமல் இந்த கால் வந்து முடங்கி போச்சு, ரெண்டாவது வந்து நாக்கு இழுத்து போச்சு அவனுக்கு, அப்படியே கடிக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த மாதிரி அப்போ தான் எனக்கு கொஞ்சம், நம்ம சிகரெட்டு குடிக்கிறதுனால நம்ம பிள்ளைக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 5வது வாட்டி ஃபிட்ஸு வந்துருச்சு. 5வது வாட்டி ஃபிட்ஸு போகும்போது, இதுக்கு நடுவில் என்ன அப்படின்னா, நான் படி இந்த ஆண்டவரோட சுகத்தை கொடுத்தாரு பார்த்தீங்களா, இந்த சுகத்தை வந்து நான் நல்லா அனுபவிச்சிட்டேன். கர்த்தரோட ஒரு பிரியம், என் மேலே ஒரு பாவியாக இருந்த என்னை நேசித்த ஆண்டவர் எனக்காக கல்வாரியில் ரத்தம் சிந்தினார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு ஆர்வம், நல்லா எனக்கு ஆர்வம் என்கரேஜ் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது அந்த வந்து சிஎஸ்சி அவங்க ஆங்கிலேண்டேன்னு இருக்க இருக்க நான் ரொம்ப நெருங்கிட்டேன், பிரதர் நான் வந்து உங்கள் இதுக்காக நான் வந்துடுறேன் பிரதர் அப்படின்னா, அவங்க ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க, இல்லை நாங்கள் மதமும் மாற்ற மாட்டோம், எதுவும் சொல்ல மாட்டோம், எங்களோட ஊழியம் வந்து ஒரு சமாரியர் மாதிரி, அதாவது அடிப்பட்டு சத்திரத்தில் இருந்தால் எப்படி அந்த பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான், அது நாங்கள் பண்ண மாட்டோம் பிரதர் அது அப்படின்னாங்க. அவங்கள்ட்டே ஒரு 5 வருஷம் நான் அப்படியே போயிட்டுருந்தேன், ஒரு தேவ அன்பு. ஆனால் என் மிஸ்ஸஸும் வருவாங்க, என் பச்சாங்கலாம் ரொம்ப சின்ன, 3 வயசு 2 வயசு தான், அந்த மாதிரி தான் இருக்கும் இதில். ஆனால் அவங்க சர்ச்சில் வந்து ஏதாவது இருந்துச்சுன்னா கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ அந்த மக்களை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு இது எனக்கு ரொம்ப இதாச்சு. எங்கள் முஸ்லீமோட உறவுன்ட்டு அந்த கிடைக்காத ஒரு அன்பு, அந்த தேவ ஜனங்கள் அந்த மக்கள்கிட்ட அந்த இருக்கிற அந்த சந்தோஷம், அந்த ஆட்டம் பாட்டம், அந்த கொட்டாண்டம், அந்த மகிழ்ச்சி எல்லாமே, இந்த மகிழ்ச்சியெல்லாம் நம்மகிட்ட இல்லையா, இவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு நாளுக்கு நாள் இதாச்சு. அப்போவே மிஸ்ஸஸ் என்ன பண்ணாங்க, என்னையா நீ முஸ்லீமாக இருந்துக்கிட்டு ரைட்டு நீ போனால், அதாவது யோபு பண்டாட்டிய மாதிரி என் மிஸ்ஸஸும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நீ என்ன இருக்க இருக்க நீ அதிலேயே போயிட்டே இருக்க முஸ்லீம் தான் அப்படின்னு. ரெண்டாவது என்ன ஆச்சுன்னா, நான் பைபிளை வந்து வெளியரங்கமாக படிக்க முடியாது, எங்கள் மாமியார் வீட்டில் தான் பண்ண இருந்தேன். அப்போ என்னென்னா, ரூமில் சாத்திக்க தான் நான் பைபிளை படிப்பேன். பைபிளை படிக்கும்போது சாத்தா வந்து அவங்களையும் வந்து கொஞ்சம் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சான். எப்படின்னா, நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா 6 மணிக்கு அந்த வீட்டுக்கு, அவங்க வீட்டுக்கு சுப்பிரமணத்தில் தான் எங்கள் வீடு. அப்போ எங்கள் மாமியார் வந்து செந்திரபுரத்தில் இருந்துச்சு, செந்திரபுரத்துலேருந்து சுப்பிரமணத்தில் அந்த ரயிலில் போல ஏறி இறங்கி தான் நாங்கள் போனோம். 6 மணிக்கு போனோன்னா நல்லா டீ காஃபி எல்லாம் கொடுப்பாங்க, ஜப ஒர்ஷிப்லாம் நடக்கும், ப்ரேயர் பண்ணுவாங்க. ப்ரேயர் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் சாப்பாடை கொடுத்துட்டு நாங்கள் நைட்டு 10 மணிக்கு ஆயிரும். அப்போ என்னென்னா, எங்கள் மாமியாருக்கு ஒரு இதாச்சு, என்ன இவங்க கிறிஸ்டின் வீட்டுக்கு எதுக்கு போகிறாங்க வராங்க. ஆனால் தெரியும் எனக்கு வந்து இந்த மாதிரி வியாதி பலம் இருக்குன்னு, ஆனால் அதை பற்றி அவங்க கவலைப்படலை. ரெண்டாவது அவங்களும் உபத்திரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன இந்த மாதிரி ஏன் இங்கே இருக்கீங்க, உங்கள் வீட்டை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் அவங்களும் நடுத்தரில் அம்போன்னு விட்டாங்க. ரெண்டாவது என் மிஸ்ஸஸ் என்ன பண்ணாங்க, ஏன் இந்த மாதிரி போனேன் நல்லாச்சு வந்துட வேண்டியதால அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, 5வது தடவை என் பையன், 2வது பையனுக்கு ஃபிட்ஸு வந்ததுக்கப்புறம் செந்தினுபத்துலேருந்து நாங்கள் அப்போ நாங்கள் தனி வீட்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் ஃபிட்ஸு வரும்போது ரயில்வே மேம்பாலம் ஏறங்கி சுப்பிரமணியம் ரஞ்சிதபுரம் சுப்பிரமணியம் தாண்டிட்டு வரும்போது என் கை குழந்தை தான் 2வது பையன். அப்போ என்ன ஆச்சுன்னா, வண்டியில் வறந்துக்கிட்டே இருக்கும்போது அவனுக்கு திரும்ப ஒரு ஃபிட்ஸு வந்துச்சு. ஃபிட்ஸு வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, கை கால்லாம் இழுக்க ஆரம்பிச்சு. இழுக்க ஆரம்பிச்சு வண்டியில் நான் போயிட்டுருக்கேன், என் மிஸ்ஸஸ் என் வண்டியை விட்டு இறங்கி எனக்கு முன்னாடி அந்த குழந்தைய தூக்கிட்டு ஓடுறாங்க, திடீர் திடீர்னு போடுறாங்க. என்னால் அதை பின்னாடி உட்காந்து பொம்பளை ஓடுது அப்படின்னா, அங்கே சுமத்தில் டேவிட் இன்ஸ்டியூஷன் ஒன்று இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி ஒரு முஸ்லீம் வீடாக இருந்தது. அந்த முஸ்லீம் வீட்டுக்குள்ளே யாரும் தெரியாத ஆனால் வீட்டுக்குள்ளே பூந்துச்சு இப்படின்னு இழுக்கிறான் 3 வயசு பையன். அப்புறமேட்டு என்ன ஆச்சு அப்படின்னா, அப்போ கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச ஜபம், அப்போ எனக்கு தெரியாது, இயேசுன் ரத்தம் ஜெயம், இயேசுன் ரத்தம் ஜெயம், ஆண்டவரே என் பிள்ளையை காப்பாற்றுங்க, பிள்ளையை காப்பாற்றுங்க அப்படின்னு நாக்கை கடிக்க ஆரம்பிட்டான். நாக்கை கடிக்க ஆரம்பிச்சுன்னு என்ன பண்ணால் நல்லா இதாச்சு, தூக்கி என்ன பண்ணிட்டேன் என் வரலை உள்ளே திணிச்சிட்டேன், இல்லைனா நாக்கு அவனுக்கு கட்டாயிருக்கும். அப்புறம் வண்டி 2 வீலர் செயின் கீவ் என்ன நாக்கில் விட்டு, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அது ஃபர்ஸ்ட் எய்டு என்னன்னா, அந்த ஃபீவர் வரும்போது அந்த ஃபிட்ஸு வந்துடும், அந்த ஃபீவர் வரும்போது என்னென்னா நல்லா அந்த தண்ணி துண்டு இருக்குல்ல, துண்டில் வந்து ஜில் வாட்டர் அது மேலே அப்ளை பண்ணிட்டோன்னா அந்த ஹீட்டு அந்த சூடு குறைய குறைய குறைய குறைய 4 மணி நேரம், 5 மணிக்கு அந்த வீட்டுக்குள்ளே போனவங்க நாங்கள் 7 மணி ஆச்சு. அந்த அளவுக்கு அவனுக்கு 4 மணி வர வர நாங்கள் யார்ட்டையும் அந்த நேரத்தில் வந்து கான்டாக்ட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அவன் நார்மல் வந்ததுக்கப்புறம் மன்னாபத்தில் வந்து கலிஃபுல்லான்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர், அவரும் சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்டு, அந்த ஏரியாவில் அவர் தான். அப்புறம் அவர்கிட்ட நாங்கள் கொண்டுட்டு வரும்போது என்ன பண்ணால் அவர் சொட்டார், இந்த பையனுக்கு வந்து ராத்திரி 9 மணி வரைக்கும் தான் அவனுக்கு, அதுக்கப்புறம் அவன் உயிர் பழகிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டார் சொல்லிட்டார். அவர் படித்த படிப்புக்கு 9 மணின்னு அவர் டைமை குடிச்சிட்டார், 500 ரூபா ஃபீஸை வாங்கிட்டார். இதுக்கு என்ன ஆச்சுன்னா எங்கள் மிஸ்ஸஸ் வந்து அந்த பெட்டு உள்ளே சேர்த்தாச்சு ஆஸ்பத்திரிக்குள்ளே, மன்னார்பத்தில் இருக்குது கலிஃபுல்லா பக்கத்தில் உட்காந்துங்க. ஆனால் வெளியில் வந்து என்ன பண்ணால் ஒரு டெலிஃபோன் பூத் இருக்குது, அப்போல்லாம் செல்ஃபோன்லாம் வரல, டெலிஃபோன் பூத்தில் வந்து ஃபோன் பண்ண அந்த மாதிரி எங்களை ரச்சிப்புகளை யார் நடத்துனாலும் அவங்கள்ட்ட போயிட்டு இந்த மாதிரி பையனுக்கு ஃபிட்ஸ் ஆச்சு பிரதர், டாக்டர் சொல்லிட்டாங்க 9 மணி வரைக்கும் தான், அதுக்கப்புறம் அவன் ஒன்றும் சொல்ல முடியாது அப்படின்ட்டுன்னு ப்ரேயர் பண்ணுங்கள் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் பேசிகிட்ருக்கேன். அப்போ அந்த பூத்தில் ஒருத்தர் வந்து அவரும் ரட்சிக்கப்பட்ட தேவப்பிள்ளை தான், அவர் அப்படியே மூஞ்ச பார்த்துட்ருக்காரு. நானும் ஒரு 10 நிமிஷம் நல்லா பேசிட்டு எல்லாம் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் ஃபோனை வச்சுட்டு என்ன பிரதர் என்ன பிரச்சனை அப்படின்னு, இல்லை இந்த மாதிரி 2வது பையன் ஃபிட்ஸ் வந்துச்சு அட்மிட் பண்ணியிருக்கேன் டாக்டர் இந்த மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்னு. பிரதர் நான் போய் ஆளுங்களை கூட்டிகிட்டு வட்டா ப்ரேயர் பண்ணுறதுக்கு அப்படின்னு. ஒன்றும் இல்லை பிரதர், ஒன்றும் இல்லை, நான் இருக்கிறது ஆஸ்பத்திரி அவங்க எதுவும் சொல்லாமல் இல்லை நான் போய் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, சூர்யா ஹோட்டல் மன்னார்புரத்தில் அந்த பக்கத்தில் தான் இப்போ அது கிடையாது, அவர் என்ன பண்ணிட்டார் கடையை அப்படியே போட்டுட்டு என்ன பண்ணிட்டார்

ஒம்பது மணி இருக்கும், பையன் அட்டத்து கையை தூக்கி பார்த்தா ஒன்றும் இல்லை. அப்படியே மனசு உடஞ்சி போயிட்டு வெளியில் வந்தேன். ஆண்டவரை, நான் சீக்கிரம் இருக்கும்போது என்னை காப்பாற்றினீங்க. என் புள்ள வந்து அழுது தான் செத்தான், என் புள்ள சிரித்து சாகலை. அவனோட சிறு அவனோட அழுகி அவனை சிரிப்பை நான் பார்க்கணும் ஆண்டவரை. என் மன என்னோடய மகனை வந்து நான் மனத்துக்கு ஒப்பு கொடுக்கக்கூடாது ஆண்டவரை. வியாதி, அதாவது சங்கீதம் 43:3 சொல்கிற மாதிரி, வியாதியில் கிடக்கிற அவன் படுக்கை முழுதும் தேவன் பாட்டியும் அவன் படுக்கை முழுதும் மாற்றியாரா அப்படின்னு நான் வருஷத்தின்படி அறிக்கை பண்ணி, என் பிள்ளை எனக்கு உயிரோடு வேணும் ஆண்டவரே. அதுக்கு முன்னாடி என்னால் நான் செந்திரபுரத்தில் இருக்கிற வீட்டை சுற்றிலும் எல்லாம் வந்து முஸ்லீம் தான், அவங்களுக்கு வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் வந்து அல்லாஹ் விட்டுட்டு இவன் பாட்டுக்கு அந்த மார்க்கத்துக்கு போயிட்டான், அதனால தான் ஆண்டவர் வந்து அடிச்சிட்டாரு அப்படின்னு ரொம்ப ஒரு கிண்டல் இதெல்லாம் பண்ணாங்க. இவங்க மத்தியில் என் பிள்ளைய வந்து நான் பிணமாக கொண்டு போகலாதாண்டவர், என் பிள்ளை உயிரோட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து கத்தலை. ஆனால் வெளியில் அந்த ரோட்டை பார்த்து வளர்த்தி பூமி உண்டாக்கிற கத்தலை ஒத்தாசை வரும் வேணும் சொல்லிக்கிறபடியா வளர்த்தி பூமியை பார்த்து கத்திட்ட நான் வந்து சொல்லி ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதாவது தண்ணியில் இருக்கிற மீன் அழுவுறது கூட தெரியாது, ஆம்பில் அழுவ மாட்டான், நெஞ்சில் வச்சுட்டு தான் அவன் அழுவான். அந்த மாதிரி என் நெஞ்சில் வச்சு நான் அழுதுகிட்ருக்கேன், என் பிள்ளை எனக்கு உயிரோட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. மணி 9, பையன் செத்துட்டான். 9:05, 9:10, 9:15 என் மிஸ்ஸஸ் ஓடி வந்து பின்னாடியே வந்துட்டு என் முதுகை தட்டினாங்க. ஆனால் நான் ப்ரேயர் ஃபோன் பண்ணி சொன்னால் பார்த்தீங்களா, நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் பார்த்தா ஒன்றும் இல்லை கவலைப்படாதீங்க ஜாக்கிரதை தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களால் வர முடியல, ஏன்னா அவங்களுக்கு ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் ஆனதுக்கப்புறம் என் மிஸ்ஸஸ் வந்து என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அவங்க விசுவாசத்தில் இல்லை, ஆண்டவர் பாருங்கள் எப்படி கொண்டுட்டு வர்றாரு. ஏன்னா அவங்க கிண்டல் அடிக்கிறாங்க, ஏன் அதிலே போயிட்டுருக்க நீ பழையபடி முஸ்லீம்னால வர வேண்டியது அப்படின்னு. ரெண்டாவது என்னன்னா, பைபிளையும் படிக்கிறேன், ஆண்டவரையும் ஏற்றுக்கிட்டேன், பள்ளி இதுக்கும் தொழில தேவனும் நான் போயிட்டுருக்கேன். அப்போ நான் ஒரு தொழிலுக்காக ஒரு பள்ளிக்கூடத்துக்கு நான் வந்து பள்ளிவாசல் போகும்போது அங்கே இருக்கிற ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த அதான் நம்ம பார்சன் சொல்கிறோம்ல ஊழியர், அந்த மாதிரி அங்கே இருக்கிற அந்த முஸ்லீம் அஜரத்தை வந்து அந்த பிரசங்கம் பண்ணும் போது ஒரு வார்த்தை விட்டார். என்ன வார்த்தைனா எனக்கு அதான் இன்சை எனக்கு கிடச்சிச்சு. அது வரைக்கும் இங்கிட்டா அங்கிட்டா இதையும் பார்ப்பேன், இந்த இதையும் படிப்பேன், பைபிளையும் படிப்பேன். ஏன்னா இதில் இந்த மார்க்கத்தில் என்ன சொல்லுதுன்னா, நல்லா வந்து நிராகரித்து போயிட்டானா அவன் காஃபீர் ஆயிடும், அவன் நரகத்தில் தான் அவனுக்கு இடம் அப்படின்னு சொல்லி ஒரு பயமுத்துற ஒரு காரியம் இருக்குது. ஆண்டர்கிட்ட கேட்குறேன், அதில் யார் அல்லான்னு சொல்கிறாங்களோ அந்த அவர் தான் நான், வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கேன், என்ன இல்லாமல் பிதாவை அல்லாத்தில் ஒருவன் வரான்னு ஆண்டவர் சொல்கிறாரில்ல, அதே போல தான் நானே அந்த தேவன்தான். என்னை தெரியாமல் அவங்க வந்து வழக்கம் செலுத்துகிறாங்க, அவங்க வந்து குருடலாக சிவடலாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அப்போ என்னென்னா, அந்த பள்ளிவாசலில் வந்து பிரசங்கம் பண்ணும்போது உலகம் அழியும், உலகம் அழிஞ்சதுக்கப்புறம் மறுபடியாக அந்த எக்கால தூதர் அந்த ஒழிக்கும் போது இயேசு கிறிஸ்து வருவார். எங்கே? பள்ளிவாசலில் வச்சு சொல்கிறாங்க, ஒரு சர்ச்சில் கூட இந்த மாதிரி சொல்லலை. இயேசு கிறிஸ்து வந்து செத்து போன இவருக்கு முன்னாடி போன எல்லா நபிமார்களும் உயிரோடு எழுப்புவார், அப்போ அவங்களாம் எழுந்திருப்பாங்க அப்படிங்கும்போது தான் எனக்கு அங்கே தான் பொறி தட்டுனுச்சு. அப்போ என்ன இந்த மார்க்கத்தில் எதுக்கு நான் போய் இவரை ஃபிட் பண்ணணும்? அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு பள்ளிவாசலே எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னு அன்னைக்கே என்ன பண்ணேன், அதை விட்டு தூக்கி வச்சுட்டு அன்றைக்கே மெய்யான தேவன் சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, என் புள்ள என்ன பண்ணால், ஆஸ்பத்திரியில் செத்து போன 9:30 இருக்கும், என் மிஸ்ஸஸ் என்னாச்சுன்னா செத்து போட்டான்னு சொல்லிட்டு கட்டலில் அப்படி குனிஞ்சு அவங்க அலுவலில், ஏன்னா நாங்கள் நிறையா அழுதுட்டோம், எங்கள் அலுவலில் கூட எங்கள் கண்ணில் வந்து தண்ணீர் கிடையாது, பொறுமையாக இருந்தாங்க. அப்போ தான் அந்த செத்த குழந்தை அம்மா எழுந்திரிமா அப்படின்னு ஒரு கொடுத்தான். அந்த பையனுக்கு வயசு 3 தான் இருக்கும். அப்படி தான் எழுந்திரிச்சு பார்த்தோம், என்னடா அப்படின்னா, அம்மா அந்த மூலையில் ஜீசஸ் நிற்கிறாரம்மா பாருங்கம்மா, அவர் தான்ம்மா எழுப்பிட்டார், ஹலேலியா கத்தோட நாம மகிமைப்பட. அப்போ தான் என் மிஸ்ஸஸ் ஒய்ஃபு அவஹா, என்னடா இது ஜீசஸ் நிற்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவங்களும் என்னோடய வழிக்கு வரான்ட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் அவங்களை வந்து ப்ரேயர் பண்ணாங்க, ஆண்டவரை நான் மட்டும் போகக்கூடாது, அந்த சுயிச்சின் ரட்சிப்பின் அனுபவத்தை ஆண்டவரே அந்த சந்தோஷ மகிமை என்னோட பிள்ளைகளும் என்னோடய மனைவி என்னோட குடும்பமாக வரணும் ஆண்டவரை. எப்படி அன்றைக்கி இஸ்ரேல் ஜனங்கள் குடும்பமாக அந்த யெகோவா தேவனை பின்பற்றி பிறந்தாங்களா, நான் மட்டும் இல்லை அந்த ரட்சிப்பு எனக்கு மனைவி வேணும் ஆண்டவரை, என் பிள்ளைகளும் ரட்சிக்கப்படணும் அப்படின்னா, அந்த 3 குழந்தைய வச்சுக்கிட்டு என்னோடய மனைவியோட கண்கள் எப்படியோ வந்து அந்த கழுதையின் வாயில்
திறக்க அதாவது திறக்க

பேசிட்டோம். அதே மாதிரி என்னோடய பிள்ளை 3 வயசு பையன் பைஜாலாமா, அது அம்மா இந்த இயேசு இங்கே நிற்கிறாருமா, அவர் தான்மா நிற்கிறாருமா, அவர் தான்மா எழுப்பிவிட்டார் அப்படிங்கும் போது என் மனைவி அப்போ தான் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து நார்மல் ஆச்சு. எந்த டாக்டர் அவர் படித்த படிப்புக்கு அவர் கரெக்டாக பேசிட்டார். 9 வருஷம் இருக்கலாம், ஆனால் எல்லாம் சர்வ வல்லமை நான் தேவன், எல்லா மருத்துவத்துக்கும் மத்தர், பெரிய மத்தர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அவர் வந்து எல்லா மத்தருக்கு அந்த மருத்துவத்தை எல்லாம் மட்டுப்படுத்துகிற மாதிரி என்னை பிள்ளைய வந்து உயிரோடு எழுப்பி நாங்கள் சந்தோஷமாக வந்தோம். எல்லாம் நினச்சாங்க எல்லாம் செத்துட்டான் போயிடுவான் அப்படின்னு சொன்னேன். ரெண்டாவது என்ன அப்படின்னா, நாங்கள் இந்த எங்களை ஆத்மா ஆதாயப்படுத்தலாம் பார்த்தீங்களா, ஞாயிற்றுக்கிழமை 6 மணிக்கு கிளம்பிவிடலாம், 10 மணிக்கு வருவோம், சாப்பாடெல்லாம் போட்டு இது பண்ணுவோம். என் தம்பி அமிர்தங்கிறவன் என்ன பண்ணான்னா, அண்ணனை காலி பண்ணிடலாம், க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் ரெண்டாவது இன்ஃபார்மேஷன் வருது எங்கள் மாமியார் வீட்டிலேருந்து இங்கேருந்து எங்கே போகிறாங்க அப்படின்ட்டு வெட்டி தள்ளுறதுக்கு பிளான் பண்ணோம். நாங்கள் 10 மணிக்கு நைட்டில் அதை ரயில்வே பொன்மல பாலத்தில் நாங்கள் ஏறி இதுக்கு போனோம், செந்தினபுரத்துக்கு போகிறோம். போயிட்டுருக்கும்போது நான் வண்டியை ஓட்டிகிட்ருக்கேன், பெரிய பையன் முன்னாடி நின்றுட்டுருக்கான், ரெண்டாவது பையன் வந்து எங்கள் மிஸ்ஸஸ் கையில் குழந்தைய வச்சுக்கும் போது பின்னாடியே வந்தவன் என்ன பண்ண இப்படி 60 ரூபா தூக்குனான் என் மிஸ்ஸஸ் பார்த்துட்டாங்க. பார்த்தோன்னே ஏன்னா அந்த இடத்துல வழிப்பறி எல்லாமே நடக்கும், 60 ரூபா எடுத்தாவன் ஐயோ என்ன இருந்தாங்க தான் 60 ரூபா எடுக்கிறாங்க நம்மளை அப்படின்னாங்க. நான் என்ன பண்ண கொஞ்சம் சர்றன் மேலே போய், எனக்கு கொஞ்சம் கராத்தனா எனக்கு தெரியும், அடி கொஞ்சம் முரட்டுத்தனமாக பண்ணுவேன், மேலே போய் வண்டியை நிப்பாட்டிட்டு என்ன பண்ணேன் திரும்பி பார்க்க நான் ஒருத்தனையும் காணும் எங்கே அப்படின்னா, இல்லை அந்த மாதிரி 60 ரூபா தூங்கலாம் அப்படின்ட்டு. இது என்ன அப்படின்னா, என் தம்பியை செட்டப் பண்ணி விட்டு அனுப்பியிருக்கான். யார் வந்து என்னை வெட்டணும்னு நினச்சி என்னை இது பண்ணணும்னா, அவனே என்ன பண்ணால் எங்கள் அக்கா பையன்ட்ட ஒருத்தன் ஃபாருக்குன்னு சொல்லிட்டுருக்கேன், அவன்கிட்ட வந்து சொல்லியிருக்கான், டே இந்த மாதிரி உங்கள் சின்ன மாமா வந்து பெரிய மாமா வெட்டுறதுக்காக எங்களை காசை கொடுத்து எங்களை பண்ணலாம் அப்படின்னு. எவன் வெட்டான் வந்தானே அவனும் தூக்கி கத்த ஜெயிலில் போட்டார். எவன் வெட்டுறதுக்கு காசை கொடுத்து போனாலும் அந்த தம்பியும் ஆண்டவர் என்ன பண்ணால் ஜெயிலில் தூக்கி போட்டார். ஹலோலியா அப்போவே என்னாச்சு அப்படின்னா, சரி அண்ணன்ட்டு ஏதோ ஒரு பவர் இருக்குது, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, எப்படியாவது ஏதாவது காரணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டம் பண்ணான். ஆண்டவரோட தேவ சுபாவத்தை நான் அனுப்பிச்சிட்டேன். ரோமர் 8:31 சொல்லுது, தேவன் நமது பச்சத்தில் இருந்தார் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தையில் ரொம்ப நான் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணதாச்சு. என் நாமத்தினால் எதை கட்டாலும் செய்வேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணார். ரெண்டாவது என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு பெரிய ஒரு குழப்பமாச்சு எனக்கு, அப்போ என்ன வழி நம்மளுக்கு, ஆண்டவர் என்ன சொல்கிறார், வழியும் சத்தியமும் செய்யணும் நானே இருக்கேன், என்ன இல்லாமல்னு பிளாவன்னு இருக்கேன். அதே போல் எசைக்கல் அந்த 6:36 என்ன சொல்லுது, வழியில் நின்று பூர்வ பாதைகள் எது என்று விசாரித்து நலமானதை பிடித்து கொண்டு அதிலே நடவுங்கள் அப்படின்னா, அதிலே நடவுங்கள் அப்படின்னா அந்த அதிலேங்கிற வார்த்தை வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. அப்படியாக அதை உங்கள் ஆத்மா பலன் மிகுதியாக இருக்கும்னு ஆண்டவர் சொல்கிறார். அவர்களோ நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படின்னு மறுதளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நவமான பாதைகள் எது அப்படின்னா, நல்லா அந்த பைபிளை நான் பிடித்து கொண்டதுனால இன்றைக்கி என்னோடய ரட்சிப்பு அனுபவத்தில் 26 வருஷமாக நான் சாட்சியாக இருக்கேன். கர்த்தர் என்னோடய பல வரங்கள் எனக்கு ஆவிக்கிற வரங்கள் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் நானும் என் மனைவியும் எல்லாம் சேர்ந்து உன் தேவன் என் தேவன் சொல்லி. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, இந்த சிகரெட்டு குடிக்கிற பழக்கம் நான் ஒரு வாட்டி நான் குடிச்சிட்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார், எனக்கு மகனே உன்னோட பாவ சாபத்துக்காக தான் நான் இந்த கல்வாரியில் இருந்தேன், எனக்காக அதை நீ விடமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம்தான் நான் என்ன பண்ணேன், எனக்கு முதல் நாள் இப்படி தான் எனக்கு வந்து நான் குடிச்சிருக்கும் போது எனக்கு இந்த ஒரு அனுபவம் கிடச்சிச்சு. ரெண்டாவது நாள் குடிக்கும் போது எனக்கு அதே மாதிரி கிடச்சிச்சு. என்ன ஆண்டவர் நீங்கள் தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு, நான் தான் நான் அப்படின்னு, ஏன் உன் சரீரத்தை கெடுத்துக்கிறேன் அப்படிங்கும் போது கடைசியில் எனக்கு ஆண்டவரை நான் குடிச்சிருக்கும் போது தீர்மானம் பண்ணிட்டேன், உண்மை நான் சிகரெட்டை குடிக்க மாட்டேன் ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு. குடிச்சிட்டு வரும்போது சிகரெட்டு குடிக்கிறவன் வந்து சட்டுன்னு விடக்கூடாது, அதை வந்து அப்படியே கை காலெலாம் ஆடும், குடிக்காதவனுக்கும் இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் என் மிஸ்ஸஸ்லாம் இருந்தாங்க, கூப்பிட்டேன், இந்த மாதிரி வாடி ஒரு நான் குடிச்சிக்கும் மிரக்கலாச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க வந்து ரொம்ப ஜபம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, கூப்பிட்டு சொன்னது இந்த மாதிரி ஆண்டவர் எனக்கு உணர்த்தினாரே. அப்புறம் பாக்கெட்டில் சிகரெட்டு பாக்கெட்டு ஒரு 5 சிகரெட் இருந்துச்சு எனக்கு, சிகரெட்டை எடுத்து ஒரே நசுக்கி, ஆண்டரே நீங்கள் எனக்கு உணர்த்தினீங்க ஆண்டரே, உளுமை நான் வந்து சத்தியமாக நான் சிகரெட்டே நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த நசுக்கி தூக்கிட்டேன். 5 வருஷம் ஆச்சு இது வரைக்கும் அந்த சிகரெட்டோட லாபமே இல்லை. ஆனால் சிகரெட்டு விட்டதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, 2 நாள் வந்து நிஜாம் பாக்கு வாங்கி சாப்பிட்டேன். நிஜாம் பாக்கு அந்த சிகரெட்டை விட்றதுக்காக அந்த வாடை எனக்கு வந்துடும்,
டீயை சாப்பிட்டேன்னா அது போயிடும் எனக்காக. அப்புறம் தான் யோசித்தேன், சீக்கிரட்டை விட்டுட்டேன், இதே நான் திரும்ப நம்ம அந்த பாக்கு போடுற பழக்கம், ஆண்டவரை இதையே நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டே ரெண்டு நாள் அந்த பாக்கு போடான்ட்டேன், அந்த பாக்கையும் விட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த இஸ்லாமிய மத்தியில் ஊழல் செய்கிற தேவதாசர் இமானுவல் காஜா மதீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முஸ்லீம் பாஸ்டர் எங்களை பற்றி கேள்விப்பட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தார். வந்துட்டு எங்களோட சாட்சி அனுபவத்தெல்லாம் கேட்டார். அப்போ தான் அவர் சொன்னார், இந்த மாதிரி நானும் முஸ்லீம் பாஸ்டர் தான், நீங்கள் எப்படி ரட்சிப்பில் இது ரட்சிப்பு அனுபவம் நீங்கள் பெற்றீங்களா அப்படின்னா, இல்லை நான் பண்ணல, என்ன சபைக்கு போகிறீங்க அப்படின்னா, சபை கிடையாது, இந்த மாதிரி ஒருத்தர் வீட்டில் வந்து எங்களை ஆத்மா ஆதாயப்படுத்தாங்க, அது வீட்டுக்கு தான் நான் போகிறேன் அப்படின்ட்டுன்னு. சரி, இந்த மாதிரி செந்தின்புரத்தில் இதே சாரி அரியமங்கலம் எஸ்ஐடியில் வந்து ஃபுல் காஸ்பல் பெண்டுகோசல் சபைன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அந்த சபைக்கு போகிறீங்களா அப்படின்னாங்க. வா நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதோட பாஸ்டர் வந்து அலெக்ஸ் டேனியல் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஜுகேஷன் சிஇஓ, நல்ல ஒரு அருமையான தேவ மனிதர். அப்போ அந்த சபையில் போய்ட்டு நாங்கள் போனோம், ஒர்ஷிப்பு எல்லாம் போனோம். ஆனால் வந்து ஞானசாரத்தை பற்றி அவங்க வந்து கம்பல் எதுவுமே பண்ணல. அப்புறம் அந்த ஒர்ஷிப் அங்கே போய் அந்த தேவ ஜனங்களோட நாங்கள் பழக பழக பழக அந்த மக்களோட அன்பு, அந்த கிறிஸ்தவோட அன்பு, உண்மையான அந்த அன்பு, என் சொந்தம் வந்துட்டு எங்கள் அம்மா அப்பா இருக்கும்போது வந்த சொந்தம்லாம் எங்கே போனாலும் தெரில, சீக்கிரம் என்ன சாப்பிட்டான்னு கேட்கறது கூட சொந்தம் கிடையாது. ஆனால் அந்த கிறிஸ்தவ அந்த சபை மக்கள்கிட்ட வந்து ஒரு நல்ல ஒரு அனுபவம் சாட்சி ஒரு நல்லா கிடச்சிச்சு. அந்த மாதிரி ஒரு சொந்தம்லாம் எனக்கு கொடுத்து போகல. அதுக்கப்புறம் தான் இருக்க இருக்க இருக்க அந்த பாஸ்டர் அம்மாவும் நல்லா நல்லா அந்த ஊழியரும் நல்லா விசாரிப்போம் என்ன பண்ணுறாரு. ரெண்டாவது எனக்கு இந்த ஃபேமில் இந்த கேன்சர் இந்த ஸ்கின் ப்ராப்ளம் வந்ததுனால எனக்கு வந்து வேலையை வெயிலையும் போக முடியாது, வேலைக்கும் போக முடியாது, ரொம்ப பார்த்தா ஒரு அக்லியாக இருக்கும். விசாரிக்க ஆரம்பித்தார் பிரதர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டு இந்த சின்ன சின்ன வேலையாக போகிறது, அதுக்கப்புறம் இந்த சபையில் இது பண்ணுறது, அதுக்கப்புறம் மிஸ்ஸஸும் வேலைக்கு போகல. வேலைக்கு போகிறாங்கன்னா இந்த இமானுவல் காஜா மீதனோட வீட்டுக்கெலாம் வந்து ஒரு ஊழியர் நிமித்தமாக வேலைக்கு போவாங்க. சபைனா சத்தியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஒரு சம்பளம் மாதிரி ஊதியம் மாதிரி அதை போட்டுவிட்டு நல்லா அவங்களும் வந்து நல்லா ஒரு இன்க்ரீஸ் பண்ணி விட்டாங்க. அதனும் எப்படி இது வந்து மார்க்கனா என்ன, ஜீசஸ் ஞாயிற பிதாவே தேவன என்ன, அபிஷேகம் என்ன, ரட்சிப்புனா என்ன, வரங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அவங்க கரெக்டாக மிஸ்ஸஸை நல்லா வழி நடத்துகிறாங்க. என்னோடய குடும்பத்தோட தேவையெல்லாம் அவங்க சந்தித்தாங்க. அதே போல் அந்த பாஸ்டர் அலெக்சாண்டர் பாஸ்டரும் நாங்கள் சபைக்கு போகும்போது நல்ல ஒரு விசாரணை நல்லா பண்ணுவாங்க. அவருடைய பசங்களும் நல்லது, நல்ல மருமகளும் நல்லா அவர் அன்பாக நல்லா எங்களை கேட்டு இது பண்ணுவாங்க. காலங்கத்தால் என்ன பண்ணுவார்னா அந்த பாஸ்டர் அலைட்டாலே அஞ்சு மணிக்கெல்லாம் வீட்டுக்கெல்லாம் வந்துடுவார். தட்டினா நாங்கள் அப்போ தான் தூங்கிட்டு இருப்போம், அஞ்சு மணிக்கு வந்து இவர் நல்லா வெளில வெட்டி வெளில வந்து நிற்பார். பயங்கரமாக இருக்கும் அப்படியே பார்க்குறதுக்கு. பாஸ்டர் வரும்போது நல்ல மனுஷன் பாருங்கள், தேவனோட மனுஷன், ஒரு ஆத்மாக்காக எவ்வளோ பண்ணார். வந்துட்டு நாங்கள் என்ன கொடுப்போமோ அதான் நாங்கள் சாப்பிடுவோம், மற்ற எதுவுமே கிடையாது. வந்தனே என்கிட்ட தான் வந்து பேசுவார். அவங்க மருமக வந்து எங்கள் மிஸ்ஸஸை போய் பேசுவாங்க, உள்ளே அடுப்படிகிட்ட போய் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டில் என்னென்ன அடுப்படியில் என்னென்ன இருக்குது, மிளகா இருக்கா, மஞ்சள் இருக்கா, சோப்பு இருக்கா, பருப்பு இருக்கா, சோ எல்லாமே எல்லாமே என்னென்ன இல்லை என்னென்ன அப்படியே ஒரு எடுப்பாங்க. அது எடுத்துகிட்டு இந்தாங்க பிரதர் அப்படின்னு வந்ததுக்கு காசை கொடுத்து பிஸ்கெட்டு கேக்கு எல்லாம் அந்த பிள்ளைங்கள்லாம் கொடுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கையில் ஒரு பெரிய சொற்பம் கையில் காசை கொடுத்துட்டு போயிடுவார். கேட்க மாட்டோம், இல்லை பர்சை வேணாம் அப்படின்னு, இல்லை பிரதர் நீங்கள் வேலை இல்லாமல் இருக்கீங்க வச்சுங்க அப்படின்ட்டுன்னு. அதே போல் அவங்க மருமகனும் போய் விசாரித்து என்ன இருக்குது என்ன கேட்பாங்க எல்லாமே. போயிட்டு என்னன்னா ஒரு பெரிய ஒரு காட்டன் பாக்ஸ் அட்டை பெட்டியில் அப்படியே வரும், மஞ்சள் பழகை, மிளகாப்பொடி, புளி, உப்பு, என்னென்ன வேணுமோ எங்கள் ரெண்டு மாதத்துக்கு தேவையான மளிகை ஜாமான்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஆனால் ஒரு நல்ல ஒரு சந்தோஷ அனுபவம் தான். ஆனால் எனக்கும் அந்த ஒரு டைமில் என்ன ஆச்சுன்னா, சரி இவங்க கொடுத்துட்டு பின்னாடி வந்து காசை கேட்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பிரதான ஒரு அன்பு தான் அவங்களுக்கு, நல்லா அந்த போஷித்தாங்க வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் போய் பாஸ்டர்கிட்ட போய் நாங்கள் சொன்னோம், பாஸ்டர் இந்த மாதிரி நாங்கள் ஞானசாரத்துக்கு ஒப்பு கொடுக்குறோம் அப்படின்னு. அவங்க டக்குன்னு எதுவுமே ஞானசாரம், ஏன்னா நாங்கள் முஸ்லீம்கள்னால எதுவுமே அவங்க சொல்லலை. ஒரு மாதம் எங்களுக்கு வந்து கிளாஸ் எடுத்தாங்க. எங்களுக்கு ஞானசாரம்லாம் எப்படி இருக்குது, இந்த சுபாவம் எப்படி இருக்குது, நகை போடக்கூடாது, வெள்ளை ட்ரெஸ்ஸை தான் போடணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு உபதேசங்கள்லாம் சொன்னாங்க. அந்த ஒரு மாதத்துக்கு ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த இப்போ நானஸ்தா அதாவது அலெக்ஸ்டானியல் மூலமாக பிதா குமாரன் பசத்து ஆவினால் 2005 1999 நாங்கள் ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்தில் நாங்கள் ஆண்டவர் இயேசுக்கு சில அன்பு விஷயம் நாங்கள் ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்,
இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு கடைசியான நவமானதை நான் பிடித்து கொண்டு இன்றைக்கி 25 வருஷம் ஆச்சு. ரெண்டாவது என் மனைவி பிள்ளை நானும் என் மனைவியும் 2015 ஜனவரி 14ஆம் தேதி பிதா குமாரன் பசத்து ஆவியிலான நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்து கத்தரை சாத்தி, ரெண்டாவது என் பிள்ளைங்க எல்லாமே சின்ன பிள்ளைங்க, ரெண்டாவது நாங்கள் அந்த சபைக்கு ஐக்கியமாயிட்டு சபைக்கு கொஞ்சம் அப்புறமேட்டு நான் கொஞ்சம் வேலைக்கெல்லாம் போக ஆரம்பித்தேன். கொஞ்சம் பொருளாதாரத்தில் கொஞ்சம் முன்னேற்றம் வந்துச்சு. ஆனால் ரெண்டாவது என் பிள்ளைங்க எல்லாமே சின்ன பசங்க தான். அப்போ தான் பெரியவனுக்கு 5 வயசு நடக்குது, சின்னவனுக்கு 3 வயசு நடக்குது. அப்புறம் அந்த பாஸ்டர் அவங்களோட சபை ஐக்கியப்படி பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு 5 வருஷம்தான் ஒரு பாஸ்டர் வந்து அவர் இருப்பாங்க. எங்கள் பாஸ்டர் வந்து சென்ட்ரல் பாஸ்டர், அவர் 5 வருஷம் ஆச்சுன்னா அவங்களுக்கு வேறு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி எங்களுக்கு அவர் ஞானஸ்தானம் கொடுத்த பாஸ்டர் ஒரு 5 வருஷம் இருக்கும்போது பழையபடி அவர் என்ன பண்ணிட்டாங்க, நாகர்கோவில் அந்த பக்கம் தலைமை போதகர் வந்து வினீத் சதீஷ் அவர், அவர் நல்ல அருமையான தலைமை போதகர் தான். என்ன ஆச்சுன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அவர் வேறு ஊர் மாற்றலாக போயிட்டார். அப்போ தான் எங்களுக்கு எல்லா சபை மக்களும் எல்லாம் கொஞ்சம் அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு தாய் தாப்பன் ஸ்தானத்தில் எங்களை வந்து நல்லா ஒரு விசாரிச்சார். மற்ற பாஸ்டர் வந்தாலும் அந்த சத்தியம் தான் பொதிக்க போகிறாங்க, இருந்தாலும் இவங்களோட ஒரு அன்பு வந்து இப்படி எல்லாம் உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எங்களுக்கு ஒரு மன கஷ்டமாகச்சு. ஆனால் புதுசாக வந்த ஒரு ஊழியர் அவரும் ஜோசுவான்னு சொல்லிட்டு அந்த பாஸ்டர் மாதிரி பார்த்தீங்கன்னா குறை சொல்லக்கூடாது. கொஞ்சம் அந்த ஆடு விசா மேய்ப்பர் மாறும் போது என்ன ஆகும்னா கொஞ்சம் இதாக இருக்கும். எங்களுக்கு அவர் பெரிய ஒரு மனம் வத்தமாச்சு. ரெண்டாவது என்னன்னா கொஞ்சம் பக்தியில் இருக்கும்போது திரும்ப பழையபடி என் தம்பிங்கெல்லாம் இந்த விஸ்கலர் பண்ண ஆரம்பித்தாங்க. திரும்ப ஒரு பாடுகள் திரும்ப வர்றது போகிறது இப்படியே இருந்துச்சு எங்களுக்கு. திரும்ப என்னாச்சுன்னா கொஞ்சம் நான் பழையபடி கொஞ்சம் படித்தா படுக்கையே ஆகிட்டேனா. அப்புறம் இவங்களும் திரும்ப அந்த இமானுவல் லில்லியா சிஸ்டன் சொல்கிறாங்களே லைட் ஆஃப் லைஃப் அவங்க அந்த ஊழியம், அப்போ தான் என்ன ஆச்சுன்னா திரும்ப என்னை வீட்டில் வந்துக்கிட்டு பார்த்து போட்டு 05th அசம்பிளி திருச்சி காட்டூர் பாலாஜி நகரில் அப்போஸ்தலர் நல்ல ஒரு பிரதான ஒரு ஊழியர் ஜேம்ஸ் துரோராஜா ஐயா அவருன்னு சொல்லிட்டு அவரோட சபைக்கு என்னை கொண்டுட்டு போய் சேர்த்தாங்க. அங்கே தான் உண்மையான சத்தியத்தை போதகத்தை நல்ல தெளிவாக எனக்கு அந்த ஒரு தேவ மனுஷன் ஊழியர் அருமையான மனுஷன் அவர் அந்த சத்தியத்தை வேத வார்த்தைகளின்படியாக அவர் ஒவ்வொன்றா பண்ணார். ஆனால் அந்த ஆண்டவுக்குள்ளே நான் வந்ததுக்கப்புறம் அந்த மன்னிப்புங்கிறது என்கிட்ட கிடையாது. சத்துருவ சிநேகன் ஆண்டவர் சொல்கிறாரு, சிநேகிக்க என்னால் முடியல, மன்னிப்பு என்னால் மன்னிக்க முடியல. அந்த பக்தி அந்த பழைய அந்த சுவாத்தில் இருந்தேன். அப்போ தான் அவர் சொன்னார், அந்த அசுத்தாவி ஒரு வீட்டை விட்டு கிளம்பி சென்ற பின்பு அந்த வீடு ஜோடிக்கப்பட்டிருக்கும், திரும்ப வந்து காணும்போது அது பல இதாக அழுக்கப்பட்டிருக்கும் என்று அந்த அந்த வார்த்தையை சொல்லி இந்த மாதிரி தான் பிரதர் ஆனாசனம் எடுத்துட்டீங்க, நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் மன்னிக்கணும், நீங்கள் மன்னித்தா தான் அவர் விடுதலை உண்டாகும் அப்படின்ட்டு பாசை என்னால் முடியல பாசை அப்படின்னு அப்போ தான் அவர் சொன்னார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கும்போது அவர் அடித்த ஜனங்களே வந்து அவர் மன்னிக்கலையா, பிதாவே இவர்கள் மன்னி இவர்கள் இன்னது என்று இவர்கள் தெரியாமல் தப்பிதாங்க செய்வர்கள் மன்னியும் அப்படின்னு பரிந்து பேசுகிறார். அதே போல் நீங்களும் அந்த சுபாவத்தில் வாங்க பிரதர், நீங்கள் அப்படி நீங்கள் மன்னித்தா தான் உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னாங்க. ரெண்டாவது எங்கள் மாமியார் பக்கமே எனக்கு சரி கிடையாது, ஒரு துரோகம் பண்ணாங்க, அப்படி மன்னித்தா தான் பிரதர் உங்களுக்கு ஒரு ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யார் யார் உங்களுக்கு பிடிக்கலையோ அவங்க பேரெலாம் எழுதி கொடுங்க அப்படின்னாரு. கடகடன்னு ஒரு பேப்பர் எழுதி என் கூட பிறந்தவங்க பேர் அதே போல் எங்கள் மாமியார் எல்லா பேரும் நான் எழுதி கொடுத்தேன். எழுதி வாங்கி வச்சுட்டு அப்போவே வந்து அவர் ப்ரேயர் பண்ணார், பிதாவே கத்தாவே சோத்திர ஜானஸ் பிரதர் இந்த மாதிரி எழுதி கொடுத்துருக்கார். இவரெல்லாம் வேசு நாமத்தினால என்னோடய சகோதரர் மன்னிக்கிறார், இவர்களை ஆசீர்வதித்து மன்னிக்கிறேன் கத்தாவே சோத்திரி பின்னாடி சொல் அவர் சொன்னார், இந்த மாதிரி இவர்களை ஆசீர்வதிக்கிறேன் மன்னிக்கிறேன், இவர்களுக்கு பின்பாக எழும்புகிற எல்லா டிமன் ஸ்பிரிட் ஆவியும் இயேசு நாமத்தில் முறியடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஜபம் பண்ணி கொடுத்தாரு. கொடுத்துட்டு என்ன பண்ணான்னா, போங்க பிரதர் இந்த மாதிரி நீங்கள் யார் யார் உங்களுக்கு பிடிக்கலையோ அவங்களெல்லாம் போய் நீங்கள் மன்னிங்க பிரதர், நீங்கள் போய் மன்னிச்சிடுங்க அப்படின்னார். அப்போவே எனக்கு ஒரு இதாகச்சு, சரி நல்ல ஒரு சத்தியத்தை நல்லா போதிக்கிறார எங்களோட பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வல்லமையான ஊழியர். அதே போல் நான் போயிட்டு எல்லாத்தையும் வச்சு நான் அங்கேயே ஜபம் பண்ணி வீட்டில் எல்லாம் ஜபம் பண்ணி நேராக எங்கள் மாமியார் வீட்டுக்கு தான் வந்தேன். எங்கள் மாமியாருக்கு ஒரு ப்ராப்ளம் ஆச்சு, சாப்பிட முடியாமல் இந்த இடத்த தொண்டை கடிச்சிக்கிட்டு சாப்பிடவே எதுவுமே இருக்காது. நேராக சர்ச்சிருந்தேன், நேராக எங்கள் மாமியார் வீட்டுக்கு போனோம். நானும் என் மனைவியும் போயிட்டு நேராக அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்டேன், மாமியார் என்னை வந்து மன்னிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் அவங்க பண்ணாங்க,
நேரடியாக அவங்ககிட்ட போய் எங்கள் மாமியார்ட்ட நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தால் நான் மன்னிச்சிருங்க, உங்களையும் நான் மன்னிக்கிறேன், கர்த்தருக்குள்ள நான் ஆசிர்வதிக்கிறேன், மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப இதாச்சு. என்னால் அவர் மாப்பிள்ளை வந்து மன்னிப்பு இல்லைப்பா ஏற்பட வேணும், என்னப்பா தப்பு பண்ணேன் அப்படின்னா, இல்லை நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அவங்கள மன்னிப்பு கேட்குறேன், ஏதாவது நான் பண்ணேன்னா அவங்கள வந்து மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு, இல்லைப்பா என்னால் சாப்பிட முடியலப்பா தண்ணி ஒன்று இறங்கல அப்படின்னு. அப்போ இந்த ப்ரேயர் ஆயில் இருந்துச்சு. அப்போவே என்ன பண்ணேன், கையை வச்சு தொண்டையில் அப்படி கையை வச்சு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த தொண்டை பகுதியில் கிரியச்சி எல்லாம் பொல்லாத அசுத்து ஆவி வான மண்டலத்தில் பொல்லாத சாத்தம் பிசாசம் ஆவி இயேசு நாமத்தில் சபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் வச்சு பூசி பண்ண ஒரு அஞ்சு நிமிஷம்தான் இருக்கும், அவங்க தொண்டை ரிலீஸ் ஆச்சு. ஹலேலியா கத்துட்டேன். நான் அப்போ ஒரு வரத்தை கேட்டேன், ஆண்டவரே எங்கள் அப்பா ஒரு டாக்டர், அதே போல் நானும் வந்து ஒரு ஹீலிங் பண்ணணும் அப்படிங்கும் போது தான் எனக்கு கத்தர் வந்து சிவமளிக்கும் வரத்தையும் தீர்க்கதர்சன வரத்தையும் அந்நிய பாசங்களும் வரத்தையும் எனக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. கொடுத்து அந்த சபையில் நான் ஐக்கியமாகும் போது என்ன ஆச்சுன்னா, என்ன வந்து நல்லா அந்த சபையை போதகர் நல்லா ஒரு இன்க்ரீஸ் பண்ணார். எங்கள் சபையிலேருந்து எழுப்பி வடநாட்டு தேசத்துக்கெல்லாம் மிஷினரி போகும்போது கத்தர் வந்து என்னையும் ஒரு தெரிஞ்சு கொண்டு அவரே என்னை அனுப்பிவிட்டார். அவரோட சொந்த செலவில் பீகாரில் போய் லக்கி சராய் அப்படிங்கிற ஒரு பகுதியில் வந்து அப்போ ஆபரகம் அவரும் நாகர்கோவில்காரில் ஒரு நல்ல ஒரு ஊழியர். அந்த போயிட்டு ஒரு 10 நாள் நாங்கள் அங்கே போயிருந்தோம். அந்த சபையில் பார்த்திங்கன்னா 2500 பேர், ஒரு தமிழ்நாட்டுக்கார் லக்கி சரா பீகாரில் போயிட்டு அவ்வளோ ஒரு ஆத்மா படுத்திருக்காரு. அவரும் வல்லமான ஊழியர். அப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி ஒரு பிரசங்கெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நாங்கள் சாட்சி சொன்னதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜனங்கள்லாம் வருவாங்க, உங்கள் காலை தொட்டு கும்பிடுவாங்க, உங்கள் காலை தொட்டு கூப்பிட்டா நீங்கள் எதுவுமே பண்ணிடுறாங்க, ஏன்னா உங்கள் மேலே ஒரு மரியாதை. அது நம்ம தமிழ்நாடு, அது வேறு கலாச்சாரம். இவங்க கலாச்சாரம் வந்து அவங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா அவங்க மரியாதை செலுத்துறது, நம்ம எப்படி குட் மார்னிங் சொல்லிட்டு கையை கொடுக்குறோம், அவங்க கலாச்சாரம் வந்து சின்ன பிள்ளை பெரிய பிள்ளை பண்ணால் காலை தொட்டு கூப்பிடுவாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது அவங்கள கை வச்சு நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள் அப்படின்னு. அப்போ தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த அபிஷேகம் வல்லமை சுகமளிக்கம் வரும். அப்போ ஒருத்தர் வந்து இப்படி வந்தார், கையை ஸ்ட்ரோக்கு காலு ஸ்ட்ரோக்கு, அவரால் முடியல. அப்புறம் நான் ஹிந்தியில் பேசினேன், இது எவ்வளோ நாள் இருக்கு, நான் போத்தி நான் பயா அப்படின்னாரு. எப்போ இருக்கணும்னா இந்த காலை எனக்கு ரொம்ப நாளாக எனக்கு வருஷம் அப்படின்னு, ஏசு நாமத்தினால போகணும் கட்டையில் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சு தைரியமாக கையை வச்சுட்டேன். கையை வச்சு அவங்க வந்து என்ன, நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணோம், அவங்க வந்து வேப்பெண்ணெய் கடுகெண்ணெய் அப்படியே ஒரு வாழை இருக்கும், அந்த எண்ணெய் எடுத்து அவங்க மேலே தேய்ச்சி விட்டு, ஒன்றும் இல்லை ஒரு வார்த்தை இது தான் சொன்னேன், இயேசு நாமத்தில் நான் சுகம் உண்டாதாக, இயேசுன் கைகள் விழா கற்று கொடுத்தப்பட்ட அந்த ரத்தத்தை பூசிக்கிறேன் தெளிக்கிறேன் நான் சொல்லிட்டு ப்ரேயர் பண்ண கடைசியில் இப்படி ஆன கை நல்லாயி அவனை எனக்கு பகீன் ஆச்சு. என்னால் இப்படி ஒரு பெரிய மிரக்கல் இயேசு காலத்தில் நான் நடக்கிறது மாதிரி நம்ம இப்படி வந்தால் இப்போ நல்லா இருக்கானா அப்படின்னு, அப்போ தான் எனக்கு தெரியும் எனக்குள்ளே ஒரு அபிஷேகம் இறங்குறது. அந்த அபிஷேகத்தில் அந்த ஆண்டவர் அடுத்து இது வரைக்கும் நாங்கள் நிறைய பேருக்கு சுகப்படுத்திருக்கோம், பிசாசு பிடிச்சவங்கலாம் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது என்னோடய மனைவியும் என்ன பண்ணாங்கன்னா, இப்போ அவங்க ஒரு பாட்டில் கம்பெனி நம்ம திருச்சி பாரதாசன் யூனிவர்சிட்டி தாண்டியே இருக்கு, அவங்க வந்து ஒரு சூப்பர்வைசராக இருக்காங்க, அவங்களும் அந்த விசுவாசத்தில் நல்லா வந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஆண்டவர் கத்தர் ஒரு சுகமளிக்க வர அவங்கள்ட்ட வந்து நிறைய பேர் ஜெபம் பண்ணிக்குவாங்க, அக்கா இல்லைன்னா அவங்கள டாக்டர் தான் கூப்பிடுவாங்க, டாக்டர் அக்கா இந்த மாதிரி எங்களுக்கு தலைவலி வரும், ஏன்னா அந்த மிஷின் ஓடுறதுனால அந்த தலைவலி பாரம் இருக்கும். உடனே எண்ணெய் வச்சு எங்கள் மிஸ்ஸஸ் தலை பண்ணுவாங்க, பெரிய பெரிய இதெல்லாம் அவங்கள்ட்ட வந்திருக்கு. அதே போல் அவங்க கூட வேலை செய்கிற ஒரு செல்வ மணின ஒரு சகோதரி, அவங்க என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு பிசாசு வந்து ஒருத்தர் செத்து போன மனுஷன் தலை ரோட்டில் தலை நசுங்கி செத்து போயிட்டான். அவன் செத்து போனவன் இந்த சகோதரி மேலே வந்திருக்கு. அவங்களும் போய் கோயிலெல்லாம் போய் பார்த்துருக்காங்க, காடு வெட்டு அது ஆடு வெட்டு அதை வெட்டு பூஜை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகரிச்சிருக்காங்க, ஒன்றும் முடியவே முடியல. அதுக்கப்புறம் நானும் மிஸ்ஸஸும் போய் எண்ணெய் வச்சு ஜபம் பண்ணோம். ஜபம் பண்ணி இப்படி கையை வச்சு தான் ஜபம் பண்ண அந்த அம்மா அப்படியே டட்டான்னு கீழே வந்துச்சு. கீழே விழுந்தோடனே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம்தான் இருக்கும், எழுந்துச்சு, அண்ணன் நல்லா இருக்குண்ணே இப்போ தான் தெளிவாக இருக்குது. ஆனால் அந்த உடம்புலேருந்து கேட்குறான், எனக்கு தலை தான் வேணும் அப்படின்னு. உனக்கு தலையும் கிடையாது வாலும் கிடையாது, ஏசு நாமத்தினால போ அப்பால சாத்தானே அப்படின்னு தான் வார்த்தை தான். ரொம்ப ஜாஸ்தி அலட்டாலாம் ஒன்றும் பேசலை, ஏசு நாமத்தில் அந்த சகதை விட்டு போகணும் அப்படின்னு ஜெபம் பண்ணேன். அதுக்கப்புறம் இங்கே இருந்தாலும் இது வந்து கொரோனாவுக்கு முன்னாடி நல்ல சம்பவம், இது வரைக்கும் அந்த சகோதரி நல்லா தெளிவாக இருக்காங்க போகிறாங்க. அதே போல் நான் வந்து ஏர்போர்ட்டுக்கு நான் வந்துட்டேன். ஏர்போர்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஒரு 7வது படிக்கிற பொண்ணு, அதாவது மூளைக்காய்ச்சின்னு சொல்லிட்டு ஒரு இது கொரோனாவுக்கு முன்னாடி தான்,
என்னாச்சுன்னா ஸ்கூலுக்கு போகும்போது வாமிட்டிங் எடுத்திருக்கேன். வாமிட்டிங் எடுத்து என்னாச்சுன்னா மயக்க நிலையிலே அப்படியே ஸ்டோன் ஆகி எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, லோக்கலில் இருக்கிற ஆஸ்பத்திரி எடுத்துருப்பாங்க. ஆஸ்பத்திரி கொண்டு போகும்போது அங்கே டாக்டர் என்ன சொல்லிட்டாரு, இல்லை இது வந்து பிரெயின் இது அஃபெக்ட் ஆகிருக்கு, நீங்கள் ஜிஹெச் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டுக்கு பின்னால் தான் இருக்குது, அங்கேயும் தேவனோட நாமம் மகிமைப்பட்டுச்சு. கர்த்தர் அந்த இடத்துல அவர் நான் நினைப்பதற்கும் வேண்டதுக்கும் அதிகமாக கிரியச்ச தேவ ஆவியின் வல்லமின் படியாக அப்படின்னு அவர் வசனத்தம் கர்த்தர் தமது வசனம் அனுப்பி குணமாக்கி எல்லா தீமைக்கும் விலக்கி காக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மேலே கையை மேலே வைக்கல, கையை வச்சு ஜபம் பண்ண அந்த பொண்ணுக்கு உடனே ரிலீஸ் ஆகி அப்படியே கையை காலெலாம் இதாச்சு. இத்தனைக்கும் ஐசியில் தான் வச்சதாக நல்லபடியாக இருந்துச்சு. கர்த்தரோட நாமம் மகிமைப்படுறதாக ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: அனுதின தியானம். அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார். நீதிமொழிகள் 2:7 கனடாவையும் அமெரிக்காவையும் இணைக்க நயாகரா ஆற்றுக்கு குறுக்கே ஒரு தொங்கு பாலம் அமைக்க முதலில் திட்டமிடப்பட்டது. இந்த பாலம் அமைக்கும் பணி சார்ல்ஸ் எலியட் என்பவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஆனால் ஆற்றின் இரு கரைகளுக்கு குறுக்கே எந்த இடத்தில் தொங்கு பாலத்தை அமைப்பது என்று அவருக்கு ஒரே குழப்பமாயிருந்தது. இந்த பிரச்சினைக்கு சுமூகமான தீர்வு காண்பதற்காக சார்ல்ஸ் எலியட் ஒரு யுக்தியை வகுத்தார். பட்டம் பறக்கவிடும் போட்டிக்கான அழைப்பை விடுத்தார். அந்த போட்டியில் ஆற்றின் குறுக்கே ஒரு கரையிலிருந்து அதன் மறுகரைக்கு யார் பட்டம் பறக்க விடுகிறார்களோ அவர்களுக்கு பரிசு என்று அறிவிக்கப்பட்டது. பட்டம் பறக்க உதவும் நூலானது ஆற்றின் ஒரு கரையிலிருந்து மறுகரைக்கு செல்ல முடியுமானால் அந்த நூல் சென்ற அதே பாதையில் உலோக கம்பிகளை பயன்படுத்தி தொங்கு பாலத்தை அமைத்து விடலாம் என்பதுதான் அவருடைய யூகம். ஹோமன் வால்ஸ் என்ற ஒரு சிறுவன் அந்த போட்டிக்கு வந்தான். முதல் முறை அவன் பட்டம் விட்டபோது கயிறு அறுந்து போனது. ஆனால் மறுமுயற்சியிலேயே அவன் விட்ட பட்டம் ஆற்றின் ஒரு கரையிலிருந்து அதன் மறுகரைக்கு பறந்து சென்றது. ஆற்றின் குறுக்கே நூல் சென்ற அதே பாதையில் தொங்கு பாலம் அமைக்கப்பட்டு இரு நாடுகளுக்கும் இடையே போக்குவரத்து ஆரம்பிக்கப்பட்டது. ஆம் பிரியமானவர்களே, மிகப்பெரிய பிரச்சினை, தீர்க்க முடியாத பிரச்சினை என்று நாம் நினைக்கும் விஷயங்களுக்கு எளிமையான முறையில் தீர்வு கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. அந்த பிரச்சினைக்கான தீர்வை காண்பதற்கு தேவையான ஞானத்தை தேவன் நமக்கு தருவார். ஒருமுறை இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோனிடம் 2 வந்து முறையிட்டனர். அவர்கள் இருவரும் ஒரே வீட்டிலே குடியிருந்தார்கள். அவர்கள் இருவருக்கும் ஆண் பிள்ளை பிறந்தது. ராத்திரி தூக்கத்தில் ஒரு பெண் தன் பிள்ளை மீது புரண்டு படுத்ததால் அந்த குழந்தை இறந்து போனது. ஆனால் அந்த பெண்ணோ, உயிருள்ள குழந்தைதான் என்னுடைய குழந்தை என்று வாதிட்டாள். அவர்களுக்குள் வாக்குவாதம் முற்றவே இதை ராஜாவிடம் எடுத்துச் செல்ல வேண்டுமென்று அவர்கள் இருவரும் ராஜாவிடம் வந்து முறையிட்டார்கள். கர்த்தர் சாலமோனுக்கு அளவற்ற ஞானத்தை கொடுத்திருந்தார். ராஜா ஒரு பட்டயத்தை கொண்டு வர சொன்னார். குழந்தையை 2 பிளந்து ஆளுக்கு ஒரு பாதியை கொடுக்க கட்டளையிட்டார். இதை கேட்டதும் உடனே அவள், ஐயோ என் ஆண்டவனே, உயிரோடு இருக்கும் பிள்ளையை கொல்ல வேண்டாம், அதை அவளுக்கே கொடுத்துவிடும் என்றாள். மற்றவளோ, அது எனக்கும் வேண்டாம் உனக்கும் வேண்டாம், பிளந்து போடுங்கள் என்றாள். அதை கேட்ட ராஜா அவர்களின் வாயின் வார்த்தையை வைத்தே உயிருள்ள குழந்தையின் தாய் யார் என்பதை கண்டுபிடித்து அந்த குழந்தையின் தாயிடம் அதை ஒப்படைத்தார். ஆம் பிரியமானவர்களே, நமக்கும் பல சமயங்களில் ஞானம் தேவைப்படுகிறது. தேவனே ஞானத்தின் ஊற்றுக்காரணர். அவருக்குள் ஞானம், அறிவு என்கின்ற பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறபடியால் அவரிடம் அந்த ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்வோம். அப்பொழுது எல்லா பிரச்சனைகளுக்கும் சுமூகமாக தீர்வு காண நம்மாலும் முடியும்.

0: இது ஒரு மியூசிக் மைண்ட்ஸ் வெளியீடு.
1: கற்களை பொறுக்கி போடுங்கள் என்ற தலைப்பில் சகோதரன் ஜோன் சாம் ஜோய்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம். பாகம் 3.
2: வேதத்தை எடுத்துக்கொள்வோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் 62 அதிகாரத்தின் 10 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் 62 அதிகாரம் 10 வசனம்.
3: வாசல்கள் வழியாய் பிரவேசியுங்கள், பிரவேசியுங்கள், ஜனத்துக்கு வழியை செவ்வாய்படுத்துங்கள், பாதையை உயர்த்துங்கள், உயர்த்துங்கள், அதில் உள்ள கற்களை பொறுக்கி போடுங்கள்.
2: பாதையை உயர்த்தி கற்களை பொறுக்கி போடுங்கள். கடந்த சில வாரங்களாகவே கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தை கொண்டு பேசுகிறார். இந்த நாளிலே கர்த்தர் பேச விரும்புகிற காரியம், சபைக்கு சொல்ல விரும்புகிற காரியத்தை பரிசுத்த ஆவியானவரே பேசுவாராக. மகிமை முழுவதும் கர்த்தருக்கு. பாதையை உயர்த்துங்கள், கற்களை பொறுக்கி போடுங்கள். கர்த்தருக்கு வழியை ஆயத்த பண்ண வேண்டும் என்கிறதை மையமாக வைத்துதான் இந்த வார்த்தைகளை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஏன் வழியை ஆயத்தம் பண்ண வேண்டும்? அன்று யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை, கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் கேட்கப்படும் என்று. எதற்காக வழியை ஆயத்தம் பண்ணப்பட்டது? அன்று இயேசு கிறிஸ்து இரட்சகராய் வருகிறபடியினால், வந்தபடியினால். இப்பொழுதும் இதே சத்தத்தை பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்ல காரணம் என்ன தெரியுமா? அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார். ஹல்லேலூயா. அப்ப சபையுடைய வேலை என்ன? கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய வேலை என்ன? தேவன் எதிர்பார்க்கிற, தேவன் விரும்புகிற சபையுடைய வேலை என்ன தெரியுமா? வழியை ஆயத்தம் படுத்துவது. எப்படி வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும்? வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது, பாதையை உயர்த்தி அதில் உள்ள கற்களை பொறுக்கி போட வேண்டுமா? ஏன் கற்களை பொறுக்கி போடுவோம்? நாம் நடக்கிற பாதையிலே கற்கள் காணப்பட்டால் அதனால் நமக்கு காயம் உண்டாகும். காயப்படுத்துகிற கல்லை மாற்ற வேண்டும். அதனால் நமக்கு வேகம் குறையும், சோர்வு உண்டாகும். சோர்வை உண்டாக்குகிற, வேகத்தை குறைக்கிற கற்களை மாற்ற வேண்டும். இதெல்லாம் தியானித்தோம். எல்லாம் மீண்டும் சொல்லி நான் நேரத்தை எடுக்க விரும்பவில்லை. மூன்றாவது, இந்த கல்லு நாம் போகிற பாதையில் கற்கள் காணப்பட்டால் என்ன உண்டாகும் தெரியுமா? விடர பண்ணும், அது விழ பண்ணும். கால் தடுக்கி கீழே விழுவதற்கான அதிகமான வாய்ப்புகள் இந்த பாதையில் இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு எச்சரிக்கிறார், நீ நடக்கிற பாதையிலே, கர்த்தர் உனக்கென்று நியமித்த பாதையிலே இந்த கற்கள் விழாதபடி பார்த்துக்கொள். இருக்கிற கற்களை நீ பொறுக்கி போடு. காரணம், கர்த்தருடைய வருகை மிக மிக மிக மிக சமீபமாயிருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், போன வார செய்தியின் தொடர்ச்சியை நான் சொல்ல விரும்புகிறேன்.
3: இடறுதல் வருகிறது ஏன் வீழ்ச்சி வருகிறது ஒன்று பேதுரு இரண்டாவது அதிகாரம் ஒன்று பேதுரு இரண்டாவது அதிகாரம் பிரைஸ் தி லார்ட் கர்த்தர் நல்லவர் அதனுடைய ஆறு முதல் வாசியுங்கள் அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பெற்றதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சியோனில் வைக்கிறேன் அதின் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் விடுதற்கு ஏதுவான கல்லும்
4: கன்மலையும் ஆயிற்று.
2: நல்ல கவனிங்க, கீழ்ப்படுகிற கிறிஸ்தவன் இந்த ஓட்டத்தை ஓடி முடிப்பான். கீழ்ப்படியாதவன் ரட்சிக்கப்பட்டிருப்பான், ஞானஸ்நானம் எடுத்திருப்பான், அபிஷேகம் பெற்றிருப்பான். கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் அந்த ட்ராக்ல ஓடுனா வேதம் தெளிவா எச்சரிக்கிறது, அப்படிப்பட்டவனுக்கு ஓட்டத்தை முடிக்க முடியாது, அவனை இந்த கல் இடர பண்ணுமா? அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிற காரியம் என்ன? உன்னை இடர பண்ணுகிற அந்த கீழ்ப்படியாமையை உன்னை விட்டு அகற்று. ஆமென் சொல்லுங்க. வனாந்திரத்திலிருந்து இஸ்ரவேல், எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்கள் புறப்பட்டார்கள். புறப்பட்ட எல்லாருமே இரத்தத்தால் மீட்கப்பட்டார்கள். இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் மாத்திரமே புறப்பட்டார்கள். ஃபார்வோனும் பின்தொடர்ந்து வந்தான், ஆனால் வழியில் மடிந்து போனான், செங்கடலை அவனை கடக்க முடியவில்லை. இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் மாத்திரமே செங்கடலை கடந்தார்கள். இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் செங்கடல் எதற்கு அடையாளம்? ஞானஸ்நானத்துக்கு அடையாளம். குதிரையின் பலத்தில் வந்தவன் அதை கடக்க முடியவில்லை, ஆனால் இரத்தத்தால் மீட்கப்பட்டவன் அதை கடந்தான். இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களுக்கு மாத்திரமே வேதம் வைத்திருக்கிற உடன்படிக்கை ஞான ஸ்நானம். ஆமென் சொல்லுங்க. இப்போ வனாந்திரத்தில் எல்லாரும் வந்தாங்க, எதுக்கு எகிப்தை விட்டு புறப்பட்டார்கள்? வனாந்திரத்தில் அழிவதற்கல்ல, கானானுக்கு போய் சேர புறப்பட்டார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அநேகர் கானானை சேராமல் வனாந்திரத்திலே விழுந்தார்கள். இந்த கடைசி நாட்களிலே பரிசுத்த ஆவியான ஒரு எச்சரிக்கிற காரியம் இதுதான். ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞான ஸ்நானம் எடுத்தாச்சு, பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் பெற்றாச்சு, இனி என்னைக்கு கர்த்தர் வராரோ அன்னைக்கு நாம் போய்க்கலாம் அப்படி என்று ஒரு மந்தமான நிலையிலே சபை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. சபையே கேள், பரிசுத்தாவியான சொல்லுகிற வார்த்தையே கேள். ஆண்டவர் சொல்லுகிறார், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தம் உள்ளவன் இன்னும் அசுத்தம் செய்யட்டும், பாவம் உள்ளவன் இன்னும் பாவம் செய்யட்டும், ஆனால் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் இன்னும் இன்னும் பரிசுத்தமாக வேண்டும் என்று பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறார். சபைக்கு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? உன்னை இடர பண்ணுகிற இந்த கீழ்ப்படியாமை என்கிற கல்லை நீ உன் பாதையில் இருந்து எடுத்து போடு. ஏன் கீழ்ப்படிய முடியவில்லை? ரெண்டு காரியத்தின் நிமித்தம் கீழ்ப்படிய முடியவில்லை. அதில் ஒன்றை நாம் போன வாரம் தியானித்தோம், இன்னொன்றை நாம் இந்த வாரத்தில் தியானிக்க போகிறோம். என்ன அந்த ரெண்டு காரியம்? மூன்றாவது அதிகாரம், எபிரேயர் மூன்றாவது அதிகாரம். பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு மகிமை. எபிரேயர் மூன்றாவது அதிகாரத்தின் அதனுடைய எட்டாவது வசனம்.
3: வனாந்திரத்திலே கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்த.
2: ஒன்று, இருதய கடினம். இருதய கடினம் உள்ளவர்களுடைய அடையாளம் என்ன என்பதை நான் போன வாரத்தில் சொன்னேன். அவர்கள் எவ்வளவுதான் வார்த்தை கேட்டாலும் தங்கள் யோசனையின்படி நடப்பார்கள். இரண்டு, அவர்கள் முன்னிட்டல்ல பின்னிட்டு நடப்பார்கள். மூன்று, அவர்கள் உணர்வில்லாதவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்குள் இருக்கிற அந்த அறியாமை ஒரு நாளும் அகற்றப்படாது. ஃபுல்லா 24 மணி நேரம் பைபிள் படிச்சுட்டே தான் இருப்பாங்க, ஆனா அந்த அறியாமை அகற்றப்படாது. மைண்ட்ல ஒன்னு செட் பண்ணிட்டு படிப்பாங்க, இது இப்படிதான், அதுக்கேத்த வசனம், அதுக்கேத்த காரியங்கள். அறியாமை அகற்றப்படாது. இதுக்கெல்லாம் அடையாளம், இதெல்லாம் காரணம் என்ன? இருதய கடினம். இந்த இருதய கடினம் இஸ்ரவேலரை வனாந்திரத்துல விழ பண்ணிட்டு கீழ்ப்படிய முடியவில்லை, கீழ்ப்படிய முடியவில்லை. இதுவரை எனக்கு ஃபேவரான காரியத்தை நான் கீழ்ப்படிவேன், என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத காரியத்தை நான் கீழ்ப்படிய மாட்டேன். இருதய கடினம். கீழ்ப்படியாமைக்கான ரெண்டாவது காரியம் என்ன தெரியுமா? 18-19 வசனங்களை வாசியுங்கள்.
3: இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து
2: ஆணையிட்டார்? அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்?
3: கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா?
2: கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா? அடுத்த வார்த்தை,
3: ஆதலால் அவிசுவாசத்தினாலே,
2: அவிசுவாசத்தினாலே
3: அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள்.
2: அப்ப ஏன் கீழ்ப்படிய முடியல? ஒன்னு இருதய கடினம், ரெண்டாவது அவிசுவாசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவிசுவாசம் கீழ்ப்படிய விடாது. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து சீஷர்களை சந்தித்து என்ன தெரியுமா செய்தார்? மார்க் 16:14 வாசிக்க. மார்க் 16:14 மார்க் சுவிசேஷம் 16 அதனுடைய 14 வசனம். வேகமா வேகமா.
3: அதன் பின் 11 வரும் போஜன பந்தி இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி,
2: தரிசனமாகி
3: உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனது நிமித்தம்,
2: நம்பாமற் போனது நிமித்தம்
3: அவர்களுடைய அவிசுவாசத்தை,
2: ரெண்டு காரியத்தை, அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தமும்
3: இருதய கடினத்தை குறித்தும்,
2: இருதய கடினத்தை குறித்தும்
3: அவர்களை கடிந்து கொண்டார்,
2: அவர்களை கடிந்து கொண்டார். அவிசுவாசமும் இருதய கடினமும் நம்ப வைக்காது, அது கீழ்ப்படிய விடாது. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து சீஷர்களை இந்த ரெண்டு விஷயத்துல கடிந்து கொண்டார். நான் சொல்லுகிற வார்த்தைகளை நன்றாய் கேளுங்கள். இந்த கற்கள் அகற்றப்பட கர்த்தருடைய கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புவது அவசியம். சத்தம் ஆமேன் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து எல்லாரையும் கடிந்து கொண்டாரா? நிச்சயமா இல்ல. ஆனா அவிசுவாசம் உள்ள சீஷர்களை கடிந்து கொண்டார், இருதய கடினம் உள்ள சீஷர்களை கடிந்து கொண்டார். ஒரு கிராமத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது அந்த கிராமத்தார் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. உடனே யோவானும் யாக்கோபும் இயேசுவினிடத்தில் கேட்கிறாங்க, ஆண்டவரே, அன்று எலிய அக்னி இறக்கி அழித்தது போல ஒரு உத்தரவு கொடும் ஆண்டவரே, இவர்களையும் அழித்து விடுவோமா என்று கேட்டதும் ஆண்டவர் அவர்களை கடிந்து கொண்டார். நீங்க என்ன ஆவி உடையவர்களாக இருக்கிறீர்கள்? அப்படிப்பட்ட கடிந்து கொள்ளுதல் தான் சீஷர்களை உருவாக்கி சீஷர்களை வல்லமையாய் பயன்பட வைத்தது. பாருங்க, நல்ல கவனிங்க. எல்லாரையும் கடிந்து கொள்வாரா இயேசு? நிச்சயமா கிடையாது. அவர் கிராமத்துக்குள்ளே போகிறார், அவர் சொந்த ஊருக்கு போகிறார். அங்கே வேதம் சொல்லுகிறது, அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவருக்கு அங்கே அற்புதம் செய்ய முடியவில்லை. அப்போ அங்கே பிரசங்கம் கேட்குற ஜனங்களுக்குள்ள என்ன இருக்கிறது? அவிசுவாசம் இருக்கிறது. நீ அவிசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே ஒருவரையும் கடிந்து கொள்ளவில்லை, மாறாக வேதனையோடு அங்கிருந்து திரும்பி போய்விட்டார். ஆனால் கூட இருந்த சீஷர்களுக்குள்ளே அவிசுவாசம் வெளிப்படுகிற நேரத்திலெல்லாம் கர்த்தர் அவர்களை விட்டு போகாமல் அவர்களை கடிந்து கொண்டார், அவர்களை கடிந்து கொண்டார். ஒரு நற்செய்தியை கே, யாரை அவர் கடிந்து கொள்வார் தெரியுமா? யாரிடத்தில் அன்பு கூர்ந்து யாரை அவர் சேர்த்து கொள்ள சித்தமாயிருக்கிறாரோ அவர்களை மாத்திரமே அவர் கடிந்து கொண்டு சிச்சிக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை. எல்லாரையும் கடிந்து கொள்வாரா? இல்ல, எவ்வளோ காரியங்களை செய்தோம், அவங்களெல்லாம் விட்டுட்டீங்களே ஆண்டவர். ஆசாபுடைய வேதனை இதுதான் இருந்துச்சு. சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் நல்லவராய் இருக்கிறார், ஆனால் என் கால் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிட்டு ஏன் பிரச்சனைன்னு பார்த்தா, துன்மார்க்கருடைய வாழ்க்கையை நான் பார்த்தேன், எனக்கு அவங்க மேலே பொறாமல் வந்துச்சு. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது, அவன் செய்கிறது வாய்க்கப்படுது, அவன் நினைக்கிறது நடக்குது, அவன் வாயை திறந்து என்ன சொல்லானோ அதுதான் அவனுக்கு நடக்குது. அவன் தேவன் யாருன்னு கேட்குறான். நான் ஆண்டவரை பற்றி சொல்ல போனா, என்னப்பா ஆண்டவர் உன் வாழ்க்கை என் வாழ்க்கையும் பாரு, உன் வாழ்க்கை எப்படி இருக்குது என் வாழ்க்கை எப்படி இருக்குது பாரு, யார் ஆசீர்வாதமாக இருக்கும் பாரு, உனக்கு சொல்கிறதுக்கு ஒரு லாஜிக் வேண்டாமா? அப்படி கேட்டதும் ஆசை, ஆமாம் கரெக்டு தானே, நான் அவன்கிட்ட இயேசுவை பற்றி சொன்னால் சொ கேட்குறவன் என் இயேசு அறியாதவன் என்னை விட நல்லா இருக்கிறான், இயேசுவை பற்றி சொல்ல போகிறேன், நான் இப்படி இருக்கிறேனே, நான் டெய்லி கைகளை கழுவுறே ஆண்டவரே, சுத்திகரிக்கிறேன், அப்படி இருந்தும் நான் நாள்தோறும் வாதிக்கப்படுகிறேன், காலைதோறும் தண்டிக்கப்படுகிறேனே, எனக்கு பொறாமல் வந்துச்சு, பொறாமல் வந்துச்சு. சொல்லிட்டு அந்த சங்கீதத்தை முடிக்கலண்ணா, இப்படி நான் பேசணும் நம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகி ஆயிடும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது தொடரும், அவர் இப்படி தான் அவருடையவர்களை நடத்துவார் சொல்லிட்டு சொல்கிறா. திடீர்னு ஒரு நாள் எழும்பி பார்த்து, நேற்று வரை நல்லா வாழ்ந்த துன்மார்க்கன் இன்னைக்கு இல்லாமலே போயிட்டான். நேற்று வரை பிரச்சனை போராட்டம் கஷ்டம் நெருக்கம் எல்லாம் இருந்தும் இன்னைக்கு நான் இருக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? அவன் நடக்கிற பாதையில் பணம் இருந்தது, அவன் நடக்கிற பாதையில் செல்வம் இருந்தது, அவன் நடக்கிற பாதையில் எல்லாம் இருந்தது, ஆனால் விழுந்தால் தூக்கி விடுகிற கரம் இல்லை. நான் நடக்கிற பாதை கண்ணீரின் பள்ளத்தாக்கா இருந்தாலும் மரண இருளின் பள்ளத்தாக்கா இருந்தாலும் இன்னைக்கு என் கால் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் தப்ப காரணம் கர்த்தர் என் கரத்தை பிடித்து கொண்டு இருக்கிறார், கர்த்தர் என் கரத்தை பிடித்து கொண்டு இருக்கிறார். சத்தம் ஹல்லேலூயா. தாம் சேர்த்துக் கொள்ள விரும்புகிற எந்த மகனையும் கடிந்து கொள்ளுகிறார். ஆமென். அவிசுவாசம் இருதய கடினம் மாற கடிந்து கொண்டார், அவிசுவாசம் நீங்க கடிந்து கொண்டார். நல்ல கவனிங்க, நான் சில வாரங்களுக்கு முன்பதாக சொன்னேன், கத்தரினை கடிந்து கொண்ட ஒரு காரியம், சென்னையிலிருந்து வரும்போது இன்னும் உணர்வில்லாதவர்களா இருக்கிறீர்களா? இன்னும் உணர்வில்லாதவர்களா இருக்கிறீர்களா? அந்த வார்த்தை எனக்குள்ள ஒரு விசுவாசத்தை கொண்டு வந்தது, எனக்குள்ள அது நம்பிக்கையை கொண்டு வந்தது, எனக்குள்ள அது தைரியத்தை கொண்டு வந்தது, என்னை தேவசமத்தில் நிற்க வைத்தது. இங்க கவனிங்க, இங்க கவனிங்க, கடிந்து கொள்ளுதலுக்கு திருமணம். இந்த பகல் வேளையில கற்கள் அகற்றப்பட கர்த்தருடைய ஆவியானவர் தருகிற வார்த்தை என்ன தெரியுமா? கடிந்து கொள்ளுதலுக்கு திருமணம். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. இந்த கடைசி காலத்துல ஆமே மிகைப்படுத்துகிற கிருபையை பேசுகிற அநேகர் இப்படிப்பட்ட உபதேசங்களை மழுங்கடிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். வேதம் அன்று ஒன்றும் இன்று ஒன்றுமாய் போதிக்கப்படவில்லை. வேதத்தில் இருக்கிற ஒரு உறுப்பு கூட வானமும் பூமியும் ஒழிந்தாலும் அது மாறுவதில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொல்லி இருக்கிறார். ஆமே, நல்ல கவனிங்க, எல்லாரையும் கடிந்து கொள்வார. ஏன் அவங்களெல்லாம் கடிந்து கொள்ளல, அவங்களெல்லாம் கடிந்து கொள்ளல, அவர்களிடத்திலிருந்து அவர் வேதனையோடு புறப்பட்டு விட்டார். ஆனால் என்ன மட்டும் கடிந்து கொள்ளுகிறாரே, காரணம் என்ன? நம்மை மட்டும் கடிந்து கொள்ளுகிறாரே, காரணம் என்ன? அவர் நம்மோடு கூட இருக்க விரும்புகிறார். சத்தமாமேன் சொல்லுங்க. ஒரு கூட்டத்தை அவிசுவாசத்தை பார்த்து இருதய கடினத்தை பார்த்து கடிந்து கொள்ளாமல் அங்கிருந்து வேதனையோடு புறப்பட்டு விட்டார். ஆனால் ஒரு சின்ன கூட்டத்தின் அவிசுவாசத்தையும் இருதய கடினத்தையும் பார்த்து உயிர்த்தெழுந்து வந்த முத வேலையை கடிந்து கொண்டார். ஹலலூயா, ஹலலூயா, ஹலலூயா, ஹலலூயா. அவிசுவாசம் நீங்க கர்த்தர் கடிந்து கொண்டார். கர்த்தருடைய கடிந்து கொள்ளுதல் சீஷர்களுடைய அவிசுவாசத்தை நீக்கினது. அவிசுவாசம் நம்மை கீழ்ப்படிய விடாது. கீழ்ப்படியாத கிறிஸ்தவன் ஓடி ஓட்டத்தை முடிக்க முடியாது, அவன் இடறி விழுந்து விடுவான். மூன்று இடங்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களை கடிந்து கொண்டதை, அநேக இடங்கள் இருந்தாலும் ஒரு மூன்று இடத்துல அவருடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் ஆண்டவருடைய கடிந்து கொள்ளுதலை நம்மால் காண முடியும். ஒன்று மத்தேயு 8வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனம்.
3: அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று.
2: இங்க என்ன நடந்துச்சுன்னு சம்பவம் நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து சொல்லுவார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள்னு கூப்பிடுவார். உடனே அதுவரை நடந்த காரியம் என்ன, 5, 6, 7 அதிகாரங்கள் மலையிலிருந்து ஒரு பெரிய பிரசங்கத்தை பண்ணுவார். அந்த பிரசங்கத்தை குறித்து எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. அவர் பிரசங்கம் முடிச்சுட்டு இறங்கினதும் ஒரு கூட்டம் அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆண்ட வேலையை அற்புதங்களை செய்கிறார். ஒரு குஷ்டரோகியை தொட்டு சுகமாக்குகிறார். ஒரு 100 அதிபதியின் வீட்டில் வார்த்தையை அனுப்பி வேலைக்காரனை குணமாக்குகிறார். பேதுருவின் வீட்டில் போய் பேதுருவின் மாமியை தூக்கி விடுகிறார். வரவங்க போறவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்கிறார். ஒவ்வொரு கிரியை நடக்க நடக்க நடக்க நடக்க கூட்டம் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. திரள் கூட்டம். இப்போ கூட்டத்தின் நடுவில் இயேசு கிறிஸ்து நல்லா இருக்குப்பா இங்க கூட்டம் அப்படி சொல்லி உக்காராம திடீர்னு சொல்றாரு, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் அப்படிங்கிறார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள்னு சொல்லிட்டு இயேசு போய் படகுல ஏறி உக்காந்ததும் அந்த கூட்டத்தின் நடுவில் இருந்து ஒரு 12 பேர் அவரோடு கூட படகில் ஏறி உக்காந்தார்கள். நல்ல கவனிங்க, இந்த வார்த்தையை சொன்னதுனால நான் சொல்லுகிறேன், நாம் அவரை பின்பற்றுவது அற்புதத்துக்காக இருக்கக்கூடாது, அக்கறைக்கு போவதற்காக இருக்கணும். அற்புதத்துக்காக பின்பற்றுகிறதுக்கு திரள் கூட்டம், அக்கறைக்கு போக அவரோடு கூட படகில் ஏறினது 12 பேர். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அற்புதத்துக்காக இயேசுவினிடத்தில் வரக்கூடாதுன்னு சொல்லல, அற்புதத்துக்காக மாத்திரம் இயேசுவினிடத்தில் வராதே. அவர் உனக்கு அற்புதம் செய்ய மாத்திரம் வரவில்லை, அவர் உன்னை அக்கறையில் கொண்டு போய் சேர்க்க வந்தார். நானே வாசல் என்றார். ஒருவன் என் வழியாய் பிரவேசித்தால் அவன் உள்ளும் புறமும் மேய்ச்சலை காண்பான். இயேசு கூட இப்ப படகுல ஏறியாச்சு 12 பேர். இவங்க யாரையும் இயேசு கிறிஸ்து ஃபோர்ஸ் பண்ணல, வருவியா வருவியா வருவியா எங்கூட வந்து பேதுருவா யோவான் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணல, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி படகில் ஏறினார்கள். இயேசும் படகில் ஏறி உட்கார்ந்துட்டார். இப்போ இயேசு என்ன செய்கிறார், ஒரு ஓரத்தில் படுத்து கொஞ்சம் இளைப்பாறி கொண்டிருக்கிறார். இயேசுவை யாருமே இதுவரை தொந்தரவு பண்ணவில்லை. ஏன் தொந்தரவு பண்ணவில்லை, அந்த வசனம் என்ன வார்த்தை அவர் சொன்னார், அக்கறைக்கு போவும் வாருங்கள். வசனத்தை நம்பி வசனத்தை பிடித்து வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிக்கிறார்கள். அக்கறையை நோக்கி படகு நகர ஆரம்பிக்குது. ஒரு பிரச்சனை இல்லை, இயேசுவை தொந்தரவு பண்ணல, அக்கறைக்கு கண்டிப்பா போய் சேர்ந்துருவோமா, நம்ம அக்கறைக்கு போயிருவோமா, யாருக்கும் எந்த சந்தேகமும் கிடையாது. காரணம் சொன்னவர் யார் என்பது அவர்களுக்கு தெரியும். சொன்னவருடைய வார்த்தை அவர்கள் நம்பி இருந்தார்கள். நல்லாதான் போயிட்டு இருந்துச்சு, ஆனா போற ஆண்ட வேளை திடீர்னு சூழ்நிலை மாற ஆரம்பிக்கிறது. காற்று வீச ஆரம்பிக்கிறது, கடல் கொந்தளிக்க ஆரம்பிக்கிறது. இப்பொழுது அவர்களுக்குள்ளே அதுவரை வார்த்தையை பிடித்து நம்பிக்கையோடு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அவங்க தெரிஞ்சதெல்லாம் செய்து பார்க்கறாங்க, காற்று மடங்கவில்லை, கடலும் மடங்கவில்லை. என்ன செய்தார்கள், இயேசுவை தட்டி சொல்றாங்க, நாங்கள் மடிந்து போகிறோம் என்று சொன்னார்கள். நாங்கள் மடிந்து போகிறோம் என்று சொன்னார்கள். உடனே இயேசு, ஏ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, திகையாதே கலங்காதே, நான் உன் தேவன், இப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லலை. அப்படி சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்கும், அவர்களுக்கு ஆறுதல் கிடைத்திருக்குமே தவிர அவர்களுக்குள்ளே இருக்கிற அவிசுவாசம் நீங்கி இருக்காது. ஆமே, தேவன் நமக்கு ஆறுதல் செய்கிறவர் மாத்திரமல்ல, நமக்குள்ளே இருக்கிற அவிசுவாசத்தையும் நீக்குகிறவர். ஆமே. இயேசு எழும்பினதும் கவனிங்க, முதல்ல அவர் காற்றை அதட்டினாரா அல்லது கடலை அதட்டினாரா அல்லது இவர்களுடைய அவிசுவாசத்தை கண்டித்தாரா? 26வது வசனத்தை ஒரு விஷயம் கூட வாசியுங்கள்.
3: அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி
2: காற்றையும்
3: கடலையும் அதட்டினார்.
2: நல்ல கவனிக்கணும், அக்கறைக்கு போக புறப்பட்டார்கள். இயேசு எல்லாத்தையும் சால்வ் ஆக்கிட்டு மெதுவா இவங்க கிட்ட பேசியிருக்கலாமா இல்லையா? ஒரு சத்தியத்தை சபையை கேள், எந்த சூழ்நிலையும் நீ அக்கறைக்கு போவதை தடுக்க முடியாது, ஆனால் உனக்குள்ள இருக்கிற அவிசுவாசம் உன்னை தடுக்கும். எத்தனை எதிர்காற்று வீசினாலும், எத்தனை கொந்தளிப்பு வந்தாலும், காரணம் வேதம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தையை எதிர்பாரில்லை, அவருடைய வார்த்தையை எதிர்பாரில்லை. இந்த விலையேறப்பட்ட பொக்கிஷத்தை இந்த மண் பாண்டத்தில் பெற்றிருக்கிறேன் நிச்சயம் உனக்குள் இருக்குமாடா. நீ தொடர்ந்து ஓடு. எத்தனை எதிரான சூழ்நிலையோ உன்னை தடுக்காது. ஆனால் பரிசுத்தாவியான ஒரு ஒன்றுக்கு எச்சரிக்கிறார், காற்று உன் அக்கறைக்கு போவதற்கு தடை பண்ணாது, கடல் நீ அக்கறைக்கு போவதற்கு தடை பண்ணாது, ஆனால் உனக்குள் இருக்கிற அவிசுவாசம் உன்னை போக விடாது. ஹல்லேலூயா. எனவே எது மிகப்பெரிய தடையோ அதை முதலாவது கண்டித்தா, எது மிகப்பெரிய தடையோ அதை முதலாவது கண்டித்தா, எது பிரச்சனை பெரிய பிரச்சனையோ அதைதான் முதல்ல நம்ம சால்வ் பண்ணுவோம். மீதி எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், மீதி எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம அதை மேனேஜ் பண்ண முடியும், நம்மால் அதை ஹேண்டில் பண்ண முடியும். சீஷர்களுக்கு சொல்லி கொடுக்கிறார், இந்த எதிரான காற்று அல்ல நீ போவதற்கு தடை, இந்த கொந்தளிக்கிற கடல் அல்ல நீ போவதற்கு தடை. உன்னால ஏன் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல? உன்னுடைய கடன் பிரச்சனையினால் அல்ல, உன்னுடைய வியாதியினால் அல்ல, உன்னுடைய வறுமையினால் அல்ல. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு உனக்குள் இருக்கிற அவிசுவாசம் கர்த்தர் கண்டிக்க ஆரம்பிக்கிறார். நல்ல கவனிங்க, விசுவாசம் நம்மை முன்னின்று ஈர்க்கும், அவிசுவாசம் நம் பின்னின்று நம்மை இழுக்கும். அக்கறைக்கு போக புறப்பட்ட நீ யாரை பார்க்க வேண்டும்? எந்த வார்த்தையை நம்பி உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்க வைத்தாரோ அந்த வார்த்தை உங்களை முடிவு மட்டும் நடத்தும். ஆமென் சொல்லுங்க, சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க. எந்த வார்த்தையை நம்பி உங்க ஓட்டத்தை நீங்க தொடங்கினீங்களோ அந்த வார்த்தையை மாத்திரம் பற்றி கொள்ளுங்கள். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அக்கறைக்கு போவோம் என்ற வார்த்தையை நம்பி புறப்பட்டார்கள். சூழ்நிலை மாறின போது மடிந்து போகிறோம் என்று புலம்பினார்கள். புறப்பட்ட போது நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் பாதியில் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நம்புறவன் புறப்படுவான், நம்பாதவன் புலம்புவான். நம்புறவன் தொடர்ந்து போவான், நம்பாதவன் புலம்புவான். தாவீது சொல்லுகிறான், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அப்போ என் முன்னாடி இப்போ என்ன இருக்கு? சேனை இருக்கு. உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். என் முன்னாடி இப்போ என்ன இருக்கு? மதில் இருக்கு. நம்புகிறவன் புறப்படுவான், நம்பாதவன் புலம்புவான். கர்த்தர் இந்த பகல் வேளையிலே பல நேரத்தில் என்ன ஆண்டவரே ஆறுதலா பேச வேண்டிய நீங்க, ஆண்டவரே நான் மடிந்து போகிறேனே, நான் சாகிறேனே, ஆண்டவரே நான் மூழ்கி போகிறேனே என்று கலங்கும் போது என்ன நீர் ஏன் கண்டிக்கிறீர் ஆண்டவரே என்ற கேள்வியோடு யாராவது இருக்கிறீங்கன்னா கேளுங்கள். ஆறுதலின் வார்த்தை உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும், ஆனால் ஆண்டவருடைய கண்டிப்பு உங்களுக்குள் இருக்கிற அவிசுவாசத்தை நீக்கும். ஹல்லேலூயா. இயேசு கடிந்து கொண்டது காற்றையும் கடலையும் மாத்திரமல்ல, அவர்களுக்குள்ள இருக்கிற அவிசுவாசம். ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும்போது பல நேரத்தில் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் இப்படியெல்லாம் தேவன் அணுக மாட்டார். ஆனால் இப்போ யாரை கடிந்து கொள்ளுகிறார்? அக்கறைக்கு போக புறப்பட்டவர்களை, அற்புதத்துக்காக வந்தவர்களை கடிந்து கொள்ளவில்லை. சிலருக்கு அற்புதம் செய்தார், சிலரை விட்டு போயிட்டார். ஆனால் அக்கறைக்கு போக புறப்பட்டவர்கள் மேல் அவர் அக்கறையுள்ளவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. இந்த பகல் வேளையில் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நாம் எல்லாருமே அக்கறைக்கு போகும்படி அழைக்கப்பட்டவர்கள், அக்கறையை நோக்கி பயணிக்கிறவர்கள். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய எதிரான சூழ்நிலைகள் ஒருபோதும் உங்களுக்கு தடையாக இருக்காது. காரணம், காற்றையும் கடலையும் அதட்ட வல்லமை உள்ளவர் உங்கள் வாழ்க்கை படகுல இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் டிராவல் பண்றது நீங்க தனிமை அல்ல, உங்களோடு கூட இயேசுவும் இருக்க நிச்சயம் உள்ளவர்கள். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஆனால் நமக்குள்ளே இருக்கிற அவிசுவாசம், நமக்குள்ளே அவிசுவாசம் இருக்கிறது என்பதின் அடையாளம் என்ன தெரியுமா? சூழ்நிலை நல்லா இருக்கும் போது வார்த்தையை பெருசா படிப்போம், சூழ்நிலை மாறும்போது சூழ்நிலையை பெருசா பார்ப்போம். சகரியாவில் என்ன இருக்கு? பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக சமபூமியாவாய். செருபாபேல் எப்படி வருகிறான்? அவன் தலைக்கல்லை கொண்டு வருகிறான். தலைக்கல் யாரு? கிறிஸ்து. கிறிஸ்துவை பார்த்து சொல்லவில்லை, பெரிய பருவத ஆண்டவரே, இது பெரிய பருவத ஆண்டவரே, அப்படி சொல்லலை. பெரிய பருவதத்தை பார்த்து சொல்லப்பட்டது, நீ எம்மாத்திரம். நீ எம்மாத்திரம் சொல்ல காரணம் என்ன? தலைக்கல்லை அவர்கள் எப்படி பார்த்தார்கள்? அல்லேலூயா. கோலியாத்து தாவீது எப்படி பார்த்தான்? எப்படி பார்த்தான்னு தெரியாது, ஆனால் காக்கா விரட்டுற மாதிரி ஒரு கல்லை எடுத்து அடப்பையில் போட்டான். ஏன்னா கோலியாத்து தாவீதுடைய பார்வை வேற, கர்த்தரை பார்த்துட்டு கோலியாத்தை பார்த்தான். ஹல்லேலூயா. ஹலலூயா. இயேசுவை வச்சுட்டு சூழ்நிலையை பெருசா பார்த்தா ஆண்டவர் கோபம் வரும். படகுல இயேசுவை வச்சுட்டு ஆண்டவரே, எருசலேம் தேவாலயத்திலும் பெரியவர் யாருங்க? இயேசு. இப்போ இயேசு நடந்து போயிட்டு இருக்கிறாரு, சீஷர்கள்லாம் சொன்னாங்க இந்த சர்ச்சை பத்தியா என்ன கல், ஆண்டவரே ஆண்டவர் பார்த்தார் இதுல ஒரு கல்லின் மேல் கல் இராதபடி இயேசு இருக்கிற இடத்துல இயேசு மாத்திரமே உயர்த்தப்படும். அவர் மாத்திரமே பெரியவர். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை. அப்படி என்ன நான் இந்த வார்த்தையை சொல்லும் நேரம் இல்லை, ஆனாலும் சொல்ல உள்ளத்திலிருந்து வருகிற வார்த்தைகளெல்லாம் நான் சொல்ல விரும்புகிறேன். கவுனிங்கள், இயேசுவை சுமக்கிற பாத்திரம் இயேசுவை அல்லாமல் வேறு ஒன்றையும் உயர்த்தக்கூடாது. இன்னைக்கு நம்ம பிரச்சனைனா சர்ச்சுக்குள்ளே உயர்த்துவோம், இயேசு தான் இயேசு தான் கிருபை தான் கிருபை தான். ஆனால் வெளியே போக, ஹல்லேலூயா, இயேசு இருக்கிற இடத்துல இயேசு மாத்திரமே உயர்த்தப்படணும். இயேசு இருக்கிற இடத்துல இயேசு தான் பெரியவர். இனி இது எப்படிப்பா நடக்கும்? தைரியமா சொல்லணும், என் படகில் இயேசு இருக்கிறார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று அவர் தான் என்னை அழைத்தார். அவருடைய வாக்கை நம்பிதான் நான் புறப்பட்டிருக்கிறேன். எத்தனை காற்று வீசினாலும் எத்தனை கடல் கொந்தளித்தாலும் என் வாழ்க்கை படகு அக்கறையில் போய் சேரும். ஆமென். இயேசுவை வச்சுட்டு வேற எதுவும் பெருசா தூக்காத. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். ஆண்டவர் படகுல வச்சுட்டு ஆண்டவரே நாங்க மடிகிறோம், ஹல்லேலூயா. ஆண்டவர் கோபம் வந்துச்சு, அற்ப விசுவாசின்ட்டாரு. ஆமே, அற்ப விசுவாசி ஆண்டவரே, என் பின்னே வான்னு சொன்னது எல்லாத்தையும் பொசுக்குன்னு தூக்கி போட்டு வந்தாங்க ஆண்டவர். அதுவும் படகு நிறைய மீனையும் விட்டுட்டு வந்தாங்க ஆண்டவரே. அற்புத விசுவாசின்னு ஆண்டவரே சொல்லியிருக்கணும். நீங்க பொசுக்குன்னு அற்ப விசுவாசிட்டீங்க, ஹல்லேலூயா. அற்புத விசுவாசியே அப்படி சொல்லுவாருன்னு பார்த்தா எப்படி சொல்லிட்டாரு? ஏன் தெரியவா, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை விட நிறைய செய்வான். பேதுருவே, உன்னை குறித்த என்னுடைய ஏக்கம் என்ன தெரியுமா? நீ இந்த பூமியில் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பது மாத்திரமல்ல, நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும். என்னை கடிந்து கொள்ளுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ல விரும்புகிறவர்கள் உங்கள் வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஹல்லேலூயா.
5: கடல்ல இறங்கிட்டார். இறங்கி நடக்க ஆரம்பிச்சதும் சூழ்நிலையை பார்க்கறான், பொசுக்குன்னு உள்ள போயிட்டான். ஆண்டவரே என்னை காப்பாத்துங்கன்னு கத்தும் போது ஆண்டவர் கையை பிடிச்சிட்டு, ஹல்லேலூயா, கையை பிடிச்சிட்டு பயப்படாதே, நான் உன் வலது கரத்தை பிடித்திருக்கிறேன்னு சொல்லல, கையை பிடிச்சிட்டு சொல்றாரு, அற்ப விசுவாசியே. நான் இந்த வார்த்தை ஒரு மணி இருக்கும் ஒரு நைட்டு அதை தியானிக்கும் போது அறியாம உள்ளம் தேவ அன்பினால நிரம்பிச்சு. அவர் யாரை கண்டிக்கிறாரோ அவங்க கையை பிடிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் என் கரத்தை பிடித்திருக்கிறார் என்பதின் அடையாளம் என்ன தெரியுமா? கர்த்தர் என்னை கண்டிப்பார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அடுத்த ஒரு காரியம் பாருங்க, கையை பிடிச்சது ஏன் கையை பிடிச்சு கண்டிக்கிறார்? கையை பிடிச்சு ஏன் கண்டிக்கிறார்? கையை பிடித்தது அவன் அமிழ்ந்து போகாதிருக்க, கண்டித்தது அவன் மீண்டும் விழாதிருக்க. கையை பிடித்தது அவன் கையை பிடிக்கலன்னா என்னைக்கோ இல்லாமல் போயிருந்திருப்பான். கையை பிடித்தது அவன் அமிழ்ந்து போகாதிருக்க, கண்டித்தது அவன் மீண்டும் விழாதிருக்க. கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஹ

0: கையை பிடிச்சு உன்னை கண்டிக்கிறார். கண்டிக்கிறார் புரிஞ்சுக்கோ, உன் கையை பிடிச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் பேதுருவை இவ்வளவு கண்டிக்க காரணம் என்னன்னா, பேதுருவை முந்தினவன் லிஸ்ட்ல வச்சிட்டார். சீஷர்கள் முதல்ல வந்தது பேதுரு கிடையாது, சீஷர்கள் முதல்ல இயேசுக்கு அறிமுகமானது அந்திரேயா. அந்திரேயா தான் பேதுருவை அறிமுகப்படுத்துகிறான். ஆனா பேதுருவை கர்த்தர் எப்படி வச்சிட்டார்னா, முந்தினவனா வச்சிட்டார், டாப்ல வச்சிட்டார். பேதுரு எது எது சொன்னாலும் சீஷர்கள் சார்பாக பேதுரு வந்து கேட்பாரு. மொத்தத்தில் சீஷர்கள் மத்தியில் ஆண்டவட்டை கொட்டு வாங்குறது ஃபுல்லாக யார் தான்? பேதுரு தான். எது சொல்லணும்னாலும் பேதுருவை பார்த்து தான் சொல்லுவார். ஹல்லேலூயா. கெத்செமனே தோட்டத்தில் பேதுருவும் தூங்குவார், யோவானும் தூங்குவார், யாக்கோபும் தூங்குவார். சீஷர்கள் நித்திரையாக இருப்பதை கண்டு பேதுருவை பார்த்து அப்படி தான் இருக்கும். மற்ற 26 பேதுருவை தான் முன்னிறுத்தி சொல்லுவார். இப்போ பேதுருவை இறங்கி வந்துட்டான். இது நான் ஒரு நாள் சொன்னேன், பேதுருட்ட கூப்பிட்டு கேட்டா, பேதுரு அப்படி என்னப்பா உனக்குள்ள விசுவாசம் இருக்கு, கடல்ல நடக்கிற அளவுக்கு விசுவாசம் இருக்கான்னு கேட்டா, பேதுரு சொல்லுவான், கடல்ல நடக்கிற அளவுக்கு எனக்கு விசுவாசம் கிடையாது, ஆனா அது இயேசு ஆனால் நான் விழுந்தாலும் அவர் என்னை தூக்கி விடுவாருங்கிற விசுவாசம் இருக்கிறது. நான் நடந்து போய் சேர்ந்துருவேன்ங்கிற விசுவாசத்துல நடக்கல, நான் விழுந்தாலும் அவர் தூக்கி விடுவாருங்கிற விசுவாசத்துல நான் நடக்கிறேன். இப்ப பேதுருவை கண்டிக்கிறார். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நமக்குள்ள இருக்கிற விசுவாசம், நமக்குள்ள இருக்கிற அவிசுவாசம் நம்மோடு இருக்கிறவர்களை இடர பண்ணும், நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் நம்மோடு இருக்கிறவர்களை வளர பண்ணும். ஆமென். நமக்குள்ள இருக்கிற அவிசுவாசம் நம்மோடு இருக்கிறவர்களை இடர பண்ணும், நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் நம்மோடு இருக்கிறவர்களை வளர பண்ணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபை பவுலின் நிருபத்தில் வளர காரணம் என்ன? பவுலை கொண்டு ஆவியானவர் எழுதின நிருபங்கள் சபைக்கு ஆமென் பலனாகவும் சபையின் வளர்ச்சிக்கு காரணமாக இருக்க காரணம் என்ன? காரணம் பவுல்கிட்ட கேட்டா சொல்லுவாரு, பவுலின் ஆரம்பம் என்ன? நீர் யார்? இவ்வளவுதான். ஏசு பேசுற நீங்க யார்? இயேசுவை குறித்து அறியாதவன். கமாலியன் பாதத்து கீழிருந்து படித்தும் இயேசுவை குறித்து அறியாதவன். உலக அறிவு இயேசுவை அவனுக்கு கொடுக்கவில்லை, அவனுடைய ஞானம் இயேசுவை அவனுக்கு காண்பித்து கொடுக்கவில்லை. ஆண்டவருடைய கிருபையே அவனுடைய கண்களை திறந்தது. நீர் யார் என்று கேட்டான். பின்னாட்கள்ல சொல்லுகிறார், நிருபங்கள்லாம் எழுதும் போது ஒன்றை சொல்லுகிறார், இதெல்லாம் இவ்வளவு துணிந்து எழுத காரணம் என்ன தெரியுமா? நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். அவனுக்குள்ள இந்த அவிசுவாசம் அநேகரை இடர பண்ணினது. அவனுக்குள் எழும்பின விசுவாசம் இன்றும் சபைகளை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் உன் குடும்பத்தை கட்டி எழுப்போம். நோவாவுக்குள்ள இருந்த விசுவாசம் அவன் குடும்பத்தை கட்டி எழுப்பவில்லையா? உனக்குள்ள இருந்த விசுவாசம், தாவீதுக்குள்ள இருந்த விசுவாசம் தலைமுறை தலைமுறையாய் தாவீதின் குடும்பத்துக்கு இரக்கம் கிடைக்க வைக்கவில்லையா? தாவீதின் விசுவாசம் என்ன? ஆண்டவரே ஆசீர்வாதம், என் வீடு ஆசீர்வாதமா இருக்கணும்னா என் வீடு எப்பவுமே உமக்கு முன்பாக இருக்கணும். நமக்குள்ள எழும்புகிற விசுவாசம் நம்ம கூட இருக்கிறவங்களை வளர பண்ணும். நமக்குள்ள இருக்கிற அவிசுவாசம் நம்ம கூட இருக்கிறவங்களை இடர பண்ணும். நீங்க மட்டும் உங்க வீட்டில் ஆராதிக்கிறவங்களா இருக்கலாம், மற்றவங்க சும்மா கடமைக்கு வந்து போறவங்களா இருக்கலாம், ஆனா ஆண்டவர் அவர்களை கண்டிக்க மாட்டார், உங்களை கண்டிப்பார். வேதம் என்ன சொல்கிறது? கர்த்தராக இயேசுவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார். கரங்களை உயர்த்தி. அப்ப என் குடும்பத்தில் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்கன்னு அதுக்கு காரணம் யாரு? நீ ஜோமன்ல ஈஸியா சொல்லிடும். அதாவது ஏதாவது நேற்று சொன்னேன், ஏதாவது ஆசீர்வாதம் வந்தா உங்களுக்கு எல்லாம் எங்க தெரியும், நாங்க ராத்திரியில வடிக்கிற கண்ணீர் எவ்வளோ நாள். ஏதாவது பிரச்சனை வந்தா உன் போக்கு சரியில்லைன்னு எனக்கு அப்பவே தெரியும். ஒழுங்கா வந்து எப்படி அழகா எஸ்கேப் ஆகுறோம்ல. ஹலோ, சிலர் கட்சி மாறுவாங்க தெரியுமா, தோக்குறோம் தெரிஞ்சா நேராக்கு பொசுக்குன்னு ஜெயிக்கிற கட்சியில போய் காலம் விழுந்துருவாங்க. பார்த்துருக்கீங்களா? இதே மாதிரி இல்லை, பேதுருவை கண்டித்தார், எல்லாருக்கும் முன்பாக வைத்து கண்டித்தார், 14 கண்டித்தார், 16 பரலோகத்தின் திறவுகோல கையில கொடுத்தார். இன்று தேவனால் கண்டிக்கப்படுறேன்னா புரிந்துகொள், நாளைக்கு உனக்கு ஒரு பொக்கிஷத்தை கையில கொடுக்க போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரெக்ட் தானே? அது எவ்வளவு சொன்னாலும் அதை தியானிச்ச போது எவ்வளோ எவ்வளோ அழகான காரியம். ஏசு கிறிஸ்து சொன்னார், நான் வாசல். கீ யார்கிட்ட இருக்கு? பேதுருட்ட இருக்கு. என்ன? பரலோகத்தின் திறவுகோல வாங்கையில் கொடுக்குறேன். முதல் முதல்ல இந்த வாசலை ஓப்பன் பண்ணி விட்டது யாரு? பெந்தேகோஸ்தே நாளில் அப்போஸ்தலர் 2 பேதுரு தான் ஓப்பன் பண்ணி கொடுக்குறான்.
1: மூவாயிரம் பேர் அந்த வாசல் வழியாக பிரவேசித்தார்கள். எருசலேமில் யூதர்கள் மத்தியில் இந்த டோர் ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க பாருங்க, பிரவேசித்தார்கள். 9வது அதிகாரத்தில் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் ஏற்கனவே ஆண்டவரால் தீர்மானிக்கப்பட்ட பவுலை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் பவுல் மூலமாக தான் போனோம், ஆனால் கீ யார்கிட்ட தான் இருக்கு, பேதுருட்ட தான் இருக்கு. பவுலை வெயிட் பண்ண வச்சுட்டு பேதுரு ஃபாஸ்ட் பண்ணுறாரு, ஏ போப்பா கொர்நிலை வீட்டுக்கு போப்பா, கொர்நிலை வீட்டுக்கு போப்பா. ஏன்னா டோரை யார் தான் ஓப்பன் பண்ணி கொடுக்கணும்? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் கண்டிக்கிறதுக்கு பின்னாக உன்னை கொண்டு தேவன் செய்ய போகிற மகிமையான காரியங்கள் எவ்வளவு இருக்கு தெரியுமா? நேர பேதுரு போறாரு, ஒண்ணுமே புரியாம போறாரு. நேர போய் ஆண்டவர் சொல்ல, நீ பேசுன்றார். ஒரே ஒரு வார்த்தைய, அழகான ஒரு வார்த்தையை சொன்னான், தேவன் பட்சபாதம் உள்ள தேவன் அல்லன்னு சொல்லி வார்த்தையை பேச ஆரம்பித்ததும் அன்று எருசலேம் யூதர்களுக்கு எப்படி வாசலை பேதுருவை கொண்டு திறந்தாரோ அதே போல புறஜாதிகளுக்கும் கர்த்தர் பேதுருவை கொண்டு வாசலை திறந்தார். இன்று தேவன் உன்னை கண்டித்து உனக்குள் இருக்கிற அவிசுவாசத்தை நீக்குவதற்கு காரணம் என்ன தெரியுமா? நாளை உன்னை கொண்டு தேவன் செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாக இருக்க போகிறது. விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை, ஆண்டவருக்கு மகிமை. ஷாகரா பாதோ ஆமென். நல்ல கவனிங்க. ஆனாலும் உங்களை நம்பி தான் ஆண்டவரே வந்த பொசுக்குன்னு உள்ள போய் வச்சிட்டீங்களா ஆண்டவரே கடல்ல? நல்ல கவனிங்க. ஒரு வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் தியானிக்கும் போது எனக்குள்ளே தந்தது, அமிழத்தக்க சூழ்நிலையை தேவன் அனுமதித்தது உங்களை பாழாக்குவதற்கல்ல, உங்களை பழக்கு வைப்பதற்கு. ஹல்லேலூயா. பாழாக்கணும்னு நினைச்சா என்னைக்கோ கதையை முடிச்சிருக்கலாம்ல. நான் மண் என்று அவர் நினைவு கூர்ந்திருக்கிறார். ஓங்கி ஒரு பிடி பிடித்தா எத்தனை முறை மங்கினது. ஒரு காற்றை மங்கின போது ஒரு காற்றை வீச பண்ணியிருந்தா அணைந்திருக்குமே. தேவன் அமிழத்தக்க சூழ்நிலையை அனுமதிச்சிட்டாரேன்னு கலங்காத. நீ அமிழவில்லையே அதை பாரு. அப்போ ஒன்னு புரிந்துகொள், இது என்னை பாழாக்குவதற்கல்ல, இது என்னை அவருடைய ராஜ்யத்தை கட்டும் பணிக்காய் பழக்கு வைப்பதற்கு. விசுவாசிக்கிறவர்கள் துதிக்காம இருக்க முடியாது. தேவனை மகிமைப்படுத்துங்கள். அவிசுவாசத்தை நீக்க தேவன் கடிந்து கொள்ளுகிறார். Praise God. மூன்றாவதாக எங்கே கடிந்து கொண்டார்? அது ரொம்ப வேதனையான ஒரு காரியம் பேதுருக்கு. ஆமென். மத்தேயு 16வது அதிகாரத்தின் 23வது வசனத்தை வாசிங்க.
2: அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே.
1: ஹல்லேலூயா. கொஞ்சம் முன்னாடி தான் கீயை கொடுத்தார். நான் வச்சுக்கவா வச்சுக்கோ. ஆண்டவர் இது என்ன கீ ஆண்டவரே, வீடே இல்லை, நீ வச்சுக்கோ. இப்போ மெதுவாக ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்படி பாடு மரணத்தை குறித்து சொல்கிறார். மனுஷகுமாரன் பிடிக்கப்படுவார், நிந்திக்கப்படுவார், அடிக்கப்படுவார், மரிப்பார், மறித்து மூன்றாவது நாள் உயிர் தேடுவார். இப்படி சொன்னதும் ஆண்டவர் மெதுவாக பேதுரு கூப்பிடாத பார்த்தா ஆண்டவர் புரிஞ்சுட்டு, ஏன்னா இப்போ கை சாவி யார்கிட்ட தான் இருக்குது? இனி இயேசு பரலோகத்துக்கு போனாலும் யாரை தான் திறக்கணும்? சிலருக்கு சிலது கிடைக்கிறது வரைக்கும் நல்லா இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஹல்லேலூயா. சிலருக்கு சிலருக்கு கிடைக்கிறது வரைக்கும் நல்லா இருப்பாங்க. இயேசுவே சிலருக்கு கிடைச்சதுக்கப்புறம் ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. ஒரு நாளும் அவன் கடைசி வரை சீசனாக தான் இருக்கணும். கூப்பிட்டு அதாவது புதுசாக அடுத்த வெளிப்பாடு சொல்கிறாராம். ஆண்டவர் ஏற்கனவே சொல்கிறார், பேதுரு இது நீ சொன்னது மாம்சமும் ரத்தமும் அல்ல, பிதா தான் வெளிப்படுத்தினார். ரைட். அப்போ இதை நீ நல்லா புரிஞ்சுக்கோ. கிரெடிட் யாருக்கு தான்? ஒரு வெளிப்பாடு உன்னிடத்தில் வருமானால் எனக்கு என்னுடைய வெளிப்பாடை நோ கிரெடிட் யாருக்கு தான் போகணும்? பிதாவுக்கு தான். அதை சொல்லிட்டு தான் சொல்றார், நீ பாக்கியவான், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், நான் சாவி வச்சுக்கோ எல்லாம் சொல்றாரு. இப்ப மெதுவா கூப்பிடுறாரு. கூப்பிட்டு ஆண்டவரே இவைகள் உமக்கு நேரிடக்கூடாதே அப்படி சொன்னதும் அப்படியா பேதுரு? ஓகே பேதுரு. ஆ ரைட். இல்லை திரும்பி பார்த்து எனக்கு பின்னாக போ பேதுருவேன்னு சொன்னா கூட பரவாயில்ல, ஆண்டவர் பின்பற்ற சொல்றாரு சொல்லிட்டு ஏதோ ஒரு விளக்கம் சொல்லிடலாம். பிரசங்கிகளுக்கு கிடைக்காத விளக்கம். ஆனா பொசுக்குன்னு அடிச்சிட்டாரு, எனக்கு பின்னாக போ சாத்தானேன்ட்டாரு. ஹல்லேலூயா. சொல்லிட்டு நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு. எனக்கு இந்த வார்த்தையை வந்து ஆண்டவர்கிட்ட வச்சு கேட்டேன். அப்போ தேவன் அங்கே எதை கண்டித்து அப்புறப்படுத்துகிறாருன்னா, மாம்சீக சிந்தையை தான் அவர் சாத்தானே என்று சொல்லி கடிந்து அப்புறப்படுத்துகிறார். அப்போ ஆண்டவர் இவன் அப்படி என்ன சிந்தித்தான்? தேவனு கேட்ட சிந்தை என்ன, மனுஷனு கேட்ட சிந்தை என்ன? அந்த ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் பாடுகளை, பாடு மரணத்தை குறித்து, அதன் பிறகு உயிர்த்தெழுந்த எல்லாத்தையும் சொல்லும்போது பேதுரு சொல்கிறான், பேதுரு கொஞ்சம் என்ன செய்கிறான் அப்படின்னா, மாம்சீகமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். எப்படி மாம்சீகமாக யோசிக்க ஆரம்பித்தான்? ஆண்டவர் 5 அப்பத்தை 5000 அதிகமாக பிட்டு கொடுத்தார், மீதி எடுத்ததை யார்கிட்ட கொடுத்தார்? இப்போ நன்மைகளை பங்கு யாருக்கு கிடைக்குது? சீஷர்களுக்கு. அடுத்து இன்னொரு அற்புதம் நடக்குது, அதுலேயும் பங்கு யாருக்கு கிடைக்குது? சீஷர்களுக்கு. ஒரு எவருவின் மகள் வியாதியில் மறித்து போனார், உள்ள யாராக தான் கூட்டிகிட்டு போனார்? 12 சீஷர்களையும் பிரதானமாக கூட்டிகிட்டு போனது யாரை? 3 பேர். அந்த 3 பேர்லையும் பிரதானம் யார்? இப்போ எல்லா ஆசீர்வாதத்திலையும் என்னை கூடவே வச்சுட்டு இருக்கிறார். இதுவரை நல்லா தான் போயிட்டுருக்கு, இதுவரை ஆண்டவர் சொன்னது கேட்க எல்லாம் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. இப்போ அடுத்து என்ன காரியம் வருது? ஆண்டவரே, கடைசி வரை இப்படி பொசுக்குன்னு போய் நம்மையும் மாட்டி கொடுத்துருவாரா? ஆண்டவரே, இவைகள் உமக்கு நேரிடக்கூடாதுன்னு சொல்றதுல இன்னொரு அர்த்தம் என்ன? ஆண்டவரே, இதெல்லாம் வேண்டாம். ஆண்டவரே, இப்படி அற்புதம் செஞ்சு, இப்படி அடையாளம் செஞ்சு, இப்படியே ஓடிடலாம் சொல்லும் போது ஆண்டவர் திரும்பி சொன்னார், எனக்கு பின்னாக போ சாத்தானே. எல்லாத்துலேயும் கூடவே பங்கெடுக்க வச்சுட்டு நாளைக்கு இந்த பிரச்சனையிலையும் ஹல்லேலூயா கூட போக வேண்டி இருக்குமோ? ஆமென். தேவனை கேட்டவைகளை சிந்திக்கணும். என்ன தேவனை கேட்டவைகள் தெரியுமா? நல்ல கவனிங்க, நான் சொல்லி முடிக்கிறேன். அந்த 16 அதிகாரத்தில் 21 வசனத்தை வேகமாக வாசிங்க.
2: அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலை உண்டு 3 நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை
1: கவனிங்க. மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறவன் பாடு, பிரச்சனை, கஷ்டம் இவைகளை பார்ப்பான். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறவன் பாடுகளுக்கு பின்பாக ஒரு மேன்மையும் மகிமையும் தேவன் வைத்திருக்கிறார், அதை பார்ப்பான். ஆண்டவர் சொன்னார், நீ மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல் தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தி. தேவன் ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் வரும்போது, பிரச்சனை வந்துட்டே, போராட்டம் வந்துட்டே, இப்படிப்பட்ட எண்ணம் வருதுன்னா மாம்சீக சிந்தை. கர்த்தர் இதை கடிந்து அப்புறப்படுத்துகிறார். தேவனு கேட்டவைகளை சிந்திக்கிறவன் எப்படி தெரியுமா சிந்திப்பான்? இதற்கு பின்பு, இதற்கு பின்பு. எபிரேயர் 12:2 கர்த்தர் சிலுவையை சகிக்க காரணம் அதுதான். இதற்கு பின்பு அவர் அவமானத்தை எண்ணாமல் தமக்கு முன்பு வைத்திருக்கிற அந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து. ஹாலலூயா. இன்னைக்கு பிரச்சனை, இந்த கடினமான பாதை யாருக்கு தெரியுமா சகிக்க முடியும்? இதற்கு பின்பு கர்த்தர் எனக்கு ஒரு மேன்மை வைத்திருக்கிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கில தாவீது பயப்படாமல் நடக்க காரணம் என்ன தெரியுமா? சத்துருக்களுக்கு முன்பாக அவர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். அவர் ஆயத்தப்படுத்துறாருன்னா என்ன, அதுல கொண்டு போய் சேர்ப்பார். இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கு என்னை சேதப்படுத்தாது. இதற்கு பின்பு தேவனுக்கு ஏற்றவைகளை இன்னைக்கு சிந்திக்கிறோமா? ஐயோ, இப்படி சூழ்நிலை இருக்கு, அப்படி இருக்கு, இது எப்படி நடக்கும்? இல்லை, இன்று தேவன் இந்த பாதையை அனுமதிக்கிறார்னா இதற்கு பின்பு. இது பவுல் அறிந்து கொண்டதுனால தான் பவுல் சொல்றாரு, நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை, நாங்கள் மன முறிவு அடையவே மாட்டோம். காரணம், இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பானது அல்ல. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த பாடுகளிலேயே தேவனுடைய ஆறுதலை, தேவனுடைய கிருபையை அதிகமாக ருசிக்க வைக்கிறார்னா இனி வெளிப்பட போகும் மகிமை இல்லை. ஓ, அது இது கம்பேர் பண்ணவே முடியாது. எவ்வளவு மேன்மை, எவ்வளவு பாக்கியம். ஹல்லேலூயா. மனுஷன், ஐயோ பிள்ளை காரியம் எப்படி இருக்க போகுது, மனுஷனை கேட்டவர்களை சிந்திக்காதே. மனுஷனை கேட்டவர்கள் இன்னைக்கு மெடிடேஷன் இதையும் சேர்த்து சொல்றேன், உன்னை வாழ வச்சது கர்த்தர் என்கிற நிச்சயம் இருக்குமானால் உன்னை வளர வைப்பார் என்று கர்த்தரை மகிமைப்படுத்து. இதுவரை கொண்டு வந்து, ஐயோ பிள்ளை வளர்ந்துட்டே பிள்ளைக்கு வயசாச்சே, பிள்ளை வளர்ந்ததும் பிள்ளை இதுவரை கொண்டு தாயின் வயிற்றில் உற்பவித்தது முதல், இன்னும் சொல்லணும்னா கன்சீவா இருக்கிறோம் தெரிஞ்சது கன்சீவான அன்னைக்கு தெரியாது. சிலருக்கு 1 கழிச்சு தெரியும், சிலருக்கு 1 கழித்து தெரியும், சிலருக்கு. திருப்பூர்ல ஒரு சாட்சி நான் சொன்னேன் அல்லவா, 10 கழித்து அவன் கன்சீவானாங்க, 5 கழித்து தான் தெரிஞ்சுதான். இப்போ அந்த 5 அதுக்கப்புறம் கேர் பண்ண ஆரம்பிப்பாங்கல்ல, தெரிஞ்சிட்டு நான் ஒரு கேர்லாம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் அந்த 5 இவங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி ஒருத்தர் கேர் பண்ணிட்டு இருந்தார். எத்தனை பேர் நான் சொல்கிற வார்த்தை புரியுது? அது உங்ககிட்ட கேட்டுட்டு செய்யலை. அது உங்ககிட்ட கேட்டுட்டு செய், உங்க பெர்மிஷன் இல்லாம உங்க பிள்ளை ஆதரித்த ஒருத்தர் இருக்கிறார். உங்க பெர்மிஷன் நான் சொல்ற வார்த்தை ராக்கா பாத்தாரா, இதுவரை வளர விட்டவர், இதுவரை வாழ வைத்தவர். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திங்க. எப்படி சிந்திக்கணும்? இதுக்கு பின்னாடி, இதுக்கு பின்னாடி, இதுக்கு பின்னாடி ஒரு மேன்மை இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ற ரைட்டு தான், மாலையில் அழுகையா உடனே ஐயோ மாலை வந்துட்டே அழுகு அப்படின்னு நினைக்காத, காலையில கழிப்பு, காலையில கழிப்பு. கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்பு, அவிசுவாசம் என்கிற கற்களை பொறுக்கி போடு, தொடர்ந்து ஓடு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.

0: சொல்லுவீங்களா ஆண்டவரே?
1: நீ நல்லவராய் வல்லவராய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராய் நீர் இருப்பதற்காக மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்வ வல்லவராய் போதுமானவராய் நீர் இருப்பதற்காக மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. காலை வேளையில ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படி எங்களை அழைத்துக் கொண்டு வந்தபடி மாபெரும் தயவுக்காக மக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை ஒவ்வொரு நிமிஷம் நீர் ஆளுகை செய்யும். சுயம் மாறட்டும் சுவாமி, சுயம் மாறட்டும். தேவையற்ற காரியங்கள் மாறட்டும் சுவாமி. தேவனுக்கு பிரியமான ஒரு ஜனமாய், தேவனுக்கு பிரியமான ஆராதனையாய் இந்த ஆராதனை தேவ சமூகத்தில் உயர்த்தப்படட்டும். உடைய பரிசுத்த கரங்களிலே கொடுக்கிறோம் சுவாமி ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். முதல் பாடலாக தேவ ஜனமே பாடி துதிப்போம், தேவ தேவனை போற்றுவோம், துதிகள் என்றும் ஏற்றியே அவரில் கழித்திடுவோம்.

ஆமென். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். சொல்லுங்களேன் கர்த்தாவே, நீ சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறீர். அதற்காக மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர் வாக்கு என்றும் காக்கிற தேவன் அவர். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் கர்த்தர் சொன்ன காரியங்கள் ஒரு நாளும் மாறவே மாறாது. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே உடைய வாக்கு தத்தங்களுக்காக உமக்கு நன்றி, உடைய வார்த்தைகளுக்காக நன்றி. நீ சொன்ன காரியத்தை அப்படியே செய்கிற தேவன், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஃபார் யுவர் ப்ராமிசஸ். உடைய எல்லா வாக்கு தத்தங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவனாய் இருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன், அதற்காக உமக்கு நன்றி. பெரிய காரியங்களை நீ செய்கிறவர், அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். வானமும் பூமியும் ஆண்டவரை கடந்து போகும், ஆனால் கர்த்தருடைய வாக்கு ஒரு நாளும் மாறாததற்காக மக்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே.

என்று தொடர்ந்து தேவனை துதிப்போம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தாவே, நீர் செய்த எல்லா கிருபைகளுக்காக, நீர் எங்களை நடத்தி வந்த பாதைகளுக்காக, விதங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம்.

சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை போற்றி பாடுவேன். ஆண்டவரே என் உயர்ந்த கண்மலையை உம்மை நான் போற்றி பாடுவேன் ராஜா. ஹாலேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் பெரியவர், பரிசுத்தர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் சர்வ வல்லவர், அதற்காக நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றிலும் எல்லாமும் ஆண்டவரே உம்மை நான் துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். சர்வ வல்லவரே உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. என்னோடு கூட இருப்பவரே உம்மை நான் துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. தாயின் கருவில் என்னை கண்டவரே உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உள்ள கையில் என்னை வரைந்தவரே உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னை தாங்குபவரே உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. என்னை தப்புவிப்பவரே உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. என்னை குணமாக்குகிறவரே உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி ராஜா.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: ஒரு வங்கியில் பணியாற்றிய 4 இளைஞர்கள் அந்த வங்கியினுடைய ஒரு பிரிவிற்கு தலைவர் பதவிக்காக போட்டியிட்டனர். மிக அதிகமான பணத்தை பொறுப்போடு கையாள வேண்டிய மிக முக்கியமான பதவி அது. தலைவரை தேர்ந்தெடுக்கும் அந்த அமைப்பின் இயக்குநர்கள் ஒன்றாக கூடினார்கள். போட்டியிட்ட இளைஞர்கள் 4 பேரையும் ஒவ்வொருவராக ஆராய்ந்தார்கள். கடைசியாக ஒரு முடிவிற்கு வந்தார்கள். அந்த 4 ஒருவரை ஏக மனதாக தேர்வு செய்ய முடிவு செய்தார்கள். இந்த புதிய பொறுப்பை எடுத்துக்கொள்ளும் நபருக்கு கணிசமான அளவு பணியும் கூடும், ஊதியமும் உயரும். தேர்வுக்குழு முடிவு செய்திருந்தாலும் அந்த முடிவு வெளியிடப்படவில்லை. அது மதிய உணவு இடைவேளை. வங்கிக்கு வந்தவர்களும் பணியாளர்கள் பலரும் அருகில் உள்ள உணவு விடுதிக்கு சென்றார்கள். உணவு வாங்க எல்லோரும் வரிசையில் நின்றார்கள். புதிய பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த இளைஞனும் வரிசையில் நின்று கொண்டிருந்தார். தேர்வுக்குழுவாக வந்தவர்களில் ஒருவர் அந்த இளைஞனுக்கு பின்னால் வந்து நின்றார். தன் முறை வந்தபொழுது அந்த இளைஞன் சில ரொட்டி துண்டுகளையும் ஒரு வெண்ணெய் கட்டியையும் வாங்கி கொண்டு பணம் செலுத்தும் இடத்திற்கு செல்லும் முன் வெண்ணெயை 2 ரொட்டி துண்டுகளுக்கு இடையில் வைத்து அழுத்தி வெளியே தெரியாதவாறு வைத்துவிட்டான். தான் வாங்கிய ரொட்டிகளுக்கு மட்டும் பணம் செலுத்தினான். மதிய இடைவேளைக்கு பின் அவனை அழைத்து அவனுடைய பதவி உயர்வை அவனுக்கு அறிவிக்க வேண்டும். ஆனால் தேர்வுக்குழு அங்கத்தினர் தான் பார்த்த சம்பவத்தை மற்றவர்களிடம் கூறவே இவர்கள் தங்கள் முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டியதாக இருந்தது. அற்பமான விலையுள்ள ஒரு வெண்ணெய் துண்டிற்காக காசு கொடுக்காத அந்த இளைஞன் வங்கியில் புரளும் பல கோடி ரூபாய்களை எப்படி நேர்மையாக நடத்துவான் என்ற கேள்வி எல்லார் உள்ளத்திலும் எழுந்தது. பொய் என்பது கொஞ்சம் பொருள் என்றாலும் அதிகமான பொருள் என்றாலும் பொய்தான். உண்மை என்பது உண்மைதான். பாவத்திற்கு பல கருவிகள் உண்டு. அதில் பொய் என்பது எந்த இடத்திலும் பொருந்தக்கூடிய ஒரு கைப்பிடி. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவறுப்பானவை. உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் என்று பரிசுத்த வேதத்திலும் நாம் வாசிக்கிறோம். வாழ்க்கையில் உண்மையாக நாம் இருப்போமா?

அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான முதலாம் நிருபம், முதலாவது அதிகாரம். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து, கலாத்தியா, கப்பத்தோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களிலே சிதறி இருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கேதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரத்தத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற இரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக வெளியேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் கலிகூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். உங்களுக்கு உண்டான கிருபியை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த இரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். தங்கள் நிமித்தமல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாய் இருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டி கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வழிபடும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவன் அவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துகளாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடே ஒருவரிலொருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது,
அதின் பூவும் உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அனுதின தியான வேளை.
1: நமது பரம மனவாளனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு கலப்பு மனம், கிராஸ் கல்ச்சரல் மேரேஜஸ். வாசிக்க வேண்டிய பகுதி அப்போஸ்தலர் 17 அத்தியாயம் 22-28 வசனங்கள். அப்பொழுது பவுல் மார்ஸ் மேடையின் நடுவிலே நின்று, அத்தேனரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவதா பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். எப்படி என்றால், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனை குறைவுகளை கவனித்து பார்த்தபொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கிய தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல் மனிதர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீது எங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே, ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்றைய மனப்பாட வசனம் கலாத்தியர் 3 அத்தியாயம் 28 வசனம். யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் இல்லை, அடிமைகள் என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். தேர் இஸ் நைதர் ஜீவ் நார் கிரீக், தேர் இஸ் நைதர் பாண்ட் நார் ஃப்ரீ, ஃபார் யூ ஆர் ஆல் ஒன் இன் கிரைஸ்ட் ஜீசஸ். இன்று கலப்பு திருமணங்கள் பல நமது இந்திய நாட்டில் நடக்கின்றன. இதை தீவிரமாய் ஆதரிக்கும் பலர் உண்டு, அதே போல் முழுக்க முழுக்க எதிர்க்கும் பழமைவாதிகளும் உண்டு. திருமறையில் இதற்கு பதில் உண்டா என்று நாம் சுருக்கமாக இந்த நாள் தியானத்திலே நாம் கவனிப்போம். நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ திருமறை ஒரு போதும் மாற்று கலாச்சார திருமணங்களுக்கு எதிராக பேசுவதில்லை. விசுவாசிகள் அவிசுவாசிகளை மணப்பதை மட்டுமே அது எதிர்க்கிறது. 2 கொரிந்தியர் 6 அத்தியாயம் 14-15 வசனங்களிலே விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தமேது, இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் இசைவேது என்று ஆணித்தரமான பல கேள்விகளை சவாலாக பவுல் மக்கள் மீது வீசுகிறதை நாம் காண்கிறோம். ஆனால் ஈசாக்குக்கு கானானியரிடத்தில் பெண் கொள்ள வேண்டாம் என்று ஆபிரகாம் கூறியது மாற்று கலாச்சாரத்திற்கு எதிரான ஒரு தீர்மானம் அல்ல. தன்னை எவ்வித மக்களிடமிருந்து ஆண்டவர் வேறு பிரித்தாரோ அந்த நாட்டிற்கு தனது மகன் திரும்பச் செல்லக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் ஆபிரகாம் அவிதமாக சொன்னார். ஆனால் கலப்பு மனம் செய்த மோசேக்கு எதிராக நம்ம எல்லாருக்கும் தெரியும், மோசே எத்தியோப்பிய பெண்ணை விவாகம் பண்ணியிருந்தான். அதற்கு எதிராக மீரியாம் பேசிய போது ஆண்டவர் சினங்கொண்டார் என்று பார்க்கிறோம். யோசேப்பின் மனைவியும் ஒரு எபிரேய பெண் அல்ல, அவளுடைய பெயர் ஆஸ்னாத், அது எபிரேயர் அல்லாத ஒரு குலத்தைச் சேர்ந்தவள். தனிப்பட்ட முறையில் என்னை பொறுத்தவரை கலப்பு திருமணங்களுக்கு நான் எதிர் அல்ல, அதே வேளையில் அவற்றை அதிகமாய் ஊக்குவிப்பதும் கிடையாது. ஏனெனில் தம்பதியர் ஒரே கலாச்சார பின்னணியிலிருந்து வந்திருந்தாலும் அறிவு, ஆன்மீகம், ஆள் தத்துவம், knowledge, intellectual compatibility, spiritual compatibility and personality. இப்படி பல வேறுபாடுகளை அவர்கள் சமாளிக்க வேண்டியது இருக்கிறது. கலாச்சாரத்திலும் வேறுபாடு என்றால் அது திருமண வாழ்க்கையில் கூடுதல் அழுத்தமாகத்தான் இருக்கும். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை என்று வேதம் குறிப்பிடும் பொழுது அது இரட்சிப்பிற்கு முன்பாக தேவனுக்கு முன் இருவரும் சமம் என்பதையே அது குறிப்பிடுகிறது. ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை என்றால் ஆண் பெண்ணாகி விடுவதில்லை, பெண் ஆணாகி விடுவதில்லை. ஆனால் இரட்சிப்பை பொறுத்த அளவிலே ஆணும் பெண்ணும் ஆண்டவருக்கு முன்னால் சமம் என்பதே அங்கு கருத்து. வேறு நாட்டவரை மனம் முடிக்கிற சில பழக்கமும் இன்று நம்முடைய நாட்டிலே உண்டு, ஃபாரினர்ஸ். அப்படி மனம் முடித்தால் பிள்ளைகளுக்கு தாங்கள் எதை சேர்ந்தவர்கள் என்று ஒரு குழப்பம் வந்து விடுகிறது. வேற்று மொழியினரை மனம் முடித்தால் பொதுவானதொரு மொழியில் தம்பதியர் இருவரும் பேச முடியாததால் நெஞ்சோடு நெஞ்சு பேச முடியாது. ஆகவே இதிலும் சற்று நடைமுறை ஞானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். மிஷினரி பணித்தளங்களில் புதிய விசுவாசிகளிடையே நாங்கள் கலப்பு மனங்களை ஊக்குவிப்பதில்லை. அதேபோல் இந்து குடும்பங்களிலிருந்து வாலிபர் கிறிஸ்துவிடம் வரும்போது கூடிய மட்டும் அவர்களது குலங்களிலிருந்தே வாழ்க்கை துணைகளை கண்டுபிடிக்க நாம் பெரிதும் உதவ வேண்டும். இல்லையேல் நற்செய்திக்கு தேவையற்ற எதிர்ப்பு உண்டாகும். நற்செய்தி பணியில் சமுதாய சீர்திருத்தம் முக்கியமானதல்ல. இட் இஸ் நாட் சோஷியல் ரெவல்யூஷன் பட் சோஷியல் சர்வீஸ் தட் இஸ் இம்பார்ட்டன்ட். சமுதாய சீர்திருத்தம் முக்கியமானது என்றால் பவுல் தனது காலத்திலிருந்து அடிமை வியாபாரத்திற்கு எதிராக குரல் எழுப்பியிருப்பான். மாறாக அவன் என்ன சொன்னான், யூதருக்கு யூதனை போலவும் யூதர் அல்லாதவருக்கு யூதர் அல்லாதவனை போலவும் நான் என்னை மாற்றிக்கொண்டேன் என்று சாட்சியிட்டார் அல்லவா. அதுதான் நடைமுறை ஞானம். மற்ற காரியங்கள் எல்லாம் பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பொருத்தமா இருக்குமானால் சாதி வித்தியாசம் என்ற ஒரே காரணத்தினால் பெண்ணையோ மாப்பிள்ளையோ வேண்டாம் என்று சொல்லுவது கடவுளுக்கு பிரியமாயிருக்காது. ஆண்டவரை பார்த்து நான் சில வேளைகளில் இப்படி ஜெபிப்பேன், புறவினத்திலிருந்து எங்களை உமக்கு மணமகளாய் தெரிந்து கொண்ட இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்வேன். யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் இல்லை, அடிமைகள் என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். ஒருவேளை இந்த நாளிலே இந்த தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சில வாலிபர்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே முக்கியமான ஒரு தீர்மானம் எடுக்கிற ஒரு குறுக்கோழி சந்தியிலே வந்திருப்பீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு திட்டமாக இந்த நபர்தான் என்று உங்களுடைய உள் மனசாட்சியின் மூலமாகவும் திருவசன பொதுவான தியானத்தின் மூலமாகவும் ஆவியானவருடைய சத்தியத்தின் மூலமாகவும் சில சூழ்நிலை சாட்சிகளின் மூலமாகவும் அவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி இருப்பார் என்றால், தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி நிதானமாக ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களுடைய காரியங்களை ஒப்புக்கொடுங்கள். உங்கள் சுய புத்தியின் மேல் சாராமல் கர்த்தர் மேல் சார்ந்திருங்கள். அவர் ஏற்ற வேளையிலே ஏற்ற வகையிலே அழகாக காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உங்கள் சாட்சியும் காத்து கொள்ளப்படும், ஆண்டவருடைய நாமமும் மகிமைப்படும். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான தியானத்திற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய குமாரனா இயேசு கிறிஸ்து புறவினத்தாரிலிருந்து எங்களை தமக்கு மணமகளாக தெரிந்து கொண்டதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இது எவ்வளோ பெரிய அன்பு ஆண்டவரே. இந்த நாளிலே இந்த தியான செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிபர்களுக்காகவும் நங்கையர்களுக்காகவும் அவர்களது பெற்றோர்களுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, திருமண காரியத்திலே சரியான ஒரு முடிவை எடுக்காவிட்டால் ஒரு வாழ்க்கையே வீணாகிவிடும் ஆண்டவரே. வாலிபர்களை கர்த்தாவே வெறும் உணர்ச்சி வசப்பட்டு தீர்மானங்கள் எடுத்து விடாதபடி பரிசுத்த ஆவியானவர் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நல்ல தீர்மானங்களை எடுத்து நல்ல குடும்பங்களை கட்டி எழுப்பி நல்ல சமுதாயங்களில் உருவாகுவதற்கு அவர்கள் காரணமாயிருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்கு மூத்தவர்களும் மூப்பர்களும் தலைவர்களும் ஊழியர்களும் இளைஞர்களுக்கும் நங்கையர்களுக்கும் உண்மையாகவே உறுதுணையாயிருக்க நீர் உதவி தாரும். தேவரீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் தேவரீர் எங்களுக்கு கொடுக்கிற வாழ்க்கை துணையோடு நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.

நேரம் அவர் அப்படியே ஆராதிக்கலாம். எல்லாவற்றையும் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்தவரை ஆராதிப்போம். ஆண்டவரே, நீர் சகலவற்றையும் ஆளுகை செய்கிறவர், நீர் சகலவற்றையும் ஆளுகை செய்கிறவர், நீர் சகலவற்றையும் ஆளுகை செய்கிறவர். நமக்கு தெரியாத காரியம் ஒன்றும் இல்லை, எங்கள் கண்களுக்கு அநேக காரியங்கள் புரியவில்லை.

சிந்தைக்கு அநேக காரியங்கள் எட்டவில்லை. ஆனால் நீர் எல்லாவற்றையும் அறிந்தவர், நீர் எல்லாவற்றையும் புரிந்தவர். மக்கே ஆராதனை ஆண்டவரே, மக்கே ஆராதனை, மக்கே ஆராதனை. We worship you, Father.

குறைவே சொல்ல முடியும் ஆண்டவரே. உம்முடைய செயலில் குறைவே இல்லை, உம்முடைய செயலில் குறைவே இல்லை. நீர் எல்லாவற்றையும் நீர் நேர்த்தியாய் செய்கிறீர், நீர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறீர். அவைகள் எனக்கு புரிகிறதோ புரியவில்லையோ, நான் விரும்புகிறேனோ விரும்பவில்லையோ, நீர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறீர். உம்முடைய செயலில் ஒரு நாளும் குறைவு வந்ததே இல்லை அப்பா, குறைவு வந்ததே இல்லை.

எங்களை சரியான பாதைகளில் எங்களை நடத்துகிறவர், எங்களை சரியான வழிகளில் நடத்துகிறவர். உம்முடைய வழிகளில் ஒரு குறைவும் இல்லை, உம்முடைய பாதைகளில் ஒரு தவறும் இல்லை. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். எங்களை நீர் நடத்துகிறீர், உம்முடைய வழிகளில் எங்களை நீர் நடத்துகிறீர். உம்முடைய கிருபை மாத்திரம் எங்களை தொடர்ந்து நடத்துவதாக, வழி நடத்துவதாக. We just want to worship you, Lord Jesus. Hallelujah. கர்த்தர் நம்மை நடத்துகிறார். ஆமென். கர்த்தர் நம்மை நடத்துகிறார். அவர் நமக்கு போதுமானவராயிருக்கிறார். ஹலலூயா. நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹலலூயா.

ஹல்லேலூயா. நான் எதை குறித்தும் நான் கலங்க போகிறதில்லை ஆண்டவரே. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர், நீரங்களை வழி நடத்துகிற தேவன், நீரங்களை வழி நடத்துகிற தேவன் ஆண்டவரே, எங்களை வழி நடத்துகிற தேவன். அன்றைக்கு அந்த சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரம் தங்களுக்கு காட்டின வழியிலே அவர்கள் நடந்து வந்த பொழுது ஆண்டவர் அவர்களை சரியான பாதையில் ஆண்டு நடத்தினார். எனக்கு அதில் ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அவர்கள் ஏதோ அந்த பிள்ளையை பார்க்கிற வரைக்கும் ஆண்டவர் நடத்திட்டு அதுக்கப்புறம் உங்கள் பிரச்சனை அப்படின்ட்டு விட்டுல, அவர்கள் திரும்பி செல்லும் வரைக்கும் ஆண்டவர் அவர்களுக்கு வழி காட்டினார். நீங்கள் எந்த வழியாக போகணும் அப்படின்றத ஆண்டவர் அவர்களுக்கு சரியான வழி நடத்தினார். ஆண்டவர் நம்ம பாதி வழியில் கொண்டு வந்துட்டு இல்லை, அவர் வேலை நடக்கிற வரைக்கும் நம்மளை நடத்திட்டு விடுறவர் அல்ல. நாம் திரும்பி சென்று நாம் சேரும் வரைக்கும் ஆண்டவர் நம்மை நடத்த அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் ஒருவேளை நீங்கள் வழி தெரியாமல், எந்த பாதையிலே செல்வதென்று தெரியாமல் கலங்கி போய், ஆண்டவரே நீர் எங்களுக்கு வழிகாட்டும், நீர் எங்களுக்கு பாதை காட்டும் என்ற ஒரு வேளை ஆண்டவரிடத்தில் நீங்கள் இன்றைக்கு ஒரு ஜெபத்தோடு ஆண்டவரே, லார்ட் இட்ஸ் ஓன்லி யூ தட் கேன் ஷோ அஸ் தி வே, ஆண்டவர் நம்மை நிச்சயமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தை நடத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார்.

நீர் ஒருவரே எங்கள் பாதிக்குதி. எங்கள் நடைகளுக்கு நீர் ஒருவரே வெளிச்சம் ஆண்டுமே. எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் பாதை காட்டும் அப்பா. நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை எங்களுக்கு நீர் போதி தருளும் ஆண்டுமே. அவர் பாதை காட்டுகிறவர் மாத்திரமல்ல, பாதை இல்லாத இடங்களில் பாதைகளை உருவாக்குகிறவர் நம் தேவன். வழி இல்லாத இடங்களில் வழிகளை செய்கிறவர். He makes a way where there is no way. Today maybe you might be just stuck in a corner, stuck in crossroads. You have no way to go. எந்த பக்கமும் செல்வது என்று தெரியாத ஒரு நிலையில் இங்கு வந்திருந்தாலும் ஆண்டவர் வழிகளை இன்றைக்கும் உருவாக்க உண்மை உள்ளவர். His ways are not our ways. His thoughts are not our thoughts. He still has the power to make the ways. Just believe with me.

எனக்காய் அவர் பாதைகளை காட்டுவார், பாதைகளை உருவாக்குகிறவர், பாதை காட்டுவார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. You make a way where there's no way for you. You make a way where there's no possibility of a way. இவன் ஆந்திரத்தில் ஆறுகளை உருவாக்குகிற தேவன்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார். நீதிமொழிகள் 2:7. கனடாவையும் அமெரிக்காவையும் இணைக்க நயாகரா ஆற்றுக்கு குறுக்கே ஒரு தொங்கு பாலம் அமைக்க முதலில் திட்டமிடப்பட்டது. இந்த பாலம் அமைக்கும் பணி சார்ல்ஸ் எலியட் என்பவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஆனால் ஆற்றின் இரு கரைகளுக்கு குறுக்கே எந்த இடத்தில் தொங்கு பாலத்தை அமைப்பது என்று அவருக்கு ஒரே குழப்பமாயிருந்தது. இந்த பிரச்சினைக்கு சுமூகமான தீர்வு காண்பதற்காக சார்ல்ஸ் எலியட் ஒரு யுக்தியை வகுத்தார். பட்டம் பறக்கவிடும் போட்டிக்கான அழைப்பை விடுத்தார். அந்த போட்டியில் ஆற்றின் குறுக்கே ஒரு கரையிலிருந்து அதன் மறுகரைக்கு யார் பட்டம் பறக்க விடுகிறார்களோ அவர்களுக்கு பரிசு என்று அறிவிக்கப்பட்டது. பட்டம் பறக்க உதவும் நூலானது ஆற்றின் ஒரு கரையிலிருந்து மறுகரைக்கு செல்ல முடியுமானால் அந்த நூல் சென்ற அதே பாதையில் உலோக கம்பிகளை பயன்படுத்தி தொங்கு பாலத்தை அமைத்து விடலாம் என்பதுதான் அவருடைய யூகம். ஹோமன் வால்ஸ் என்ற ஒரு சிறுவன் அந்த போட்டிக்கு வந்தான். முதல் முறை அவன் பட்டம் விட்டபோது கயிறு அறுந்து போனது. ஆனால் மறுமுயற்சியிலேயே அவன் விட்ட பட்டம் ஆற்றின் ஒரு கரையிலிருந்து அதன் மறுகரைக்கு பறந்து சென்றது. ஆற்றின் குறுக்கே நூல் சென்ற அதே பாதையில் தொங்கு பாலம் அமைக்கப்பட்டு இரு நாடுகளுக்கும் இடையே போக்குவரத்து ஆரம்பிக்கப்பட்டது. ஆம் பிரியமானவர்களே, மிகப்பெரிய பிரச்சினை, தீர்க்க முடியாத பிரச்சினை என்று நாம் நினைக்கும் விஷயங்களுக்கு எளிமையான முறையில் தீர்வு கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. அந்த பிரச்சினைக்கான தீர்வை காண்பதற்கு தேவையான ஞானத்தை தேவன் நமக்கு தருவார். ஒருமுறை இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோனிடம் 2 வேசிகள் வந்து முறையிட்டனர். அவர்கள் இருவரும் ஒரே வீட்டிலே குடியிருந்தார்கள். அவர்கள் இருவருக்கும் ஆண் பிள்ளை பிறந்தது. ராத்திரி தூக்கத்தில் ஒரு பெண் தன் பிள்ளை மீது புரண்டு படுத்ததால் அந்த குழந்தை இறந்து போனது. ஆனால் அந்த பெண்ணோ, உயிருள்ள குழந்தைதான் என்னுடைய குழந்தை என்று வாதிட்டாள். அவர்களுக்குள் வாக்குவாதம் முற்றவே இதை ராஜாவிடம் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று அவர்கள் இருவரும் ராஜாவிடம் வந்து முறையிட்டார்கள். கர்த்தர் சாலமோனுக்கு அளவற்ற ஞானத்தை கொடுத்திருந்தார். ராஜா ஒரு பட்டயத்தை கொண்டு வர சொன்னார். குழந்தையை 2 பிளந்து ஆளுக்கு ஒரு பாதியை கொடுக்க கட்டளையிட்டார். இதை கேட்டதும் உடனே அவள், ஐயோ என் ஆண்டவனே, உயிரோடு இருக்கும் பிள்ளையை கொல்ல வேண்டாம், அதை அவளுக்கே கொடுத்துவிடும் என்றாள். மற்றவளோ, அது எனக்கும் வேண்டாம் உனக்கும் வேண்டாம், பிளந்து போடுங்கள் என்றாள். அதை கேட்ட ராஜா அவர்களின் வாயின் வார்த்தையை வைத்தே உயிருள்ள குழந்தையின் தாய் யார் என்பதை கண்டுபிடித்து அந்த குழந்தையின் தாயிடம் அதை ஒப்படைத்தார். ஆம் பிரியமானவர்களே, நமக்கும் பல சமயங்களில் ஞானம் தேவைப்படுகிறது. தேவனே ஞானத்தின் ஊற்றுக்காரணர். அவருக்குள் ஞானம், அறிவு என்கின்ற பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறபடியால் அவரிடம் அந்த ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்வோம். அப்பொழுது எல்லா பிரச்சனைகளுக்கும் சுமூகமாக தீர்வு காண நம்மாலும் முடியும்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜிஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலே நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி எபேசியருக்கு எழுதின நிருபம் 4:8 நாம் வாசிக்கிட்டு அதை நாம் தியானிப்போம். ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று எழுதியிருக்கிறார். அன்பாலே என்று சொல்லியிருக்கிறார். சாரி, இந்த சொல்லியிருக்கிற வார்த்தை எங்கே சொன்னார், எப்போ சொன்னார், யாரை மறைத்து சொன்னார், தீர்க்க தரிசனமாக அந்த வார்த்தையினுடைய பொருள் என்ன என்பதை நாம் தியானிக்க போகிறோம். எங்கே சொல்லியிருக்கிறாரு, இந்த வார்த்தை எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால் பழைய ஏற்பாட்டிலே சங்கீதங்களின் புத்தகம் 68:18 நாம் வாசி கேட்போம். சங்கீதங்களின் புத்தகம் 68 பழைய ஏற்பாட்டிலே 710 18 தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்று கொண்டீர். அன்பாலே இன்னைக்கு இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனமாய் ஒரு காரியத்தை கூறியிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதை தான் இங்கு எபேசியரில் 4 பவுல் வந்து குறிப்பிட்டு பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே சங்கீதக்காரன் என்ன சொல்கிறாருன்றதை முதல் நம்ம பார்ப்போம். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே அவரை குறித்த தீர்க்க தரிசனமாய் சொன்ன வார்த்தைகள் சங்கீதக்காரனாகிய தாவீதை மறைத்து ஆண்டவர் பேசினது என்னென்னா, தேவரீர் உன்னதத்துக்கு ஏறி. சங்கீதம் 168:18 தேவரீர் உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். முத உன்னதத்துக்கு ஏற ஒரு காரியத்தை குறித்து பேசுகிறார். அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, சிறைப்பட்டவர்களை சிறையாக்கினீர் என்று பாருங்கள். அது என்னங்க சிறைப்பட்டவர்களை சிறையாக்கினீர்? உன்னதத்துக்கு ஏறினது எல்லாருக்கும் அர்த்தம் தெரியும். என்ன அர்த்தம்? அவர் உயிர் தெழுந்தார் என்ற காரியத்தில் அவர் எழுதுகிறார், உன்னதத்துக்கு ஏறி. அடுத்தது சிறைப்பட்டவர்களை சிறையாக்கினார் என்றால், இன்னைக்கு பாவப்பட்ட மக்களை, பாவத்தில் சிறைப்பட்டு போன மக்களை, அல்லது நியாயப்பிரமாணத்தினால மீறுதலினால சிறைப்பட்டவர்களை, அதுதான் கலாத்தியில் எழுதுகிறார் சிறைப்பட்டவர்கள் என்று. பாருங்க, அந்த சிறைப்பட்டவர்களாகிய பாவத்திலையும் அக்கிரமத்திலையும், நியாயப்பிரமாணத்தின் மீறுதலினாலும் அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் சிறைப்பட்டு போன பாவிகளாக இருந்த நம்மை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாராம், தன்னுடைய பிள்ளைகளாக சிறைபிடித்தாராம். பாருங்கள், பிசாசு கையில் நம்ம சிறையை வைக்கப்பட்டிருந்தோம், இன்றைக்கி நம்மளை சிறையிருப்பை மீட்டெடுத்து தனக்கு சொந்தமான பிள்ளைகளாக சிறையாக்கி கொண்டார் என்று பார்க்கணும். அதான் சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி என்று அது எதுகை மோனையோடு சொல்லியிருக்கிறார். எனக்கு இதை சொல்லும்போது எனக்கு ஒரு காரியம்தான் ஞாபகம், நம்முடைய பெரியாருடைய வளர்ப்பு பிள்ளையாக இருந்த ஸ்டாலின் என்பவர் ஆண்டவர் சந்தித்த பிறகு அவர் சாது ஜேம்ஸாக மாறி, தீப்பொறி ஸ்டாலினாக இருந்தவர் சாது ஜேம்ஸாக மாறி அவர் கடைசியாக ஆண்டவருடைய வார்த்தையை எங்கள் கடலூரில் ஒரு டவுன் ஹாலில் கொடுத்தார். அப்போ சொல்லும்போது கள்ளனையும் கவர்ந்திட்ட கள்ளன் அப்படின்னார், இயேசுவையே கள்ளனாக்கிட்டார், கள்ளனையும் கவர்ந்திட்ட கள்ளன்னு எதிர்மனையோட ஒரு தலைப்பு கொடுத்து அந்த செய்தியை கொடுத்தார். அதுதான் எனக்கு ஞாபகம். சங்கீதக்காரன் என்ன செய்கிறான், சிறைப்பட்ட போனவர்களை சிறையாக்கி அப்படின்றார். சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு. பாருங்கள், ஆண்டவரே மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு அவர் என்ன செய்கிறாராம், தன்னுடைய மேன்மையெல்லாம் களைந்து வைத்து விட்டு மனிதனாக கோலம் எடுத்தார். நேற்று என்னுடைய MTH வகுப்பில் பாடம் நடத்தும்போது அவர் சொன்னார், சார் என்னென்னா, அருவாகி உருவாகி அரு உருவாகி அப்படின்னு சொன்னார். அரு அப்படின்றால் கடவுள் வந்து இயேசுநாதர் வர்றதுக்கு முன்னாடி காணக்கூடாதவராக இருந்தார், அவரை யாரும் பார்க்க முடியாது, அவர் வெளிச்சமாக இருந்தார், அருவாக இருந்தார், காணக்கூடாதவராய் உருவாகி அப்படின்றார், காணக்கூடியவராக மனிதனாக அவதரித்தாராம். காணக்கூடிய கூடியவராய். கொஞ்ச நாளைக்கு வாழ்ந்து அப்புறம் என்ன செஞ்சார், மரித்து உயிரோடு எழுந்தபோது அரு உருவாகி அப்படின்னு, அதாவது காணக்கூடியவராகவும் அந்த உருவம் வெளியில் தெரியும்படியாகவும், ஆனால் வெளியில் அந்த உருவத்தை யாரும் தொட முடியாதபடிக்கும் அவர் என்ன செஞ்சார், வாழ்ந்தார். அரு உருவாகி என்று அந்த உருவமும் இருக்கிறது, அருவமும் இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவராய் அவர் எங்கள் கதவு பூட்டப்பட்டிருந்த அறையில் என்ன செஞ்சார், பிரவேசித்து சீஷர்களுக்கு காட்சி கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் தொடுங்கள் என்று சொன்னார். என்னுடைய விழாவில் என்ன செய்யுங்க, அதான் அரு உருவாகி அப்படின்றார். அப்போ பாருங்கள், அதாவது காணக்கூடாத தெய்வம் காணக்கூடிய மனிதனாக அவதரித்து மரித்து உயிரோடு எழுந்து காணக்கூடியவராகவும் காணக்கூடிய, அதாவது சரீரத்தையும் ஆவியானவராகிய ரெண்டுத்தையும் கலந்து அரு உருவாகி இன்றைக்கி என்ன செஞ்சார், பரநேறி போனார். அதான் இங்கே சொல்கிறார். இந்த தாவீதுக்காரனாகிய சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார், தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு அவர் என்ன செஞ்சார், துரோகிகளாகிய மனுஷர்களுக்கும் வரங்களை பெற்றுக்கொண்டார். இப்படிப்பட்ட வரங்கள், சாகாத வரம், என்றைக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய வரத்தை பெற்று இன்றைக்கு நம் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அன்பானே, இன்றைக்கு இந்த இப்படிப்பட்ட இயேசுவை தான் இன்றைக்கி எபேசியரில் 4 சொல்கிறாரு பவுல், சொல்கிறாரு 4:8, ஆதலால் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்குள்

மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்ற அந்த வரம், மரித்தவர்கள் உயிர்த்தெழுகிற அந்த வரத்தை தான் இன்னைக்கு இதை குறிப்பிட்டு சொல்கிறார். என்னென்னா பூமியிலே என்ன சொல்கிறாரு, இன்னைக்கு பாருங்க, மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறது. ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியிலே தாழ்ந்த இடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா. இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறியருமாய் இருக்கிறார் என்று. அப்போ இறங்கினவர் தான் ஏறி இருக்கிறார், அவர் தான் இன்றைக்கி பரலோகத்துடைய தகப்பனாக இருக்கிறார். இன்றைக்கி நமக்கு அவரை வணங்குகிற, அவரை விசுவாசிக்கிற அனைவருக்கும் அவர் என்ன செய்கிறாரு, வரங்களையும் அபிஷேகத்தையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கி வரங்களை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கி நாம் எந்த வரங்களை நாம் பெற்றிருக்கிறோம்? இன்றைக்கி ஒரு ஊழியக்கார் சொன்னார், இன்றைக்கி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து விசுவாசித்து நாம் ஏற்றுக்கொண்டு அவரை அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றிருந்தோம் என்றால் அவருக்குள் செயல்பட்ட அத்தனை வரங்களும் நமக்குள் செயல்படும். ஏனென்றால் நமக்குள் வாசமாக இருக்கிறது யாரு, பரிசுத்த ஆவியானவர். இந்த விசுவாசம் நமக்குள்ளே வரணும். அவருக்குள்ளே எல்லா வரங்களும் செயல்பட்டது. ஆனால் இங்கே பவுல் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறார், 1 கொரிந்தியரில் நம்ம பார்த்தோம்னா தெரியும், 12 அதிகாரத்தில் வரங்களை குறித்து, 9 வரங்களை குறித்து அவர் சொல்கிறார். இந்த 9 வரங்கள் இல்லாமல் பல வரங்கள் இருக்கிறது, அநேக வரங்கள் இருக்கிறது. அதுதான் இன்றைக்கி அந்த 9 வரங்களும் இன்றைக்கி நமக்குள்ளார செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறார் ஆண்டவர். இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம், அதை பற்றி கவலை இல்லாதபடிக்கு, அக்கறை இல்லாதபடிக்கு நாம் இருக்கிறோம் அன்பான்லே. அப்படி இல்லை, இன்றைக்கி இயேசு ஆண்டவரை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டோமோ, யாரெல்லாம் அவரை விசுவாசித்து இரட்சகராக ஏற்றுக்கொண்டோம், அவருடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறோமோ, அத்தனை பேருக்குள்ளாரையும் அந்த 9 வரங்களும் சரி, மற்ற வரங்களும் சரி கிரியை செய்கிறது. ஆனால் அது தெரியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி நாம் அதை விசுவாசித்து அந்த வரங்களை அபியாசம் பண்ணும்பொழுது நிச்சயமாக நமக்குள்ளார எல்லா வரங்களும் செயல்படும். ஏன்னா ஆவியானவர் எல்லா வரங்களையும் உள்ளடக்கின ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். நமக்குள், நமக்கு வெளியில் இல்லை, நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அதனால் அதுதான் இங்கே சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், என்னென்னா மனுஷருக்குள் வாசம் பண்ணும்படி பொருட்டுன்றார். அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் இயேசாண்டவர் என்ன செய்கிறாரு, வாசம் பண்ணுகிறார் என்றாலே வரங்கள் கிரியை செய்கிறார், வரங்கள் செயல்படுகிறது என்று அர்த்தம். ஆனால் நம்ம அதெல்லாம் விசுவாசிக்க தவறிட்டோம், எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு இன்னும் கேட்குறவளாக தான் இருக்கிறோம். அன்பால் இன்றைக்கி என நமக்குள்ளார வரங்கள் செயல்படுகிறது, ஆனால் இன்றைக்கி அது நம்ம அறியாமல் இருக்கிறோம். ஆனால் யாரெல்லாம் புரிந்து கொண்டோமோ நிச்சயமாக அவர்களுக்குள்ள அனைத்து வரங்களும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, வைத்திருக்கிறார் என்பதை தான் நாம் விசுவாசிக்க வேண்டும். அதை நாம் அபியாசப்படுத்தி நாம் அதை என்ன செய்யணும், ஊழியத்தின் பாதையிலே அதை பயன்படுத்த வேண்டும். மற்ற காரியத்துக்கு இல்லை, சம்பாதிக்கிறதுக்காகவோ அல்லது காசு பணம் பொருளீட்டுவதற்காகவோ அல்லது நம்முடைய பேர் பிரஸ்தாபத்துக்காகவோ அப்படியே அந்த வரங்களை நாம் என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. ஆண்டுடைய ராஜ்யம் கட்டப்பட, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் மீட்கப்பட, சிறைப்பட்டவர்களை நாம் சிறையாக்கி கொள்ள அந்த வரங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமா, பயிற்சிவிக்க வேண்டுமா? அன்பாவில்லே இன்றைக்கி அதுதான் இன்றைக்கி நான் படிக்கும்போது அந்த MTHல சொல்லி கொடுத்தான். இன்றைக்கி MTHலாம் படிக்கிறது எதுக்காக அப்படின்னாக்கா, இந்தியாவுடைய சமயங்களை பற்றி நாங்கள் படித்தாதான் அநேக மக்கள் இன்றைக்கி அநேக அறியாமையில் இருக்கிற மக்களை என்ன செய்கிறோம், ஆண்டவருக்குள்ளாக திசை திருப்ப, ஆண்டவருக்குள்ளாக கொண்டு வர அந்த உண்மையான பக்தின்னா என்னன்றதை அவங்களுக்கு காண்பிக்க நமக்கு முடியும். முதல் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், நாம் இந்த பைபிளை புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதனால தான் பைபிளை படிங்க, இன்றைக்கி ஒவ்வொரு நிருபத்தையும் படிங்க, எந்த கண்ணோட்டத்தில் எந்த அர்த்தத்தில் அது எழுதியிருக்கிறது அது பாருங்கள். எல்லாமே இந்த 4 வேதங்களை குறித்து தான் எழுதியிருக்கிறதாம். உபாகமம் வந்து 5 ஆகமும் நம்ம சொல்கிறோம், 4 வேதங்கள் அதுதான் ஆதியாகமும் யாத்திராகமும் எண்ணாகமும் லேவியாரமும். இந்த 4 வச்சு தான் உபாகமும், அதனுடைய விளக்க உரை தான் உபாகமம் என்று சொல்லப்படுகிறது. இந்த 4 வேதங்களுடைய விளக்குறை தான் உபாகமம். இதை தான் இதை மையமாக இந்த 4 வேதங்களை வச்சு தான் இந்த ஓல் பைபிள் 66 புத்தகங்களும் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த 66 புத்தகங்களும் எழுதப்பட்டதனுடைய நோக்கம் என்னன்னாக்கா, அந்த 4 ஆகமங்களை திருப்ப திருப்ப எங்கெங்கெல்லாம் எதை சொல்லியிருக்குன்றத எளிமைப்படுத்தி சொல்வதற்கு தான் இவ்வளோ புத்தகங்களும் ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் நம்ம கருத்தாய் வாசிக்கும் பொழுது, உன்னதத்திலிருந்து இறங்கினவர்
திரும்ப உன்னதத்துக்கு ஏறினார். எதுக்காகன்னா ஒன்னையனே சிறை

தாக்கி கொள்ள. இன்னைக்கு அநேக மக்கள் இன்னைக்கு சிறைப்பட்டு போய் வாழ்கிறார்கள். இன்னைக்கு பாவத்தில், அக்கிரமத்தில், அடிமைத்தனத்தில், பொருளாதார வீதியில், எவ்வளோ காரியத்தில், இன்னைக்கு எவ்வளோ காரியத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க. இன்னைக்கு பிசாசானவன் அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான், சிறையாக்கி வைத்திருக்கிறான். இன்னைக்கு நீ குற்றவாளி, நீ குற்றவாளி என்று. ஆனால் இன்னைக்கு நமக்கு உயிர் தேர்ந்த தேவன் ஒருவர் உண்டு, நம்மளை மீட்ட ஒரு தேவன் உண்டு அப்படின்றத அறியாதபடிக்கு நம்முடைய கண்களை சிறைப்பிடித்து வைத்திருக்கிறான் பாண்டே. ஆனால்தான் இதை சொல்கிறாரு, உன்னதத்தில் ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி. அப்போ நம்ம சிறைப்பட்டு போன இன்றைக்கி எத்தனை பேர் சிறைப்பட்டு கிடந்தோம்? நாம் எப்படி கிடந்தோம்? சிறைப்பட்டு தான் கிடந்தோம். பாவத்துக்கும் நோய்க்கும் பலவிதமான காரியங்களில் சிறைப்பட்டு இருந்தோம். ஆனால் உன்னதத்தில் ஏறின அந்த தேவன் நம்முள் வாசமாக இருந்து நம்முடைய சிறையிருப்பை திருப்பி அவருக்கு சொந்தமான பிள்ளையாய் சிறையாக்கி கொண்டார். இன்னைக்கு அதே போல் இன்றைக்கி உலகத்தில் எத்தனையோ சிறைப்பட்ட மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். நமக்குள் வாசம் பண்ணுகிற அந்த தேவனை நிரூபிக்கணும். அவருக்குள் இருக்கிற அந்த வரங்களின் மூலமாய் நாம் அந்த வரங்களை, அந்த சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்கிறதுக்கு நாம் அந்த வரங்களை உபயோகப்படுத்த வேண்டும். அன்பாலே நம்முடைய பேர் வாங்கிறதுக்கு இல்லை. இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் தங்களுடைய பேர் பிரசாபத்துக்காக அந்த வரங்களை என்ன செய்கிறாங்க, பயன்படுத்துகிறார்கள். அதனால தான் போஸ்டரில் இப்படியே அடித்து போட்டாங்க, என்னென்னா வரம் பெற்ற ஊழியக்காரர் என்று. அது மிகவும் ரொம்பவும் எனக்கு பார்த்தா சிரிப்பாக இருக்கும். ஏன் சிரிக்கிறேன்னா, நான் இந்து மதத்தில் இருக்கும் பொழுது அதை தழுவும்போது இந்த கல்யாண பத்திரிகை அடித்தாக்கா கீழே பக்கத்தில் பின்னால் ஒரு வாசகம் போடுவாங்க, என்னன்னாக்கா ரேடியோ புகழ்பெற்ற நாதசுர கலைஞர்களால் கச்சேரி நடைபெறும். ரேடியோ புகழ்பெற்ற இல்லைன்னா அகில உலக புகழ்பெற்ற அப்படின்லாம் சொல்லி அவங்களுக்கு பட்டம் கொடுப்பாங்க அந்த நாதசுர கலைஞர்களுக்கு. அதே போல் இன்றைக்கி ஊழியக்காரர்களுக்கு பட்டம் கொடுக்குறாங்க, தீர்க்க தரிசன வரம் பெற்றவர்கள் அப்படி இப்படின்னு ஒரு அவங்க போட்டுக்கிறாங்க. அன்பா இல்லையே, எல்லாருக்கும் ஒரு விசுவாசிக்குள்ளேயும் அந்த வரம் இருக்குது, அதை நம்ம அறியல. ஆனால்தான் இங்கே மத்தியில் நான் ஏற்கனவே நான் தியானித்தோம், மத்திய 7 ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படிப்பட்டவர்களை என்னென்ன நான் அக்கிரம செய்யக்காரர்களே அகன்று போங்கள், உங்களை யார் என்று அறியேன் என்று சொல்கிறாருன்னு. ஏன் அப்படிப்பட்ட தீர்க்க தரிசிகளையும் வியாதிகளை சுகமாக்கினவங்க, பிசாசுகளை துரத்துனாங்க, அப்படி செஞ்சாங்க இப்படி செஞ்சாங்கன்னு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. நான் உமது நாமத்தினால் பிசாசை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினால் அற்புதத்தை அதிசயங்களை செய்தோம் அல்லவா, உமது நாமத்தினால் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவான்னு. இப்படி வரம் பெற்ற ஊழியக்காரர்கள் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அக்கிரம செய்யக்காரே அகன்று போங்கள்னு சொல்கிறாரு. என்ன காரணம் அப்படின்னு யோசித்து பார்க்கணும. அவங்கெல்லாம் இன்றைக்கி என்னென்னா, அவங்க அது தன்னுடைய பேர் பிரசாபத்துக்கு அதை என்ன செஞ்சிட்டாங்க, பயன்படுத்தி கொண்டார்கள். சிறைப்பட்டவர்களை சிறையாக்க அவங்க பயன்படுத்தலை. இன்றைக்கி ஆண்டவருக்குள்ளே அநேக வரங்கள் இருந்தது, ஆனால் அவர் என்ன செஞ்சார், அலட்டிக்கிட்டாரா, நான் பெரிய வரம் பெற்ற ஊழியக்காரன்னு சொல்லி எங்கேயாவது போஸ்ட் போட்டாரா, கிடையாது. இன்றைக்கி நாம் தான் அதெல்லாம் போட்டுன்னு இருக்கிறோம். அன்பானில் இதெல்லாம் நம்ம விடுதலை ஆகணும். ஒரு சாதா விசுவாசிக்குள்ளாரையும் அந்த வரங்கள் செயல்படுகிறது. அந்த வரங்கள் எதுக்காக செயல்படுகிறது என்றால், சிறைப்பட்டு போனவர்களை விடுதலை ஆக்குவதற்காக. அன்பானில் அதற்காக நாம் என்ன செய்வோம், ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் உன்னதத்துக்கு ஏறினவர், என்னை சிறையிலிருந்து சிறையாக்கினீர். ஆண்டவரே, நான் அநேகரை சிறைப்பட்டவர்களை சிறையாக்க ஆண்டவரே எனக்கு எங்களுக்கும் அந்த வரங்களை தந்திருக்கிறீர், அதை நான் உபயோகப்படுத்த எனக்கு எங்களுக்கு உதவி செய்யணும் சொல்லி நாம் ஒப்பு கொடுப்போம். நமக்குள் மறைந்து கிடக்கிற, நமக்குள் புதைந்து கிடக்கிற அந்த வரங்களை நாம் செயலாக்க வைப்போம். கர்த்தர் தாமே உன்னையும் என்னையும் பயன்படுத்தி அநேக சிறைப்பட்டு போன மக்களை விடுதலையாக்க நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே என்னோடு எங்களோடு பேசின அந்த வார்த்தைக்காய் நன்றி. நீர் உன்னதத்தில் ஏறி ஆண்டவரை சிறைப்பட்டு போனவர்களை சிறையாக்கினீர் ஆண்டவரை. அதில் ஒருத்தந்தான் நானும் நாங்களும் இதை கேட்கப்போகிற ஒவ்வொருவரும், நாங்கள் ஆண்டவரை சிறைப்பட்டு கிடந்தோம். பாவத்திலும் அக்கிரமத்திலும் உளையான சேற்றிலும் ஆண்டவரே சிற்றின்பத்திலும் இப்படியாக இருந்த என்னையும் ஆண்டவரே எங்களையும் நீர் ஆண்டவரை விடுதலையாக்கி ஆண்டவரே நீர் சிறையாக்கி கொண்டீர். அதுக்காக நன்றி. நானும் நாங்களும் ஆண்டவரே எனக்குள்ளார எங்களுக்குள்ளார நீர் வாசமாக இருக்கிறீர். உமக்குள்ளே இருக்கிற அத்தனை வரங்களும் எங்களுக்குள்ளே கிரியை செய்கிறது என்று நாங்கள் விசுவாசித்து அந்த வரங்களை அநேக சிறைப்பட்ட மக்களை, அநேக ஆண்டவரே பிசாசின் கட்டினால் சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கி உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த உம்முடைய ஆதீனத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்க ஆண்டவரே என்னை எங்களை உபயோகப்படுத்துங்கப்பா. எங்களுடைய பேர் பிரஸ்தாபத்துக்காக அல்ல, நாங்கள் ஆண்டவரே பெரிய ஆளாக ஆகிறதுக்கு அல்ல ஆண்டவரே, அநேக ஆண்டவரே இருளில் இருக்கிற மக்கள் வெளிச்சம் பெற, அநேக சிறைப்பட்ட மக்கள் ஆண்டவரே
சிறையாக்க என்னை நீங்கள் உபயோகப்படுத்த அப்படியே செய்ய போகிறீங்க. நன்றி. ஏசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறேன் ஜூனில் தகப்பனே. ஆமென். காட் பிளஸ் யூ அம்மாங்க.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. அப்போஸ்தலர் 16 அதனுடைய 25 வசனம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆவியானுடைய வழி நடத்துதலின்படி அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஜீவிய பயணத்திலே முன் சென்று கொண்டிருக்கிறார். அவர் விரும்பி சில இடத்துக்கு போக முற்பட்ட போது பரிசுத்த ஆவியானவர் பலமாக இடைப்பட்டு தடுத்தார். ஆவியானவர் எங்கே போகும்படி ஏவுதலை கொடுத்தாரோ அங்கே புறப்பட்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார். அப்படி போன இடத்துல தான் பவுலையும் சீலாவையும் பிடித்து அவர்களை மிகவும் காயப்படுத்தி அடித்து, அதனுடைய 23-24 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தான். மிகவும் அடித்து சிறையில் அடைக்கிறார்கள். சிறையிலும் அவர்கள் கட்டப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் வேதம் சொல்லுகிறது, நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, இவர்களுக்கு துதிக்காமல் இருப்பதற்கு சொல்லும்படியான காரணங்கள் நிச்சயமாய் உண்டு. காரணம், சரீரத்தில் அடி, காயங்கள், மனதில் அவ்வளோ பாதிப்பு, அவ்வளவு சோர்வு. காரணம், ஊழியத்துக்கு போன இடத்துல, கர்த்தர் காண்பித்து போன இடத்துல இத்தனை பிரச்சனைகள், பொய்யான குற்றச்சாட்டுகள். அது மாத்திரமல்ல, சிறை தண்டனை. சிறை தண்டனையும் எப்படிப்பட்டது, கால்கள் கட்டப்பட்டிருக்கிறது, எங்கேயும் நகர முடியாது, அசைய முடியாது. ஆண்டவரே, எனக்கு சரீரமெல்லாம் வலிக்குது, உடல் மிகவும் களைப்பாக இருக்கிறது, சோர்வாக இருக்கிறது, என்னால் நகர முடியலை, அதனால் என்னால் துதிக்க முடியலைன்னு இவங்க சொல்லியிருப்பார்கள். ஆனால் அதில் எந்த தவறும் இல்லை. காரணம், அவர்கள் அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி இருந்தும் அதை எதையுமே முன்வைக்காம தேவனை துதிப்பதில் அவர்கள் குறை வைக்கவில்லை. இது நமக்கு முன்பாக மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. ஏன் இவர்கள் தேவனை துதிக்க காரணம் தெரியுமா? இவர்கள் தேவனை அந்த அளவுக்கு அறிந்திருக்கிறார்கள். தேவனை துதிப்பது ஏதோ நன்மை அவரிடத்தில் வாங்குவதற்கல்ல. தேவன் யார் என்கிற அறிவும் உணர்வும் நமக்குள் இருக்குமானால் நம்மால் தேவனை துதிக்காமல் இருக்க முடியாது. நான் ஆராதித்தால், நான் துதித்தால் எனக்கு இது கிடைக்கும், அது கிடைக்கும், அப்படி சொல்லி துதிக்கக்கூடாது. அவர் ஆராதனைக்குரியவராக இருக்கிறபடியினாலே நான் துதிக்கிறேன், இப்படி எண்ணி துதிக்க வேண்டும். இந்த உணர்வு, இந்த ஒரு தெளிவு நமக்குள் இருக்குமானால் எந்த நிலையிலும் நம்மால் அவரை துதிக்காமல் இருக்க முடியாது. எனவே தான் யோபுவின் வாழ்க்கையில் ஒரு இழப்பு வந்த போதிலும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று சொல்லிவிட்டு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் என்னை கேட்குற அன்பு சகோதரா சகோதரி, சின்ன சின்ன காரியங்கள்னால தேவனை துதிக்காமல் விட்டு விட்டோமே, தேவனை துதிக்க பழகுங்கள். துதிக்காமல் மட்டும் இருக்காதிருங்கள். எந்த நிலையிலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், நீர் துதிக்கு பாத்திரர் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தி துதிக்கும் போது கர்த்தருடைய கிரியை விளங்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இங்கே அதுதான் நடக்கிறது. இவர்கள் துதித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வசனம் ரொம்ப அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஜபம் பண்ணி துதித்து கொண்டிருக்கிறார்கள். இவங்க ஜபிக்க ஆரம்பித்திருக்கிறாங்க, ஆனால் இது துதியில கொண்டு போய் விட்டது. காரணம், அவரை நோக்கி ஜபிக்க ஆரம்பிக்கும் போதே அவர்களால் அவரை துதிக்காமல் இருக்க முடியவில்லை. அவர் எவ்வளோ பெரிய தேவன். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதனால உண்டான மேன்மை என்ன தெரியுமா? துதித்தவர்களுடைய கட்டுகள் மட்டும் உடையவில்லை, இவர்கள் துதித்ததை கேட்டு கொண்டிருந்தார்கள். பார்த்தீர்களா? அவர்களுடைய கட்டுகளும் தான் உடைந்தது. இந்த நாளில் என்ன கேட்குற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், உங்கள் வீட்டில் எல்லாரும் துதிக்காமல் இருக்கலாம், நீங்கள் துதிங்க, நீங்க தேவனை மகிமைப்படுத்துங்க. அதனால கிடைக்கிற பலன் உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்க கூட இருக்கிறவர்களும் அதன் பலனை அனுபவிப்பார்கள் என்பதில் சந்தேகமில்லை. துதிப்போ, தேவனுடைய விடுதலை பெற்றுக்கொள்வோம், தேவனுக்குரிய மகிமையை செலுத்தி தேவனை பிரியப்படுத்துவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனை இறக்கமுள்ள பிதாவே, ஆண்டவர் எந்த நிலையிலும் உம்மை துதிக்கிற அந்த நல்ல அனுபவத்தில் எங்களை நடத்துங்கப்பா. சின்ன சின்ன காரியங்கள் நிமித்தம்
உங்களை துதிக்காம தூரமா இருக்கிறோம் ஆண்டவரே. ஒரு தேவைன்னா ஜெபிக்கிறோம்ப்பா, ஆனால் ஆண்டவர் உண்மை அறிந்து துதிக்கிறதுல பல நேரத்தில் தவறுகிறோம் ஆண்டவரே. இந்த நிலையை கிருபையாய் மன்னித்து இந்த நிலையை மாற்றி எப்பொழுது நான் உள்ளளவும் உண்மை துதிப்பேன் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல அந்த அனுபவத்தில் எங்களை நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழ்வும் வாழ்க்கையும்.
2: வணக்கம் ஜீஃபான் நேயர்களே, இன்றைய நாளிலே மீண்டும் ஒரு வார்த்தையும் வாழ்வு நிகழ்வு கூட உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாளுக்கான தலையங்கம் கணக்கு. அதற்கான ஜீவ வார்த்தை சங்கீதம் 56:8. என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனை பற்றிய கணக்கும் கர்த்தரிடம் உண்டு. மனுஷன் பல காரியங்களை குறித்து கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியதா இருக்கிறது. அவன் பேசுகிற ஒவ்வொரு வீணான வார்த்தையை குறித்தும் தன் சரீரத்தை குறித்தும் தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். தேவன் அவனுக்கு கொடுத்த தாளந்துகள், திறமைகள், வரங்கள் ஆகியவற்றை குறித்து கணக்கு கொடுக்க வேண்டும். மட்டுமல்ல, அவன் செலவழிக்கிற ஒவ்வொரு வினாடி நேரத்தை குறித்தும் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். தாவீது, ஆண்டவரே, பல காரியங்களை குறித்து என்னிடத்தில் கணக்கு கேட்கிறீர், நானோ நான் வடித்த கண்ணீரை குறித்து பதில் பெறும்படி உம்மிடத்தில் கணக்கு கேட்பேன். உம்முடைய கணக்கில் என் கண்ணீர் இருக்கட்டும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். தாவீது ராஜாவின் ஜெபத்தை சற்று ஆழ்ந்து சிந்தித்து பாருங்கள். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர், என் கண்ணீரை உமது துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய ஊழியத்தின் நிமித்தம் நீங்கள் அலைந்த அலைச்சல்களை கர்த்தர் மறந்து விடுகிறவர் அல்ல. அதற்கென நீங்கள் கொடுக்கும் காணிக்கையை அவர் மறந்து விடுகிறவரும் அல்ல. கர்த்தருடைய சமூகத்தில் ஆத்மாக்களுக்காக பாரத்தோடு கண்ணீர் சிந்தி ஜெபிக்கும் ஜெபங்களை அவர் மறந்து விடுகிறவர் அல்ல. அவைகள் கர்த்தருடைய கணக்கில் இருக்கிறது. என் கண்ணீரை உம்முடைய கணக்கிலே வெய்யும் என்று தாவீது ஜெபிக்கிறார். கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் ஏறெடுக்கிற முக்கியமான ஒரு காரியம்தான் கண்ணீர். கண்ணீரின் ஜெபம் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களையும் பெற்றுத் தருகிறது, நித்தியத்திற்குரிய ஆசீர்வாதங்களையும் பெற்றுத் தருகிறது. இம்மைக்குரிய நன்மைகளுக்காக கண்ணீர் சிந்துகிறவர்கள் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களை பெறுகிறார்கள். நித்தியத்தின் காரியங்களுக்காக பெருமூச்சும் கண்ணீரும் சிந்துகின்றவர்கள் நித்தியமான பலனை பெற்றுக் கொள்ளுவார்கள். அன்னால் கண்ணீர் சிந்தினார். சக்களத்தின் கொடுமை தாங்க முடியாமல் எத்தனை நாட்கள் தனிமேலே அவள் கண்ணீர் சிந்தினாலோ தெரியாது. அந்த கண்ணீரானது கர்த்தருடைய துருத்தியிலே சேர்ந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் வந்தது, தேவ சமூகத்திலே போய் கண்ணீர் சிந்தி தேவனுடைய துருத்தியை நிரப்பிவிட அவள் தீர்மானித்தாள். பிள்ளையில்லாத குறை அவளுடைய உள்ளத்தை வாட்ட தேவனுடைய ஆலயத்திற்கு போய் மனங்கசந்து அழுதாள். கர்த்தர் அந்த கண்ணீரை கண்டார். அவளுடைய வயிற்றிலே பெரிய தீர்க்கதரிசியை உருவாக்கிவிட்டார். அவள் ஆசீர்வாதமான சாமுவேலுக்கு மாத்திரம் அல்லாமல் இன்னும் 5 குழந்தைகளுக்கு தாயாக மாறினாள். தேவ பிள்ளைகளே, இன்று நீங்கள் கண்ணீரின் பாதையில் நடக்கிறீர்களா? நீங்கள் சிந்துகிற ஒவ்வொரு துளி கண்ணீரும், ஒவ்வொரு பெருமூச்சின் சத்தமும், ஒவ்வொரு அங்கலாய்ப்பும், ஒவ்வொரு அலைச்சலும் கர்த்தருடைய கணக்கிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். உங்கள் நினைவுக்காக, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 115:12. இப்படியான நிகழ்ச்சிகளை 24 மணி நேரம் நீங்கள் தொடர்ந்து கேட்பதற்கு நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை இன்றைய நாளிலே ஆசீர்வதித்து உங்கள் தலையை நிமிர பண்ணுவாராக. ஆமேன்.

ஆயிரம் நாட்களை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இந்த உலகத்தோடு நான் வாழ்வதை பார்க்கிலும் எனக்காக உயிரை விட்ட என் உயிரான இயேசுவோடு வாழும் ஒரே நாள் போதும்.

பெற்றவர் நீர். நானே உம்மை விட்டு பிரிய வேண்டும் என்று நினைத்தாலும் நீர் என்னை பிரிவதில்லை. வாக்களித்தவர் நீர். சொன்னதை நான் மறந்தாலும் தேவனே நீர் மறப்பதில்லை.

கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், நான் உயிர் வாழ்ந்தால் என் இயேசுக்காய் சாட்சியாய் வாழ விரும்புகிறேன். ஒருவேளை நான் மரித்தாலும் அவருக்காக சாட்சியாய் மரிக்க விரும்புகிறேன். நான் இருந்தாலும் இறந்தாலும் உமக்காக தான் ஆண்டவரே.

அப்பா, என் முதல் அன்பு நீங்க தான். கடைசி வரைக்கும் என் முதல் அன்பு நீங்க தான்ப்பா. என் கைப்பிடித்து துணையாக வந்தீர். கடைசி வரைக்கும் என் கைப்பிடித்தே நீர் இருந்தீர் ராஜா. உம்மை இன்றும் என்றும் என்றென்றும் நேசிக்கிறேன்.

சிந்திப்போம், செயல்படுவோம். கென்ட் 86 டன் எள்ளு வாங்கி அதுல எண்ணெய் எடுத்து வியாபாரம் பண்ண நினைச்சாரு. ஒரு விவசாயி அது விஷயமா 2-3 தடவை சந்திச்சு பேசிட்டு வந்தாரு. கொடுக்கல் வாங்கல் தொடர்பா எதுவும் முடிவாகல. ஒரு நாள் கென்ட் போன்ல அந்த விவசாயிக்கு, தயவு செய்து எள்ளை எனக்கு விற்பதில் முடிவை தெரிவிக்கவும், விற்பதாக இருந்தால் அடுத்த மாதம் 10 தேதிக்குள் அனுப்பவும் அப்படின்னு ஒரு SMS அனுப்புனாரு. அதுக்கு அந்த விவசாயி கட்டை விரல உயர்த்திருக்கிற மாதிரி இருக்கும் இமோஜிய அனுப்புனாரு. உடனே கென்ட் அந்த விவசாயி ஒப்புதல் தெரிவிச்சதா நினைச்சாரு. அடுத்த மாசம் வந்தது, அதுக்கடுத்த மாசமும் வந்தது, ஆனா எள் வந்து சேரல. கென்ட் கோபத்தோட அந்த விவசாயிக்கு எதிராக கோர்ட்ல கேஸ் போட்டாரு. தீர்ப்பு கென்ட் பக்கமே வந்தது. விவசாயி தன்னுடைய வாக்கை காப்பாத்ததுனால மிகப்பெரிய அபராத தொகை கென்ட்டுக்கு கொடுக்கணும்னு ஜட்ஜு தீர்ப்பு எழுதினாரு. அந்த விவசாயி அர்த்தம் புரியாம ஒரு இமோஜிய போட அதனால அவருக்கு வந்த பெரு நஷ்டத்தை பாத்தீங்களா? நம்முடைய அன்றாட வாழ்க்கையில அடுத்தவங்களோட தொடர்பு கொள்ள நமக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்குது. மாடர்ன் டெக்னாலஜியை சரிவர புரியாம நாம உபயோகிக்கும் போது மற்றவங்க நம்மளை தவறா புரிஞ்சுக்கிட வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஒவ்வொரு இமோஜிக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அது தெரிஞ்சு அதை நாம உபயோகப்படுத்தணும். எல்லாரும் ஒரு பொம்மையை போடுறாங்களேன்னு நாமும் சும்மா ஏதாவது ஒன்ன போடக்கூடாது. அது தவறான அபிப்பிராயத்தை ஏற்படுத்தலாம், மத்தவங்க மனசை புண்படுத்தலாம். புரியாம இமோஜிகளை உபயோகப்படுத்துறத தவிர்ப்போம். நம்முடைய கருத்துக்களையும் நோக்கங்களையும் துல்லியமா தெரிவிக்க பொருத்தமான மொழியில எளிய வார்த்தைகள்ல தெளிவா சொல்வோம். நம்முடைய வார்த்தைகள் குழப்பத்தை உண்டு பண்ணிடக்கூடாது, தீங்கு விளைவிச்சிடக்கூடாது. மரியாதையான வார்த்தைகளை உபயோகிப்போம். நம்முடைய வார்த்தைகள் அடுத்தவங்களை மேம்படுத்தணும், கட்டி எழுப்பணும். இதைத்தான் பரிசுத்த வேதாகமமும் நமக்கு கற்றுக் கொடுக்குது. பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவனுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள்.

0: நீதிமொழிகள் புத்தகத்திலிருந்து ஊழியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: இன்றைக்கு நம்மோடு பேசுவாராக. ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே நீதிமொழிகள் 5:7-14 வசனங்களை நாம் தொடர்ந்து அதிலேயே நாம் தரித்து கொண்டே இருக்கிறோம். நாம் வந்து விசேஷமாக உறவுகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். உறவுகளை உண்டாக்கினவர் கர்த்தர், உறவுகளை தீர்மானிக்கிறவர் கர்த்தர், உறவுகளை தேவன் டிசைன் பண்ணுகிறார், அந்த உறவுகளை தேவன் ஆசீர்வதிக்கிறார். இந்த உறவுகள் நம்முடைய வாழ்க்கையிலே இன்றியமையாத ஒரு இடத்தை பிடிக்கிறது. இது மிக முக்கியமான இடம். இது நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஆதிக்கத்தை நம்ம லைஃப்ல உண்டு பண்ணுகிறது என்பதை மறந்து போகாதீங்க. இந்த உறவுகளில் சீர்கேடுகள் வரும் பொழுது அது நம்மை பல விதங்கள் பாதிக்காமல் விடுகிறதே இல்லை. சுண்டருடைய கிருபையினாலே நான் கடந்த சில நாட்களாகவே இந்த உறவுகளின் சீர்கேடுகளால் வரும் ஆபத்துக்கள் என்ன, பின்விளைவுகள் என்ன என்பதை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன்.
2: By the grace of God, I have been talking about the consequences or the after effects of immoral relationships.
1: ஒரு மனிதன் உறவுகளில் சீர்கேடை அவன் அனுமதிக்கும் பொழுது அதுல வருகிற பின்விளைவுகளிலே ஒன்று வந்து அவனுடைய கனத்தை அவன் இழந்து போகிறான்.
2: So if a person allows immorality in his relationship, first he loses his honor.
1: பாருங்க, அதனால தான் நீதிமொழிகள் 5:9 வாசிக்கும் பொழுது,
2: That's if you read in Proverbs 5:9,
1: இந்த பரஸ்திரியோடு நீ சேருவாயானால் உன் மேன்மையை அந்நியர்களுக்கும் நீ கொடுத்து விட வேண்டியதா இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம்.
2: It says if you associate with that immoral woman, you may have to give your honor to others.
1: அது மாத்திரமல்ல, இரண்டாவது சொல்லுகிறார், உன் ஆயுசின் காலத்தை கொடூருக்கு கொடுத்து விட வேண்டியதா இருக்கும்.
2: And second he says you have to give your years to the cruel one.
1: நீங்கள் இன்னும் தொடர்ந்து 10 வசனத்தில் வாசித்தால்,
2: If you continue to read verse 10,
1: அந்நியர் உன் செல்வத்தினால் திருப்தி அடைவார்கள், உன் பிரயாசத்தின் பலன் புறத்தியாருடைய வீட்டிலே சேரும் என்று பார்க்கிறோம்.
2: Lest aliens be filled with your wealth and your labors go to the house of a foreigner.
1: அப்போ கணம் போயிடுது, மரியாதை கௌரவம் ஒருவன் இழந்து விடுகிறான்.
2: First a person will lose his honor.
1: இரண்டாவது அவனுடைய காலத்தை அல்லது வருஷங்களை இழந்து போகிறான்.
2: Next he will waste his years.
1: மூன்றாவது அவன் தன்னுடைய செல்வத்தை இழந்து போகிறான்.
2: Next he will waste his wealth.
1: அதோட நிறுத்தல பாருங்க.
2: And it doesn't stop there.
1: 11 வசனத்துல வாசிக்கும் போது,
2: In verse 11 we read,
1: முடிவிலே உன் மாமிசமும் உன் சரீரமும் உருவழியும் போது என்று வாசிக்கிறோம்.
2: And you mourn at last when your flesh and your body are consumed.
1: இது எவ்வளவு ஒரு பயங்கரமான பின்விளைவை தகாத உறவுகள் கொண்டு வரும் அப்படின்றதுக்கு ஞானி சொல்லுகிற மிக எச்சரிப்பான வார்த்தைகள் இவை.
2: So these are the words of warning given by this wise man when a person involves in an immoral relationship.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: அதாவது தன்னுடைய நம்முடைய வாழ்க்கையில வந்து நல் உறவுகளை நாம் கெடுத்து விடுவோமானால் அது நம்முடைய வாழ்க்கைக்கு வந்து ஒரு பேராபத்தை நமக்கு காத்திருக்க வைக்கிறதுன்றத மறந்துடாதீங்க.
2: We should never forget that if we ruin a relationship, they will ruin our life as well.
1: அதுல வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது வந்து உன் மாமிசமும் உன் சரீரமும் உருவழியும்னு போட்டிருக்கு.
2: So which was shocking me was that when your flesh and your body are consumed.
1: இன்றைக்கு நான் வந்து இத குறித்து உங்களோட கொஞ்சம் பேச போறேன்.
2: Today I'm going to speak about this.
1: நம்முடைய உறவுகள் சீராக இல்லாவிட்டால் அது நம்முடைய சரீரத்தின் ஆரோக்கியத்தை கெடுக்குமா?
2: So if your relationships are maintained properly, will they affect our health?
1: உறவுக்கும் சரீர ஆரோக்கியத்துக்கும் சம்பந்தம் இருக்கா?
2: Is there any connection between our relationships and our health?
1: நான் நினைக்கிறேன் இந்த உறவுகளில் வந்து சீர்கேடு வரும்பொழுது அது ஒரு பாவமானதுதான் என்பதை வேதம் நமக்கு தெளிவா சொல்லுது.
2: So the Bible very clearly says if there is an immorality in a relationship, that is a sin.
1: பாவம் என்பது நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாகவே பின்விளைவுகளை அது நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை.
2: And there is no doubt the sin always brings a consequence in our life.
1: நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 5:14 வசனத்துக்கு வருவீர்களானால்,
2: If you come to John chapter 5 and verse 14,
1: பெதஸ்தா என்கிற குளத்தின் அருகே 38 வருஷம் முடவனாய் கடந்தவனை ஆண்டவர் ஓய்வு நாளிலே சுகமாக்கி ஆண்டவர் விடுதலையாக்கி இருந்தார்.
2: So here the Lord healed a person who was crippled for 38 years staying at Bethesda where the Lord healed him on a Sabbath day.
1: அவன் சுகமாகி தன் படு எடுத்துக்கொண்டு போன பின்பு,
2: So after he took away, after he was healed and took away his bed,
1: சில நாள் கழித்து இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டார்.
2: After some days the Lord found him in the temple.
1: அவனை பார்த்து கேட் சொல்லுகிறார்.
2: And he said unto him,
1: இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே.
2: See, you are well. Sin no more, that nothing worse may happen to you.
1: எனக்கு இது ஆச்சரியமா இருந்தது.
2: This was really amazing.
1: 38 வருஷம் முடவனா கிடந்தவனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, அதிக கேடு வந்து விடாதபடி நீ எப்படி இருனா இனி பாவம் செய்யாத.
2: What was the word that was uttered by Jesus and a person who was crippled for 38 days? Sin no more, that nothing worse may happen to you.
1: சரி. அப்ப கேடு எதனால வருதுனா பாவத்தினால வருதுன்றத மறந்துடாதீங்க.
2: So don't ever forget, we get affected in our health by our sin.
1: இது வந்து நீங்க, நான் கொஞ்சம் விலாவரியா பேசுறேன், கொஞ்சம் டீப் ஸ்பிரிச்சுவலா, கொஞ்சம் நம்ம தியாலஜிக்கலா போக போறோம், நீங்க கொஞ்சம் அதை கவனிக்கணும்.
2: So today we going to deal with it more theologically.
1: இது நீங்க சரியா கவனிக்கலனா இது கொஞ்சம் உங்களுக்கு குழப்பம் ஆயிடும்.
2: If you don't understand this properly, you will be confused.
1: ஆனா உங்களுக்கு குழப்பறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. நிச்சயமா இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் வேத வசனத்தின் சத்தியங்கள் மூலமாக நமக்கு வசனங்களை தெளிவுபடுத்துவார் என்பதை நான் நிச்சயமா இருக்கிறேன்.
2: I don't want to confuse, but I am sure the Holy Spirit will really give us a clarity to the word of God.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நீங்கள் வேதத்தின்படி வாசிப்பீர்களானால் இந்த பாவம் வந்து நம்முடைய வாழ்க்கையில, அது உறவினாலோ எதினாலோ சரி, பழக்கங்களாலோ நம்முடைய உறவுகளாலோ பாவம் உள்ள நுழையும் போது அது ஒரு பின்விளைவை கொண்டு வருது. பின்விளைவு இல்லாமல் பாவம் கிடையாது.
2: When you read the Bible, no matter whether by our habits or through our immoral relationship, when sin enters our life, it always brings a consequence.
1: அதற்கு ஒரு வசனத்தை நான் ஆதாரமாய் சொல்லி நான் துவங்குகிறேன்.
2: So I want to give a verse for that and I want to start from it.
1: நீங்கள் யாக்கோபின் புத்தகம் முதலாம் அதிகாரம் 14 முதல் 15 வசனங்களை வாசிப்பீர்களானால்,
2: If you read James chapter 1 verses 14 and 15,
1: அவன் தன் தன் சுய இச்சைகளினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும்.
2: But each one is tempted when he is drawn away by his own desires and enticed. Then when desire has conceived, it gives birth to sin. And sin, when it is full grown, brings forth death.
1: பாவம் என்ன கொண்டு வரும்னா மரணத்தை பிறப்பிக்கும்.
2: So sin gives birth to death.
1: அதனாலதான் வேதம் சொல்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம்.
2: That's why the Bible says the wages of sin is death.
1: அப்போ பாவம் செய்யணுமா செய்யக்கூடாதான்னு தீர்மானம் பண்ற அதிகாரம் என்னிடத்துல இருக்கிறது.
2: So I have the authority to decide whether I want to sin or not.
1: எனக்கு அந்த சுதந்திரம் இருக்கிறது.
2: I have that freedom.
1: ஆனால் பாவத்தினுடைய பின்விளைவை தெரிந்து கொள்ளுகிற சுதந்திரம் என்னிடத்துல இல்ல.
2: But I don't have the choice to choose the consequence of sin.
1: Very nice. அதாவது I have the freedom to choose whether I can sin or not, but I don't have the freedom to choose the consequences of sin. இதுல நாம் ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும்.
2: We should be very careful about this.
1: எந்த பாவமா இருந்தாலும் அது உறவுகளிலேயோ பழக்க வழக்கங்களிலேயோ பின்விளைவு இருக்கு.
2: No matter whether it's sin by habit or immoral relationship, there's a consequence.
1: எவ்விதமான relationship, எவ்விதமான outcomes இருக்கு.
2: What are the outcomes?
1: நான் சொல்லுவேன், நம்ம ஒண்ணுனா கவனிக்கலாம். முதலாவது outcome, ரொம்ப முக்கியமான outcome என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆவிக்குரிய பாதிப்பு.
2: The first and important outcome is spiritual effect.
1: இத நான் சொல்லணும்னா இன்னும் ஆழமா சொன்னா ஆவிக்குரிய மரணம்னு கூட சொல்லலாம்.
2: So to say it more deeper, it is spiritual death.
1: ரோமர் எழுதின நிருபம் 7 அதிகாரம் 9 வசனத்துக்கு வருவீர்களானால்,
2: If you come to Romans 7:9,
1: முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாய் இருந்தபோது நான் ஜீவன் உள்ளவனாய் இருந்தேன். கற்பனை வந்தபோது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனானேன்.
2: I was alive once without the law, but when the commandment came, sin revived and I died.
1: ரொம்ப பவர்ஃபுல்லான வேர்ட் இது.
2: It's a powerful word.
1: பாவம் என்ன செய்ததுனா உயிர் கொண்டது, நான் மரித்தவனானேன்.
2: Here sin revived and I died.
1: நான் மரித்தவனானேன்னு சொல்லும் பொழுது, நான் மரிச்சிட்டேன்னு சொல்லும் போது, அப்போஸ்தலனாகிய பவுல் நான் மரிச்சு வந்து நரகத்துக்கு போயிட்டேன் அல்லது பாதாளத்துக்கு போயிட்டேன்னு அவர் அதை பத்தி எழுதல.
2: When apostle Paul says that I died, it doesn't mean that he went to grave or he was in hell.
1: அதாவது இவர் இங்க மரணம்னு சொல்றது வந்து சரீர மரணத்தை பத்தியும் பேசல, நித்திய மரணத்தை பத்தியும் பேசல.
2: Here he doesn't speak about any physical death nor eternal death.
1: அவர் வந்து ஆனா நான் மரிச்சிட்டேன் மரிச்சிட்டேன்றாரு.
2: But he says I died, I died.
1: என்ன மரணம்?
2: What is the death?
1: ரோமர் 5:12 பாருங்க.
2: Romans 5:12 says,
1: அங்கே வாசிக்கிறோம், ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போல.
2: just as through one man sin entered the world and death through sin.
1: எல்லா மனுஷரும் பாபம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவுமாயிற்று.
2: And thus death spread to all men because all sinned.
1: இப்போ நீங்க நல்லா விளங்கிக் கொள்ளணும்.
2: Now you have to understand.
1: பாவத்தினால் மனுஷன் பாவம் செய்த எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்ததுன்னு போட்டிருக்கு.
2: So it says since every man sinned death came to every person.
1: அப்போ அர்த்தம் என்ன? இது என்ன மரணத்தை பத்தி பேசுது?
2: So what did that speak about?
1: வேதம் சொல்றது நீதிமான் ஒருவனுமே இல்ல, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாயிட்டாங்க.
2: The Bible says there is no righteous, all have committed sin and fallen short of glory of God.
1: இந்த உலகத்துல உள்ள அத்தனை கோடி பேரும் பாவத்தில் இருக்கிறாங்க.
2: So all the million people in this world are in sin.
1: அதாவது பாவம் செய்தவர்களாய் பாவிகளாய் இருக்கிறாங்க.
2: So they are sinners who have committed sin.
1: அப்போ இவங்க அத்தனை பேர் இறந்துட்டாங்களா?
2: So it doesn't mean that everyone died.
1: அதாவது நான் சொல்றது சரீர பிரகாரமா இறந்துட்டாங்களா?
2: So I mean to say whether they are physically dead.
1: இல்ல.
2: No.
1: அவங்க சரீரத்துல எல்லாரும் உயிரோட தான் இருக்காங்க.
2: They are alive physically.
1: எல்லாம் உயிரோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க.
2: They are living in their body.
1: ஆனா இங்க என்ன சொல்றாரு அவரு? எல்லாருமே பாவம் செஞ்சுட்டாங்க, எல்லாருக்குமே என்ன வந்துருச்சுன்னா மரணம் வந்துருச்சு.
2: But it says that everyone have sinned and everyone have encountered death.
1: அதாவது இத வந்து நீங்க விளக்க, அதாவது ஒரு ஒரு வசனம் அநேகருக்கு ஒரு சந்தேகம் உண்டு. விசேஷமா ஆதியாகமம் 2:17 வாசிக்கும் போது,
2: So if you read Genesis 2:17, everyone has a doubt about it.
1: நீ வந்து இந்த கனியை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய்.
2: So here the Lord says in the day you eat this fruit you will die.
1: புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய்னா அன்னைக்கு சாகலையே.
2: So when it says that you will die on the day when you eat, they did not die.
1: நாம வந்து என்ன எதிர்பார்க்கறோம்னா ஆதாமும் ஏவாளும் அந்த கனியை புசிச்ச உடனே செத்து போயிருக்கணும்.
2: So what we expect is that the moment that Adam and Eve ate that food they would have died.
1: ஆனா சாகல.
2: But they did not die.
1: திருப்பி தேவனை சந்திக்கறாங்க.
2: They again met the Lord.
1: தேவன் அவர்களோடு பேசுறாரு.
2: The Lord spoke with them.
1: அவர்களுக்கு ஏன் பாவம் செய்தாங்கன்னு காரணத்தை கேக்குறாரு.
2: He also asked for the reason for their sin.
1: அவங்க ஆண்டவருக்கு பதில் சொல்றாங்க.
2: They gave a reply to God.
1: அப்பமும் ஆண்டவர் நீங்க செத்து போவீங்கன்னு சொல்லல.
2: But then also the Lord never said that you will die.
1: அதாவது அவர் என்ன சொன்னாருனா உங்களுக்கு இனிமேல் வேதனை இருக்கும், உங்களுக்கு பிரச்சனை இருக்கும், உங்களுக்கு வேர்வை இருக்கும், ஒவ்வொரு சாபமா ஆண்டவர் சொல்றாரு.
2: But the Lord told about the curses that you will have sweat, you will have labor, you will have sufferings.
1: கடைசில சொல்றாரு நீ மண்ணுக்கு திரும்புவாய்.
2: At last he said you will return to dust.
1: அப்ப அன்னைக்கு சொன்ன காரியம் என்ன? நீ புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய்ன்றதுக்கு என்ன அர்த்தம்?
2: But what does it mean that the Lord said that you will die on the day you eat it?
1: நம்முடைய தேவன் பொய் சொல்ல மாட்டார் அப்படிதானே?
2: A God never lies, right?
1: அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர்.
2: He always fulfills what he says.
1: அப்போ பிரச்சனை எங்கன்னு சொன்னா நீ சாகவே சாவாய் அப்படிங்கற வார்த்தையை நாம விளங்கிக் கொள்றதுல தான் சரியான தெளிவு நமக்கு வேணும்.
2: But the problem is that we need clarity to understand the word that you will die on the day when you eat.
1: இந்த சாவாய் அப்படிங்கற வார்த்தை நம்ம பொதுவா என்ன நினைச்சுக்கறோம்னா சாவுனே உடனே சரீரம் மரணம்னு நம்ம நினைக்கிறோம்.
2: Generally when you take you shall die, we always consider it to be a physical death.
1: ஆனால் இந்த மரணத்திற்கு ஒரு உண்மையான முதல் அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எபேசியர் 2 முதலாம் வசனத்துக்கு வருவீர்களானால்,
2: But the true meaning for this death you can find in Ephesians chapter 2:1.
1: அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார்.
2: And you had he quickened who were dead in trespass and sins.
1: எப்படி?
2: How?
1: எதுல மரிச்சிருந்தாங்க?
2: You were dead in what?
1: அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்த உங்களை.
2: You were dead in your trespasses and sins.
1: அப்போ மரணம் என்பது முதலாவது எங்க மரணம் வருதுன்னு சொன்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் மரணம்.
2: So first death occurs in our spiritual life.
1: இந்த ஆவிக்குரிய மரணத்தை எப்படி விளங்கிக் கொள்றது?
2: How to understand the spiritual death?
1: இப்போ வாங்க எபேசியர் 4:18-19.
2: Now if you read Ephesians chapter 4:18-19.
1: இந்த ஆவிக்குரிய மரணம் என்றால் என்ன?
2: What is this spiritual death?
1: அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து. 18 18:18.
2: Having their understanding darkened, being alienated from the life of God because of the ignorance that is in them.
1: உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள்.
2: Who being past feeling have given themselves to lewdness, to work all uncleanness and with greediness.
1: இப்போ என்ன இங்க சொல்றாரு கவனிச்சிங்களா?
2: So what does it mean here?
1: இங்க என்ன பிரச்சனைன்னு கேட்டா நம்ம வந்து பாவத்துக்குள்ள ஈடுபடும் பொழுது என்ன நடக்குதுன்னா நாம தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியரா மாறிடுறோம்.
2: So here when we involve in sin we become alienated from the life of God.
1: இப்போ புரியுதா உங்களுக்கு ஆவிக்குரிய மரணம்னா என்னன்னு சொல்லி?
2: So now can you understand what is spiritual?
1: ஆவிக்குரிய மரணம் என்பது பாவத்தினுடைய முதல் விளைவு.
2: So spiritual death is the first consequence of sin.
1: அதன் அர்த்தம் என்னவென்றால் தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியரா மாறிறது.
2: It means you become alienated from the life of God.
1: இன்னொரு விதமாய் சொன்னால் தேவனோடு இருக்கும் நல்ல உறவு, அவரோடு இருக்கிற ஐக்கியத்தை ஒருவன் முறித்துக் கொள்கிறான்.
2: In other words, you break up the good relationship or the fellowship with God.
1: இயேசு அதனால தான் சொன்னார், நான் ஜீவன் உண்டாயிருக்கவும் அவர்கள் ஜீவன் பரிபூர்ணப்படவும் நான் வந்தேன்.
2: That's why Jesus said, I came to give life and that by make it abundant.
1: என்ன ஜீவன் கொடுக்கறானே, எர்ன எல்லாம் உயிரோட தான இருக்காங்க.
2: So what is the life that is giving when already everyone is alive?
1: எல்லாரும் கேக்குறவங்க எல்லாம் உயிரோட தான் கேட்டிட்டு இருக்காங்க.
2: So whoever listens to him listens alive.
1: இப்ப ஆண்டவர் சொல்ற உங்களுக்கு ஜீவன் கொடுக்க வந்தேன்.
2: Now the Lord says, I came to give you life.
1: அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன்.
2: And I came that it might become abundant.
1: அப்ப என்ன இந்த ஜீவன், என்ன பரிபூர்ண ஜீவன்?
2: So what is that life, an abundant life?
1: மனிதன் சரீர பிரகாரமாக உயிரோடு இருந்தாலும் அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவனோடு உறவு கொள்ள முடியாமல் மரித்து போனவனாய் இருக்கிறான்.
2: Though man is physically alive, he is dead in his spiritual life that he may not have a fellowship with God.
1: நீங்கள் ஏசாயா 59:1-2 பாருங்க.
2: If you read Isaiah 59:1-2,
1: இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை.
2: Behold, the Lord's hand is not shortened that it cannot save, nor his ear heavy.
1: உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது.
2: But your iniquities have made a separation between you and your God.
1: உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது.
2: And your sins have hidden his face from you so that he does not hear.
1: புரியுதுங்களா இங்க என்ன என்ன நடக்குதுன்னு பாக்குறீங்களா?
2: So can you understand what is happening here?
1: உங்க பாவம் என்ன செய்தனா தேவனுக்கும் உங்களுக்கு நடுவாக ஒரு பிரிவினையை உண்டாக்குகிறது.
2: Your sin is creating a breach or a separation between you and God.
1: உங்களுடைய பாவங்கள், உங்களுடைய அக்கிரமங்கள் அவர் உங்களுக்கு செவி கொடாதபடி அவருடைய முகம் உங்களுக்கு மறைக்கப்பட்டு போயிடுது.
2: And your iniquities and sins have hidden his face from you.
1: சங்கீதம் 66:18 பார்ப்பீர்களானால்,
2: If you read Psalm 66:18,
1: என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன் ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார் என்று போட்டிருக்கு.
2: It says, if I had cherished iniquity in my heart, the Lord would not have listened.
1: அவர் செவி கொடுக்க மாட்டார்.
2: He will not listen.
1: நீங்கள் 1 பேதுரு 3:8-12 வசனங்களை பாருங்கள்.
2: If you read 1 Peter 3:8-12,
1: நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும், இரக்கமுள்ளவர்களும், சகோதர சிநேகமுள்ளவர்களும், மன உருக்கமுள்ளவர்களும், இணக்கமுள்ளவர்களுமாய் இருந்து தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள்.
2: Finally, all of you be of one mind, having compassion for one another, love as brothers, be tender-hearted, be courteous, not returning evil for evil or reviling for reviling, but on the contrary, blessing, knowing that you were called to this, that you may inherit a blessing.
1: ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு விலகி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன்.
2: For he who would love life and seek good days, let him refrain his tongue from evil and his lips from speaking deceit. Said, let him turn away from evil and do good, let him seek peace and pursue it.
1: 12th verse ரொம்ப முக்கியமானது.
2: Verse 12 is very important.
1: அத கன்க்ளூட் பண்றார் பாருங்க, அந்த ஆர்கியுமென்ட் அவர் சொல்றார்.
2: He concludes this argument here.
1: அதாவது நீங்க நீதி செய்ங்க.
2: So you do righteousness.
1: தீமை செஞ்சிராதீங்க.
2: You don't do evil.
1: சொல்லிட்டு 12th வசனத்துல
2: In verse 12
1: கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது.
2: For the eyes of the Lord are on the righteous.
1: அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது.
2: And his ears are open to their prayers.
1: தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது.
2: But the face of the Lord is against those who do evil.
1: அப்போ the first effect of sin, பாவத்தினுடைய முதல் எஃபெக்ட் என்னன்னு கேட்டா ஸ்பிரிச்சுவல் டெத், அல்லது ஸ்பிரிச்சுவல் ஏலியனேஷன் ஃப்ரம் காட். தேவனுக்கு, தேவனோடு இருக்கிற உறவு, தேவனோடு இருக்கிற ஐக்கியம், அவருடைய ஜீவன் பறிக்கப்பட்டு போய் ஒரு மனுஷன் ஆவிக்குரிய வாழ்க்கையில மரித்து போகிறார்.
2: So the first effect of death is spiritual death or alienation from the Lord and fellowship with the Lord.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நிறைய பேர் இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்ல.
2: Many people don't give much importance to this.
1: நிறைய பேர் வந்து தங்க வாழ்க்கையில பாவம் செய்த உடனே சரீர பிரகாரமாக ஏதாவது தங்களுக்கு பாதிப்பு வரும் ரொம்ப பயப்படுறாங்க.
2: Many people when they commit sin, they are much worried whether they will have any physical effect on their body.
1: நான் அதுக்கு நான் பின்னாடி வர்றேன் நானு.
2: I will speak about this later.
1: பட் ஆனா ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தபோது the first effect அவங்களுக்கு வந்தது என்னன்னு கேட்டா தேவனுக்கும் அவர்களுக்கும் இருக்கிற நல் உறவு உடைந்து போனது.
2: So but the first effect that happened when Adam and Eve sinned was the good relationship between them and God was totally alienated.
1: அதுவரைக்கும் அவர்களுக்குள்ளே பாய்ந்து கொண்டிருந்த தேவனுடைய ஜீவன் அவர்களை விட்டு எடுத்துக் கொள்ளப்பட்டது.
2: The life that was flowing into her life so far was taken away from them.
1: அவர்கள் உயிரோடு இருந்தாங்களே தவிர தேவனோடு அவர்கள் உறவு கொள்ள முடியாம போயிட்டாங்க.
2: They were alive but they were not able to make a fellowship with God.
1: ஒரு காலத்துல தேவனுக்கு முன்பாக நின்று அவரால் இணைக்கப்பட்டு அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு வாழ்ந்த அதே மக்கள்.
2: These people who once stood before the Lord, who were united by God and blessed by God.
1: இன்னைக்கு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்ட உடனே அவங்க தோட்டத்துல ஒளிந்து கொள்ளுறவங்களா மாறிட்டாங்க.
2: But today they became people who were hiding when they heard the voice of God.
1: அவர்களால் தேவனோடு தொடர்பு கொள்ள முடியல.
2: Therefore they could not communicate with the Lord.
1: தேவனை தரிசிக்க முடியல.
2: They were not able to see the Lord.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: But this is the first consequence. இது நமக்கு பயங்கரமான ஒரு consequence. இதை குறித்து நம்ம ரொம்ப கருத்துள்ளவர்களா இருக்கணும்.
2: So this is the first great consequence and we should be very careful about it.
1: நான் சொல்லுகிறது உங்களுக்கு விளங்குது நான் நம்புறேன்.
2: I hope you can understand what I say.
1: இரண்டாவது ஒரு கான்சிக்வன்ஸ் இருக்கு.
2: The second consequence.
1: அது என்னன்னு கேட்டிங்கன்னா பாவம் ஒரு மனுஷனுக்குள்ள அல்லது ஒரு தீய பழக்க வழக்கம் அல்லது ஒரு தீய உறவு ஒரு மனுஷனோட வாழ்க்கையில வரும்போது தேவனோடு உள்ள நல்ல உறவு உடைந்து போகிறது மாத்திரமல்ல.
2: So when sin enters a man or if a sin enters as a habit or immoral relationship, it is not only the relationship between God that is broken in our life.
1: Spiritual relationship. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு முறிவு வருகிறது மாத்திரமல்ல.
2: So there is not only a spiritual breach or spiritual death in our life.
1: ரெண்டாவது நடக்கிற ஒரு காரியம் வந்து 38ஆம் சங்கீதம் 4 முதல் 11.
2: The second thing that happens is Psalm 38 verses 4 to 11.
1: 38ஆம் சங்கீதம் 4 முதல் 11.
2: Psalm 38 4 to 11.
1: என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பார சுமையை போல என்னால் தாங்க கூடாத பாரமாயிற்று.
2: For my iniquities have gone over my head like a heavy burden, they are too heavy for me.
1: என் மதிகேட்டின் நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது, நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன், நாள் முழுவதும் துக்கப்பட்டு திரிகிறேன்.
2: My wounds are foul and festering because of my foolishness. I am troubled, I am bowed down greatly, I go mourning all day long.
1: எட்டாம் வசனம் பாருங்க.
2: Verse 8.
1: நான் பெலனற்று போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன், இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன்.
2: I am feeble and severely broken. I groan because of the turmoil of my heart.
1: 9வது வசனம்.
2: Verse 9.
1: ஆண்டவரே, என் ஏக்கம் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது, என் தவிப்பு உமக்கு மறைவாய் இருக்கவில்லை.
2: Lord, all my desire is before you and my sighing is not hidden from you.
1: 10வது வசனம்.
2: Verse 10.
1: என் உள்ளம் குழம்பி அலைகிறது, என் பெலன் என்னை விட்டு நீங்கி என் கண்களின் ஒளி முதலாய் இல்லாமல் போயிற்று.
2: My heart pants, my strength fails me, as for the light of my eyes it has also gone from me.
1: இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க வாசிக்கும் பொழுது ஒரு முக்கியமான சத்தியத்தை நீங்க வெளிப்படுத்துறதை நீங்க பார்க்கலாம்.
2: When you read all these verses, it reveals an important truth here.
1: ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அக்கிரமங்கள், பாவங்கள், தேவனுக்கு பிரியமில்லாதவைகள் நுழையும் போது அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மாத்திரம் பாதிக்கப்படுறது கிடையாது.
2: So when sin, when iniquities and other things which are not pleasing to God enters the life of a man, it is not only spiritual life that is affected.
1: இரண்டாவது அவனுடைய psychological life. அவன் மன ரீதியாக அவன் பாதிக்கப்படுகிறான்.
2: And the second effect is found in his psychological life.
1: அவன் சொல்லுகிறத பாருகிறேன், எப்படி சொல்லுகிறார் பாருங்க.
2: See what he says here.
1: அவைகள் பார சுமையை போல என்னால் தாங்க முடியலன்னு நான்காம் வசனத்துல சொல்லுகிறார்.
2: In verse 4 he says it is like heavy burden that is too heavy for me to bear.
1: ஆறாம் வசனத்துல வேதனைப்பட்டு ஒடுங்கினேன் என்று சொல்லுகிறார்.
2: In verse 6 he says I am troubled and bowed down greatly.
1: அதே வசனத்துல துக்கப்பட்டு திரிகிறேன், நாள்தோறும் துக்கப்பட்டு திரிகிறேன்.
2: Same verse I go mourning all the day long.
1: நீங்க எட்டாம் வசனத்துல என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன்.
2: In verse 8 he says I groan because of the turmoil of my heart.
1: ஒன்பதாம் வசனத்துல ஏங்குகிறேன், தவிக்கிறேன்.
2: In verse 9 I desire and I sigh.
1: பத்தாம் வசனத்துல உள்ளம் குழம்பி அலைகிறது.
2: In verse 10 my heart pants.
1: என்ன பயங்கரமா இருக்கு பாருங்க.
2: How terrible it is.
1: அப்போ there's a psychological effect. நம்முடைய மன ரீதியாக பாவம் செய்கிற மனுஷன் பாதிக்கப்படுகிறான்.
2: So a person who commits sins is psychologically affected.
1: அதனால தான் நாம வாசிக்கிறோம் துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை.
2: That's why you read the wicked have no peace.
1: யோவான் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் வாசிக்கும் போது,
2: If you read John 8:34,
1: அவர் 34ல வந்து பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையாய் இருக்கிறான் என்று பார்க்கிறோம்.
2: Here we read most assuredly whoever commits sin is a slave of sin.
1: எப்படி பாவத்துக்கு அடிமையாக்கிறான்.
2: He becomes a slave of sin.
1: பாவம் என்ன பண்ணுதுன்னா ஒரு மனுஷனுக்குள்ள அத்தனை சுதந்திரத்தை எடுத்து விடுகிறது.
2: The sin will take away all the freedom from the life of a man.
1: அவனை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருது.
2: It brings him in under his rule.
1: அவனுடைய மனநிலையை முழுவதும் கட்டுப்படுத்துகிறது.
2: It controls all his heart and mind.
1: அவனுடைய thinking, அவனுடைய thoughts, அவனுடைய இமோஷன்ஸ் எல்லாவற்றையும் அது முழுவதுமாய் கட்டுக்குள்ளே கொண்டு வருகிறது.
2: இட் கண்ட்ரோல்ஸ் ஆல் ஹிஸ் தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ்.
1: அவனுடைய தீர்மானங்களை, அவனுடைய திட்டமிடுதல்களை முழுவதும் ஆக்கிரமிக்கிறது.
2: இட் வில் டேக் ஓவர் ஆல் ஹிஸ் பிளானிங் அண்ட் ஹிஸ் டெசிஷன்ஸ்.
1: குமாரன் விடுதலை ஆக்கவில்லை என்றால் நிச்சயமா விடுதலை ஆகவே முடியாது.
2: இஃப் த சன் இஸ் டசன்ட் டெலிவர், சோர்லி யூ கேன் நாட் பி டெலிவர்ட்.
1: நிச்சயமாகவே அந்த பாவம் அவனை அடிமையாக மாற்றுது.
2: Surely that sin will make him a slave.
1: இது மத்தேயு 27 அதிகாரத்துல வெளிப்படையாக தெரிகிறது, நீங்க பார்க்கலாம்.
2: This you can see very evidently in Matthew 27.
1: யூதாஸ் பலமுறை தேவனால் எச்சரிக்கப்பட்டான்.
2: Judas was warned by God many times.
1: ஆனால் அவன் போய் தேவனுக்கு விரோதமாய் செயல்படுகிற பிரதான ஆசாரியரோடு மூப்பரோடு போய் அவன் கலந்து ஆலோசித்து இயேசுக்கு விரோதமாகவே அவன் திட்டம் பண்ணி அவன் 30 வெள்ளிக்காசை வாங்கிட்டு வந்துட்டான்.
2: But he went and counseled with the chief priests and the elders who were against Jesus, and he also plotted and he got a silver pieces from them.
1: ஆனால் அவனுக்கு கொஞ்ச நேரத்தில் புத்தி தெளிஞ்சது.
2: But after some time he realized.
1: அவனோட சைக்கலாஜிக்கல் ட்ராமாவை பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அவன் ட்ராமடைஸ் ஆயிட்டான் அப்படின்னு கேட்டா, இயேசுவோடு 3.5 இருந்த சீசன் வந்து வேதம் சொல்லுகிறது இயேசு மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிவாசை கொண்டு வந்து மூப்பற்ற கொடுத்தால் அவங்க வாங்கலன்னு தெரிஞ்ச உடனே 5 வசனத்தில் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே எரிந்து விட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான்னு போட்டிருக்கு.
2: When you read from verse 3, when he saw that Jesus was condemned, he was remorseful and brought back the 30 pieces of silver. But when they refused to accept it, he threw it away and he hanged himself to death.
1: சொல்லுகிறேன், இது வந்து it's a real problem. எல்லாருக்குள்ள இருக்க real problem.
2: I tell you, this is a real problem found in everyone.
1: முதலாவது சொன்னேன், ஆவிக்குரிய ரீதியிலே ஒரு மனுஷன் பாவத்தினால் பாதிக்கப்படுறான்.
2: First I told you a spiritual effect that occurs in a man who commits sin.
1: இரண்டாவது, இந்த தவறான உறவுகளால் சைக்காலஜிக்கலாக அவங்க பாதிக்கப்படுறாங்க.
2: And second, because of this immoral relationship, he is affected psychologically.
1: அந்த psychological relationship, அந்த effect வந்து ஒருவேளை வெளிய கூட தெரியாம இருக்கலாம்.
2: Sometimes this effect may not be evident.
1: ஆனால் உள்ளிருந்து அவர்களை அரிக்க ஆரம்பிக்குது.
2: But that will eat them from inside.
1: உள்ளிருந்து அவர்களை முழுவதும் அழித்து நாசமாக்குது.
2: That will ruin them completely from inside.
1: அவர்களை விடுதலையோடு வாழ முடியாமல் அந்த பாவத்திற்கு அடிமையாக்கி விடுகிறது.
2: That will never let them live with freedom but make them slave to sin.
1: அதனால சில பேர் பாத்தீனா டிப்ரஷன் குள்ள போய்டுவாங்க.
2: That's why people enter into depression.
1: சில பேர் வந்து psychological instability ல போய்டுவாங்க. Unstable ஆயிடுவாங்க அவங்க.
2: Some people become unstable psychologically.
1: சில பேர் வந்து எதாவது ஒரு ஒரு character traitல ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆயிடுவாங்க. ரொம்ப கோபம், அல்லது ரொம்ப எரிச்சல், சில பேர் ரொம்ப அமைதி, இந்த மாதிரி எல்லாம் எக்ஸ்ட்ரீமுக்கு போய்டுவாங்க.
2: Some people become extreme in certain character traits like anger or a calmness likewise.
1: அவளுடைய இதயத்தின சமாதானத்தை இழந்து போயிடுறாங்க.
2: They will lose a peace in their heart.
1: ஒரு சிலர் துக்கத்தோட சொல்றேன், யூதாசை போல தங்கள் வாழ்க்கையை தாங்களே மாய்த்து கொள்ளுகிற அளவுக்கு போயிடுறாங்க.
2: With pain I tell, some people will kill themselves and commit suicide.
1: அப்போ இது போல பயங்கரமான ஒரு பின்விளைவு பாவத்திற்கு இருக்கிறதுன்றது மறந்துட கூடாது.
2: So we should never forget such kind of consequences will this sin bring into our life.
1: முதலாவது சொன்னேன், அவங்களுடைய வாழ்க்கையில உண்டாகிற ஆவிக்குரிய பின்விளைவு.
2: First I told you spiritual effect.
1: இரண்டாவது, மன ரீதியான விளைவு.
2: Second, psychological effect.
1: இதுல இன்னொரு விளைவும் இருக்கு.
2: There's one more.
1: ரோமர் 6:23 வாசித்தீங்கன்னா,
2: ரோமன் 6:23,
1: பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் உண்டான நித்திய ஜீவன்.
2: For the wages of sin is death, but the free gift of God is eternal life in Christ Jesus our Lord.
1: இங்க ரெண்டு கான்ட்ராஸ்ட் பண்ணியிருக்கிறாரு.
2: Here you can see the contrast of two.
1: பாவம், கிருபை.
2: Sin and grace.
1: பாவம் கொண்டு வர்றது மரணம்.
2: So it is a death that sin brings.
1: ஆனால் தேவனுடைய கிருபையின் வரம், கிருபையின் ஈவு கொண்டு வர்றது நித்திய ஜீவன்.
2: But free gift of God is eternal life.
1: அப்போ எங்க பாவம் இருக்கோ அங்க நித்திய ஜீவன் கிடையாது.
2: So it means where sin is, there is no eternal life.
1: பாவம் கொண்டு வருகிற மூன்றாவது பின்விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா, eternal consequence அல்லது eternal effect. அது நித்தியத்திற்கு அடுத்த ஒரு பின்விளைவை ஒரு மனுஷனுக்குள்ள உண்டாக்குது.
2: The third consequence that sin brings is eternal effect.
1: ஆகவே தான் நாம் பாவத்தை குறித்து ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும்.
2: That's why we should be very careful about sin.
1: பாவம் என்பது ஏதோ சைக்காலஜிக்கலா ஒரு ப்ராப்ளம்ல இருக்கேன், நான் வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணிடுவேன் என்ற தைரியம் கொள்ளக்கூடாது.
2: We should not have boldness that this sin is some psychological effect so I can take some medicine and treat myself.
1: நான் சொல்லுவேன், பாவம் வந்து நித்திய வாழ்வை அது கெடுக்கிறது.
2: But I tell you it also spoils our eternal life.
1: பல வசனங்களை உங்களுக்கு காண்பிக்க முடியும்.
2: I can show you many verses.
1: 1 கொரிந்தியர் 6:9-11.
2: 1 Corinthians 6:9-11.
1: அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா?
2: Do you not know that the unrighteous will not inherit the kingdom of God?
1: வஞ்சிக்கப்படாதிருங்கள்,
2: Do not be deceived.
1: வேசி மார்க்கத்தார், விக்கிரகாராதனைக்காரர், விபச்சாரக்காரர், சுய புணர்ச்சிக்கான ஆண் புணர்ச்சிக்காரர், திருடர், பொருளாசைக்காரர், வெறியர், உதாசீனர், கொள்ளைக்காரர், தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை.
2: Neither fornicators, nor idolaters, nor adulterers, nor homosexuals, nor sodomites, nor thieves, nor covetous, nor drunkards, nor revilers, nor extortioners will inherit the kingdom of God.
1: கலாத்தியர் 5:19-21.
2: Galatians 5:19-21.
1: மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன.
2: Now the works of flesh are evident.
1: அவையாவன,
2: they are
1: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே.
2: Sexual immorality, impurity, sensuality, idolatry, sorcery, enmity, strife, jealousy, fits of anger, rivalries, dissensions, divisions, envy, drunkenness, orgies and things like these.
1: இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னமே 21 சுதந்தரிப்பதில்லை என்று முன்னமே நான் சொன்னது போல இப்பொழுதும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
2: Verse 21, I warn you as I warned you before that those who do such things will not inherit the kingdom of God.
1: வெளிப்படுத்தல் 21:8.
2: Revelation 21:8.
1: பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவறுப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகி அக்கினியும் கந்தகமும் இருக்கிற கடலிலே பங்கடைவார்கள் என்று வாசிக்கும்.
2: But as for the cowardly, the faithless, the detestable, as for the murderers, the sexually immoral, sorcerers, idolaters and all liars, their portion will be in the lake that burns with fire and sulfur, which is the second death.
1: இது ஏதோ கற்பனை அல்ல.
2: This is not some imagination.
1: தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற எச்சரிப்பு.
2: This is a warning that the word of God tells us.
1: நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு உகந்து வராத கள்ள உறவுகள், பாவமான உறவுகளில் ஒரு மனுஷன் ஈடுபடும் போது அவனுடைய வாழ்க்கையின் விளைவு தான்.
2: If a person involves in immoral relationships and sinful relationship that are not pleasing to God, the consequences this.
1: ஆகவே நம் உறவுகளை குறித்து ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும்.
2: Therefore we must be very careful about relationships.
1: முதலாவது ஆவிக்குரிய பின்விளைவு.
2: First is spiritual effect.
1: இரண்டாவது அவருடைய மனநிலையில உண்டாகிற பின்விளைவு.
2: The second is psychological effect.
1: மூன்றாவது நித்திய பின்விளைவு.
2: Third is eternal effect.
1: கடைசியா இந்த வாஸ்தவ வசனத்துக்கு போய் வரலாம்.
2: So at last let us come to the verse that we read.
1: இன்னொன்னு இருக்கு. நாளைக்கு கர்த்தர் சித்தமான அதை பத்தி நான் பேசுறேன்.
2: If God willing tomorrow we'll speak about it.
1: வெளிப்படுத்த திருப்பி வரலாம். நம்ம நீதிமொழிகள் 5:9-11.
2: Let us read Proverbs 5:9-11.
1: நீ பரஸ்திரியோடு சேர்ந்தால் உன் மேன்மை அந்நியருக்கு, உன் ஆயுசின் காலத்தை கொடுக்க கொடுத்து விடுவாய். அந்நியர் உன் செல்வத்தினால் திருப்தி அடைவார்கள். உன் பிரயாசத்தின் பலன் புறத்தியார் வீட்டில் சேரும். 11 மட்டும் முக்கியமாக கவனிக்கலாம். முடிவிலே உன் மாமிசமும் உன் சரீரமும் ஒரு வழியும் போது.
2: Verse 11 says, and you mourn at last when your flesh and your body are consumed.
1: பரஸ்திரியோடு வைத்திருக்கிற பொல்லாத தீமையான பாவமான உறவின் விளைவு உன்னுடைய மாமிசமும் உன் சரீரமும் உருவளையும்.
2: So the consequence of the immoral and sinful relationship that you have with an immoral woman, your flesh and your body will be consumed.
1: இது கேட்பதற்கு கொஞ்சம் வேதனையா இருக்கலாம். நான் இதான் உண்மை.
2: So it may be you may feel painful when you read this, but this is the truth.
1: பாவத்தின் பின் விளைவு ஆவிக்குரிய ரீதியாக, மன ரீதியாக, நித்தியத்திற்கு அடுத்ததாக நம் வாழ்க்கையை பாதிக்கிறது.
2: So this consequence of sin will be spiritual effect, psychological effect, eternal effect.
1: ஆனால் ரொம்ப வேதனையான ஒன்று என்னன்னு கேட்டினா, இந்த உலகத்திலே இந்த வாழ்விலே ஒரு மனிதன் தன் சரீரத்தில் அதனுடைய பின்விளைவை அவன் காண்பான்.
2: But most painful is that a person will see that physical effect in this present world.
1: இது தேவனுடைய வார்த்தை. இது ஒரு மனுஷன் நிச்சயமாய் அதை வந்து அனுபவிப்பான்.
2: This is the word of God and surely a person will experience this.
1: இதுக்கு முதல் அடையாளமே எங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆதி 3:16.
2: So the first evidence you can find in Genesis chapter 3.
1: 16 வசனத்துல வாசிக்கும் போது,
2: when you read verse 16,
1: பாவத்தில் விழுந்து போன அந்த ஸ்திரீயை கர்த்தர் நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும் போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்றார்.
2: To the woman he said, I will greatly multiply your sorrow and your conception, in pain you shall bring forth children, your desire shall be for your husband and he shall rule over you.
1: அதே போல ஆதாமை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார்.
2: And to Adam he said,
1: நான் விளக்கின கனியை நீ புசித்ததனால பூமி உன் நிமித்த சபிக்கப்பட்டிருக்கும்.
2: So because you have eaten the tree which I have forbidden, cursed is the ground for your sake.
1: நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய்.
2: In toil you shall eat of it all the days of your life.
1: அது உனக்கு முள்ளும் குறுக்கும் பிறப்பிக்கும் வெளியின் பயிர்களை புசிப்பாய்.
2: Both thorns and thistles it shall bring forth to you and you shall eat the herb of the field.
1: 19ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நீ திரும்ப மரிக்கிற வரைக்கும் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய்.
2: And verse 19 says that until you return back to dust you shall eat in the sweat of thy face shall thou eat bread.
1: சரீர பிரகாரமாகவும் பாவமும் பாவ உறவுகளும் பின்விளைவை கொண்டு வரும்.
2: Sin and sinful relationship will build a consequence physically.
1: அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி பின்விளைவு வரும்.
2: No matter whether it's men or women, there is consequence.
1: சங்கீதம் 38:3 இல் நாம் வாசித்தோம்.
2: Psalm 38:3 says,
1: உமது கோபத்தினால் என் மாமிசம் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை, என் பாவத்தினால் என் எலும்புகளில் சௌக்கியம் இல்லை.
2: There is no soundness in my flesh because of your indignation. There is no health in my bones because of my sin.
1: Micah 6:13. நான் உன் பாவங்களின் நிமித்தம் உன்னை அடித்து பாழாக்குகிறதுனாலே உன்னை பலட்சியமாக்குவேன்.
2: So also I will make you sick, striking you down, desolating you because of your sins.
1: பலட்சியமாக்குவேன்னா பலவீனப்படுத்துவேன் அல்லது உனக்கு வியாதியை தருவேன் அர்த்தம்.
2: So it means I will make you sick or I will give you weakness.
1: பாவம் என்பது சரீர பிரகாரமாக கூட பின்விளைவுகளை கொண்டு வர முடியும் என்பது நாம் நம்ப வேண்டிய ஒரு சத்தியம்.
2: So it is a truth that we are supposed to believe that sin can also bring physical consequence in our lives.
1: இந்த physical consequence சரீரத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய வேதனை அல்லது வியாதி என்பது எந்த அளவு கூட போக முடியும்னு கேட்டீங்கன்னா,
2: this pain and suffering that we encounter physically it can lead to extent.
1: எந்த அளவுன்னு கேட்டீங்கன்னா மரணம் வரைக்கும் கூட கொண்டு நம்மளை கொண்டு போகலாம்.
2: It can go to the extent of bringing death to us.
1: யூதாஸ் ஒரு நல்ல ஒரு உதாரணம்.
2: Judas was a good example.
1: சிம்சோன் தன்னுடைய பாவத்தின் உச்சகட்டத்தின் விளைவாக தானே தன்னை அழித்துக் கொள்வதற்கு ஆண்டவரை ஜெபம் பண்ணி முழு கட்டடத்தையும் தாமேல விழ பண்ணினான்.
2: Even Samson at the culmination of his sin he prayed to the Lord to strengthen him and he brought death upon himself.
1: அகித்தோப்பேலுடைய முடிவு அதே போல இருந்தது.
2: The end of Ahithophel was also the same.
1: சில வேளையில அவங்களே தங்களை மாய்த்து கொள்றது மட்டும் இல்ல, கர்த்தரே சில வேளை மரணத்தை அனுப்பி இருக்கிறார்.
2: Sometimes it is not them they themselves killing themselves but God himself has sent the death.
1: பலமுறை இத வேதத்துல நீங்க வாசிக்கலாம், பெரிய பட்டியலை கொண்டு போலாம்.
2: You can read this in Bible many times. I can also list down many people.
1: உதாரணமாக புதிய ஏற்பாட்டு சபையில கூட அனனியா சப்பீரா தேவனுடைய ஆவியானவருக்கு விரோதமாக போய் சொன்ன பொழுது கணவனும் மனைவியும் அப்படியே மரித்து விழுந்தாங்கன்னு பார்க்கிறோம்.
2: For example, in New Testament church, when Ananias and Sapphira lied against the Holy Spirit, both husband and wife died there.
1: அதனால தான் நீங்கள் ஆதியாகமம் 3:19 வாசிக்கும் போது, நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், பூமியிலிருந்து எடுக்கப்பட்டால் பூமிக்கு திரும்புவாய், மண்ணாய் இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய்.
2: That's why Genesis 3:19 says, for dust you are and to dust you shall return.
1: 2 Samuel 12:13-14 வாசிக்கும் போது,
2: If read 2 Samuel 12:13-14,
1: கர்த்தர் வந்து நாத்தான் மூலமாக வசனத்தை அனுப்புகிறார்.
2: The Lord sent his word through Nathan.
1: தாவீது நான் பாவம் செய்தேன் கர்த்தருக்கு விரோதமாய் சொன்ன உடனே தாவீது நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார்.
2: That when David said I have sinned against the Lord, Nathan said the Lord has also put away your sin, you shall not die.
1: ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாய் இருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டார்.
2: However, because by this deed you have given great occasion to the enemies of the Lord to blaspheme, the child also who is born to you shall surely die.
1: இது நடந்ததா இல்லையா?
2: So did it happen or not?
1: ஆண்டவர் சொன்னபடியே அந்த பிள்ளை எவ்வளவுதான் தாவீது உபவாசத்தில் ஜெபம் பண்ணாலும் அது பிழைக்கல, அது மரிச்சு போச்சு.
2: According to the word, no matter how much David fasted and prayed, the child died.
1: வேதத்தில் எத்தனையோ சம்பவங்கள் உண்டு, பாவத்தினுடைய சம்பளமாக விளைவாக லிட்ரல் டெத், சரீரப்பிரகாரமான வியாதி, சரீரப்பிரகாரமான வேதனை, சரீரப்பிரகாரமான ரோகங்கள், சரீரப்பிரகாரமான மரணங்கள் சம்பவித்ததை வேத சரித்திரம் முழுவதும் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தலையும் படிக்கலாம்.
2: So in the Bible you can see right from Genesis till Revelation you can see the consequence of the sin which brought physical death, the pain and suffering, the death and also many kind of sickness and health problems.
1: நான் வந்து நீங்க இதெல்லாம் சொல்லும்போது நீங்க தப்பா வழங்கிட கூடாது.
2: So when I say this you should not misunderstand.
1: அதாவது physical problemsல இருக்கிற வியாதியில இருக்கிற எல்லாருமே பாவம் செஞ்சவங்க நான் சொல்லல.
2: So I don't want to say or I doesn't mean to say that everyone who is physically ill or committed sin.
1: Marikkiravanga ellarum paavam senju dhaan saaguraanga naan solala.
2: And I don't say all who die commit sin and die.
1: Sarirathila even psychologically paavam seidha vyadhi pattavanga allu psychological affect aanunga ellarume paavathnalum affect pannanga na affect aananga naan solala.
2: And I also don't say that everyone who was psychologically affected or have committed sin.
1: Yena oru mura oru sambhavam nadakkudhu yesutta vande oru kan kurudaanavanai kondu vande niruthittu idu yaar seidha paavam ivan petror seidha paavama ivan seidha paavamaan ketanga.
2: It's because one incident happened where they brought a blind to Jesus and asked him whether it is the sin of his father or mother that he is blind.
1: அப்ப உடனே ஏ சொல்ற இல்ல அவனுடைய பாவமும் இல்ல அவன் பெற்றோர் செய்த பாவமும் கிடையாது இதன் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி இப்படி ஆயிற்றுன்னு
2: சொல்றாரு. So Jesus said it is not his father's sin or mother's sin but this happened that the name of the Lord may be glorified through him.
1: அதனால நான் ஜெனரலைஸ் பண்ணல. ஓ வியாதிப்பட்டவங்க எல்லாரும் பாவம் செஞ்சு தான் வியாதியா இருக்காங்க.
2: So I don't want to generalize that all who are ill are ill because of sin.
1: மரிக்கிறவங்க அல்லது துரிதமா மரிக்கிறவங்க ஏதோ பாவம் செஞ்சதுனால மரிச்சு
2: போயிட்டாங்க.
1: அல்லது இளவயதுல தங்கள் பிள்ளைகளை பறி கொடுத்தவங்க எல்லாருமே பெற்றோர் ஏதோ பெரிய அக்கிரமம் பாவம் செஞ்சதுனால தாவீதுக்கு வந்தது போல பிள்ளை செத்து போச்சு அப்படின்னு நான் வந்து விளக்கம் கொடுக்கல.
2: Or I am not giving try to give an explanation that every parent who have lost their child at very young age they lost it because of this sin.
1: அப்படி கிடையாது.
2: It's not so.
1: வேதத்துல எல்லா வயதிலும் ஜனங்கள் மரித்திருக்காங்க.
2: So in the Bible also you can see people died at all ages.
1: எல்லா வித மக்களும் வியாதி பட்டிருக்காங்க.
2: All kind of people had a physical illness.
1: அப்போஸ்தலனாகிய பவுலுக்கே சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டது.
2: So even apostle Paul had a thorn in his flesh.
1: அப்போ வியாதிப்பட்டவர்கள் இருந்திருக்காங்க. தீமோத்தேயு கூட உன்னுடைய வயிற்றினுடைய வேதனைக்காக நீ கொஞ்சம் திராட்சை ரசம் எடுத்துக்கோன்னு சொல்றாரு.
2: So even unto Timothy he says you have to take some wine for the problem that he has in belly.
1: பேதுருடைய மாமியார் சுகவீனமா தான் இருந்தாங்க.
2: And Peter's mother-in-law was sick.
1: இயேசு பார்க்கறவங்க எல்லாம் போய் நீ பாவம் செஞ்சேன்னு சொல்லல.
2: Jesus never told to everyone that you have committed sin. You have done something against God that's why the Lord is sticking it.
1: இளவயதுல மரிச்சிட்டீங்க அப்பனா கர்த்தர் வந்து ஏதோ ஒருங்க மேல கோவமா இருக்காரு.
2: You died at an early age it means that the Lord is much furious upon you.
1: இயேசு எப்ப மரிச்சாரு?
2: When did Jesus die?
1: இயேசு 33 வயசுல மரித்தாரு.
2: Jesus died at the age of 33 and a half.
1: என்ன பாவம் பண்ணதனால 33 வயசுல மரிச்சாருங்க?
2: So what sin did he die to did he do sin at that age?
1: நீங்க வந்து ஜெனரலைஸ் பண்ண கூடாது. தியாலஜி வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணனும்.
2: You have to carefully handle this theology. You cannot generalize it.
1: ஒரு ஸ்தேவான் உத்தமனா இருந்து பிரசவம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே இளவயதுல அந்த பையன் வந்து நடு ரோட்ல கல்ல இருந்து கொல்லப்பட்டான்.
2: ஸ்டீபன் வாஸ் அப்ரைட் அண்ட் ஹி வாஸ் பிரீச்சிங் தி வார்ட் ஆஃப் காட் அண்ட் இட்ஸ் வெரி யங் ஏஜ் ஹி வாஸ் ஸ்டோன் டு டெத் இன் தி ஸ்ட்ரீட்ஸ்.
1: அதுக்காக அவன் பாவம் செய்தான் சொல்லிர முடியுமா?
2: சோ டஸ் இட் மீன் தட் ஹி கமிட்டட் sin?
1: ஆபேல் விசுவாசத்தினாலே நீதிமான்ற சாட்சி பெற்றான்.
2: Abel also received a testimony that he was righteous.
1: ஆனா ஒரு உத்தமமான மேன்மையான பலியை செலுத்தி முடிச்சு அடுத்த ரிசல்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா சொந்த சகோதரனாலே அடித்து கொல்லப்பட்டான்.
2: But a person who offered a very truthful and faithful offering he was killed to death by his brother.
1: அதுக்காக ஆபேல் பெரிய பாவின்னு நம்ம சொல்லிட முடியுமா?
2: So can we claim that Abel was a sinner?
1: இல்ல.
2: No.
1: நீங்க அதை ஜெனரலைஸ் பண்ண கூடாது.
2: You shouldn't generalize.
1: நான் சொல்லுகிற கருத்துக்களை நீங்க விளங்கிக் கொள்ளணும்.
2: You have to understand the subject I say.
1: பாவத்திற்கு விளைவு உண்டு.
2: That is the consequence for sin.
1: அது முதலாவது ஆவிக்குரிய விளைவு.
2: That is spiritual effect.
1: அதுல வந்து மனரீதியான விளைவு.
2: And next is psychological effect.
1: அதுக்கு அப்புறமா அதுல வந்து சரீர விளைவு.
2: Third is physical effect.
1: இப்படிப்பட்ட மூணாவது நித்திய விளைவு, அப்புறமா physical effect, நாலாவது சரீர விளைவு.
2: Third is eternal effect and fourth is physical effect.
1: இந்த விளைவுகள் இருக்கிறது என்பதை மறந்து போக கூடாது.
2: We should not forget that we have such consequences.
1: இப்போ இந்த மாதிரி பாவத்துல விழுந்தவங்க ஓஹோ நான் இப்போ இந்த ஒரு விளைவுல மாட்டிக்கொண்டேன் இனி எனக்கு விமோக்ஷனமே இல்லையா அப்படின்னு யோசிக்க வேண்டிய அவசியமும் இல்ல.
2: So people who are caught in such kind of sin and who have going through such kind of effect did not think that you don't have a way to come out of it.
1: ஒருவேளை நீங்க வந்து ஸ்பிரிச்சுவலா ஆண்டவரோடு உள்ள உறவை நீங்க இழந்திருக்கலாம்.
2: Maybe you would have lost the connection of fellowship spiritually with God.
1: ஒருவேளை நீங்க சரீர பிரகாரமாக உங்கள் பாவத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கலாம்.
2: Maybe you are physically affected because of your sin.
1: ஒருவேளை நீங்க psychologically பாதிக்கப்பட்டிருக்கலாம்.
2: Maybe you are affected psychologically.
1: ஏன் நித்திய வாழ்வை நீங்க இழந்திருக்கலாம்.
2: Maybe you have lost your eternal life as well.
1: ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது.
2: But we have a great hope in Jesus Christ.
1: அது சொல்லாம நான் முடிச்சது செய்தி முழுசா இருக்காது.
2: If I don't end without saying that this message won't be complete.
1: யோவான் 3 ஆம் அதிகாரம்
2: John chapter 3
1: 16 இருந்து வாசித்து பாருங்க.
2: From verse 16 onwards.
1: தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்.
2: For God so loved the world that he gave his only begotten son that whoever believes in him should not perish but have everlasting life.
1: உலகத்தை ஆக்கிரைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்திற்கு அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுகிறதற்காகவே அவரை அனுப்பினார்.
2: For God did not send his son into this world to condemn the world but that the world through him might be saved.
1: 18 வசனத்துல அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான்.
2: In verse 18 he who believes in him is not condemned.
1: அப்போ ஒரு மனுஷன் வந்து எந்த வாழ்க்கையின் எந்த பகுதியில பாவத்தினாலே பொல்லாத உறவுகளாலே பாதிக்கப்பட்டிருந்தாலும் God is able to restore him. கர்த்தர் அவனை மீண்டும் உயிர்ப்பிக்க வல்லவர்.
2: No matter a person is affected in any part of his life and any places or any instances, the Lord is able to restore him.
1: பாவம் செய்த மனுஷனுக்கு உண்டாகும் பின்விளைவுகளிலிருந்து அவனுக்கு விமோக்ஷனமே இல்லை, விடுதலையே இல்லை அப்படின்ற ஒரு காரியம் இருந்திருக்குமானா இயேசு இந்த உலகத்திற்கு வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை.
2: So if there is no concept that if there is a concept that there is no freedom for a person who sins, so it would be meaningless if the Lord Jesus have come to this world.
1: இயேசு வந்தது எப்ப அர்த்தம் எதுல நாம அர்த்தம் காணுகிறோம்னு சொன்னா எவ்வளவு தூரம் ஒருவன் பாவத்துல விழுந்து அதனால பெரிய பெரிய பின்விளைவுகளை அனுபவிச்சிருந்தாலும் தேவனிடத்துல இரக்கம் பெற கர்த்தர் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார்.
2: The Lord has set an open door for us to receive grace and mercy from him no matter how much he has committed sin.
1: அதை அவன் எப்படி அதை பெற முடியும்?
2: How can he receive it?
1: நீதிமொழிகள் 28:13
2: Proverbs 28:13
1: தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான்.
2: He who conceals his transgressions will not prosper.
1: அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவன் இரக்கம் பெறுவான்.
2: But he who confesses and forsakes them will obtain mercy.
1: நம்ம பாவத்தை மறைக்காம அறிக்கை பண்ணும்போது விடுதலை வருகிறது.
2: So when we don't conceal our sin but rather when we confess we get a liberty.
1: என்ன வருகிறது?
2: What is that?
1: இரக்கம் வருகிறது.
2: We receive mercy.
1: இரக்கத்தை யார் கொடுக்கிறது?
2: Who gives that mercy?
1: இயேசு கொடுக்கிறார்.
2: It is Jesus.
1: சத்தியமும் கிருபை இயேசுவினால் வெளிப்பட்டது.
2: And truth and grace is revealed through Jesus.
1: அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார்.
2: He is merciful.
1: ஏற்ற சமயத்திலே சகாயமையும் கிருபை அடையும்படி கிருபாசன தண்டதிக்கு தைரியமாய் வரக்கடவோன்னு போட்டிருக்கு.
2: It says that you can very boldly enter the throne of grace for that we may receive his mercy at the time of need of our.
1: நான் சொல்றேன் நீ வந்து இயேசுவின் இடத்துல ஓடி வரும்போது இரக்கம் இருக்கிறது.
2: I tell you when you run to Jesus you have mercy.
1: பாவத்தின் பின்விளைவுகளை ஒரு மனுஷன் தன்னுடைய மாம்ச பிரயாசத்தினால கழுவ முடியாது, தீர்க்கவே முடியாது.
2: A person cannot remove all his sins of physical sins by washing.
1: அவன் வந்து தன்னுடைய மாம்ச முயற்சியினால அதை எடுக்க முடியாது.
2: He cannot accomplish it through his physical endeavors.
1: அவன் எங்க போனா தனக்காக மரித்து தன்னுடைய பாவங்களை தன் மேல் ஏற்றுக்கொண்டு நமக்காக சாபமாகி நமக்காக தன்னுடைய சரீரத்திலே நம்முடைய வேதனைகள் எல்லாம் சுமந்து கொண்ட இயேசுவிடத்திற்கு விசுவாசத்தோடு போகும் பொழுது அந்த விசுவாசமே அவனை ரட்சிக்கிறது.
2: But when he runs to Jesus with faith, to the one who has carried our sorrows, who has carried our sins and who took our curses, and only that faith will make him whole.
1: இப்ப ஒரு எச்சரிப்பு இருக்கிறது.
2: Now there is also a warning.
1: நீங்க ஏற்கனவே இந்த செய்தி கேக்குறவங்க, நான் ஏற்கனவே இயேசுவின் ரட்சிப்பை நான் பெற்றிருக்கிறேன், அவருடைய இரக்கத்தை அறிந்திருக்கிறேன், நான் அவருடைய விடுதலையை அவருடைய உண்மையான விடுதலையை நான் பெற்றிருக்கிறேன்னு சொல்றவங்களுக்கு ஒரு எச்சரிப்பு இருக்கு.
2: So unto people who says I have already known Jesus, I have already I am being saved and I have already received the deliverance of Jesus, this is a warning.
1: மத்தேயு 10:26-27
2: Hebrews 10:26-27
1: சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறு ஒரு பலி இனி இல்லை.
2: For if we sin willfully after we have received the knowledge of the truth, there no longer remains a sacrifice for sins.
1: அதற்கு பதிலாக நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடே எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினியுமே இருக்கிறது.
2: But a certain fearful expectation of judgment and fiery indignation which will devour the adversaries.
1: ஒருவேளை நீங்க சொல்லலாம், பாஸ்டர் நான் வந்து சில தகாத உறவுகள் தகாத வாழ்க்கையினால என் வாழ்க்கையில உள்ள சரீர ஆசீர்வாதங்கள் சைக்கலாஜிக்கலா நான் அஃபெக்ட் ஆகி நித்திய வாழ்வை இழந்து தேவனோடு உள்ள உறவு ஸ்பிரிச்சுவலா நான் ரொம்ப டிவாஸ்டேட் ஆகி வந்திருக்கிறேன்.
2: Maybe you may say, Pastor, because of certain immoral relationship, I am spiritually affected and psychologically and eternally, and I also experience physically a consequence in my life.
1: செய்ய வேண்டியது என்ன?
2: What are you supposed to do?
1: பாவத்தை அறிக்கைடுங்க.
2: You confess your sins.
1: நீங்க வந்து செய்த குற்றங்களுக்கு காரணங்களை சொல்லாதீங்க.
2: You don't give a reason for your sins.
1: உன் பாவம் இரத்தாம்பரம் போல சிவப்பா இருந்தாலும் அதை தேவன் வெண்மையாக்க வல்லவர்.
2: Though your sin is red as scarlet, the Lord is able to make it white.
1: தேவனால் கழுவ முடியாத ஒரு பாவம்ன்றது ஒண்ணுமே கிடையாது.
2: There is no sin that cannot be washed by a God.
1: பாவம் தேவனை விட பெரியதல்ல.
2: Sin is not greater than God.
1: தேவன் பாவத்தை நீக்க வல்லவர்.
2: God is able to remove all your sins.
1: பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று இயேசு சொன்னார்.
2: Jesus said the Son of God has the authority to forgive sins.
1: You have to believe it. நீங்கள் நற்கனிகளை கொடுங்க. The Bible says bring forth good fruits. நீதியின் கனிகளை கொடுங்க. It says fruits of righteousness. நீங்க ஆண்டவருக்காக வாழுங்க. You live for God. உங்கள் விசுவாசத்தை உங்கள் மேல் அல்லவே இதேவன் மேல் வைங்க. And keep your faith not on you but on God. உங்களுக்காக தன்னை ஒப்புக்கொடுத்த இயேசுவின் மேல் உங்கள் விசுவாசத்தை வைங்க. You keep your faith upon Jesus who committed himself for you. நீங்கள் அவர் மேல் விசுவாசத்தை வைப்பீர்களானால்
2: But if you have that faith on Jesus,
1: நித்திய ஜீவனையே உங்களுக்கு கொடுக்க முடியும் என்று தேவனுக்கு வல்லமை இருக்குமானால் மற்ற எல்லாவற்றையும் சீர்படுத்தவும் அவர் வல்லவர்.
2: When God is able to give you everlasting life, he can also set right all other things.
1: நான் சொல்லுகிறதுல நான் வெட்கப்படல. தேவன் உங்களுடைய சரீரத்தில் வந்த பாதிப்புகளை கூட குணமாக்க வல்லவர்.
2: So I'm not ashamed to say this, the Lord is able to heal your physical illness as well.
1: அதுக்கு நீங்க விசுவாசிக்கணும்.
2: You have to believe that.
1: தேவனை நம்புங்க.
2: You have to believe the Lord.
1: கர்த்தரினை சீர்படுத்த வல்லவர்.
2: The Lord is able to set right me.
1: அறிந்து துணிந்து பாவம் செய்யாமல் இருக்க எச்சரிப்பாயிருப்போம்.
2: So having known and presumptuously don't commit any sin.
1: பாவத்தை விட்டு விலகின நாம் நாய் தன் கக்கினதை திரும்ப தின்பது போல திரும்ப போகாமல் இருக்க கர்த்தர் கிருபை தருவார்.
2: We who departed from sin, let us not return again to sin like the dog returns to its vomit.
1: கர்த்தர் நம்மோடு பேசுவாராக.
2: May the Lord speak with us.
1: நாளைக்கு இன்னொரு காரியம் பேச போறேன்.
2: And tomorrow I'm going to speak one more thing.
1: ஒரு மனுஷன் தன்னுடைய உறவுகளில சீர்கேடுகளை வைத்திருக்கும் பொழுது வருகிற இன்னொரு உறவை இன்னொரு விளைவை அதே நீதிமொழிகள்ல அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம்.
2: So you can read in the same scripture portion of Proverbs the next consequence that a person faces when he has immoral relationship.
1: கர்த்தர் நம்மோடு பேசுவாராக.
2: May the Lord speak with us.
1: இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கனா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அது நிறைய பேருக்கு பிரயோஜனமா இருக்கும்.
2: If the sermon is really a blessing to you, kindly share with others. It might be useful to others as well.
1: சேஷமாய் பாவத்தின் பின்விளைவுகளை குறித்து குழம்பி இருக்கிறவர்களுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கும்.
2: Especially people who are confused about consequences of sins, it gives a very good clarity.
1: இன்னும் சொல்லுவேன், சில பேர் தங்கள் பின்விளைவு வருகிற குற்ற மனசாட்சிகள் guilt அதிலிருந்து விடுதலை பெறவும் கர்த்தர் விடுதலை தருவார்.
2: I can tell you more, the people who have a guilt conscious about their sins, the Lord will also give them deliverance.
1: கர்த்தர் தாமே தொடர்ந்து பேசுவாராக.
2: May the Lord continue to speak with us.
1: நம்முடைய ஃபைனல் எக்ஸாம்க்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு.
2: We just have 10 days for our final exam.
1: எல்லாரும் நல்லா prepare பண்ணுங்க.
2: All get prepared well.
1: நல்லா எழுதுங்க.
2: You write it.
1: கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.
2: May the Lord do great things.
1: ஜெபம் பண்ணுவோமா?
2: Shall we pray?
1: அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
2: A loving God, we praise you.
1: உம்முடைய வேதத்தில் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எச்சரிப்புகளுக்காய் நன்றி.
2: Lord, thank you for the warnings that you have given through your word, Lord.
1: பாவத்தினாலே எங்களுடைய மாம்சம் உருவழிந்து போகாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளும்.
2: Lord, please keep us that our body may not be consumed because of sins, Lord.
1: ஆண்டவரே, எங்களை நீர் பாதுகாத்து பரிசுத்தப்படுத்தி உம்முடைய ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாய் வைத்துக் கொள்ளும்.
2: Lord, you preserve us, you sanctify

0: நீ திரும்ப திரும்பி நான் ஜெபிக்கிறேன்.
1: Lord, today we pray that is there anybody who have lost their spiritual life or affected psychologically or eternally or physically, Lord, give them and restore their life.
0: அவர்கள் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட கிருபை தாரும்.
1: Lord, give us grace that they may confess their sin and repent and leave them, Lord.
0: உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும்.
1: Glorify your name.
0: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
1: In Jesus' name we pray.
0: Amen.
1: Amen.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பிலிப்பியர் 4:19. சீன தேசத்திலே தங்கி ஹட்சன் டெய்லர் 51 மிஷினரியாக ஊழியம் செய்தார். அவர் ஆரம்பித்த சைனா இன்லேண்ட் மிஷன் மூலமாக 800 மிஷினரிகள் வந்து 125 பள்ளிக்கூடங்களை சீன தேசம் முழுவதும் நிறுவினார்கள். அவர் தம் வாழ்வில் எத்தனையோ துயரங்களை அனுபவித்தார். அவர் பல முறை பொருளாதார நெருக்கடி சந்தித்தார். சீன தேசம் முழுவதும் பரவி சென்று ஊழியம் செய்ய அவர் அநேக மிஷினரிகளை அனுப்பியதால் பொருளாதார தேவைகள் ஏராளமாக இருந்தன. அந்த நெருக்கடியான சூழ்நிலையில் அவர் தன் மனைவிக்கு ஒரு கடிதம் எழுதினார். அதில், மரியா, நம்மிடம் வெறும் 25 பணமும் ஆண்டவருடைய அனைத்து வாக்கு தத்தங்களும் ஏராளமாக உள்ளன என்று எழுதினார். ஆம் பிரியமானவர்களே, நாமும் ஹட்சன் டெய்லரை போல பொருளாதார நெருக்கடிகள் வழியே சென்றாலும் கையில் சொற்ப பணம் மட்டுமே இருக்கிறது என்று நினைத்தாலும் தேவனுடைய ஏராளமான வாக்கு தத்தங்கள் நமக்காக இருக்கின்றன என்பதை ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. ஹட்சன் டெய்லர் தேவனுடைய வாக்கு தத்தங்களை பிடித்துக்கொண்டு விசுவாசத்தோடு ஊழியம் செய்ததால் இன்று சீனாவிலே சுமார் 31 மில்லியன் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய தேவைகளும் குறைவுகளும் ஏராளமாக இருக்கலாம். ஆனால் அவைகளையெல்லாம் சந்திக்க வல்லமையுள்ள தேவன் நமக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அவைகளை விசுவாசத்தோடு அறிக்கையிடும் போது நம்முடைய குறைவுகள் நிறைவாகும், தேவைகள் சந்திக்கப்படும். ஆபிரகாம் தன் மகன் ஈசாக்கை பலியிடும்படி மோரியா மலைக்கு ஏறி சென்றார். இதை அறியாத ஈசாக்கு தன் தகப்பன் ஆபிரகாமிடம், நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அப்போது ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார் என்று பூரண விசுவாசத்தோடு சொன்னார். ஆபிரகாம் விசுவாசித்தபடியே தேவன் அவர்களுக்கு தகன பலிக்கு தேவையான ஆட்டுக்குட்டியை ஆயத்தம் பண்ணியிருந்தார். ஆம், நம் தேவன் யெகோவா ஈரே நம் தேவைகளை சந்திக்கிறவர். இந்த பூமியும் அதன் நிறைவும் நம் கர்த்தருடையது. மலைகளில் ஆயிரமாயிரமாய் திரிகிற ஆடு மாடுகள் எல்லாம் கர்த்தருடையவை. ஆகவே நம் தேவைகள் தேவனின் பார்வையில் அற்ப காரியம். நம்முடைய தேவைகள் மலை போல நம் பார்வைக்கு தெரியலாம். எப்படி என் வாழ்வில் இந்த தேவைகள் சந்திக்கப்படும் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் நம் தேவன் நம் தேவைகளை சந்திக்க வல்லமையுள்ளவர். அவர் நம்மை மிகவும் நேசிப்பதால் நம் குறைவுகளை தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குவார். ஆகவே விசுவாசத்தோடு அவருடைய வாக்கு தத்தங்களை பிடித்துக் கொள்வோம்.

எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர். என் வேதனைகள் எல்லாம் அறிந்திருக்கிறேன், துன்பங்களை அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே, என்னை பெரிய காரியங்களுக்காக தெரிந்து கொண்டேன் சுவாமி, பெரிய காரியங்களை செய்யும்படி என்னை தெரிந்து கொண்டேன். ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில பல பின்னடைவுகள் ஆண்டவரே கர்த்தருடைய சமூகத்திலே வந்து ஆராதிக்கும் பொழுதே எல்லா பிற்போக்கான காரியங்கள் மாறும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஹல்லேலூயா.

சொல்ல முடியும் ஆண்டவரே, என் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி உங்க நான் நம்புவேன் ஆண்டவரே, உண்மையே நான் நம்புவேன் ஆண்டவரே, உண்மையே நான் நம்புவேன். இவர் ஒருவர் தான் ஜீவனுள்ள தேவன், இவர் ஒருவர் தான் படைப்பு கர்த்தர், சிருஷ்டி கர்த்தர். Thank you, Father. Thank you, Lord. Thank you, Jesus. என் தலையை உயர்த்துகிறவர் நீர், தலையை உயர்த்துகிறவர் நீர். நான் கீழே விழும்பொழுது இந்த உலகம் சிரிக்குது, நான் கீழே விழும்பொழுது இந்த உலகம் நினைக்குது அவ்வளவுதான் நினைக்கிறது. என் தலையை உயர்த்துகிறவர் ஒருவர் உண்டு, என் தலையை உயர்த்துகிறவர் ஒருவர் உண்டு, என் தலையை உயர்த்துகிறவர் ஒருவர் உண்டு. பாவத்தில் பிடிக்கப்பட்ட பெண் இயேசுவிடத்தில் கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது எல்லாரும் அவரை கீழே தள்ளி கீழே பார்த்தார்கள், இயேசு அவளை உயர்த்தினார், இயேசு அவளை உயர்த்தினார், இயேசு அவளை உயர்த்தினார். தலையை உயர்த்துகிறவர், தலையை உயர்த்துகிறவர், தலையை உயர்த்துகிறவர். Hallelujah, hallelujah, hallelujah. சொல்லுங்க, என் தலையை உயர்த்துகிறவரே, என் தலையை உயர்த்துகிறவரே, என் தலையை உயர்த்துகிறவரே. உமை நான் துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன், துதிக்கிறேன் ஆண்டவரே. Hallelujah, hallelujah, hallelujah.

சொல்லுங்க ஆண்டவரே, உங்க கிருபைக்காக நன்றி, உங்க கிருபைக்காக நன்றி ஆண்டவரே, கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. சொல்லுவீங்களா ஆண்டவரே, உங்களுடைய கிருபைக்காக நன்றி. Thank you for your grace. Thank you for your grace. Thank you for your mercies. Hallelujah. Hallelujah. Hallelujah.

கலங்கத்தோடு பயத்தோடு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, சாயங்கால வேளையில உன் கலங்கத்தையும் உன் பயத்தையும் உன் பலவீனத்தையும் கர்த்தர் நீக்குகிறவராய் இருக்கிறார். நன்றி சொல்லுவீங்களா? நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. கலங்கி வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, இந்த கலக்கத்தினை நீக்கி போடுகிறதற்காக, பலவீனத்தை நீக்கி போடுகிறதற்காக, மன சஞ்சலத்தை நீக்கி போடுகிறதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சகலவற்றிலும் உடைய பிள்ளைகளுக்கு ஜெயம் கொடுக்கிறவராய், ஜெயம் கொடுக்கிறவராய் நீர் இருப்பதற்காக மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. ஹாலேலூயா. தேவனால் நான் உயருவேன், தேவனால் நான் பெருகுவேன், வெட்கப்படுவதில்லை, வெட்கப்படுவதில்லை. அதற்காக உமக்கு நன்றி சுவாமி. சொல்லுங்க, வெட்கப்படுவதே இல்லை ஆண்டவரே, வெட்கப்பட்டு போவதில்லை. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹாலேலூயா, ஹாலேலூயா.

ஆமென். சோ என் தேவனால் நான் உயர்வேன். ஆமென். என் உயர்வு கர்த்தரிடத்திலிருந்து வரப்போகிறது. உயர்வு கர்த்தரிடத்திலிருந்து வரப்போகிறது. எந்த இடத்துல தலை குனிவும் வெட்கமும் ஏற்பட்டதோ அதே இடத்துல என் தலையை உயர்த்தி வைக்கிறதே. ஆமென். ஏதோ வேற இடத்துல, அதே இடத்துல, சேம் பிளேஸ் வேர் வி புட் அவர் ஹெட் டவுன் இன் ஷேம், லார்ட் வில் லிஃப்ட் அஸ் அப் இன் தட் வெரி பிளேஸ். கரங்களிலே கொடுக்கிறோம், இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.

ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்ல போகிறோம், நல்லவரே மக்குத்தான், அவரை உயர்த்தி பாடப்போகிறோம். வேதனை துன்பம் எல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா, நாதனைவும் நிழலில் நாள்தோறும் வாழ்வேனையா. அன்றைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம், எல்லா சேர்ந்த கரங்களை தட்டி பாடுவோம். அவர் நல்லவர்.

கர்த்தருடைய ஆவியிலே பலனடையுங்கள், பரிசுத்த ஆவியிலே பலனடையுங்கள். எங்கள் இயேசு நல்லவர், ஆயிரம் பேரிலும் சிறந்தவர்.

அவர் நித்தமும் நம்மை நடத்துகிறவர். அவர் நித்தமும் நம்மை நடத்துகிறவர். நீங்கள் சொல்ல முடியுமா, ஆண்டவர் என்னை நடத்துவார், என்னை நடத்துகிற கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லப்போகிற உமக்கு மறைவானது ஒன்றும் இல்லையே. ஆமென், ஆமென். ஆண்டவரே, உமக்கு முன்பாக சகலமும் வெளியரங்கமாயிருக்கிறது. உமக்கு மறைவானது ஒன்றுமில்லை.

உமக்கு உகந்த பலியாய் ஜீவ பலியாய் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆராதிக்கிற ஆராதனை, ஒரு ஆசீர்வாதமான ஆராதனை. உங்கள் சரீரங்களை பரிசுத்தம், தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுங்கள். அதுவே தேவன் அங்கீகரிக்கிற ஆராதனை. இந்த காலவெளியில கர்த்தர் நம்முடைய ஆராதனை அங்கீகரிக்கிறார். ஆமென். ஆமென். நம்மை கர்த்தர் அங்கீகரிக்கும் பொழுதுதான் நம்முடைய ஆராதனை அங்கீகரிக்கப்படுகிறது. ஆண்டவரே, என்னை ஜீவ பலியாக உம்முடைய கரங்களில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவரும் தேவ சமூகத்தில் நம்மளை ஜீவ பலியாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கிறாராம். ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா.

ஒரு பயங்கரமான புயலிலும் சேதமடையாதபடி நம்மளை காக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். போற்றி துதிப்போம் எம் தேவதேவனே. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சத்தமா சொல்லுங்க, ஆமென். எல்லாம் சேர்ந்து விடுதலையோடு பாடுவோமா.

உம்மை ஆராதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர். இதுவரையில் ஆண்டவர் எங்களை நடத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பெரிய கிருபை எங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிறீங்க, அதற்காக நன்றி. நீர் நல்லவர் என்பது எங்கள் வாழ்க்கையில் உணர்ந்திருக்கிறோம். மகிமையை கர்த்தர் வெளிப்படுத்தும், அதிசயங்களை காணப்பண்ணும். ஆண்டவரே, உம்முடைய நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே.

பன்னிரண்டு நாளாகமம் 23 அதிகாரம். 7 வருஷத்திலே ஜோய்தா திடங்கொண்டு 100 பேருக்கு அதிபதிகளாகிய ஏரோகாமின் குமாரன் அசரியாவையும் ஜோகனானின் குமாரன் இஸ்மவேலையும் ஓபேத்தின் குமாரன் அசரியாவையும் ஆதாயாவின் குமாரன் மாசேயாவையும் சிக்ரியின் குமாரன் எலிஷாபாத்தையும் தன் உடன்படிக்கைக்கு உட்படுத்தினார். அவர்கள் ஜூதாவிலே சுற்றி திரிந்து ஜூதாவின் பட்டணங்களில் எல்லாம் இருக்கிற லேவியரையும் இஸ்ரவேலுடைய பிதாக்களின் வம்ச தலைவரையும் கூட்டி கொண்டு எருசலேமுக்கு வந்தார்கள். அந்த சபையார் எல்லோரும் தேவனுடைய ஆலயத்தில் ராஜாவோட உடன்படிக்கை செய்தார்கள். ஜோய்தா அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் தாவீதின் குமாரனை குறித்து சொன்னபடியே ராஜாவின் குமாரன் ராஜாவாக வேண்டும். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், இவ்வாரத்தில் முறைப்படி வருகிற ஆசாரியரும் லேவியருமான உங்களில் மூன்றில் ஒரு பங்கு ஒளிமுக வாசல்களையும் மூன்றில் ஒரு பங்கு ராஜாவின் அரண்மனையையும் மூன்றில் ஒரு பங்கு அஸ்திபார வாசலையையும் காக்கவும் ஜனங்கள் எல்லாம் கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களில் இருக்கவும் வேண்டும். ஆசாரியரும் லேவியரின் ஊழியம் செய்கிறவர்களும் தவிர ஒருவரும் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க வேண்டாம். அவர்களே உட்பிரவேசிப்பார்களாக. அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய காவலை காப்பார்களாக. லேவியர் அவரவர் தங்கள் ஆயுதங்களை தங்கள் கையிலே பிடித்து கொண்டவர்களாய் ராஜாவை சுற்றிலும் வரிசையாய் நின்று கொண்டிருக்க வேண்டும். ஆலயத்துக்குட்படுகிற எவனும் கொலை செய்யப்பட கடவன். ராஜா உட்பிரவேசிக்கிற போதும் வெளியே புறப்படுகிற போதும் நீங்கள் அவரோடு இருங்கள் என்றார். ஆசாரியனாகிய ஜோய்தா கட்டளையிட்டபடியெல்லாம் லேவியரும் ஜூதா கோத்திரத்தர் அனைவரும் செய்து அவரவர் அவ்வாரத்து முறைப்படி வருகிறவர்களும் முறை தீர்ந்து போகிறவர்களுமான தம்தம் மனுஷரை கூட்டிக் கொண்டு போனார்கள். வகுப்புகள் பிரிந்து போக ஆசாரியனாகிய ஜோய்தா உத்தரவு கொடுக்கவில்லை. தாவீது ராஜா தேவனுடைய ஆலயத்தில் வைத்திருந்த ஈட்டிகளையும் கேடகங்களையும் பரிசைகளையும் ஆசாரியனாகிய ஜோய்தா 100 பேருக்கு அதிபதியினிடத்தில் கொடுத்து அவரவர் தங்கள் ஆயுதங்களை கையிலே பிடித்து கொண்டவர்களாய் ஆலயத்தின் வலது பக்கம் தொடங்கி ஆலயத்தின் இடது பக்கம் மட்டும் பலிபீடத்துக்கும் ஆலயத்துக்கும் எதிரே ராஜாவை சுற்றிலும் நிற்க ஜனங்களையெல்லாம் நிறுத்தினார். பின்பு ராஜகுமாரனை வெளியே கொண்டு வந்து கிரீடத்தை அவன் மேல் வைத்து சாட்சியின் ஆகமத்தை அவன் கையிலே கொடுத்து அவரை ராஜாவாக்கினார்கள். ஜோய்தாவும் அவன் குமாரரும் அவனை அபிஷேகம் பண்ணி ராஜா வாழ்க என்றார்கள். ஜனங்கள் ஓடிவந்து ராஜாவை புகழுகிற சத்தத்தை அத்தாலியால் கேட்டபோது அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஜனங்களிடத்தில் வந்து, இதோ நடையிலுள்ள தன்னுடைய தூணண்டையிலே ராஜா நிற்கிறதையும் ராஜாவண்டையில் நிற்கிற பிரபுக்களையும் எக்காலம் ஊதுகிறவர்களையும் தேசத்து ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டு எக்காலங்கள் ஊதுகிறதையும் கீத வாத்தியங்களை பிடித்து கொண்டு பாடகரும் சங்கீத தலைவரும் துதிக்கிறதையும் கண்டாள். அப்பொழுது அத்தாலியால் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு துரோகம் துரோகம் என்று கூவினாள். ஆசாரியனாகிய ஜோய்தா இராணுவ தலைவராகிய 100 பேருக்கு அதிபதிகளானவர்களை வெளியே அழைத்து அவர்களை நோக்கி, இவளை வர்ஷைக்கு புறம்பே கொண்டு போங்கள், இவளை பின்பற்றுகிறவனை பட்டயத்தால் வெட்டி போடுங்கள் என்றான். கர்த்தரின் ஆலயத்திலே அவளை கொன்று போடாதேயுங்கள் என்று ஆசாரியன் சொல்லியிருந்தார். அவர்கள் அவளுக்கு இடமுண்டாக்கின போது அவள் ராஜாவின் அரண்மனையில் இருக்கிற குதிரைகளின் வாசலுக்குள் பிரவேசிக்கும் இடம் மட்டும் போனாள். அங்கே அவளை கொன்று போட்டார்கள். அப்பொழுது ஜோய்தா தாங்கள் கர்த்தருடைய ஜனமாயிருக்கும்படிக்கு தானும் சகல ஜனங்களும் ராஜாவும் உடன்படிக்கை பண்ணி கொள்ளும்படி செய்தான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் பாகாலின் கோவிலுக்கு போய் அதை இடித்து அதன் பலிபீடங்களையும் அதன் விக்கிரகங்களையும் தகர்த்து பாகாலின் பூசாரி ஆகிய மாத்தானை பலிபீடங்களுக்கு முன்பாக கொண்டு போட்டார்கள். தாவீதின் கட்டளையிட்ட பிரகாரம் சந்தோஷத்தோடும் சங்கீதத்தோடும் கர்த்தரின் சர்வாங்க தகன பதிகளை மோசேயின் நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடியே செலுத்தத்தக்கதாக
ஜோய்தா கர்த்தருடைய ஆலயத்தை விசாரிக்கும் உத்தியோகங்களை தாவீது கர்த்தருடைய ஆலயத்துக்கென்று பகுத்து வைத்த லேவியரான ஆசாரியர்களின் கையில் ஒப்புவித்து, ஜாதொரு காரியத்தினால் தீட்டுப்பட்டவன் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசியாத படிக்கு அதன் வாசல்களுக்கு காவலாளரை நிறுத்தினார். 100 பேருக்கு அதிபதிகளையும் பெரியவர்களையும் ஜனத்தை ஆளுகிறவர்களையும் தேசத்து சமஸ்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு ராஜாவை கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து இறங்க பண்ணி உயர்ந்த வாசல் வழியாய் ராஜா அரண்மனைக்குள் அழைத்து வந்து அரசாளும் சிங்காசனத்தின் மேல் ராஜாவை உட்கார பண்ணினார்கள். தேசத்து ஜனங்கள் எல்லாரும் மகிழ்ந்தார்கள். அத்தாலியாளை பட்டயத்தால் கொன்ற பின்பு நகரம் அமெரிக்கையாயிற்று.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை யோவான் புஸ்தகம் 11:40. இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். என கண்பாந்தவர்களே, இன்றைக்கு தேவன் உங்களின் விசுவாசத்தின் பொருட்டு அவரின் வல்லமையை வெளிப்படுத்த போகிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்ற வார்த்தையின்படியாய் உங்களின் விசுவாசம் இன்றைக்கு மகிமையானவற்றை பெற்றுக்கொள்ள செய்கிறது. நீண்ட நாட்களாய் தேவன் வாக்கு பண்ணினவற்றுக்காய் ஜபத்திலே விசுவாசத்துடன் காத்திருக்கிற உங்களுக்கு இன்றைக்கு அற்புதத்தின் நாளாய், அதிசயங்களை காண செய்கிற நாளாய் தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். ஆபிரகாமை பார்க்கும்போது அவன் 3 வகையில் தேவனை விசுவாசித்தான். முதலாவது தேவனை விசுவாசித்தான், 2வது வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தான், 3வது அவரின் வல்லமையை விசுவாசித்தான். முதலாவது தேவனை விசுவாசித்த ஆபிரகாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12:1 கடைசி பகுதியில் வாசிக்கும் போது, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று கர்த்தர் உரைக்க மாறுதரம் ஒன்றும் சொல்லாமல் தேவனை விசுவாசித்தபடியால் அவர் நன்மையே செய்வார் என்று புறப்பட்டு போனான், ஆசீர்வதிக்கப்பட்டான், கானானை கண்டடைந்தான். 2வதாக வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12:2, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசிர்வாதமாய் இருப்பாய் என்ற வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் விடாது பற்றி கொண்டு அறிக்கை செய்தான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13:2, ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாயிருந்தான் என்று வாசிக்கின்றோம். தேவன் வாக்கு பண்ணப்பட்டதை விசுவாசித்தபடியினால் அது அப்படியே அவனுக்கு உண்டாயிற்று. 3வதாக ஆபிரகாம் தேவனின் வல்லமையை விசுவாசித்தபடியால் தன் சகோதரனுக்கு விரோதமாய் எழும்பினவர்களை முறியடித்தான். தேவனின் வல்லமையான கரம் ஆபிரகாமோ கூட இருந்தபடியினால் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14:16 சகல பொருள்களையும் திருப்பிக் கொண்டு வந்தான் என்று உள்ளது. எனக்கு அன்பார்ந்தவர்களே, நீங்களும் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் ஊடாய் கடந்து போனாலும், அல்லது நீண்ட நாள் ஜபத்திற்கு பதில் கிடைக்கவில்லையே என்று அங்கலாய்த்து கொண்டிருந்தாலும், எல்லாம் வெறுமையாய் வனாந்தரம் போன்ற வறண்ட நிலையில் காணப்பட்டாலும், நீங்கள் தேவனை விசுவாசியுங்கள். அவர் உங்களுக்காய் வாக்கு பண்ணினதை விசுவாசியுங்கள். தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பதை அவரின் வல்லமையை விசுவாசியுங்கள். நீங்கள் தேவனின் மகிமையை காண்பீர்கள். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார் என்ற வார்த்தையின்படியாய் கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் GFAN FM இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 64:8 நாம் வாசிக்கும் போது, இப்போதும் கர்த்தாவே, நீர் எங்கள் பிதா, நாங்கள் களிமண். நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உம்முடைய கரத்தின் கிரியை என்று வாசிக்கிறோம். மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கை களிமண் தான். ஆதியாகமம் 2:7 கர்த்தர் பூமியின் மண்ணினாலே மனுஷனை உருவாக்கினார், உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் மேல் ஊதினார், அவன் ஜீவாத்மாவானான் என்று வாசிக்கிறோம். நம்மை மண்ணினாலே உருவாக்கினார். இந்த மண்ணின் மீது தேவனாகிய கர்த்தருக்கு அதிகாரம் உண்டு. நம்முடைய சரீரத்தின் மீது தேவனுக்கு மிகுந்த அதிகாரம் உண்டு. ரோமர் 9:21 அப்போஸ்தலர்

அதிக நேரம் விரும்புகிறதில்லை. உருவாக்கும் போது குயவன் மிதித்து அந்த மண்ணில் இருக்கிற கற்களை எல்லாம் பொறுக்கி போட்டு அதை சுத்தம் செய்து அதை திருகையில் வைத்து ஒரு பாத்திரத்தை உருவாக்கி பின்பு அதை நெருப்பினால் சுட்டு பின்பு பயன்படுத்த ஆரம்பிக்கிறார்கள். தேவன் சில நேரங்களிலே இப்படிப்பட்டதான சில சூழ்நிலைகளுக்குள்ளே கொண்டு போவார். ஒரு ஓமையை ஆண்டவர் எடுத்து காண்பிக்கிறார். எரேமியா 18 அதிகாரத்திலே குயவன் வீட்டிற்கு எரேமியா தீர்க்கதரிசியை அனுப்புவார். அந்த குயவன் திரிகையிலே மண் பாத்திரத்தை வணைந்து கொண்டிருப்பார். அந்த பாத்திரம் அவர் கையில் கெட்டு போய்விடும். உடனே அதை தூக்கி எறியாமல் வேறே பாண்டமாக அந்த குயவன் வணைவார். அதை குறித்து ஆண்டவர் சொல்கிறதை பாருங்கள். எரேமியா 18:6 இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். ஆக தேவன் ஆசீர்வதிக்கவும் தேவன் பயன்படுத்தவும் தேவனால் உபயோகப்படுத்தவும் விரும்பினால் நிச்சயமாய் உருவாவதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவன் எப்படியெல்லாம் உருவாக்க விரும்புகிறாரோ அப்படியெல்லாம் ஆண்டவர் பயன்படுத்துவதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். பாருங்கள், தேவனாகிய கர்த்தர் தாவீதை சாமுவேலை கொண்டு 1 Samuel 16 அபிஷேகம் பண்ணுகிறார். அது முதல் பரிசுத்த ஆவியானவர் தாவீதின் மேல் இருந்தார். தேவனால் விடப்பட்ட பொல்லாதாவி ஏற்கனவே ராஜாவாக இருக்கிற சவுலின் மேல் இருக்கிறது. இப்போ யாரா ராஜாவாக இருக்கணும்? தாவீது தான் இருக்கணும். என கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்டார். ஆனால் தாவீதுக்கு எந்த பழக்கமும் இல்லை. ஜனங்களை நடத்துவதற்கு அவ்வளவு பழக்கம் இல்லை, சிறிய வயது. ஆகையினாலே கர்த்தர் இந்த தாவீதாகிய களிமண்ணை உருவாக்க ஆரம்பித்தார். யாரை கொண்டு? சவுலை கொண்டே தேவன் உருவாக்க ஆரம்பித்தார். அண்டை தேசங்களோடு யுத்தம் பண்ணி ஜெயிக்க வேண்டும், எல்லா பழக்கமும் தாவீதுக்கு தெரிய வர வேண்டும் என்பதற்காக கர்த்தர் சவுலை கொண்டே சில காரியங்களை தாவீதுக்கு செய்து தாவீதை கொஞ்சம் கொஞ்சமாய் உருவாக்கி ஆண்டவர் சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாக ஆண்டவர் மாற்றினார். இந்த தாவீது கர்த்தர் தன்னை உருவாக்குவதற்கு களிமனை போல அப்படியே ஒப்பு கொடுத்தார். ஆண்டவரே, நான் அபிஷேகம் பெற்றேன், ஆனால் சவுல் ராஜாவா இருக்கிறானே என்று சொல்லி கேள்வி கேட்கவில்லை. அநேக பரிசுத்தவான்கள், யோசேப்பு, தானியல், நிறைய பேர் தங்களுக்கு வரும் உபத்திரவங்களிலே, இக்கட்டுகளிலே, சூழ்நிலைகளிலே அர்ப்பணித்தார்கள், பயங்கர ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டார்கள். சகோதரா சகோதரி, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், தேவன் உங்களை உயர்த்த வேண்டும், தேவன் உங்களை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்பினார். ஏசாயா 64:8 சொல்லுகிறபடி, இப்போதும் கர்த்தாவே நீர் எங்கள் பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உம்முடைய கரத்தின் கிரியை. நீங்கள் எப்படி எங்களை உருவாக்கணும்னு விரும்புகிறீங்களோ அப்படி உருவாக்குங்க. நீங்கள் எப்படி பயன்படுத்தணும்னு விரும்புகிறீங்களோ அப்படி பயன்படுத்துங்க. நான் எந்த அவசரப்பட மாட்டேன், உம்முடைய சித்தத்திற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். இந்த நாளிலே நாம் இதை சொல்லி ஜெபித்து பார்ப்போம். நிச்சயமாய் கர்த்தருடைய உள்ளம் சந்தோஷப்படும். என் பிள்ளைகள் என்னுடைய கரத்தில் இருக்கிறார்கள், நான் அவர்களை உருவாக்குவேன். பேதுரு சொல்வார், அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள். அது அடங்கியிருக்கும் போது, உருவாக்குவதற்கு ஒப்பு கொடுக்கும் போது, சரியான நேரத்தில் தேவர் அற்புதமான பாத்திரமாய் உருவாக்கி பயன்படுத்துவார். தேவனுடைய பிள்ளைகளை அவருடைய கரத்தில் இன்னைக்கு நாம் அர்ப்பணிக்கலாமா? சேர்ந்து ஜெபிக்கலாமா? அன்பு பிதாவே, உம்முடைய கரத்தின் கிரியையாய் நாங்கள் இருக்கிறோம், களிமண்ணை போல் இருக்கிறோம். அப்பா, நீர் எப்படி உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறீரோ, அதை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறீரோ அப்படியெல்லாம் செய்யும். அப்பா, உம்முடைய பிள்ளைகளை தேவன் நினைத்தருள்வீராக. இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.

0: அன்பிலே பயமில்லை என்ற தலைப்பில் சகோதரன் சஹரியா பூனன் அவர்கள் வழங்கும் வேத பாடம் பாகம் 3.
1: We want to think again about that verse that we started with this morning.
2: இந்த காலை வேளையிலே நாம் ஆரம்பித்த அதே வசனத்திலே மீண்டும் இதை தியானிக்க விரும்புகிறோம்.
1: 1 John and chapter 4 and verse 18.
2: 1 யோவான் 4 அதிகாரம் 18 வசனம்.
1: Where it says there is no fear in love.
2: அன்பிலே பயமில்லை என்று நாம் பார்க்கிறோம்.
1: But perfect love casts out fear because fear involves punishment.
2: பயமானது வேதனை உள்ளது. பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும்.
1: And the one who fears is not perfected in love.
2: பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல.
1: Then in the next verse it tells us about this love.
2: அடுத்த வசனமும் இதே அன்பை குறித்து சொல்கிறது.
1: We love because he first loved us.
2: அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினால் நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம்.
1: I'm not in that verse it doesn't say we love Jesus first because he loved us.
2: அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினால் நாம் இயேசுவினிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று சொல்லவில்லை.
1: It just says we love because he first loved us.
2: அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாம் அன்பு கூறுகிறோம்.
1: That means the reason I love my brother is because Jesus loved me. That's all.
2: இயேசு என்னை நேசித்தபடியினாலே தான் நான் என் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறேன். அவ்வளவுதான்.
1: It's not because my brother loves me.
2: என்னுடைய சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறபடியினாலே நான் அவரிடத்தில் அன்பு கூறவில்லை.
1: If I love my brother because he loves me, well, there's no virtue in it because Jesus said, what credit is there if you love somebody who loves you?
2: உங்களை நேசிக்கிறவர்களே, நீங்கள் நேசிக்கிறது நிமித்தமாய் அதில் என்ன பலன் இருக்கிறது என்று இயேசு சொல்லுகிறார். ஆகவே என்னுடைய சகோதரன் இடத்தில் அன்பு கூறுகிறபடினாலே நான் அவரிடத்தில் அன்பு கூறுவதிலே சிறப்பு ஒன்றும் இல்லை.
1: But if you examine your own heart, you may find that the reason why you love certain people is because they love you.
2: உங்கள் இருதயத்தை நீங்கள் சற்று ஆராய்ந்து பார்த்தால் நீங்கள் நேசிக்கிற ஒரு சில மக்களை ஏன் நேசிக்கிறீர்கள் என்று அறிந்து கொள்ளலாம். அவர்கள் உங்களை நேசிக்கிற அப்படின்னாலே
1: That's a very shaky foundation.
2: அது மிகவும் ஆடக்கூடிய ஒரு அஸ்திபாரமா இருக்கிறது.
1: Will you build a house on a shaking foundation?
2: ஒரு ஆடக்கூடிய ஒரு அஸ்திபாரத்திலே உங்களுடைய வீட்டை நீங்கள் கட்டுவீர்களா?
1: We don't even use bricks for the foundation. We put granite stones or concrete.
2: அஸ்திபாரத்திற்கு நாம் செங்கல்லை கூட பயன்படுத்துவதில்லை. நாம் நன்றாக சிமெண்ட் கலவையையோ அல்லது கருங்கல்லையோ நாம் பயன்படுத்துகிறோம்.
1: Bricks may be all right for the building, but you can't put bricks in a foundation. It'll all get wet and dissolve.
2: கட்டடத்தின் மேல் பகுதிக்கு நாம் செங்கலை வைத்து கட்டலாம். அஸ்திபாரத்திற்கு நாம் செங்கலை வைத்து கட்டினால் அது நனைந்து அது நொறுங்கிவிடும்.
1: So we are very careful about foundation of a house.
2: ஆகவே ஒரு வீட்டினுடைய அஸ்திபாரத்தை குறித்து நாம் மிகவும் அக்கறையுள்ளவர்களாக இருக்கிறோம்.
1: And I think many of us, our foundation is wrong when it comes to loving people.
2: ஜனங்களை நேசிக்கிற காரியம் என்று வரும்பொழுது நம்முடைய அநேகருடைய அஸ்திபாரம் தவறாகத்தான் இருக்கிறது.
1: And that is why throughout the years many of us in our churches have had a problem with loving our fellow believers.
2: சக விசுவாசிகளை நேசிப்பதிலே எவ்வளவோ ஆண்டுகளாக நம்முடைய சகோதரர்கள் மத்தியிலே பிரச்சனை இருப்பதனுடைய காரணம் இதுதான்.
1: Don't you feel that your love house is shaken many times?
2: உங்கள் அன்பு என்னும் வீடுகளானது அநேக சமயங்களிலே ஆடக்கூடியதாக இருக்கிறதாக நீங்கள் உணரவில்லையா?
1: Even your love for the Lord sometimes is shaky.
2: தேவன் மேல் நீங்கள் வைத்திருக்கிற அன்பு கூட சில சமயத்தில் ஆடி போய் விடுகிறது.
1: Definitely our love for one another.
2: கண்டிப்பாக சொல்ல போனால் நாம் ஒருவரிடத்திலே ஒருவர் காண்பிக்கிற அன்பு

0: அது ஆடுகிறதா அசைகிறதா இருக்கிறது.
1: Now we must lay it on a good foundation.
0: இப்பொழுது நாம் நல்ல ஒரு அஸ்திவாரத்தை கட்டி எழுப்ப வேண்டும்.
1: I love my fellow believers.
0: நான் என் சக விசுவாசிகளை நேசிக்கிறேன்.
1: Because God loved me.
0: ஏனென்றால் தேவன் என்னிடத்தில் அன்பு கொண்டார்.
1: So the unshakable foundation for our house is God's love.
0: ஆகவே நம்முடைய வீடுகளுக்கு அசையாத ஒரு அஸ்திபாரம் என்பது தேவனுடைய அன்புதான்.
1: And because we have loved other people on the basis of their love for us.
0: மற்ற மக்கள் நம்மை நேசிக்கிற அந்த அடிப்படையிலே நாம் பிறரை நேசிக்கிறபடினாலே,
1: that means their love for me is the foundation on which I love them.
0: அதனுடைய பொருள் என்னவென்றால், அவர்கள் என்னிடத்திலே காண்பிக்கிறார்களே அந்த அன்புதான் அஸ்திபாரம், அதன் மீது நான் கட்டுகிறேன்.
1: So one day when he stops loving me, he takes away my foundation.
0: அவர் என்னிடத்தில் அன்பு கூறுகிறதை ஒரு நாளில் நிறுத்திவிடும் பொழுது என்னுடைய அஸ்திவாரத்தையும் அவர் எடுத்துக் கொள்கிறார்.
1: Then my house collapses.
0: இப்பொழுது என்னுடைய வீடானது இடிந்து போகிறது.
1: It is impossible to stop loving other people if we make God's love our foundation.
0: தேவனுடைய அன்பை நம்முடைய அஸ்திவாரமாக மாற்றிவிட்டால் மற்றொரிடத்திலே அன்பு கூறுவதை நிறுத்துவது என்பது கூடாத காரியமாயிருக்கும்.
1: And I'll tell you some of the other sins that we commit when we make love other person's love for a foundation.
0: மற்றளுடைய அன்பையே நம்முடைய அஸ்திபாரமாக நாம் அமைக்கும் பொழுது அதிலிருந்து பிற என்ன பாவங்களை எல்லாம் செய்கிறோம் என்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
1: In the church,
0: சபையிலே,
1: I have also seen this even among elders in the church.
0: சபையில் உள்ள மூப்பர்களிடத்திலே கூட நான் இதை பார்த்திருக்கிறேன்.
1: That when somebody loves them, they become partial towards them.
0: யாராவது அவர்களை நேசிக்கும் பொழுது இவர்கள் உடனே பட்சபாதம் காண்பிக்கிறவர்களாய் மாறிவிடுகிறார்கள்.
1: That in different things in the church they show partiality.
0: சபையிலே பல காரியங்களை செய்யும் பொழுது பாரபட்சத்தோடு கூட செய்ய ஆரம்பிக்கிறார்கள்.
1: That means if he does something wrong, we don't take it so seriously.
0: அவர் ஒரு தவறை செய்யும் பொழுது அதை அவ்வளவு சீரிய முறையில் எடுத்துக் கொள்வதில்லை.
1: Because he has helped me in 101 ways.
0: ஏனென்றால் 101 காரியங்களுக்கு மேலாக அவர் எனக்கு உதவி செய்திருக்கிறார்.
1: He has done so much good to me and helped me, and so I don't take it seriously when he does something wrong.
0: ஆகவே எனக்கு பல நன்மைகளை அவர் செய்திருக்கிறபடினாலே அவர் ஒரு தவறை செய்யும் பொழுது அதை நான் சீரிய முறையில் எடுத்துக் கொள்வதில்லை.
1: Then I am not a servant of God.
0: அப்படியானால் நான் தேவனுடைய ஊழியக்காரன் அல்ல.
1: Because God shows no partiality.
0: என்றால் தேவன் ஒரு காலம் பச்சபாதத்தை காண்பிக்கிறவர் அல்ல.
1: Even if a man has served God for 30 years, if he does wrong, God will say you're wrong.
0: ஒரு மனிதன் 30 ஆண்டுகள் தேவனுக்கு ஊழியம் செய்து வந்தாலும் கூட அந்த மனிதன் தவறு செய்யும் பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து தவறு என்று தான் சொல்வார்.
1: Judas Iscariot served God, went out preaching and all 3.5 years, but he finally sent him to hell.
0: 3.5 ஆண்டுகள் யூதாஸ் காரியோத்து பல இடங்களுக்கு சென்று பிரசங்கித்தானால் கடைசியாக அவன் நரகத்துக்கு அனுப்பப்பட்டான்.
1: A man can serve God for 35 years and God can send him to hell.
0: ஒரு மனிதன் 35 ஆண்டுகள் தேவனுக்கு ஊழியம் செய்தும் அதன் முடிவிலே தேவன் அவனை நரகத்துக்கு அனுப்ப முடியும்.
1: Because he goes into sin.
0: ஏனென்றால் அவன் பாவத்துக்குள்ளாக செல்கிறான்.
1: No partiality with God.
0: தேவனிடத்திலே பாரபட்சமே இல்லை.
1: But we must be very careful, there's no partiality in our hearts.
0: நம்முடைய உள்ளத்திலேயும் கூட இந்த பட்சபாதம் காணப்படவே கூடாதபடிக்கு நாம் மிகுந்த எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
1: When your parents,
0: அநேக நாம் பெற்றோராக இருக்கும் பொழுது,
1: we must not show any partiality to our children, they are all the same to us.
0: நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் ஒரே மாதிரி தான் நாம் நடத்த வேண்டும். எந்த பட்சபாதமோ பாரபட்சமோ காண்பிக்க கூடாது.
1: We may be happier with some of the children because they are following the Lord.
0: ஒரு சில பிள்ளைகள் தேவனை பின்பற்றுவதனாலே அவர்களை குறித்து நீங்கள் சந்தோஷமா இருக்கலாம்.
1: But if you are partial, then you are not like God.
0: ஆனால் நீங்கள் ஒருதலை பட்சமாக இருந்தால் நீங்கள் தேவனை போல அல்ல.
1: Because God is not partial towards any of his children.
0: எந்த ஒரு பிள்ளைகளிடத்திலும் தேவன் பட்சபாதம் உள்ளவரே அல்ல.
1: And the other problem we can see is that when we want to do some favor to somebody, we may show favor to someone who has done a lot of good to us.
0: நாம் யாருக்காவது தயை செய்ய வேண்டும் என்று விரும்பினால் நமக்கு யார் அதிக நன்மைகளை செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த தயையை காண்பிக்க விரும்புகிறோம்.
1: Even as an elder, you can show some favor to a brother because he does a lot of good to you.
0: நிறைய நல்ல காரியங்களை உங்களுக்கு செய்யறபடினாலே நீங்கள் ஒரு சகோதரருக்கு நீங்கள் தயையை காண்பிக்க முடியும்.
1: And give him some opportunities in the church he's not qualified for.
0: சபையிலே தகுதி பெறாத ஒரு வேலைக்கு நீங்கள் அவருக்கு தருணம் கொடுக்கிறீர்கள்.
1: So we must never make another person's attitude towards us the foundation for our love for him.
0: ஆகவே ஒரு காலம் நம்முடைய மற்றவர்கள் மீது செலுத்தக்கூடிய நம்முடைய அன்புக்கு அஸ்திபாரமாக மற்றவர்கள் நம் மீது காண்பிக்கும் மனப்பான்மையை ஒரு காலம் வைக்க கூடாது.
1: The love in my heart must be the fruit of the Holy Spirit.
0: என்னுடைய உள்ளத்திலே காணப்படுகிற அன்பானது பரிசுத்த ஆவியானவருடைய கனியாக இருக்க வேண்டும்.
1: And it says we love because he first loved us.
0: அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடினாலே நாமும் அன்பு கூறுகிறோம்.
1: So that love of God for us is the proper foundation for our life.
0: நம்முடைய வாழ்க்கைக்கு சரியான ஒரு அஸ்திபாரம் என்பது தேவனுடைய அன்புதான்.
1: And when we have that foundation, one proof is there will be no fear.
0: இந்த அஸ்திவாரத்தை நாம் கொண்டிருப்பதற்கு ஒரு நிரூபணம் என்னவென்றால் அங்கே பயம் இருக்காது.
1: Because there is no fear in love.
0: ஏனென்றால் அன்பிலே பயம் இல்லை.
1: this is one way by which we can find out whether we are believing in the true Christian faith.
0: உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மார்க்கத்திலே நாம் விசுவாசம் வைத்திருக்கிறோமா இல்லையா என்பதை இந்த ஒரு அடையாளத்தை வைத்து நாம் கண்டுகொள்ளலாம்.
1: See 2 Corinthians chapter 11.
0: 2 கொரிந்தியர் 11 அதிகாரம்.
1: Paul says
0: Paul சொல்கிறார்
1: that even in his day in the first century
0: அவருடைய நாட்கள் அதாவது முதலாம் நூற்றாண்டிலே கூட
1: there were people who were preaching verse 4 another Jesus
0: நான்காம் வசனத்திலே அவருடைய காலங்களிலே கூட வேறொரு இயேசுவை பிரசங்கித்த மக்கள் இருந்தார்கள்
1: and praying for people to receive some other spirit not holy spirit
0: பரிசுத்த ஆவியானவரை அல்ல வேறொரு ஆவியை பெறும்படியாய் ஜனங்களுக்கு ஜெபித்தார்கள்
1: yeah you mean there were preachers like that saying okay we'll pray for you and they lay hands on somebody and the fellow receives some other spirit
0: சில பிரசங்கியார்கள் அப்படி இருக்கிறார்கள் கைகளை வைத்து இவருக்கு ஜெபிப்போம் என்று ஜெபிக்கிறார்கள் அவர்கள் வேறொரு ஆவியை பெற்றுக் கொள்கிறார்கள்
1: It's happening today also.
0: இன்றைக்கும் அது நடந்து கொண்டிருதான் இருக்கிறது.
1: That is why in CFC I have told the church and I tell all the churches don't let anybody lay hands on your head.
0: ஆகவே தான் CFC சபையிலும் மற்ற சபைகளிலும் சொல்லி இருக்கிறேன் வேறு யாரும் உங்கள் தலை மீது கை வைப்பதற்கு அனுமதிக்கவேண்டாம்.
1: Except some elder brother in whom you have total confidence.
0: முழு நம்பிக்கை யார் உங்களுக்கு யார் மீது இருக்கிறதோ அவர்களை தவிர வேறு யாரும் உங்கள் தலை மீது கை வைப்பதற்கு அனுமதிக்க வேண்டாம்.
1: See, Hebrews 6 says laying on of hands is one of the foundational doctrines in the Bible.
0: எபிரேயர் 6 அதிகாரத்தில் கைகளை வைப்பது என்பது சுவிசேஷத்திலே காணப்படுகிற சில அஸ்திபாரமான போதனை.
1: Hebrews 6:2-4.
0: எபிரேயர் 6 அதிகாரம் 2-லிருந்து 4 வசனங்கள்.
1: But then you must not allow anybody to do that.
0: வேறு யாருமே அதை செய்வதற்கு நீங்கள் அனுமதிக்க கூடாது.
1: Because you don't know what spirit that man has.
0: அந்த நபருக்கு என்ன விதமான ஆவி இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியாது.
1: I remember once somebody put hands on my head without even asking me.
0: ஒரு முறை என்னை கூட கேட்காமலேயே என் தலை மீது கை வைத்து ஜெபிக்க ஆரம்பித்தார் ஒருவர்.
1: I pushed away his hand. I said I don't want.
0: நான் தலை கையை அப்படியே தள்ளி விட்டு விட்டேன். எனக்கு வேண்டாம் என்று சொன்னேன்.
1: It doesn't matter if he gets offended.
0: அவர் அதை குறித்து மனத்தாங்கள் அடைந்தாலும் கூட அது பொருட்டல்ல.
1: He was a believer but I had no confidence in him.
0: அவர் ஒரு விசுவாசி தான் ஆனால் அவர் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை.
1: So we must not say oh he will get offended. Let him get offended.
0: ஐயோ அப்படி செய்தால் அவர் மனம் வருந்துவார் என்று சொல்லக்கூடாது. அவர் மனம் வருந்தினால் வருந்தட்டும்.
1: I don't want to have another spirit from anybody.
0: யாரிடத்திலிருந்தும் எனக்கு வேறு ஒரு ஆவி வந்துவிடக் கூடாது.
1: But if you have total confidence in a brother that he is a man of God then you can allow him to lay hands on your head.
0: ஒரு தேவ மனிதர் அவர் தேவ மனிதன் தான் என்கிற அந்த முழு நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் தலையை கை வைப்பதற்கு அனுமதிக்கலாம்.
1: Otherwise there were people there you know Paul laid hands on Timothy's head.
0: பவுல் தீமோத்தேயுடைய தலையிலே கையை வைத்தார்.
1: Paul told Timothy lay hands on people but don't just go around laying hands on anybody.
0: பவுலும் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது தலை மீது கை வைத்து ஜெபி என்று சொன்னார். எல்லார் மீதும் கை வைக்க முடியாது சொல்லவில்லை.
1: And here he says there are some people who are receiving another spirit.
0: வேறொரு ஆவியை பெற்றுக் கொள்கிற மக்களை குறித்து இங்கே வாசிக்கிறோம்.
1: And also he says there are certain people preaching another gospel.
0: அதே சமயத்தில் வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களும் இருக்கிறார்கள்.
1: Now how do you know that what you are hearing is the true gospel?
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற சுவிசேஷமானது மெய்யான சுவிசேஷமா என்று எப்படி அறிந்து கொள்ள முடியும்?
1: I'll tell you.
0: நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
1: It will remove fear from your heart.
0: அது மெய்யான சுவிசேஷமா இருந்தால் உங்கள் பயத்தை உள்ளத்திலிருந்து நீக்கிவிடும்.
1: It will remove condemnation from your heart.
0: ஒரு குற்ற உணர்வை உங்கள் உள்ளத்திலிருந்து நீக்கிவிடும்.
1: It will remove guilt from your heart.
0: குற்ற மனசாட்சியை உங்கள் உள்ளத்திலிருந்து நீக்கிவிடும்.
1: It will give you faith that God is a good God.
0: தேவன் நல்ல தேவன் என்கிற விசுவாசத்தை உங்களுக்கு கொடுக்கும்.
1: If that type of faith does not come into your heart then the gospel you are hearing is not the true gospel.
0: இப்படிப்பட்ட விசுவாசம் உங்கள் உள்ளத்திலே வரவில்லை என்றால் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற சுவிசேஷமானது அது மெய்யான சுவிசேஷம் அல்ல அது வேறொரு சுவிசேஷம்.
1: Please remember these words.
0: இந்த வார்த்தைகளை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள்.
1: There is no fear in love.
0: அன்பிலே பயம் இல்லை.
1: That is a word God wants to give to all of you.
0: உங்கள் எல்லாருக்கும் கொடுக்க கூடிய வார்த்தை தான் இந்த வார்த்தை.
1: I was asking the Lord for a word to share with all of you and that is the word the Lord gave me.
0: உங்கள் எல்லார்த்திலும் பகிர்ந்து கொள்ள முடியான ஒரு வார்த்தை ஆண்டவரே தாரும் என்று கேட்டேன் இந்த வார்த்தையை தான் தேவன் எனக்கு கொடுத்தார்.
1: Tell them there is no fear in love.
0: அன்பிலே பயம் இல்லை என்பதை சொல் என்று சொன்னார்.
1: That means when you know God's love as a foundation in your life there will be no fear.
0: தேவனுடைய அன்புதான் என்னுடைய வாழ்க்கையின் அஸ்திபாரம் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால் அங்கே பயமே இருக்காது.
1: Fear means the house is shaking.
0: பயம் எங்கே இருக்கிறதோ அங்கே அஸ்திபாரம் அல்லது வீடு அசைகிறது என்று பொருள்.
1: I know in my own life for many years after I accepted Jesus
0: நான்
1: my house was shaking.
0: இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு எத்தனையோ ஆண்டுகளாக என்னுடைய வீடானது அசைகிறதா இருந்தது.
1: Because the people who laid a foundation in my life as a when I was born again were not wise builders.
0: நான் மனந்திரும்பின அந்த நாளிலே என்னுடைய வாழ்க்கையில அஸ்திவாரத்தை போட்டவர்கள் அவர்கள் ஞானமுள்ள சிற்பாசாரிகள் அல்ல.
1: You know, like if you get some useless mason, he doesn't lay a proper foundation for your house.
0: சரியாக வேலை செய்ய தெரியாத ஒரு மேசனை நீங்கள் கூப்பிட்டால் அவர் சரியான ஒரு அஸ்திவாரத்தை போட மாட்டார், தவறாய் செய்து விடுவார்.
1: Look what Paul says in 1 Corinthians 3:10.
0: 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 10 வசனத்திலே பவுல் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள்.
1: 1 Corinthians 3:10.
0: 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 10 வசனம்.
1: All those, especially elder brothers and others who preach the word of God, must remember this verse.
0: எல்லா மூப்பர்களும் விசேஷமாய் வார்த்தையை பிரசங்கிக்கிறவர்கள் எல்லாரும் இந்த வசனத்தை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும்.
1: 1 Corinthians 3:10.
0: 1 கொரிந்தியர் 3:10.
1: According to the grace of God given to me as a wise master builder, I laid a foundation.
0: எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன்.
1: And that foundation is something that drives away all fear.
0: இந்த அஸ்திபாரம் என்பது எல்லா விதமான பயங்களையும் புறம்பே தள்ளுகிறது.
1: In all false religions in the world,
0: இந்த உலகத்திலே காணப்படுகிற எல்லா பொய்யான மதங்களிலேயும்,
1: and that means all religions,
0: அதனுடைய பொருள் என்ன, எல்லா மதங்களிலேயும்,
1: they preach a god whom you are afraid of.
0: நீங்கள் பயப்படக்கூடிய, பயந்து நடுங்கக்கூடிய ஒரு கடவுளை போதிக்கிறார்கள்.
1: Have you ever heard of a religion that tells you that God is a loving father?
0: இப்போ ஒரு அன்பான தகப்பன் என்று பிரசங்கிக்க கூடிய எந்த ஒரு மதத்தையாவது நீங்கள் பார்த்ததுண்டா?
1: Have you ever heard of a religion that tells you God loves sinners, adulterers, thieves?
0: பாவிகளையும் விபசாரக்காரர்களையும் திருடர்களையும் அன்பு கூறுகிற தேவன் ஒருவர் உண்டு என்று எந்த மதமாவது போதிக்கிறதை கேட்டிருக்கிறீர்களா?
1: Have you ever heard of a religion that tells you that it is not by becoming good that we go to heaven?
0: நாம் நல்லவர்களாய் மாறுவது நிமித்தமாய் பரலோகத்துக்கு போக முடியாது.
1: Has have you ever heard of a religion that tells you no matter how hard you try you cannot become good?
0: எவ்வளவு நீங்கள் கடினமாய் முயற்சி செய்தாலும் நீங்கள் நல்லவர்களாக மாற முடியாது என்று போதிக்கிற மதத்தை கேட்டிருக்கிறீர்களா?
1: Almost all religions teach if you are good you go to heaven.
0: கிட்டத்தட்ட எல்லா மதங்களுமே நீ நல்லவனாய் இருந்தால் மோட்சம் போகலாம் என்று தான் போதிக்கிறார்கள்.
1: That in the final day God will take a balance and put all your good deeds and bad deeds.
0: கடைசி நாளிலே திராசை ஒன்றை கடவுள் எடுப்பார், அதிலே நல்ல புண்ணிய காரியங்களையும் பாவமான காரியங்களும் இரண்டு தட்டிலே போட்டு எது அதிகமாக இருக்குது என்று பார்ப்பார்.
1: And you decide whether you go to hell or go to heaven.
0: அந்த திராசை வைத்து தான் நீ பரலோகத்துக்கு போகுதா நரகத்துக்கு போகுதா என்பதை தீர்மானிப்பார்.
1: So people try to be good.
0: ஆகியோர் ஜனங்கள் நன்மை செய்கிறார்கள்.
1: Do good to poor people.
0: ஏழைகளுக்கு அன்னதானம் போன்றதான தர்மங்களை செய்கிறார்கள்.
1: Not because they love them but because they love themselves they want to go to heaven.
0: அவர்கள் ஏதோ ஏழை மக்களை நேசிப்பதனாலே அவர்கள் அப்படி செய்வதில்லை, தங்களை நேசித்து எப்படியாவது மோட்சம் போனால் போதும் என்று சொல்லி செய்கிறார்கள்.
1: That's why the Bible says you can give all your money to the poor and still not have love in your heart.
0: ஆகவே தான் வேதம் சொல்கிறது உங்களுக்கு உள்ள எல்லாவற்றையும் அன்னதானம் பண்ணினாலும் உங்களுக்கு அன்பு இல்லாவிட்டால் என்று வேதம் சொல்கிறது.
1: There is no religion that teaches God is a God of perfect love.
0: தேவன் பூரண அன்புள்ளவர் என்று போதிக்கிற எந்த ஒரு மதமும் இந்த உலகத்திலே இல்லை.
1: And that establishes you in that.
0: இந்த அன்பிலேயே உங்களை நிலைத்திருக்க செய்யத்தக்கதான மதமும் இல்லை.
1: And I want to say 90% of Christianity is also preaching a false religion.
0: இன்னொன்றையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கிறிஸ்தவத்திலே 90% இந்த பொய்யான மதத்தை தான் பிரசங்கிக்கிறது.
1: Why? Because 90% of Christians are full of fear.
0: ஏன் 90%க்கும் அதிகமான கிறிஸ்தவர்கள் பயத்தினாலே நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள்.
1: Just like all the unbelievers.
0: அவிசுவாசிகளைப் போலவே இவர்களும் இருக்கிறார்கள்.
1: And especially when you come to the last days.
0: குறிப்பாக கடைசி நாட்களிலே வரும்பொழுது.
1: We read in Luke's Gospel,
0: Luke's Suvisesham,
1: chapter 21,
0: 21st adhigaram,
1: that things are going to be so bad.
0: காரியங்கள் மிக மோசமாக போகிறது.
1: In the last part of verse 25 it talks about these tsunamis that will come in the last days.
0: 21st adhigaram 25th vasanathin kadaisi pagudhile paarpeergal endru sonnal kadaisi naatile varakkudaiya tsunamiye kurithu vaasikkirom.
1: It's written there. Jesus spoke about it.
0: Yesu adhai kurithu pesi irukkar.
1: Tsunami is only a Japanese word but this is the same thing is written here.
0: Tsunami என்பது ஜப்பானிய ஒரு பதம் வார்த்தை, ஆனால் இங்கே தமிழில் சொல்லப்பட்டிருக்கு சமுத்திரம் அலைகளும் முழக்கமா இருக்கும்.
1: Yeah, that is the same thing.
0: ரெண்டும் ஒன்றுதான்.
1: And when that happens,
0: அது நடக்கும் பொழுது
1: what will happen?
0: என்ன நடக்கும்?
1: Verse 26.
0: 26ஆம் வசனம்.
1: Men's hearts will faint from fear thinking of what is coming in the world.
0: பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால் மனுஷருடைய இதயம் சோர்ந்து போய்விடும்.
1: And then very soon after that verse 27 the son of man will come in a cloud.
0: உடனடியாக மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடு மகிமையோடு வருவார் மேகத்திலே.
1: That means these are signs that Jesus is coming soon.
0: இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார் என்பதை காண்பிக்க கூடிய அடையாளங்கள் தான் இவைகள் எல்லாம்.
1: So when these things happen,
0: இவைகள் நடக்கும்
1: போது while everybody's heart is full of fear
0: எல்லாருடைய இதயமும் பயத்தினால் நிறைந்திருக்கும்
1: போது they don't have a good foundation the house is shaking
0: அவளுடைய வீடு அசைகிறது நல்ல அஸ்திபாரம் இல்லை
1: what should we do
0: நாம் என்ன செய்ய வேண்டும்
1: it says here in verse 28
0: 28 வசனம்
1: straighten up and lift up your heads
0: நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள்
1: because your redemption has come very near
0: மீட்பு சமீபமாய் இருக்கிறபடினாலே
1: you know it's like a man who has been in jail for many years
0: அநேக ஆண்டுகளாக ஒரு மனிதன் ஜெயிலில் இருக்கிறான்
1: and he knows that the time he was put for jail is now finishing next week or something it is going to be finished
0: sirachalai dandanai anand mudivadiye pogurathu innum adutha vaarathile vidudaiyaga poguran
1: was he was put for 10 years and almost 10 years almost over now
0: 10 aandu sirai dandanai kittatatta 10 aandugal mudiye pogurathu
1: so in a few days he is going out
0: innum oru sila naatkalile sirachalai vittu vidudaiyaga veliye poga poguran
1: he is so happy
0: migum santoshama irukkaran
1: he is still in the jail but he knows only few more days
0: sirachalil dhaan irukkiran aanalum innum oru sila naatkal vittu arindapadinaala santoshama irukkaran
1: suddenly become happy
0: திடீரென சந்தோஷமாகி விட்டார்
1: he's not going looking down with a long face
0: like நீண்ட முகத்தோடு துக்க முகத்தோடு தலை கவிழ்ந்தவாறு இருப்பதில்லை
1: he's so happy people ask why you so happy
0: அவன் சந்தோஷமாக இருக்கிறான் ஜனங்கள் பார்த்து எப்படிப்பா சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கிறாய் என்று கேட்கிறார்கள்
1: the time of my redemption is drawing near
0: மீட்பின் நாள் சமீபமாக இருக்கிறது
1: என்று சொல்றார் that's how we must be
0: இப்படித்தான் நாம் இருக்க வேண்டும்
1: no fear
0: பயமே இல்லை
1: because god loves us perfectly
0: என்றால் பூரணமாய் தேவன் நம்மை அன்பு கூறுகிறார்
1: you know when we grew up as children
0: நாம் பிள்ளைகளாய் வளரும் பொழுது
1: maybe our parents told us
0: நம்முடைய பெற்றோர் சொல்லியிருக்கலாம்
1: if you are a good boy mommy will love you
0: நல்ல பையனா இருந்தா அம்மா உன்னை நேசிப்பேன்
1: if you are a bad boy mommy won't love you
0: நீ கெட்ட பையனா இருந்தா அம்மா உன்னை நேசிக்கவே
1: மாட்டாங்க many of us may have heard that from our childhood
0: நம்மில் अनेகர் சிறுபிள்ளையா இருந்த காலத்திலிருந்து அப்பா அம்மா சொல்ல கேட்டிருக்கலாம் இப்படி
1: so or our father may have told us like that
0: அல்லது அப்பா அப்படி சொல்லியிருந்திருக்கலாம்
1: so we get a concept in our mind from childhood
0: ஆகவே சிறு பிராயம் முதலே நம்முடைய மனதிலே ஒரு தத்துவம் ஆரம்பிக்கிறது
1: good daddy loves me
0: நான் நல்லவனா இருந்தால் அப்பா என்னை நேசிப்பார்
1: bad daddy doesn't love me
0: நான் கெட்டவனா இருந்தால் அப்பா நேசிக்க மாட்டார்
1: then one day we hear the gospel that god is a father
0: ஒரு நாளிலே தேவன் ஒரு தகப்பன் என்கிற சுவிசேஷத்தை கேள்விப்படுகிறோம்
1: what does this word father mean
0: ஆகவே தகப்பன் என்ற பொருளுக்கு பொருள் என்ன
1: then i think of my earthly father that's the only way i can understand father
0: என்னுடைய பூமிக்குரிய தகப்பனாரை எண்ணி பார்க்கிறேன் அப்படி மட்டுமே நான் பரலோக தகப்பனை அறிந்து கொள்ள முடியும்
1: see any word that we use we form a picture in our mind
0: எந்த வார்த்தையை நாம் உபயோகித்தாலும் உடனடியாக நம்முடைய மனதிலே ஒரு காட்சியை நாம் பதிவு செய்து விடுகிறோம்
1: like if you talk about elephant and nobody has seen an elephant or even a picture of elephant they can't picture what elephant is
0: யானை என்று சொன்ன உடனே இதுவரை யானையும் பார்க்காதவர்கள் யானையுடைய படத்தையும் இதுவரையும் பார்க்காதவர்கள் யானையை காட்சியாக சித்தரித்து பார்க்க முடியாது மனதிலே
1: think of some animal which you have not seen or picture and you hear of that you don't know what it looks like
0: படத்திலே கூட பார்த்ததில்லை நீங்கள் நேரடியாகவும் பார்த்ததில்லை அந்த தெரியாத ஊர் பேர் தெரியாத ஒரு விலங்கை சொன்னால் நீங்கள் இதை கற்பனை செய்து பார்க்க முடியுமா
1: every word we form a picture in my mind what that is
0: ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதை குறித்ததான ஒரு படத்தை நாம் மனதிலே பதிவு செய்திருக்கிறோம்
1: that is how children learn
0: இப்படி தான் பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறார்கள்
1: show them picture of house and say this is house
0: ஒரு வீட்டு படத்தை பார்த்து இதுதான் வீடு என்று சொல்லி கொடுக்கிறோம்
1: children's book cat is a picture of a cat there
0: பூனை என்று படித்தால் அங்க பூனையோட படம் இருக்குது
1: that is how children are taught
0: இப்படி தான் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கிறோம்
1: so you say father
0: ஆகவே அப்பா என்று சொன்னால்
1: god is a father
0: தேவன் ஒரு தகப்பன்
1: then you begin to think of your father
0: ஆகவே உடனடியாக உங்களுடைய அப்பாவை நீங்கள் மனதிலே எண்ணி பார்க்கிறீர்கள்
1: and in the beginning your understanding of god is something like your father
0: ஆரம்பத்திலே உங்களுடைய புரிந்துகொள்ளுதல் எப்படி இருக்கிறது என்றால் தேவன் என்றால் எங்க அப்பாவை போல இருப்பவர்
1: your father may be a very strict person
0: உங்க அப்பா மிகுந்த கண்டிப்புள்ளவராய் இருக்கலாம்
1: maybe he was a good person but very strict you can't talk to him about
0: நல்ல ஒரு மனிதர் தான் உங்கள் அப்பா ஆனால் அப்பா விடத்திலே பேச முடியாது கண்டிப்பானவர்
1: you can't become very friendly with him
0: ungal appa odu kuda oru nanbanaya neengal maara mudiyadhu
1: see all of us in our growing years we have sexual problems
0: valarndu kondirukkira nam ellarkume paaliyal thodarbudaiya prachnigal namakku irundirukkirathu
1: every human being
0: ovvoru manidhirkkum adai thodarndu adu sambandhapatta prachni irukkirathu
1: boys more than girls
0: payangalukkum pengalukkum
1: but boys more than girls
0: பையன்களுக்கு பெண்களை காட்டிலும் அதிகமாக இருக்கும்
1: but girls also will fall in love with somebody
0: ஆனால் பெண் பிள்ளைகள் கூட ஒரு பையன்களோடு கூட காதலில் விழுந்து விட முடியும்
1: but when that happens
0: அப்படி நடைபெறும் பொழுது
1: how many of you went to your father immediately
0: உடனடியாக எத்தனை பேர் உங்க அப்பாவிடத்தில் சென்றீர்கள்
1: and said dad I've got a sexual problem
0: அப்பா எனக்கு பாலியல் சம்பந்தமான ஒரு பிரச்சனை இருக்குது
1: have you ever done that
0: இப்பொழுதாவது நீங்கள் அப்பாவிடத்தில் சொல்லி இருக்கிறீர்களா
1: whom do you talk about your sexual matters with
0: நீங்கள் பாலியல் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் அல்லது காதல் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் யாரிடத்தில் போய் பகிர்ந்து கொள்கிறீர்கள்?
1: All your worldly classmates in school and college.
0: பள்ளியிலேயும் கல்லூரிலேயும் உலக பிரகாரமாக இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்களிடத்திலே போய் நீங்கள் பகிர்ந்து கொள்வீர்கள்.
1: You say, why don't you talk to your father?
0: ஏன் அப்பா அவனிடத்திலே பேசக்கூடாது?
1: Oh, how can we talk about such things?
0: அப்பா அவட்ட போய் அவன் பேசக்கூடாது என்று சொல்லுவார்கள்.
1: If you fall in love with somebody, you don't tell your father.
0: யாரிடத்திலாவது நீங்கள் காதலிலே விழுந்து விட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அப்பா உடத்தில் போய் சொல்ல மாட்டீர்கள்.
1: So we have an idea of a father, maybe he takes care of us and all that, but we can't talk all these private personal things to him.
0: ஆகவே அப்பா என்றால் நம்முடைய எல்லா தேவைகளையும் அவர் பராமரிக்கிறார், நம்மை கவனித்துக் கொள்கிறார். ஆனால் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அவரிடத்தில் பேச முடியாது என்ற ஒரு கற்பனையை நாம் வளர்த்துக் கொள்கிறோம்.
1: So like this children's story book, cat, dog and all that.
0: சிறு பிள்ளையுடைய கதை புத்தகத்திலே நாய், பூனை என்ற படங்களை போல.
1: So we think father.
0: தகப்பன் என்ற ஒரு படம் பார்த்தோம்.
1: God is a father.
0: தேவன் ஒரு தகப்பன்.
1: We can't go to him and talk to him about sexual problems.
0: அவரிடத்திலே போய் நம்முடைய பாலியல் சம்பந்தமான உறவு சம்பந்தமான காரியங்களை எல்லாம் பேச முடியாது.
1: We only talk about some serious things.
0: சில சீரிய காரியங்களை மட்டுமே பேச முடியும்.
1: It's completely wrong.
0: அது முற்றிலுமாய் தவறு.
1: God is a loving father.
0: தேவன் ஒரு அன்பான தகப்பன்.
1: He is interested in every little thing.
0: ஒவ்வொரு சிறு காரியத்திலேயும் அவர் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார்.
1: Even if you have lost some small thing, you must say, Lord, Dad, please help me to find that.
0: ஏதோ ஒரு காரியத்தை தொலைத்து விட்டீர்கள் அப்பா, எனக்கு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி தேவனிடத்தில் நீங்கள் பேச வேண்டும்.
1: Jesus told us to call him father.
0: இயேசு தேவனை பிதாவே என்று அழைங்கள் என்று நமக்கு போதித்திருக்கிறார்.
1: Old Testament nobody could call him father.
0: பழைய ஏற்பாட்டு காலத்திலே யாருமே தேவனை தகப்பனே என்று கூப்பிடவே முடியாது.
1: That is why they had lot of fear in their religion.
0: ஆகவே தான் அவருடைய மார்க்கத்திலே எவ்வளவோ பயங்கள் இருந்தது.
1: Under the law they lived in fear.
0: நியாயப்பிரமாணத்தின் கீழாக அவர்கள் பயத்திலே வாழ்ந்து கொண்டு வந்தார்கள்.
1: Curse.
0: அங்கே ஒரு சாபம் இருந்தது.
1: It was a terrible time.
0: அது பயங்கரமான காலமாக இருந்தது.
1: Because you never know where you displeased God.
0: எந்த இடத்திலே தேவனை நாம் துக்கப்படுத்துவோம் என்றே கண்டுபிடிக்க முடியாது.
1: God was very strict.
0: தேவன் கண்டிப்புள்ளவராய் இருந்தார்.
1: See one example I'll show you.
0: நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன்.
1: In 2 Samuel.
0: 2 சாமுவேல் புத்தகம்
1: and chapter 21.
0: 21 ஆம் அதிகாரம்
1: and the first verse.
0: முதல் வசனம்.
1: 2 Samuel 21 verse 1.
0: 414 ஆம் பக்கம் 2 சாமுவேல் 21 ஆம் அதிகாரம் 1 வசனம்.
1: There was a famine in the days of David for 3 years.
0: தாவீது நாட்களிலே 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது.
1: David sought the Lord.
0: தாவீது கர்த்தருடைய சமூகத்திலே விசாரித்தான்.
1: First year there was a famine. He said, oh, maybe there were not enough rains.
0: முதல் வருஷத்திலே பஞ்சம் உண்டாயிருந்தால் போதுமான மழை பெய்யவில்லை, ஆகவேதான் இதுதான் பஞ்சத்திற்கு காரணம் என்று
1: சொல்லுவீர்கள்.
0: இரண்டாம் ஆண்டும் பஞ்சம்.
1: Third famine, third year famine.
0: மூன்றாம் ஆண்டும் பஞ்சம்.
1: He said, Lord, is there some spiritual reason for this?
0: ஆண்டவரே, இதற்கு ஆவிக்குரிய காரணம் ஏதாகிலும் உண்டோ?
1: God said, yes.
0: ஆம் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
1: Many years ago,
0: அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக,
1: Saul killed some Gibeonites.
0: சவுல் கிபியோனரை கொன்று போட்டான்.
1: Those were people to whom Joshua had made a covenant earlier that he'll never kill them.
0: இவர்களை ஒரு காலம் கொல்ல மாட்டேன் என்றதான ஒரு உடன்படிக்கையை இந்த கிபியோனியரோடு கூட யோசுவா உடன்படிக்கை செய்திருந்தான்.
1: But Saul disobeyed it.
0: சவுலோ அதற்கு கீழ்ப்படியாமல் போய்விட்டான்.
1: How many years passed by?
0: எத்தனை ஆண்டுகள் கடந்து விட்டது பாருங்கள்.
1: Now the punishment is coming.
0: இப்பொழுது போய் தண்டனை வருகிறது.
1: The seed was sown many years earlier.
0: இந்த விதையானது எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக விதைக்கப்பட்டது.
1: It's like sowing a mango, you don't get the fruit next year.
0: நீங்கள் இந்த வருஷம் ஒரு மாங்காயை நட்டு வைத்தால் அடுத்த வருஷத்திலே மாங்காய் பறிக்க முடியுமா?
1: You sow it and then many years later suddenly it comes up.
0: நீங்கள் விதைத்து எத்தனையோ ஆண்டுகள் கழித்து மாங்காய் காய்க்கிறது.
1: This punishment also was like that.
0: தண்டனையும் அப்படித்தான்.
1: Long ago some Saul did something, suddenly the punishment comes up.
0: இவ்வளவு ஆண்டுகள் முன்பாக சவுல் ஏதோ தவறு செய்து விட்டான், இப்பொழுது அதனுடைய தண்டனை வருகிறது.
1: They never knew God as a father.
0: ஏனென்றால் தேவனை ஒரு காலம் அவர்கள் தகப்பனாக அறிந்ததில்லை.
1: You know, sometimes you read in the paper.
0: சில சமயத்திலே செய்தித்தாளிலே வாசிக்கிறீர்கள்.
1: Some police officer did something wrong 5 years ago, now the CBI has caught up with him.
0: 5 ஆண்டுகள் முன்பாக யாருக்கும் தெரியாமல் ஒரு தவறை போலீஸ்காரர் செய்துவிட்டார், போலீஸ் ஆபீசர் செய்துவிட்டார், இப்பொழுது சிபிஐ அவரை வந்து பிடித்து விட்டது 5 வருடங்கள் கழித்து.
1: This is how it is in the world and this is how it is in factories and all that.
0: இப்படி தான் இந்த உலகத்திலேயும் தொழிற்சாலைகளிலேயும் காணப்படுகிறது.
1: But a father is not like that.
0: ஆனால் ஒரு தகப்பன் அப்படி அல்ல.
1: I mean, supposing you suddenly catch your child and hit him, 10 year old child.
0: திடீரென்று 10 வயசு பையனை பிடிச்சி நல்லா அடி கொடுக்கிறீர்கள்.
1: And he said, "Daddy, why you hit me?"
0: Appa yen ni adikireergal endru kekkran.
1: You remember 5 years ago you did something wrong?
0: 5 varshathukku munbaga neenga seidha thavarai marandu vittaya endru neengal kekkireergal.
1: I don't remember what is
0: enna thappu seidhene theriyavillai 5 varshathukku munbaga.
1: Will you do that?
0: Neengal appadi seivireergala petrorai irukkira neengal?
1: No.
0: Illai.
1: But you know there are some believers who ask that type of question.
0: Anal ipidi patta kelviye kekkira sila viswasigal irukkirargal.
1: Some problem, some sickness comes.
0: ஏதோ ஒரு வியாதி வந்து விட்டால், ஏதோ பிரச்சனை வந்து விட்டால்,
1: say Lord, is this for what I did wrong 10 years ago?
0: ஆண்டவரே 10 வருஷத்துக்கு முன்பாக ஒரு தவறு செய்தேனே அதனுடைய விளைவா இது என்று இப்போதே நீங்கள் கேட்கிறீர்கள்.
1: Why they ask question like that?
0: ஏன் இப்படி கேள்வி கேட்கிறார்கள்?
1: Because they think God is like CBI, not like a father.
0: தேவன் ஒரு CBI அதிகாரி போல இருக்கிறார். அவர் தகப்பன் அல்ல என்று எண்ணுகிறபடினாலே.
1: After 10 years of investigation only they come and punish you.
0: 10 வருஷம் அவர்கள் புலன் விசாரணை செய்து செய்து செய்து செய்து இப்பொழுது தண்டனை கொடுக்கிறார்கள்.
1: See, even Job, you just read in chapter 13.
0: யோபும் கூட அவனை குறித்து நாம் 13 ஆம் அதிகாரத்தில் யோபை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
1: Job, you know, God said he was the most upright man in the whole world.
0: இந்த முழு உலகத்திலே மிகுந்த சன்மார்க்கமாய் இருந்தார் என்று தேவனே சாட்சி கொடுக்கிறார்.
1: The Lord told Satan that in the whole world he is the most spiritual man.
0: முழு உலகத்திலே மிகுந்த ஆவிக்குரிய மனிதன் யோபுதான் என்று ஆண்டவர் சாட்சி கொடுத்தார்.
1: Very rarely that you find certificate like that given to anybody.
0: யாருக்கும் இப்படிப்பட்ட ஒரு நற்சாட்சியை கொடுப்பது பார்ப்பதற்கு அரிதான காரியம்.
1: God once gave certificate to Moses. He is the humblest man in the whole world.
0: முழு உலகத்திலேயும் உள்ள சாந்தம் உள்ளமுள்ள மனிதன் இவர்தான் என்று மோசேயை குறித்து ஒருமுறை ஆண்டவர் சாட்சி கொடுத்தார்.
1: So Job also most upright man.
0: யோபும் கூட மிகுந்த சன்மார்க்கமான மனிதர்.
1: He was now a grandfather because his children 10 children were all living in separate houses.
0: பேரப்பிள்ளைகள் இருந்தது ஏனென்று சொன்னால் 10 பிள்ளைகளும் வித்தியாசமான வேறு வேறு வீடுகளிலே வசித்து வந்தார்கள்.
1: They were married.
0: அவரெல்லாம் திருமணமானவர்கள்.
1: Job was an old man.
0: யோபு மிகுந்த வயது முதிர்ந்த ஒரு மனிதராக இருந்தார்.
1: And then he gets all this sickness.
0: அப்பொழுது அவருக்கு எல்லா வியாதிகளும் வந்து விடுகிறது.
1: His business is lost.
0: தன்னுடைய தொழில் போய்விட்டது.
1: Children die.
0: பிள்ளைகள் மரித்து விடுகிறார்கள்.
1: And he asks God a question.
0: தேவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார்.
1: Chapter 13.
0: 13 அதிகாரம்.
1: Verse 24.
0: 24th verse.
1: Why do you hide your face from me and consider me to be your enemy?
0: நீர் உமது முகத்தை மறைத்து என்னை உமக்கு பகைஞனாக எண்ணுவானேன்?
1: Verse 26.
0: 26th verse.
1: Why are you doing all these bitter things against me and making me inherit the sins in I did in my younger days?
0: மகா கசப்பான தீர்ப்புகளை என் பேரில் எழுதுகிறீர். என் சிறு வயதின் அக்கிரமங்களை எனக்கு பலிக்க பண்ணுகிறீர். ஏன் என்ன கேட்கிறார்?
1: So Job also did some sins in his younger days.
0: ஓஹோ, யோபும் கூட சிறு வயதிலே பாவங்களை தவறுகளை செய்திருக்கிறார்.
1: Just like many of us.
0: நம்மில் இருக்கிற அநேகரை போல.
1: But one encouragement is that even people who have fallen like that in their younger days can one day become the most godly man in the whole earth.
0: இப்படி வாலிப நாட்டிலே சிறு பிராயத்திலே விழுந்தவர்கள் கூட நாட்கள் செல்ல செல்ல அவர்கள் மிகுந்த தேவபக்திக்கு ஏதுவானவர்களாய் மாறிவிட முடியும்.
1: So don't get discouraged because you did some stupid things when you were young.
0: ஆகவே சிறு பிராயத்திலே சில புத்தீனமான காரியங்களை செய்தபடியாலே நீங்கள் சோர்வடைந்து போக வேண்டாம்.
1: Many godly men have done many stupid things when they were many sins when they were young.
0: அநேக தேவ மனிதர்கள் அவர்கள் சிறு பிராயமாக இருக்கும் பொழுது அநேக பாவங்களை செய்திருக்கிறார்கள். புத்தீனமான காரியங்களை செய்திருக்கிறார்கள்.
1: Even David who was anointed when he was 20 years old.
0: 20 வயதா இருக்கும் பொழுது அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதும் கூட.
1: You would think a young fellow like that would not have committed anything wrong in his life.
0: அப்படிப்பட்ட வாலிபன் எந்த தவறையும் தன்னுடைய வாழ்க்கையில் செய்திருக்க மாட்டான் என்று எண்ணுகிறீர்கள்.
1: But do you know what he prays?
0: அவன் என்ன ஜெபிக்கிறார்?
1: He prays in Psalm 25, please don't remember the sins of my youth. Psalm 25 verse 7.
0: சங்கீதம் 25:7 அவர் இவ்வாறாக ஜெபிக்கிறார். என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதலையும் நினையாதிருமாண்டவரே.
1: Psalm 25 verse 7.
0: சங்கீதம் 25:7.
1: Even David who became a man after God's own heart when he was young he did a lot of sins.
0: தேவனுடைய இருதயத்தேற்ற மனிதனாய் மாறின தாவீதும் கூட சிறு பிராயத்திலே பல அக்கிரமங்களை செய்திருக்கிறார்.
1: But
0: ஆனால்
1: would you like to know what those sins were?
0: அந்த அக்கிரமங்கள் பாவங்கள் எல்லாம் என்ன என்று நீங்கள் அறிய விரும்புகிறீர்களா?
1: You have a curiosity to find out what sins David committed when he was young?
0: தாவீது சிறு பிராயத்திலே என்ன பாவங்கள் எல்லாம் செய்தார் என்று அறிந்து கொள்ளும்படியாக உங்களுக்கு ஒரு நட்பாசை இருக்கிறதா?
1: He doesn't tell us.
0: அவர் அதை சொல்லுவதில்லை.
1: And Job doesn't tell us also.
0: யோபும் கூட தன்னை சிறு பிராயத்தினுடைய அக்கிரமங்களை சொல்லுவதில்லை, மீறுதல்களை சொல்லுவதில்லை.
1: And you should follow their example and you should also not tell anybody. Yeah, so as I said, we should not tell other people the sins we committed when we were young.
0: ஆகவே நாம் சிறு பிராயத்திலே செய்த பாவங்களை மீறுதல்களை எல்லாம் யாரிடத்திலும் சொல்லக்கூடாது.
1: I give you the example of Job and David to show that even if you did wrong things, if you have repented and asked God to forgive you, you can still become a man after God's own heart.
0: தாவீது யோபு இவருடைய உதாரணத்தை உங்களுக்கு சொல்லி உற்சாகப்படுத்துகிறேன். நீங்கள் சிறு பிராயத்திலே பாவங்களை செய்திருந்தாலும் அதை குறித்து நீங்கள் மனம் திரும்பி மனஸ்தாபப்பட்டிருந்தால் நீங்கள் ஒரு தேவ மனிதனாய் கண்டிப்பாய் மாற முடியும்.
1: But see, even Job, he thought God is now punishing me because 50 years ago I did something wrong when I was 17 years old.
0: நான் 17 வயதா இருக்கும் பொழுது 50 ஆண்டுகளுக்கு முன்பாக செய்த பாவங்களுக்கு இப்பொழுது எனக்கு தண்டனை வருகிறது என்று யோபும் கூட எண்ணினார்.
1: So that is a thought that comes to many people.
0: அநேக ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட எண்ணங்கள் வருகிறது.
1: What does that prove?
0: இது எதை நிரூபிக்கிறது?
1: It proves that Job did not know God as a father.
0: யோபு தேவனை ஒரு தகப்பனாக அறிந்து கொள்ளவில்லை என்பதை தான் நிரூபிக்கிறது.
1: He knew him like some police checking up and investigating and coming and punishing him after 50 years.
0: ஒரு போலீஸ் அதிகாரி அவர் எத்தனையோ புலன் விசாரணை எல்லாம் செய்து 50 ஆண்டுகள் வந்து தண்டனை கொடுக்கிற ஒரு நபரை போல தான் தேவனை யோபு அறிந்திருந்தார்.
1: So don't get such thoughts in your head.
0: ஆகவே இப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்கள் தலையில உதிக்க வேண்டாம்.
1: If you have sinned,
0: நீங்கள் பாவம் செய்கிறவர்களாக இருந்தால்,
1: you are really sorry for what you did,
0: நீங்கள் செய்த பாவத்திற்கு உண்மையாலுமே நீங்கள் மனஸ்தாபப்பட்டீர்களானால்,
1: it doesn't matter even if the sins are so bad like you have to be crucified like the thief on the cross.
0: அந்த கள்ளனை போல சிலுவிலே அறையப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பாவம் கொடியதா இருந்தாலும் கூட,
1: it can be forgiven in a moment.
0: அது ஒரு கணப்பொழுதிலே மன்னிக்கப்பட முடியும்.
1: If you repent,
0: நீங்கள் மனம் திரும்பினால்,
1: believe that Jesus died for all those sins,
0: அந்த எல்லா பாவங்களுக்காகவும் இயேசு மரித்தார் என்பதை நீங்கள் நம்பினால்,
1: and believe that the blood of Jesus is more powerful than your sin,
0: உங்களுடைய பாவத்தை காட்டிலும் இயேசுனுடைய இரத்தமானது அதிக வலிமை பெற்றதா இருக்கிறது என்று நீங்கள் நம்பினால்,
1: don't glorify your sin so much that even the blood of Jesus cannot cleanse it.
0: இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே கூட என்னுடைய பாவங்களை கழுவ முடியாதபடிக்கு உங்களுடைய பாவத்தை மகிமைப்படுத்தி விட வேண்டாம்.
1: And then believe that God has forgiven you.
0: தேவன் உங்களுடைய பாவங்களை மன்னித்து விட்டார் என்று
1: நம்புங்கள். Not only forgiven you,
0: அவர் மன்னித்தது மட்டுமல்ல,
1: it says in Hebrews 8:12, I will not remember it anymore.
0: எபிரேயர் 8:12 இல் சொல்லப்பட்டது போல அவைகளை நான் நினையாதிருப்பேன் என்று சொல்கிறார்.
1: But Hebrews 8 was not written in Job's time.
0: ஆனால் எபிரேயர் 8 அதிகாரமானது யோபுவின் நாட்களில் எழுதப்படவில்லை.
1: It was not written in David's time.
0: தாவீதின் நாட்களில் எழுதப்படவில்லை.
1: Because that is part of the new covenant.
0: இது புதிய உடன்படிக்கையின் ஒரு பகுதியாக இருக்கிறது.
1: It comes because we now we know God as a father.
0: இப்பொழுது தேவனை நாம் தகப்பனாக அறிந்திருக்கிறபடினாலே இந்த வார்த்தை வருகிறது.
1: This is true Christianity.
0: இதுதான் மெய்யான கிறிஸ்தவம்.
1: Where we know God as a father.
0: நாம் தேவனை ஒரு தகப்பனாக அறிந்திருப்பது.
1: He's not even going to punish you for what happened last year.
0: கடந்த வருடத்தில் நடந்த காரியத்துக்காக கூட இப்பொழுது உங்களை தண்டிக்க மாட்டார்.
1: God will immediately correct us.
0: தேவன் உடனடியாகவே நம்மை திருத்துவார்.
1: When he punishes us.
0: அவர் நம்மை தண்டிக்கும் பொழுது.
1: Let me tell you another thing.
0: இன்னொரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன்.
1: He will tell you why you are doing it. Why he is doing it.
0: ஏன் அதை அவர் செய்கிறார் என்பதை உங்களுக்கு அவர் சொல்லுவார்.
1: Supposing you punish your little child.
0: உங்கள் சிறு பிள்ளையை நீங்கள் தண்டிக்கிறீர்கள்.
1: And this 6-year-old says, Daddy, why are you punishing me?
0: 6 வயது பையன் அப்பா என்னை ஏன் அடிக்கிறீர்கள் என்று கேட்கிறான்.
1: What will you say?
0: என்ன சொல்வீர்கள்?
1: No, I won't tell you.
0: நான் சொல்ல மாட்டேன் என்று சொல்வீர்களா?
1: Any father like that?
0: அப்படி யாராவது அப்பா அம்மா இருக்கிறார்களா?
1: You think God is a better father than us?
0: நம்மை காட்டிலும் தேவன் நல்ல ஒரு தகப்பன் என்று எண்ணுகிறீர்களா?
1: If he punishes you, he'll tell you.
0: உங்களை தண்டிக்கும் பொழுது எதற்காக தண்டிக்கிறேன் என்பதையும் அவர் சொல்லுவார்.
1: If he doesn't tell you, then what you are getting is not a punishment.
0: அப்படி அவர் சொல்லவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு கிடைப்பது தண்டனை அல்ல.
1: Supposing I get a fever.
0: எனக்கு ஜுரம் வந்து விட்டது.
1: That may be a punishment.
0: அது தண்டனையாக கூட இருக்கலாம்.
1: I ask the Lord, Lord, why is this?
0: ஆண்டவரே, ஏன் இந்த ஜுரம் வந்தது?
1: And the Lord may show me 2-3 days earlier I did something.
0: 2-3 நாட்களிலே முன்பாக ஏதோ ஒன்றை செய்தேன் என்று ஆண்டவர் காண்பிப்பார்.
1: And if he doesn't say anything,
0: ஒன்றுமே அவர் சொல்லவில்லை எனில்,
1: then it's not a punishment.
0: அது தண்டனை அல்ல.
1: That may be because there's a flu in the town, I also got it.
0: அந்த ஊரிலே தொற்று வியாதி இருக்கிறது, அது எனக்கும் அந்த தொற்று ஜுரம் வந்து விட்டது.
1: So don't, there must be no condemnation in your heart. Oh, God is punishing me, he's not telling me why I'm getting it.
0: ஆகவே தேவனை தண்டிக்கிறார், ஏன் தண்டிக்கிறார் என்றும் சொல்லுவதில்லையே என்று உங்கள் உள்ளத்திலே ஒரு ஆக்கினை அடைய வேண்டாம் அல்லது குற்ற உணர்வு அடைய வேண்டாம்.
1: All these fears are because we don't believe in God's perfect love.
0: தேவனுடைய பூர்ண அன்பிலே நாம் நம்பிக்கை வைக்காதபடினாலே தான் இப்படிப்பட்ட பயங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது.
1: We must know God as Father.
0: தேவனை ஒரு தகப்பனாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
1: Yeah, we can call him God because he is God.
0: அவரை தேவனே என்று நாம் அழைக்கலாம், ஏனென்றால் அவர் தேவன்தான்.
1: We can call him Lord.
0: ஆண்டவரே என்று அழைக்கலாம்,
1: because he is Lord.
0: அவர் ஆண்டவராய் இருக்கிறபடினால்.
1: But more than any title that you use in prayer, you must use Father.
0: நீங்கள் உங்கள் ஜெபத்திலே ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய எந்த பெயர்களை காட்டிலும் அதிகமான நேரங்கள் நீங்கள் அவரை அப்பா என்று அழைக்க வேண்டும்.
1: When I pray, I call him God. I call him Lord, I call him Lord Jesus, everything.
0: நான் ஜெபிக்கும் பொழுது தேவனே, ஆண்டவரே, ஆண்டவராகிய இயேசுவே என்று அழைக்கிறேன்.
1: Even the apostles did that in Acts 4. Oh Lord.
0: அப்போஸ்தலர்கள் கூட இந்த விதத்திலே அவர் ஜெபித்தார்கள், ஆண்டவரே என்று.
1: But more than anything else.
0: ஆனால் எல்லா பெயர்களை காட்டிலும் அதிகமாக.
1: Now in if we pray 10 times 8 times we must pray father that one or two times you can call him god or lord
0: 10 முறை நீங்கள் ஜெபித்தீர்கள் என்று சொன்னால் 8 முறை அப்பாவே என்று தான் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் இரண்டு முறை நீங்கள் மற்ற பெயரில் சொல்லி ஜெபிங்க
1: but that means at least 75% of your prayers must be father
0: குறைந்தபட்சம் 75% உங்களுடைய ஜெபமானது பிதாவே அப்பாவே தகப்பனே என்று தான் இருக்க வேண்டும்
1: because jesus said when you pray say father
0: ஏனென்றால் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது பிதாவே என்று ஜெபியுங்கள் என்று இயேசு கற்றுக் கொடுத்திருக்கிறார்
1: now when I pray in Bangalore in the public meetings in the Sunday meeting
0: ஞாயிற்றுக்கிழமை கூட்டங்களிலே பெங்களூர்லே ஜெபிக்கும் பொழுது
1: I never pray more than 1 minute because I've taught people when you pray in public don't pray for more than 1 minute he no mic no nothing
0: அப்பொழுது மைக்கும் இல்லை மின்சாரமும் இல்லை
1: 5000 that is 3 times size of this
0: இங்க இருக்கிறவர்களை காட்டிலும் 3-4 மடங்கு அதிகமான கூட்டம்
1: he must have had a very strong voice
0: அவருக்கு உண்மையாலுமே வலிமையான ஒரு குரல் வளம் இருந்திருக்கும்
1: we are all very weak compared to him
0: அவரை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நம்மளாம் பலவீனர்களாய் இருக்கிறோம்
1: but anyway thank god for these helps for weak people
0: பலவீனமாய் இருக்கக்கூடிய மக்களுக்கு இப்படிப்பட்ட உதவிகளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம்
1: so as I was saying when we pray we must call him father
0: நான் சொன்னது போல நாம் ஜெபிக்கும் பொழுது அவரை அப்பா பிதாவே என்று அழைக்க வேண்டும்
1: so whenever I pray in public I said I take only 1 minute
0: பொதுப்படியாக நான் ஜெபிக்கும் பொழுது ஒரே ஒரு நிமிடம் மட்டுமே ஜெபிப்பேன் என்று கூறினேன்
1: so that in 20 minutes at least 20 people can pray so as I was saying if we have 20 pieces of cake in a room with 20 people
0: ஒரு அறையிலே 20 பேர் இருக்கிறார்கள் நீங்கள் 20 கேக் துண்டுகளை ஒருவர் கொண்டு வந்தால்
1: if one person takes 5 then some 3 or 4 people won't get anything
0: ஒரு நபர் 5 துண்டுகளை எடுத்துக்கொண்டால் 3-4 பேர்களுக்கு கேக்கே கிடைக்காது
1: so if you have 20 minutes for prayer and one person takes 5 minutes then other people don't get time to pray
0: ஆகவே 20 நிமிடங்கள் நமக்கு ஜெபிப்பதற்கு இருக்கும் பொழுது ஒரு நபர் 5 நிமிடங்கள் எடுத்து ஜெபித்தால் மற்றவர்களுக்கு ஜெபிப்பதற்கு நேரம் இருக்காது
1: in all of our churches I recommend that Sunday morning prayer you take 1 minute
0: ஆகவே நம்முடைய எல்லா சபைகளிலேயும் நான் ஆலோசனையாய் கூறுவது என்னவென்றால் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே ஜெப நேரத்திலே ஒரு நிமிடம் மட்டுமே எடுத்து ஜெபியுங்கள்
1: otherwise all pray together that's okay
0: இல்லாத பட்சத்தில் எல்லாரும் சேர்ந்து ஜெபியுங்கள் அதுவும் நல்லதுதான்
1: unless it is a special prayer meeting where we are praying for a long time like whole day fasting and prayer then you can take as long as you like
0: visheshitha jaba kootangalile udaranamaga oru naal upavasa kootam endru illam olungu seiyum bodhu appozhu ungal irudhaya bharathai ketrapadi neengal neenda jabangalai seiyalam
1: so but whenever I pray what I was saying is I always pray father
0: eppozhellam naan jabikkireno appozhellam pidave endru solli dhaan jabikkiren
1: yen because even the smallest thing that Jesus said I want to obey
0: yesu solli kodutha siru kaaryangalukku kuda naan keelpadiya virumbugiren
1: and Jesus said when you pray like this our father who art in heaven
0: jabam pannumbodhu paramandalathil irukkira engal pidave endru solli jabiyungal endru namakku avar kattra koduthirukkar
1: even the word father is a very official word
0: pidave engra indha oru vaarthai kuda adu migavum siriya murile solapatta vaarthaiye pola kaatchalikkirathu
1: see romans chapter 8
0: ரோமர் 8 அதிகாரம்
1: that when the holy spirit comes into our heart
0: பரிசுத்த ஆவியானவர் நம் உள்ளங்களிலே வரும் பொழுது
1: verse 15
0: 15ஆம் வசனம்
1: because we are sons
0: நாம் புத்திரர்களாய் இருக்கிறபடியாலே
1: what does he cry out from within
0: உள்ளே இருந்து அந்த ஆவியானவர் எப்படி அவர் கூப்பிடுகிறார்
1: abba father
0: அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறார்
1: see two words
0: இரண்டு வார்த்தைகள்
1: daddy and father
0: அப்பா பிதாவே
1: what do you call your father
0: உங்களுடைய அப்பாவை எப்படி நீங்கள் உங்கள் தகப்பன்மார் எப்படி சொல்லி
1: அழைக்கிறீர்கள்
0: நீங்கள் உங்களுடைய அப்பாவை தகப்பனே என்று நீங்கள் யாரும் கூப்பிடுவதில்லை பிதாவே என்று கூப்பிடுவதில்லை ஆனால் அப்பா என்று கூப்பிடுகிறீர்கள்
1: That's how we must call our God.
0: இப்படித்தான் நம்முடைய தேவனையும் நாம் கூப்பிட வேண்டும்
1: Daddy.
0: அப்பா
1: Abba.
0: அப்பா
1: That's how we are to call him.
0: இப்படித்தான் நாம் அவரை அழைக்க வேண்டும்.
1: That's what Jesus taught us.
0: இயேசு இதைத்தான் நமக்கு சொல்லி
1: கொடுத்திருக்கிறார். And that's what the Holy Spirit teaches us.
0: பரிசுத்த ஆவியானவரும் இதைத்தான் நமக்கு போதித்திருக்கிறார்.
1: Imagine that the Jesus is saying that and the Holy Spirit is saying that and still many believers are afraid to say that.
0: இயேசு அதை கற்று கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரும் அப்படி கூப்பிடும்படியாய் நம்மை ஏவுகிறார். ஆனாலும் அநேக விசுவாசிகளுக்கு இப்படி கூப்பிடுவதா இல்லையா என்ற ஒரு கலக்கம் சந்தேகம் இருக்கிறது.
1: Why this fear?
0: ஏன் இந்த பயம் இருக்கிறது?
1: Because we've been influenced by all this false religion concept that God is some to be respected, we don't go near him.
0: பொய்யான மதங்கள் பிரகனப்படுத்துகிறதான ஒரு காட்சி நமக்கு இருக்கிறது. தேவன் என்றால் பயங்கரமானவர், அவரை நாம் நெருங்க முடியாது என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறபடினாலே நாம் பயப்படுகிறோம்.
1: Yes, he is great, almighty God who runs the universe.
0: அவர் இந்த அண்ட சராசரத்தை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன்தான்.
1: Think of some big factory here.
0: இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய தொழிற்சாலையை எண்ணி பாருங்கள்.
1: 10,000 workers.
0: அங்கே 10,000 வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள்.
1: And the managing director is a very big man.
0: அங்கே உள்ள நிர்வாக இயக்குனர் என்பவர் மிகுந்த பெரிய மனிதராக இருக்கிறார்.
1: You can't see him easily. You got to go through so many secretaries before you
0: meet. அவரை அவ்வளவு எளிமையாய் பார்த்து விட முடியாது. எத்தனையோ சேலர்களை கடந்து தான் செல்ல வேண்டும்.
1: You can have a worker there who worked in the factory 30 years and said I never spoke once to the managing director.
0: 30 ஆண்டுகளாக இந்த தொழிற்சாலையிலே நான் வேலை பண்ணுகிறேன், வேலை செய்து கொண்டிருக்கிறேன், ஒரு முறை கூட நான் நிர்வாக இயக்குனரிடத்தில் பேசியதே இல்லை என்று சொல்லக்கூடியவரும் இருப்பார்.
1: I could submit applications to him, get my salary and all, but I never talked to him.
0: என்னுடைய விண்ணப்ப படிவத்தை எல்லாம் அவருடைய பெயர் போட்டு அனுப்புகிறேன், எனக்கு சம்பளம் எல்லாம் கிடைக்கிறது, ஆனால் ஒரு காலம் நான் அவரிடத்தில் பேசுவதில்லை என்று
1: சொல்றார். But that managing director's 3-year-old boy.
0: ஆனால் அந்த நிர்வாக இயக்குனருடைய 3 வயது பையன்,
1: he just goes and sits on his lap.
0: அவன் போய் மடியில் ஏறி உட்கார்ந்து கொள்கிறான்.
1: Every day.
0: ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து கொள்கிறான்.
1: How is that?
0: அது எப்படி?
1: He says he is not managing director to me. He is my daddy.
0: அவர் எனக்கு நிர்வாக இயக்குனர் கிடையாது, அவர் எனக்கு அப்பா என்று அந்த குழந்தை சொல்லும்.
1: Do you know God like that?
0: தேவன் எப்படிப்பட்டவராய் நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா?
1: God is running the biggest factory in the world.
0: இந்த உலகத்திலே மிகப்பெரிய தொழிற்சாலையை தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார்.
1: He's running the whole universe.
0: இந்த அண்ட சராசரத்தையும் அவர் நடத்தி கொண்டிருக்கிறார்.
1: Not 10,000 workers but millions of angels and stars and planets and so many things.
0: அவருக்கு ஏதோ 10,000 ஊழியர்கள் அல்ல, அவருக்கு எவ்வளவோ கோடிக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், எத்தனையோ கோள்கள் எல்லாம் இருக்கிறது.
1: Angels cover their face when they go before him.
0: அவருக்கு முன்பாக செல்லும் பொழுது தூதர்கள் தங்களுடைய முகத்தை மூடிக்கொள்கிறார்கள்.
1: They can't go near him.
0: அவருக்கு அருகாமையில் போக முடியாது.
1: You know what I do?
0: நான் என்ன செய்கிறேன் தெரியுமா?
1: Shall I tell you?
0: நான் உங்களுக்கு சொல்லட்டுமா?
1: I go and sit on his lap.
0: நான் போய் அவர் மடியில் ஏறி உட்கார்ந்து கொள்வேன்.
1: I say, Daddy.
0: அப்பா என்று சொல்லுவேன்.
1: I have a little problem.
0: எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது.
1: Please help me.
0: எனக்கு உதவி செய்யுங்க.
1: And he says, son,
0: மகனே கவலைப்படாதே.
1: I'll take care of that.
0: நான் அதை பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் என்று சொல்கிறார்.
1: Do you talk to God like that?
0: அப்பாவினிடத்திலே தேவனிடத்திலே இப்படி பேசுகிறீர்களா?
1: You know there are some songs where the word Jehovah comes.
0: சில பாடல்களிலே யெகோவா யெகோவா என்று பலமுறை வருகிறது.
1: I never sing those songs.
0: நான் அந்த பாடலை பாடுவதில்லை.
1: Why?
0: ஏன்?
1: Because he's not Jehovah to me. He's daddy.
0: அவர் எனக்கு யெகோவா இல்ல, அவர் எனக்கு அப்பா.
1: But you say his name is Jehovah.
0: ஆனால் அவருடைய பெயர் யெகோவா தானே என்று சொல்கிறீர்கள்.
1: But supposing one day my son comes to me.
0: ஒரு முறை ஒரு மகன் இடத்துல வருகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்க. என்னுடைய மகன் இடத்துல வருகிறான்.
1: And says, Mr. Poonen, can I speak to you?
0: திரு பூனன் அவர்களே, உங்களிடத்திலே நான் பேச வேண்டும் என்று சொல்கிறார்.
1: Actually, son, are you angry with me or why are you talking like that?
0: மகனே, என் மீது எதுவும் கோபமா, என்ன ஆகிவிட்டது என்று நான் கேட்பேன்.
1: Definitely I'll think he's angry with me because he's calling me Mr. Poonen.
0: என்னை திரு பூனன் அவர்களே என்று கூப்பிடுகிறபடினாலே கண்டிப்பாக மகனுக்கு என் மீது கோபம் வந்து விட்டது என்று தான் நினைவேன்.
1: Why are you surprised? Isn't that your name, Mr. Poonen?
0: திரு பூனன் அவர்களே, இது உங்களுடைய பெயர் தானே, ஏன் ஆச்சரியப்படுகிறீர்கள்?
1: Yeah, everybody else calls me like that.
0: எல்லாரும் என்னை மிஸ்டர் பூனன் என்று கூப்பிடுகிறார்கள்.
1: Even if my son comes to me and says, Brother Zach, can I speak to you?
0: என்னுடைய மகன் இடத்திலே வந்து சகோதரர் சகரியா பூனன் அவர்களே, உங்களிடத்திலே நான் பேசட்டுமா என்று கேட்டால்,
1: I say, why are you angry with me? Why are you calling me Brother Zach?
0: என்னை சகோதரர் என்று அழைக்கிறாய், எனக்கு என் மீது உனக்கு கோபமா என்று கேட்பேன்.
1: That is my name.
0: அது என்னுடைய பெயர் தான்.
1: But he is my son.
0: ஆனால் அவனுடைய மகன்.
1: Jehovah is his name.
0: அவருடைய பெயர் யெகோவா தான்.
1: Not for me.
0: அது எனக்கு யெகோவா இல்ல.
1: Daddy.
0: எனக்கு அவர் அப்பா.
1: It has changed my life.
0: இந்த கண்ணோட்டமானதுடைய வாழ்க்கையை மாற்றிவிட்டது.
1: I am also tempted to fear just like you.
0: உங்களை போலவே பயப்படுவதற்கு நானும் சோதிக்கப்படுகிறேன்.
1: I am also tempted to be anxious about so many things in this difficult world.
0: இந்த கடினமான உலகத்திலே பல காரியங்களை குறித்து கவலைப்படுவதற்கும் பதஷ்டமடைவதற்கும் நானும் சோதிக்கப்படுகிறேன்.
1: I have also had problems like you have had.
0: உங்களுக்கு இருந்தது போலவே எனக்கும் பிரச்சனைகள் இருந்திருக்கிறது.
1: I have had financial problems.
0: எனக்கு பொருளாதார பிரச்சனைகள், பண நெருக்கடி இருந்திருக்கிறது.
1: I have lived with less money than most of you sitting here.
0: இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற உங்கள் அநேகரே காட்டிலும் மிகுந்த குறைந்த வருமானத்திலே நான் வாழ்ந்திருக்கிறேன்.
1: When I started serving the Lord 40 years ago.
0: 40 ஆண்டுகளுக்கு முன்பதாக தேவனுக்கு ஊழியம் செய்ய ஆரம்பித்த நாட்களிலே.
1: But you know who took care of me?
0: என்னை யார் பொறுப்படுத்திக் கொண்டது தெரியுமா?
1: My daddy.
0: என்னுடைய அப்பா.
1: So I want to say to all of you.
0: உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன்.
1: You need to know God as your daddy.
0: தேவனை உங்களுடைய அப்பாவாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்.
1: That is the perfect love that will cast out all fear.
0: இந்த பூரண அன்புதான் எல்லாவிதமான பயத்தையும் புறம்பே தள்ளும்.
1: Learn to speak to him.
0: அவரிடத்திலே பரமண்டலத்தில் இருக்கிற அப்பாவே பிதாவே என்று நீங்கள் ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள், பேச
1: கற்றுக்கொள்ளுங்கள்.
0: நாம் போதுமான அளவு இதை செய்வதில்லை என்றுதான் நான் உணர்கிறேன்.
1: I'm not criticizing anybody.
0: நான் யாரையும் குறை கூறுவதில்லை.
1: But I feel that most people call him Lord.
0: அநேகர் அவரை ஆண்டவரே என்று தான் அழைக்கிறார்கள்.
1: That's not wrong.
0: அது தவறு அல்ல.
1: He is my Lord.
0: அவர் என்னுடைய ஆண்டவர் தான்.
1: And many times when I worship him I say, oh God, you are my Lord.
0: அநேக சமயங்களில் நான் அவரை ஆராதிக்கும் பொழுது தேவனே நீர் என்னுடைய ஆண்டவர் என்று ஆராதிக்கிறேன்.
1: That I do it and I will continue to do it.
0: நான் அதை செய்கிறேன், தொடர்ந்து செய்து கொண்டிருப்பேன்.
1: We sing many songs, oh God.
0: ஓ தேவனே எவ்வளவு அற்புதமானவர் என்றெல்லாம் பாடல்களை பாடுகிறோம்.
1: That's right.
0: அது சரிதான்.
1: But
0: ஆனால்
1: we must talk to him more as daddy.
0: அவரை அப்பா என்ற ரீதியிலே தான் அதிகமாக அவரிடத்தில் பேச வேண்டும்.
1: More than at least 50% of the time.
0: குறைந்தபட்சம் 50% அதிகமாக நான் அவரை அப்பா என்று அழைக்க வேண்டும்.
1: See, many of you in your home ask yourself how you pray.
0: உங்களிலே அநேகர் இங்கே இருக்கிறீர்கள், வீடுகளிலே எப்படி ஜெபிக்கிறீர்கள் என்று உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள்.
1: You ask yourself.
0: நீங்கள் உங்களை கேட்டு பாருங்கள்.
1: Don't you pray, Lord?
0: ஆண்டவரே என்று நீங்கள் ஜெபிப்பதில்லையா?
1: Evening you pray.
0: மாலையில ஜெபிக்கிறீர்கள்.
1: Lord.
0: ஆண்டவரே.
1: Next morning.
0: அடுத்த நாள் காலை.
1: Lord.
0: ஆண்டவரே.
1: A whole year is like that.
0: வருஷம் முழுவதும் அப்படி தான் இருக்கிறது.
1: Okay, there's nothing wrong in it.
0: சரி, அதிலே தவறு இல்லை.
1: Why not do what Jesus said and call him daddy?
0: இயேசு நமக்கு அப்பா என்று அழைக்க கற்று கொடுத்திருக்கிறாரே, ஏன் அப்படியே நீங்கள் ஜெபிக்க கூடாது?
1: He said when you pray say our father who art in heaven.
0: நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே என்று அவர் நமக்கு கற்று கொடுத்திருக்கிறார்.
1: He said that in Matthew chapter 6.
0: மத்தேயு 6 அதிகாரத்தில் அதே அவர் நமக்கு சொல்லி இருக்கிறார்.
1: Verse 9. Pray then in this way.
0: நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது. 9 வசனம்.
1: Our father, father who art in heaven.
0: பரமண்டலங்களில் இருக்கிற அல்லது பரத்தில் இருக்கிற எங்கள் தகப்பனே.
1: Luke 11.
0: லூக்கா 11 அதிகாரம்.
1: The disciples said, Lord, teach us to pray.
0: ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று சீஷர்கள் கேட்கிறார்கள்.
1: Verse 1.
0: 1 வசனம்.
1: You go to Jesus today and say, Lord, teach us to pray.
0: ஜெபம் பண்ண எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று நீங்களும் போய் கேட்கும் பொழுது.
1: He'll say, when you pray, say, Father.
0: நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது பிதாவே என்று ஜெபியுங்கள்.
1: I want to say the same to you.
0: இதே காரியத்தை தான் உங்களுக்கும் நான் சொல்ல விரும்புகிறேன்.
1: I am teaching you how to pray.
0: எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறேன்.
1: You think it's a small thing?
0: ஏதோ சிறிய காரியம் என்று எண்ணுகிறீர்களா?
1: That's why there's so much fear in your life.
0: ஆகவே தான் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பயங்கள் காணப்படுகிறது.
1: So when you think of father, don't think of your father.
0: ஆகவே தகப்பன் என்று சொன்னால் உங்கள் சொந்த அப்பாவை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டாம்.
1: God is different.
0: தேவன் வித்தியாசமானவர்.
1: He's perfect love.
0: அவர் பூரண அன்புள்ளவர்.
1: He loves you intensely.
0: அவர் அதிகமாக உங்களை நேசிக்கிறார்.
1: So let's learn to call him daddy.
0: ஆகவே அவரை அப்பாவே அப்பா என்று அழைக்க கற்றுக்கொள்வோம்.
1: Let's pray.
0: நாம் ஜெபிப்போம்.
1: Heavenly Father, thank you for this time.
0: பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
1: Thank you for your care for us.
0: ஆண்டவரே நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற கரிசனைக்காக நன்றி செலுத்துகிறோம்.
1: That we can know your love for us.
0: ஆண்டவரே நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற அன்பை அறிந்து கொள்ள முடியுமே.
1: We pray that that perfect love will cast out all fear.
0: ஆண்டவரே இந்த பூரண அன்பானது எல்லா பயத்தையும் புறமே தள்ளும்படிக்காய் ஜெபிக்கிறோம்.
1: In Jesus name.
0: இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென்.

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: ஒரு வங்கியில் பணியாற்றிய 4 இளைஞர்கள் அந்த வங்கியினுடைய ஒரு பிரிவிற்கு தலைவர் பதவிக்காக போட்டியிட்டனர். மிக அதிகமான பணத்தை பொறுப்போடு கையாள வேண்டிய மிக முக்கியமான பதவி அது. தலைவரை தேர்ந்தெடுக்கும் அந்த அமைப்பின் இயக்குநர்கள் ஒன்றாக கூடினார்கள். போட்டியிட்ட இளைஞர்கள் 4 பேரையும் ஒவ்வொருவராக ஆராய்ந்தார்கள். கடைசியாக ஒரு முடிவிற்கு வந்தார்கள். அந்த 4 ஒருவரை ஏக மனதாக தேர்வு செய்ய முடிவு செய்தார்கள். இந்த புதிய பொறுப்பை எடுத்துக்கொள்ளும் நபருக்கு கணிசமான அளவு பணியும் கூடும், ஊதியமும் உயரும். தேர்வுக்குழு முடிவு செய்திருந்தாலும் அந்த முடிவு வெளியிடப்படவில்லை. அது மதிய உணவு இடைவேளை. வங்கிக்கு வந்தவர்களும் பணியாளர்கள் பலரும் அருகில் உள்ள உணவு விடுதிக்கு சென்றார்கள். உணவு வாங்க எல்லோரும் வரிசையில் நின்றார்கள். புதிய பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த இளைஞனும் வரிசையில் நின்று கொண்டிருந்தார். தேர்வுக்குழுவாக வந்தவர்களில் ஒருவர் அந்த இளைஞனுக்கு பின்னால் வந்து நின்றார். தன் முறை வந்தபொழுது அந்த இளைஞன் சில ரொட்டி துண்டுகளையும் ஒரு வெண்ணெய் கட்டியையும் வாங்கி கொண்டு பணம் செலுத்தும் இடத்திற்கு செல்லும் முன் வெண்ணெயை 2 ரொட்டி துண்டுகளுக்கு இடையில் வைத்து அழுத்தி வெளியே தெரியாதவாறு வைத்து விட்டான். தான் வாங்கிய ரொட்டிகளுக்கு மட்டும் பணம் செலுத்தினான். மதிய இடைவேளைக்கு பின் அவனை அழைத்து அவனுடைய பதவி உயர்வை அவனுக்கு அறிவிக்க வேண்டும். ஆனால் தேர்வுக்குழு அங்கத்தினர் தான் பார்த்த சம்பவத்தை மற்றவர்களிடம் கூறவே இவர்கள் தங்கள் முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டியதாக இருந்தது. அற்பமான விலையுள்ள ஒரு வெண்ணெய் துண்டிற்காக காசு கொடுக்காத அந்த இளைஞன் வங்கியில் புரளும் பல கோடி ரூபாய்களை எப்படி நேர்மையாக நடத்துவான் என்ற கேள்வி எல்லார் உள்ளத்திலும் எழுந்தது. பொய் என்பது கொஞ்சம் பொருள் என்றாலும் அதிகமான பொருள் என்றாலும் பொய்தான். உண்மை என்பது உண்மைதான். பாவத்திற்கு பல கருவிகள் உண்டு. அதில் பொய் என்பது எந்த இடத்திலும் பொருந்தக்கூடிய ஒரு கைப்பிடி. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவறுப்பானவை. உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் என்று பரிசுத்த வேதத்திலும் நாம் வாசிக்கிறோம். வாழ்க்கையில் உண்மையாக நாம் இருப்போமா?

கரத்தை உயர்த்தி தாவீது சொல்றாரு. சொன்ன நீ கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும், சங்கீதம் 77 வாசது போல கர்த்தர் செய்த நன்மைகள் நினைவு கூறுவேன். அதே தாவீது சங்கீதக்காரன் 66:12 சொல்றாரு, மனிதர்கள் எங்க தலைக்கு ஏறி போனாலும் ஆண்டவரே, நாங்க தண்ணீர நடந்தாலும் அதை மேற்கொள்ள கிருபை கொடுத்தீங்களே. நினைச்சு பாத்தீங்களா, ஆண்டவர் மட்டும் இல்லைன்னு சொன்னா மனிதர்கள் எத்தனை பேர் உங்களை முடிச்சிருப்பாங்க. ஆண்டவர் மட்டும் இல்லனா யோசிச்சு பாருங்க, 7 வழியாய் ஆண்டவர் ஓட செல்லின வாழ்க்கையில என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாத்தீங்களா. இன்னைக்கு ஆண்டவர் நிக்க வைத்திருக்கிறதுனால திரும்பி பார்த்து ஆண்டவரை பார்த்து நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா, ஆண்டவரை பார்த்து இத்தனை வருஷம் உங்க வாழ்க்கையில கத்தர் செய்த நினைத்து பார்த்து நீங்க திரும்பி பார்த்து, ஆண்டவர் நீங்க அதை செய்யல, ஆண்டவர் நீங்க இதை செய்யல, ஆண்டவர் எனக்கு குழந்தை தரல, எனக்கு கஷ்டம் மாறல, துயரம் மாறல, அதையெல்லாம் நீங்க சொல்லாதீங்க. திரும்பி பார்த்து ஆண்டவரை பார்த்து ஒண்ணு நீங்க சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா, ஆண்டவரே நீ எனக்கு எவ்வளவு நல்லவராக இருந்திருக்கிறீங்க, நன்றி சொல்ல வார்த்தை இல்லப்பா, திருப்பி தரதுக்கு ஒண்ணுமே இல்லப்பா, ஆனாலும் ஒண்ணு பண்ணுவேன், உமக்காக மரண பரியந்தம் அவனுக்காய் பாடுவேன், நன்றி சொல்லுவேன்.

வசனம் சொல்லுது, அவரை நீங்க உயர்த்த உயர்த்த அவர் உங்களை உயர்த்திக்கிட்டு இருப்பார். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்துல வீற்றுகிற கர்த்தர் நீ உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை உயர்த்துவேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆண்டவரை நீங்க வாழ்த்த வாழ்த்த, ஆண்டவரை நீங்க துதிக்க துதிக்க, எல்லா காரியங்களும் மாறுதலாம் உங்களுக்கு முடியும். நீங்க ஆண்டவரை பார்க்க பார்க்க, நீங்க ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள நீங்க போக போக, நீங்க ஆண்டவருடைய அந்த அன்பை ருசிக்க ருசிக்க உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் என்னை பார்க்கிறார், ஆண்டவர் என்னை பாதுகாக்கிறார். நான் என்ன போராட்டத்தின் மத்தியில இல்ல நெருக்கடியின் மத்தியில் நடந்தாலும் எல் ரோகி என்னை காண்கிறார், எல் ரோகி என்னை சுமக்கிறார், எல் ரோகி என்னை தப்புவிக்கிறான்னு சொல்லி நீங்க ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையில நீங்க பாருங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதனால நல்லா கையை தட்டி ஆண்டவரை துதிக்க துதிக்க அவருடைய மகிமை கடந்து வரும். ஓ நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. இப்பெல்லாம் நல்லவரே வல்லவரே போதுமானவரே எழுந்தாதான் பாடுறாங்க. ஆனா அந்த காலத்துல பாருங்க.

புரியுதா? ஆண்டவரை பார்த்து என்ன சொல்றீங்கன்னா, ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு போன என்ன பண்றீங்க, என்ன பண்றீங்க, நல்லா இருங்க. நீ இப்ப ஆண்டவரை பார்த்து சொல்ல போறீங்க, ஆண்டவரே இத்தனை நாள் நான் நல்லா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கல்ல, இன்னைக்கு ஆண்டவர் எனக்காக செய்த உங்களை நாங்க வாழ்த்துறோம்ப்பா. ஐயோ எனக்காக, ஆனா வாழ்த்துறது எங்களுக்கு, நாங்களோ பெரியாளோ இல்ல உங்களுடைய ரேஞ்சுக்கெல்லாம் நாங்கெல்லாம் துக்கடா, ஒரு தூசி தான். கழுதன் கூட சொல்லுவாங்க, கழுத கூட பெருசு, நான் ஒரு சின்ன ஒரு தூசி தான், உங்களை போய் நான் வாழ்த்துறேன். ஆனாலும் நீங்க செய்த நன்மைக்கு நான் வாழ்த்துறேன், நீங்க செய்த அந்த அனுக்கிரகத்திற்கு நான் வாழ்த்துறேன். நீங்க யாரு நிற்காத போது எனக்காய் நின்று எனக்கு பணிந்து பேசி எனக்காக பரிந்து பேசின பிரதான ஆசாரியராய் நீங்க நின்றது நிமித்தமாய் நான் இன்னைக்கு வணங்குகிறேன். வணங்குறதுனா தெரியுமா, எப்படி தெரியுமா வணங்க, ஏதாவது வாங்கிட்டு ஏதாச்சும் ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா, ஆண்டவரே சூப்பர், ஆண்டவரே சூப்பர் ஆண்டவர் அப்படின்னு சொல்லுவேன். ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே உங்களை நான் வாழ்த்துறேன், உங்களை நான் துதிக்கிறேன்னு சொல்ற ரெண்டு கரத்தை உயர்த்தி

ஓ ஃபாதர், தேங்க் யூ லார்ட். ஓ, நம்முடைய ஆண்டவர் பலனுள்ளவர், அவர் பராக்கிரமம் நிறைந்தவர். பிரியமான தேவ ஜனமே, தாவீது தனக்கு விரோதமாக இருந்த சத்துருக்களை விரட்டி அடிக்க தேவனுடைய

அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான முதலாம் நிருபம், முதலாவது அதிகாரம். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து, கலாத்தியா, கப்பத்தோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களிலே சிதறி இருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோலிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கேதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரத்தத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற இரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக வெளியேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் கலிகூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். உங்களுக்கு உண்டான கிருபியை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த இரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். தங்கள் நிமித்தமல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாய் இருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டி கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வழிபடும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவன் அவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால்

இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துகளாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வழிபட்டார். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடே ஒருவரிலொருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது, கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே.

பர் சித்தாவியே உம்மை வரவேற்கிறோம். We welcome you, Holy Spirit. உங்கள் பிரசனம் எங்களுக்கு தேவை. உங்கள் அபிஷேகம் எங்களுக்கு தேவை. எங்களை நடத்துங்க.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: அனுதின தியானம். அவர் நீதிமான்களுக்கென்று மெய் ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார். நீதிமொழிகள் 2:7 கனடாவையும் அமெரிக்காவையும் இணைக்க நயாகரா ஆற்றுக்கு குறுக்கே ஒரு தொங்கு பாலம் அமைக்க முதலில் திட்டமிடப்பட்டது. இந்த பாலம் அமைக்கும் பணி சார்ல்ஸ் எலியட் என்பவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஆனால் ஆற்றின் இரு கரைகளுக்கு குறுக்கே எந்த இடத்தில் தொங்கு பாலத்தை அமைப்பது என்று அவருக்கு ஒரே குழப்பமாயிருந்தது. இந்த பிரச்சினைக்கு சுமூகமான தீர்வு காண்பதற்காக சார்ல்ஸ் எலியட் ஒரு யுக்தியை வகுத்தார். பட்டம் பறக்கவிடும் போட்டிக்கான அழைப்பை விடுத்தார். அந்த போட்டியில் ஆற்றின் குறுக்கே ஒரு கரையிலிருந்து அதன் மறுகரைக்கு யார் பட்டம் பறக்க விடுகிறார்களோ அவர்களுக்கு பரிசு என்று அறிவிக்கப்பட்டது. பட்டம் பறக்க உதவும் நூலானது ஆற்றின் ஒரு கரையிலிருந்து மறுகரைக்கு செல்ல முடியுமானால் அந்த நூல் சென்ற அதே பாதையில் லோக கம்பிகளை பயன்படுத்தி தொங்கு பாலத்தை அமைத்து விடலாம் என்பதுதான் அவருடைய யூகம். ஹோமன் வால்ஸ் என்ற ஒரு சிறுவன் அந்த போட்டிக்கு வந்தான். முதல் முறை அவன் பட்டம் விட்டபோது கயிறு அறுந்து போனது. ஆனால் மறுமுயற்சியிலேயே அவன் விட்ட பட்டம் ஆற்றின் ஒரு கரையிலிருந்து அதன் மறுகரைக்கு பறந்து சென்றது. ஆற்றின் குறுக்கே நூல் சென்ற அதே பாதையில் தொங்கு பாலம் அமைக்கப்பட்டு இரு நாடுகளுக்கும் இடையே போக்குவரத்து ஆரம்பிக்கப்பட்டது. ஆம் பிரியமானவர்களே, மிகப்பெரிய பிரச்சினை, தீர்க்க முடியாத பிரச்சினை என்று நாம் நினைக்கும் விஷயங்களுக்கு எளிமையான முறையில் தீர்வு கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. அந்த பிரச்சினைக்கான தீர்வை காண்பதற்கு தேவையான ஞானத்தை தேவன் நமக்கு தருவார். ஒருமுறை இஸ்ரவேலின் ராஜாவாகிய சாலமோனிடம் 2 வந்து முறையிட்டனர். அவர்கள் இருவரும் ஒரே வீட்டிலே குடியிருந்தார்கள். அவர்கள் இருவருக்கும் ஆண் பிள்ளை பிறந்தது. ராத்திரி தூக்கத்தில் ஒரு பெண் தன் பிள்ளை மீது புரண்டு படுத்ததால் அந்த குழந்தை இறந்து போனது. ஆனால் அந்த பெண்ணோ, உயிருள்ள குழந்தைதான் என்னுடைய குழந்தை என்று வாதிட்டாள். அவர்களுக்குள் வாக்குவாதம் முற்றவே இதை ராஜாவிடம் எடுத்துச் செல்ல வேண்டுமென்று அவர்கள் இருவரும் ராஜாவிடம் வந்து முறையிட்டார்கள். கர்த்தர் சாலமோனுக்கு அளவற்ற ஞானத்தை கொடுத்திருந்தார். ராஜா ஒரு பட்டயத்தை கொண்டு வர சொன்னார். குழந்தையை 2 பிளந்து ஆளுக்கு ஒரு பாதியை கொடுக்க கட்டளையிட்டார். இதை கேட்டதும் உடனே அவள், ஐயோ என் ஆண்டவனே, உயிரோடு இருக்கும் பிள்ளையை கொல்ல வேண்டாம், அதை அவளுக்கே கொடுத்துவிடும் என்றாள். மற்றவளோ, அது எனக்கும் வேண்டாம் உனக்கும் வேண்டாம், பிளந்து போடுங்கள் என்றாள். அதை கேட்ட ராஜா அவர்களின் வாயின் வார்த்தையை வைத்தே உயிருள்ள குழந்தையின் தாய் யார் என்பதை கண்டுபிடித்து அந்த குழந்தையின் தாயிடம் அதை ஒப்படைத்தார். ஆம் பிரியமானவர்களே, நமக்கும் பல சமயங்களில் ஞானம் தேவைப்படுகிறது. தேவனே ஞானத்தின் ஊற்றுக்காரணர். அவருக்குள் ஞானம், அறிவு என்கின்ற பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறபடியால் அவரிடம் அந்த ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்வோம். அப்பொழுது எல்லா பிரச்சனைகளுக்கும் சுமூகமாக தீர்வு காண நம்மாலும் முடியும்.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது அனுதின தியான வேளை.
1: நமது பரம மனவாளனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு கலப்பு மனம், கிராஸ் கல்ச்சரல் மேரேஜஸ். வாசிக்க வேண்டிய பகுதி அப்போஸ்தலர் 17 அத்தியாயம் 22-28 வசனங்கள். அப்பொழுது பவுல் மார்ஸ் மேடையின் நடுவிலே நின்று, அத்தேனரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவதா பக்தி உள்ளவர்கள் என்று காண்கிறேன். எப்படி என்றால், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனை குறைவுகளை கவனித்து பார்த்த பொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன். நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கிய தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல் மனிதர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீது எங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே, ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லியிருக்கிறார்கள். இன்றைய மனப்பாட வசனம் கலாத்தியர் 3 அத்தியாயம் 28 வசனம். யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் இல்லை, அடிமைகள் என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். தேர் இஸ் நைதர் ஜீவ் நார் கிரீக், தேர் இஸ் நைதர் பாண்ட் நார் ஃப்ரீ, ஃபார் யூ ஆர் ஆல் ஒன் இன் கிரைஸ்ட் ஜீசஸ். இன்று கலப்பு திருமணங்கள் பல நமது இந்திய நாட்டில் நடக்கின்றன. இதை தீவிரமாய் ஆதரிக்கும் பலர் உண்டு, அதே போல் முழுக்க முழுக்க எதிர்க்கும் பழமைவாதிகளும் உண்டு. திருமறையில் இதற்கு பதில் உண்டா என்று நாம் சுருக்கமாக இந்த நாள் தியானத்திலே நாம் கவனிப்போம். நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ திருமறை ஒரு போதும் மாற்று கலாச்சார திருமணங்களுக்கு எதிராக பேசுவதில்லை. விசுவாசிகள் அவிசுவாசிகளை மணப்பதை மட்டுமே அது எதிர்க்கிறது. 2 கொரிந்தியர் 6:14-15 வசனங்களிலே விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தமேது, இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் இசைவேது என்று ஆணித்தரமான பல கேள்விகளை சவாலாக பவுல் மக்கள் மீது வீசுகிறதை நாம் காண்கிறோம். ஆனால் ஈசாக்குக்கு கானானியரிடத்தில் பெண் கொள்ள வேண்டாம் என்று ஆபிரகாம் கூறியது மாற்று கலாச்சாரத்திற்கு எதிரான ஒரு தீர்மானம் அல்ல. தன்னை எவ்வித மக்களிடமிருந்து ஆண்டவர் வேறு பிரித்தாரோ அந்த நாட்டிற்கு தனது மகன் திரும்பச் செல்லக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் ஆபிரகாம் அவிதமாக சொன்னார். ஆனால் கலப்பு மனம் செய்த மோசேக்கு எதிராக நம்ம எல்லாருக்கும் தெரியும், மோசே எத்தியோப்பிய பெண்ணை விவாகம் பண்ணியிருந்தான். அதற்கு எதிராக மீரியாம் பேசிய போது ஆண்டவர் சினங்கொண்டார் என்று பார்க்கிறோம். யோசேப்பின் மனைவியும் ஒரு எபிரேய பெண் அல்ல, அவளுடைய பெயர் ஆஸ்னாத், அது எபிரேயர் அல்லாத ஒரு குலத்தைச் சேர்ந்தவள். தனிப்பட்ட முறையில் என்னை பொறுத்தவரை கலப்பு திருமணங்களுக்கு நான் எதிர் அல்ல, அதே வேளையில் அவற்றை அதிகமாய் ஊக்குவிப்பதும் கிடையாது. ஏனெனில் தம்பதியர் ஒரே கலாச்சார பின்னணியிலிருந்து வந்திருந்தாலும் அறிவு, ஆன்மீகம், ஆள் தத்துவம், knowledge, intellectual compatibility, spiritual compatibility and personality. இப்படி பல வேறுபாடுகளை அவர்கள் சமாளிக்க வேண்டியது இருக்கிறது. கலாச்சாரத்திலும் வேறுபாடு என்றால் அது திருமண வாழ்க்கையில் கூடுதல் அழுத்தமாகத்தான் இருக்கும். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை என்று வேதம் குறிப்பிடும் பொழுது அது இரட்சிப்பிற்கு முன்பாக தேவனுக்கு முன் இருவரும் சமம் என்பதையே அது குறிப்பிடுகிறது. ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை என்றால் ஆண் பெண்ணாகி விடுவதில்லை, பெண் ஆணாகி விடுவதில்லை. ஆனால் இரட்சிப்பை பொறுத்த அளவிலே ஆணும் பெண்ணும் ஆண்டவருக்கு முன்னால் சமம் என்பதே அங்கு கருத்து. வேறு நாட்டவரை மனம் முடிக்கிற சில பழக்கமும் இன்று நம்முடைய நாட்டிலே உண்டு, ஃபாரினர்ஸ். அப்படி மனம் முடித்தால் பிள்ளைகளுக்கு தாங்கள் எதை சேர்ந்தவர்கள் என்று ஒரு குழப்பம் வந்து விடுகிறது. வேற்று மொழியினரை மனம் முடித்தால் பொதுவானதொரு மொழியில் தம்பதியர் இருவரும் பேச முடியாததால் நெஞ்சோடு நெஞ்சு பேச முடியாது. ஆகவே இதிலும் சற்று நடைமுறை ஞானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். மிஷினரி பணித்தளங்களில் புதிய விசுவாசிகளிடையே நாங்கள் கலப்பு மனங்களை ஊக்குவிப்பதில்லை. அதேபோல் இந்து குடும்பங்களிலிருந்து வாலிபர் கிறிஸ்துவிடம் வரும்போது கூடிய மட்டும் அவர்களது குலங்களிலிருந்தே வாழ்க்கை துணைகளை கண்டுபிடிக்க நாம் பெரிதும் உதவ வேண்டும். இல்லையேல் நற்செய்திக்கு தேவையற்ற எதிர்ப்பு உண்டாகும். நற்செய்தி பணியில் சமுதாய சீர்திருத்தம் முக்கியமானதல்ல. இட் இஸ் நாட் சோஷியல் ரெவல்யூஷன் பட் சோஷியல் சர்வீஸ் தட் இஸ் இம்பார்ட்டன்ட். சமுதாய சீர்திருத்தம் முக்கியமானதென்றால் பவுல் தனது காலத்தில் இருந்த அடிமை வியாபாரத்திற்கு எதிராக குரல் எழுப்பியிருப்பான். மாறாக அவன் என்ன சொன்னான்? யூதருக்கு யூதனை போலவும் யூதர் அல்லாதவருக்கு யூதர் அல்லாதவனை போலவும் நான் என்னை மாற்றிக்கொண்டேன் என்று சாட்சியிட்டார் அல்லவா. அதுதான் நடைமுறை ஞானம். மற்ற காரியங்கள் எல்லாம் பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பொருத்தமாக இருக்குமானால் சாதி வித்தியாசம் என்ற ஒரே காரணத்தினால் பெண்ணையோ மாப்பிள்ளையோ வேண்டாம் என்று சொல்லுவது கடவுளுக்கு பிரியமாய் இருக்காது. ஆண்டவரை பார்த்து நான் சில வேளைகளில் இப்படி ஜெபிப்பேன், புறவினத்திலிருந்து எங்களை உமக்கு மணமகளாய் தெரிந்து கொண்ட இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்வேன். யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் இல்லை, அடிமைகள் என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். ஒருவேளை இந்த நாளிலே இந்த தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சில வாலிபர்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே முக்கியமான ஒரு தீர்மானம் எடுக்கிற ஒரு குறுக்கோழி சந்தியிலே வந்திருப்பீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு திட்டமாக இந்த நபர்தான் என்று உங்களுடைய உள் மனசாட்சியின் மூலமாகவும் திருவசன பொதுவான தியானத்தின் மூலமாகவும் ஆவியானவருடைய சத்தியத்தின் மூலமாகவும் சில சூழ்நிலை சாட்சிகளின் மூலமாகவும் அவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி இருப்பார் என்றால் தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி நிதானமாக ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களுடைய காரியங்களை ஒப்புக்கொடுங்கள். உங்கள் சுய புத்தியின் மேல் சாராமல் கர்த்தர் மேல் சார்ந்திருங்கள். அவர் ஏற்ற வேளையிலே ஏற்ற வகையிலே அழகாக காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உங்கள் சாட்சியும் காத்து கொள்ளப்படும், ஆண்டவருடைய நாமமும் மகிமைப்படும். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான தியானத்திற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய குமாரனா இயேசு கிறிஸ்து புறவினத்தாரிலிருந்து எங்களை தமக்கு மணமகளாக தெரிந்து கொண்டதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இது எவ்வளோ பெரிய அன்பு ஆண்டவரே. இந்த நாளிலே இந்த தியான செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிபர்களுக்காகவும் நங்கையர்களுக்காகவும் அவர்களது பெற்றோர்களுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, திருமண காரியத்திலே சரியான ஒரு முடிவை எடுக்காவிட்டால் ஒரு வாழ்க்கையே வீணாகிவிடும் ஆண்டவரே. வாலிபர்களை கர்த்தாவே வெறும் உணர்ச்சி வசப்பட்டு தீர்மானங்கள் எடுத்து விடாதபடி பரிசுத்த ஆவியானவர் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நல்ல தீர்மானங்களை எடுத்து நல்ல குடும்பங்களை கட்டி எழுப்பி நல்ல சமுதாயங்களில் உருவாகுவதற்கு அவர்கள் காரணமாயிருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்கு மூத்தவர்களும் மூப்பர்களும் தலைவர்களும் ஊழியர்களும் இளைஞர்களுக்கும் நங்கையர்களுக்கும் உண்மையாகவே உறுதுணையாயிருக்க நீர் உதவி தாரும். தேவரீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் தேவரீர் எங்களுக்கு கொடுக்கிற வாழ்க்கை துணையோடு நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.

0: சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
1: சகோதரன் ஷனவாஸ் ஜோன் பிரிட்டோ அவர்களின் சாட்சி பாகம் இரண்டினை இப்பொழுது கேட்போம்.
2: கல்யாணம் ஆயினதுக்கு அப்புறம் தான் ஒரு மாதம் கூட கிடையாது எனக்கு வந்து ஒரு சொரியாசிஸ் வியாதின்னு சொல்லிட்டு ஒரு தோல் நோய். அந்த நோய் என்ன அப்படின்னா உச்சந்தல, எங்கள் அப்பா சும்மா ஒரு விளாட்டுக்கு சொல்லுவார் டீச்சர்கிட்ட, அவன் ரெண்டு கண்ணை மட்டும் விட்டுட்டு மற்றெல்லாம் நல்லா தோலை உரிங்க அப்படிமா, ஏன்னா நான் வாழைத்தனம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லுவாங்க. கல்யாண நாயகனுக்கு ஒரு மாதம் ஒரு பையன் வந்து வயிற்றில் இருக்கான், அப்போ தான் அந்த தோல் இன்னும் உண்டாது எனக்கு. யோபு பாத்திரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து எப்படி அந்த தோல் நோய் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆச்சுன்னா, இருக்க இருக்க இருக்க இருக்க என் சரீரம் முழுக்க அப்படியே அந்த தோல்லாம் நோய்பட்டு அப்படியே சீரும் சலமும் தண்ணியும் அப்படியே வந்து அப்படியே தோலை அப்படி பிச்சு இழுத்தானா அப்படியே தனியாக அந்த ஆரஞ்சு தோல் மாதிரி அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் அந்த பாட்டுக்கு. அதுக்கப்புறம் அப்போ என்ன ஆனால் எனக்கு சுரேசன் அப்போ தெரியாது எனக்கு. அப்போ போய் ஒரு தோல் நிமிஷம் ஸ்பெஷலிஸ்ட் போய் சொல்லிட்டு நம்ம தில்லநகரில் போய் பார்த்தேன். அவர் இன்ஜெக்ஷன் போட்டு விட்டார். இன்ஜெக்ஷன் போட்டு விட்டோன்னே இன்னும் கொஞ்சம் பெருகிடுச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, அப்புறமேட்டு இல்லை இல்லை இந்த அப்புறமேட்டு எல்லாம் அந்த சொந்தக்காரன் வந்தவன் போனவன் ஐடியா கொடுக்குறதா நிறைய பேர் இருப்பாங்கள்ல, இல்லை இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு சித்தா பாருங்கள் நாட்டு மருந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் ஆளுக்கு அவங்க சொல்கிறான்னு சொல்லிட்டு ஸ்கின்னை பார்த்தேன், நாட்டு மருந்து பார்த்தேன், இதை பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த மந்திரிக்கிறவங்க இதெல்லாம் வந்து தரகாவில் போய் அங்கேயும் மந்திச்சு பார்த்தேன். அவங்களும் மந்திச்சு பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க, உனக்கு இந்த மாதிரி சேவனெல்லாம் பண்ணியிருக்கு உனக்கு, அதனால் உனக்கு வந்து மந்திச்சு துவா பண்ணி விட்டு உனக்கு தாயத்தை கட்டி கொடுக்குறேன், அந்த தாயத்தை கட்டிக்கங்க உங்களுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகவலுக்கு அந்த தாயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா 2000 ரூபா 3000 ரூபா அப்போ அப்போ ஏட்டா அந்த நேரத்தில் கொஞ்சம் பணம்லாம் இருந்துச்சு. அப்புறம் கழுத்தில் தாயத்து போகிறது, கையில் போகிறது, இடுப்பில் போகிறது. ஆனால் இருக்க இருக்க என்ன ஆச்சுன்னா இருக்க இருக்க ரொம்ப ஜாஸ்தி தான் போயிட்டுருக்கோம் இல்லையா, ஒன்றும் இதுவுமே கிடையாது. நாகூருக்கு போனோம், ஏர்வாடிகள்லாம் போய் போகணும், ஒன்றுமே முடியல.

என் வீட்டை சுற்றிலும் கிறிஸ்தவர்கள், ஆனால் அவங்களோட வாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா படுமோசமாக இருக்கும். நல்லா ஒரு இவங்கெல்லாம் ஒரு இது புடி குத்தாடி எல்லா பழக்கமும் இருக்கும். கிறிஸ்தவர்கள்லாம் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டப் எனக்கு. ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த ஒரு வருஷம் ஆகி கழிச்சு இருக்கிற மகத்தை அந்த கஷ்டம் பணம் எல்லாமே செலச்சு ஒன்றுமே ஒரு நன்மை எதுவுமே கிடையாது. கடைசியில் என்ன பண்ணால், இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கார், ஏன்னா அவங்க அவ்வியாத்திரில் வந்தாங்க ரஞ்சிதபுரத்தில், அந்த பழக்கத்தில் இந்த மாதிரி அங்கே கூட்டிகிட்டு போய் நம்ம அண்ணன் மாமாவை சரி பண்ணி விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் கூட்டிகிட்டு போனான். கூட்டிகிட்டு போனும்போது அவருடைய அந்த அவரோட தம்பி ஈஎன் வெனால்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தம்பி வீடு இருக்குது. ஆனால் அந்த ஊழியர் வந்து பூனாவில் இருக்கார் அவர். அப்போது அவர் போன அவர் வந்து என்னை ரிசீவ் பண்ணி உட்கார வச்சு, இந்த மாதிரி என் மாமா தான் அவர் அப்படின்ட்டுன்னு பார்த்தார். பார்த்துட்டு என்ன பண்ணார், உடனே ஃபோன் பண்ணி அவங்க அண்ணனுக்கு இந்த மாதிரி ஒருத்தர் முஸ்லீம் வந்திருக்காரு, உடம்பு ஃபுல்லாக பேர்னிங், அப்படியே ரத்தமாக சலமாக வந்துட்டுருக்கு, அவருக்கு ரொம்ப சீரியஸாக இருக்கு அப்படிங்கும்போது அவர் அங்கே உட்காந்து ஃபோனில் பூனால் உட்காந்துக்கிட்டே சொல்கிறாரு, டேய் அவன் இன்றைக்கி வந்துட்டான்டா, இல்லைனா நாளைக்கு அவன் டெட் பாடி தான் அவனுக்கு, அவனுக்கு வந்து ஒரு விச் கிராஃப்ட் பண்ணி விட்டுருக்காங்க, நல்லபடியாக அவனை வந்து கத்தரை வந்து கொண்டு வந்து நம்மளை சேர்த்துருக்காரு அப்படின்னு அவங்களுக்குள்ளே தான் பேசுகிறாங்க. பேசிவிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவன் வீடு டைரக்ஷன் இந்த மாதிரி டைரக்ஷன் இருக்கும், அவன் ரூம் வந்து இந்த மாதிரி பிங்க் கலரில் இருக்கும், இந்த மாதிரி ஷேடோ அப்படின்னு அவர் கரெக்டாக பண்ணுறாரு. கேட்குறாரு இவரும் அவரோட தம்பியும் கேட்குறாரு, பிரதர் இந்த மாதிரி அவங்க வீடு இந்த டேஷன், ஆமாம் இந்த டேஷன் பெயிண்ட் இந்த கலருக்கு அடிச்சிருக்கா அப்படின்னு. அப்போமேட்டு அவர் சொல்கிறாரு, இல்லை இந்த மாதிரி அவன் கழுத்தில் போட்டிருக்கான் பாரு தாவிது, அதாவது அந்த கயிறு, அந்த கயிறுலாம் கழட்டி தூக்கி எறிய சொல்லு, அதுலேயும் அவன் செஞ்சு வச்சுருக்கானுங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்கிறாரு, பிரதர் இந்த மாதிரி அண்ணன் சொல்கிறாரு கழுத்தில் இருக்கிறது, கையில் இருக்கிறது, இடுப்பில் இருக்க அருணா கையெல்லாம் தூக்கிடுங்க அப்படின்ற. எனக்கு ரொம்ப மன கஷ்டமாச்சு, அதுதால் என்னை காப்பாற்றிட்டுருக்கேன்னு. இல்லை இல்லை அதுதான் உங்களுக்கு வந்து இதாக இருக்குது, உங்களுக்கு கழட்டி வஞ்சிருங்க அப்படின்னு அவருக்கு முன்னாடியே கழட்டி எஞ்சிட்டேன். எஞ்சிட்டு சரி நம்ம வந்து அவருக்காக ப்ரேயர் பண்ணிக்குவோம், பேர் என்னன்னு கேட்டால் இந்த மாதிரி சாணவஸ்தியம் பேர் அப்படின்னு. ஒன்றும் பயப்பட வேணாடா, அவ நாளைக்கு சாவு இன்றைக்கி வந்துட்டான், ஒன்றும் பயப்பட வேணான்னு சொல்லி நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிறோம், ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து ஒரு ஆயுள் ஒன்று கொடு, அது கொடுத்து பிளட் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ண சொல்லு அப்படின்னு. அவர் கொடுத்த ஆயில் இவ்வளோ சின்ன ஆயில் தான், அந்த ஆயில் வந்து என் கைக்கு மட்டும் கூட பத்தாது. அப்புறம் அவரே சொல்லி கொடுத்தாரு, இந்த மாதிரி பிரதர் இந்த மாதிரி ஆயில் கொடுத்துட்டு நீங்கள் ஒரு கால் லிட்டர் வாங்கிட்டு பிளட் ஆஃப் ஜீசஸ் மூணு சொட்டை போட்டுட்டு நீங்கள் அதை உடம்புல அப்ளை பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், அவர் பைபிளை கொடுத்தார். பைபிள், நானும் ஒரு முஸ்லீம் இஸ்லாமியர், எனக்கு கொஞ்சம் இதாகிச்சு, என்ன நம்ம புண்ணாக்குறேன் நல்லா ஆக்குறேன்னு சொல்லிட்டு கடைசியில் பைபிளை கொடுத்துக்கிட்டு என்ன என்ன மடம் மாத்திரையானே அப்படின்ட்டு அவரை திட்டலை. ஆனால் மனசுக்குள்ளேயே பண்ணிகிட்ருக்கேன், ஆஹா இது நம்மளை எங்கேயோ கொண்டு போகிறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் பைபிளை ஓப்பன் பண்ணி அவர் சொன்னார், சங்கீதம் 23:91 ஏசியா சாப்டர், சங்கீதம், அதாவது நம்மளுடைய மீனவர்கள் காயப்பட்டு அக்கிரமத்தை நொறுக்கப்பட்டார், சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தனுபோலால் குணமாகிறோம். பிரதர் இதை வந்து இந்த எண்ணெயை போட்டுக்கிட்டு இதை வந்து ஒரு நாளைக்கு 4 வாட்டி சொல்லிட்டே வாங்க அப்படின்னாரு. அதே போல் அவங்க சொன்ன ஒரு ஒபே பண்ணி, சரி என்ன தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மருந்து மத்தெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் என்னோடய உடம்பு சரீரம் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த மூஞ்ச தவிர எல்லாருமே பார்த்திங்கன்னா அப்படியே கருப்பாகிச்சு, பிளாக் ஆகிடுச்சு, அப்படியே ரத்தம் கொட்டுது, ரத்தம் சலம் நீர் மூணு கலந்து அப்படியே காலை இப்படி கீழே தொங்க விட்டோன்னா அப்படியே ஆறு மாதிரி போடுவோம், சாக்கை போட்டு தான் அதில் நான் உட்கார முடியும். ரெண்டாவது என் உடம்புல பார்த்தீங்கன்னா ஒரு சட்டை கூட போட முடியாது, அந்த கைலி தான், குளிச்சுட்டு நான் வெளியில் அப்படி வந்துட்டேன்னா உடம்பு கத கத கத கத தான் எரியும், ஃபேனு கடையில் உட்காந்து அந்த காய காய காய எரியும் அப்படியே. அதுக்கப்புறம் தான் அவன் சொன்னது, சரி படித்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இது பைபிள் தால ஒரு முஸ்லீம் வீட்டில். ரெண்டாவது என்ன அப்படின்னா, எப்படி வந்துச்சு எனக்கு அப்படின்னா, என் 7வது தம்பி அவன் என்ன பண்ணிட்டான், அவனோட மாமனார் ஒய்ஃபு அவனுக்கு கல்யாணம் ஆச்சு, கொண்டுட்டு போய் அண்ணன் இவ்வளோ சொத்து சொன்னாங்க பார்த்தீங்களா, எங்கள் அம்மா எல்லா சொத்தும் அவன் பேரில் எழுதி கொடுக்கணும். இவங்களுக்குள்ள ஒரு என்ன ஆச்சு அப்படின்னா, அண்ணனுக்கு ஒன்றும் இல்லாமல் அவனோட மாமனார் வந்து பெரிய கிரிமினல், அது ஒரு பிளாட்டை 4 பேருக்கு விற்கிறாரில்ல, அவர் சும்மா விடுவானா, மாப்பிள்ள நீங்கள் தான் எல்லா சொத்துக்கும் அதிபதி, உங்கள் அண்ணன்லாம் இதெல்லாம் பண்ணி விட்ருங்க விரட்டி விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்னன்னா, இப்போ 60 எடுத்து என்ன வெட்ட முடியுமா, வெட்ட முடியாது, அவன் ஜெயிலுக்கு போயிடுவான். கேரளாவில் போய்ட்டு நல்லா அழகாக என்ன பண்ணால், விச் கிராஃப்ட், விச் கிராஃப்ட்டு ஒரே வீட்டில் தான் இருக்கும், ஒரே சாப்பாடு தான் இருக்குது, அண்ணன் என்ன பண்ணுறாரு என்ன சொல்கிறாரு எல்லாம் பார்க்குறான், நானும் தர்கா போடுறேன் எல்லாம் பண்ணுறேன் ஒன்றும் கிடையாது. கடைசியில் என்னன்னா, ஆண்டவர் வந்து ஒரு ஊழியர் வீட்டுக்கு என்னை அழைச்சிட்டு போகும்போது இந்த பைபிள் எனக்கு கிடச்சிச்சு, இந்த பைபிளில் வந்து இந்த சங்கீதம் 23

0: மூணு தொண்ணூத்தொன்று, இந்த ஏசையா, ரெண்டாவது சங்கீதம் 103, இதெல்லாம் நான் படிக்க படிக்க என்ன ஆச்சுன்னா ஒரே மாதம்தான். அந்த ஒரு வருஷத்தில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு செலவு பண்ணேன்னா ஒரே மாதத்தில் பிளட் ஆஃப் ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஃபுல்லாக போட்டேன். கர்த்தரோட நாமம் மகிமைப்படுவதாக. என்ன அப்படின்னா எனக்கு ஒரே மாதத்தில் எல்லாம் கம்ப்ளீட் ஆகி அப்படியே ஒரு பிறந்த குழந்தை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி என்னோடய சரீரம் வந்து நல்லா பளிச்சுன்னு சொல்லிட்டு வெள்ளக்காரன் மாதிரி என்னோடய உடம்பு மாறி போச்சு. அலை வழியாக கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இதே அப்புறமேட்டு தான் என்ன ஆச்சுன்னா, சரி நம்ம ஒரு அஞ்சு வேலை தொழுகிறாமே, அல்லாவே தொழுதா சுகம் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நம்ம போய் அந்த தொழுகின் தேவனை நான் பாட்டுக்கு நான் தான் வணங்கிட்டுருக்கேன், ஏன் அந்த தொழுகின் தேவன் என்னை வந்து காப்பாற்றலை, என்ன பாவம் பண்ணலை, யாரையும் அக்கிரமம் பண்ணலை, யாரையும் வஞ்சிக்கலை, அபகரிக்கலை, திருடல, எதுவுமே பண்ணல. ஆனால் எதுக்கு எதுக்கு இந்த நோய்? எங்கள் அம்மா அப்பா தானம் பண்ணியிருக்காங்களே, தானம் புண்ணியம்லாம் பண்ணியிருக்காங்களே, எதுக்கு அப்படின்னா, ஆனால் இதுக்கு வந்து என்னென்னா என் கூட பிறந்த தம்பியை செஞ்சது எனக்கு தெரியாது. ஆனால் அந்த ஊழியரை வந்து நான் பார்க்கவே இல்லை, டைரெக்டாக பார்க்கவே இல்லை. அவர் ரொம்ப கொஞ்சம் பிஸியாக இருந்தார், ஏன்னா அவர் அடிக்கடி வெளிநாட்டுக்கெல்லாம் போவார் போவார் வருவார். அப்புறமேட்டு அந்த ஒரு மாதம் கொஞ்சம் நல்லா கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அந்த பைபிளை படிக்க ஆரம்பித்தேன். படிக்க படிக்க படிக்க படிக்க ஒரு இதாச்சு. அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணேன். பிளட் ஆஃப் ஜீசஸ், இயேசுன் ரத்தம் அப்படின்னா அப்போ இயேசுன் ரத்தம் எதுக்காக? ஆனால் எனக்கு அப்போ தெரியாது, அவர் எனக்காக என் பாவத்துக்காக, சாபத்துக்காக, முன்னோர்களுக்காக, அக்கிரமத்துக்காக, எனக்காக சிலுவில் அழிக்கப்பட்டார் அப்படிங்கிற சத்தியம் எனக்கு கண்டிப்பாக எனக்கு தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ணேன், உட்காந்து படிக்க ஆரம்பித்தேன். படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, கடைசியில் ஒரு லவ் மேரேஜ் சொன்னோம் பார்த்தீங்கன்னா, தம்பியை கொண்டு வந்து வீட்டில் குறையும் போது எங்கள் மாமனார், அவங்க வீட்லேயும் தெரியும் ஆனால் தெரியாமல் பண்ணிட்டாங்க, பெரிய ஒரு தகராறாச்சு. தகராறு ஆனதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, எங்கள் மாமனார் பக்கத்தில் அவங்களுக்கு வாய்ப்பாகிடுச்சு, எதுக்கு நீங்கள் இங்கே இருக்கீங்க மாப்பிள்ள, வாங்க எங்கள் வீட்டோட வந்துங்க, என்ன பெரிய சொத்து கித்தா அப்படின்னு சொல்லிட்டு என்னை மடமாற்றி என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஒரு மாதம் வச்சுட்டு என்னாச்சுன்னா, இந்த நடுவில் என் தம்பி என்ன பண்ணிட்டான், கொஞ்சம் ஃபோர்ஜரி பண்ண மாமனார்கிட்ட, ஃபோர்ஜரி விளையாடலாம் பண்ண முடியும் மாப்பிள்ள, நீங்கள் என்ன பண்ணுங்கள், மற்ற எல்லாத்துகிட்டையும் ஒரு கையெழுத்து மட்டும் வாங்கிடுங்க, பவர் ஆஃப் அட்டர்னின்னு சொல்லிட்டு. பவர் ஆஃப் அட்டர்னி வாங்கிட்டிங்கன்னா அந்த சொத்தெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாத்துகிட்டையும் ஏமாற்றிட்டான். ஏமாற்றி இந்த மாதிரிலாம் கஷ்டம்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது, கையெழுத்து போடுங்கன்னா மற்ற எல்லாமே எல்லாம் தம்பிச்சு என்ன என்ன படிக்காமல் அந்த அமிர்ந்துங்க பிறகு பவர் ஆஃப் அட்டர்னி. அவன் என்ன பண்ணிட்டான், அப்படியே வச்சுட்டு மற்ற சொத்தையெல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டான். விற்க ஆரம்பிச்சது மற்ற எங்கள் அக்கா தங்கச்சி எல்லாம் ஐயோ ஐயோ லபோ லபோன்னு சொல்லிட்டு ஓடி வந்து போய் எல்லாம் போய் வக்கீலை போய் பார்த்துருக்காங்க. வக்கீலை போய் பார்க்கும்போது யார் யார் கழுத்து போட்டாங்க, இந்த மாதிரி எல்லாம் கழுத்து போட்டோம், வேறு யாருன்னா அப்போ தான் அவங்க ஞாபகம் வந்து, இல்லை இந்த மாதிரி எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, அவர் மட்டும்தான் கழுத்து போடல, அப்போனா அந்த அண்ணனை கூட்டிகிட்டு வாங்க, அவங்க அண்ணன் பேரில் போட்டால் அந்த கேஸ் நிற்கும், நீங்கள் கழுத்து போட்டுனீங்க அதனால் அந்த கேஸ் நிற்காது அப்படின்னு சொல்லிட்டு என் பேரில் அந்த கேஸ் எல்லாமே ஓடிட்டு இருந்துச்சு. இதில் என்ன அப்படின்னா, இந்த அண்ணன் கேஸை போட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க என் தம்பி, என்ன மர்டர் பண்ணுறதுக்காக. அப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஒரு ஊழியர் வீட்டுக்கு, அந்த ஊழியர் வீட்டுக்கு நான் போனும்போது அந்த தேவன அன்பு பாசம் எனக்கு அப்போ தான் எனக்கு கிடச்சிச்சு. அப்பாவை இழந்தாச்சு சரி 19 வயசில், அம்மா வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி இழந்துட்டேன், ஏன்னா எங்கள் அம்மா வந்து எம்எல்ஏ ரொம்ப வீர. இந்த மாதிரி அம்மா இழந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா, எனக்கு அம்மா மேலே அந்த ஒரு பாசம் இது கழிவு, இந்த அன்பு வந்து இந்த ஊழியர் வீட்டில் எனக்கு கிடைக்கிது. நல்லா சாப்பாடெல்லாம் போடுவாங்க, நல்லா ப்ரேயர், அருமையான ப்ரேயர் பண்ணுவாங்க, ப்ரேயர்னா ப்ரேயர் அந்த மாதிரி ஒரு இங்கிலீஷில் தான் ப்ரேயர் பண்ணுவாங்க, எனக்கு பாதி புரியும் பாதி புரியாது. ஆனால் என்னன்னா அந்த அன்பு தான், அந்த நம்ம சொந்தக்காரன்ட்ட கூட கிடைக்காத அந்த அன்பு இவங்கள்ட்ட கிடைக்கிது. எதுக்கு இவங்க வந்து இவ்வளோ பண்ணுறாங்க, சரி நம்ம ஏதாவது பின்னாடி காசு கீசு எதாவது புழுங்குவாங்களா அப்படின்னு. அப்போ நான் கேட்டேன், பிரதர் என்ன ஃபீஸ் எவ்வளோனா, இல்லை ஃபீஸ்லாம் கிடையாது, எங்களுக்கு ஆண்டர் கொடுத்த அந்த கிருபினால தான் உங்களை நான் சுகப்படுத்துகிறோம், வேறு எதுவுமே நாங்கள் காசு எதிர்பார்க்க மாட்டோம், நாங்கள் கொடுக்கவும் மாட்டோம் வாங்கவும் மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம்தான் எனக்கு என்ன ஆச்சுன்னா, எனக்கு இவ்வளோ பெரிய அன்பு, இவ்வளோ பெரிய ஒரு வியாதியில் நம்ம சாக போகிற இடத்துல நேரத்தில் வந்து கர்த்தர் நம்மளை காப்பாற்றிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இயேசுன் ரத்தத்துக்குள்ளே என்ன இருக்குது, அப்போ என்ன அந்த பைபிளில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு அந்த ஆதி ஆமத்தில் நான் படிக்க ஆரம்பித்தேன். தேவன் ஆதியில் வானத்தையும் பூமியை உண்டாக்கினான், பூமி ஒழுங்கமைச்சு வெறுமையாக இருந்தது, தேவ ஆவியின் ஜலத்தின் மேலே ஆளினா, தேவன் வெளிச்சம் உண்டாக்குறது அப்படியே வெளிச்சம் உண்டாகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படிக்க ஆரம்பித்தேன். படிக்க படிக்க படிக்க என்ன ஆச்சுன்னா, ஆண்டவர் என்னோட பேச ஆரம்பித்தார், வாக்குத்தத்தம் கொடுக்க ஆரம்பித்தார். அதாவது சங்கீதம் 1 வந்து சொல்லியிருக்கிற தேவனை புத்தகத்தில் பிரியமந்தி இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியம். அவன் நீர்க்கால் ஓரமாக நடப்பட்ட மரத்தை போல் இருப்பான். அவன் முதிர் வதிலும் கணிந்தந்து புஷியாக இருப்பான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி என்ன பண்ணேன்னா, அந்த பைபிளை நான் திறந்து வாசிக்க. எங்கள் வீட்டில் ஒரு பெரிய ஒரு ஃப்ளாஸ்கர் டீ வச்சுருப்பாங்க. அப்போ அந்த சிகரெட் படிக்கிற பழக்கம் இருக்கும். இது என்ன பண்ணுவேன்னா, அந்த பைபிளை படிப்பேன், ஒரு டீயை சாப்பிடுவேன், ஒரு சிகரெட்டை குடிப்பேன். இந்த மாதிரி இருக்கும்போது தான் என்ன பண்ணார், ஆண்டவர்கிட்ட என்னோடய தப்பெல்லாம் கொஞ்சம் உணர்த்த ஆரம்பித்தார். இந்த மாதிரி ஏன் சிகரெட்டை நீ குடிக்கிற, உனக்காக தான் நான் கல்வாசியில் இருந்தேன், எதுக்கு இந்த பாவம் பண்ணுறேன். ரெண்டாவது எனக்கு பெரிய பையனும் பிறந்துட்டான், ரெண்டாவது பையனும் பிறந்துட்டான். பெரிய பையனுக்கு பிறக்கும்போது அவனுக்கு எதுவுமே பிரச்சனை கிடையாது, ஒரே ஒரு வாரம் தான் ஃபிட்ஸு வந்துச்சு. ரெண்டாவது பையன் ஃபைசல் அகமது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஃபைசல் அகமதுன்னு ஏன் பேர் வச்சான்னா, நான் சவுதியில் இருக்கும்போது அந்த கிங்கோட பேர், அதனால் அவர் பேரை வந்து ஃபைசல் நவாஸ்னு வச்சேன். பெரிய மூத்தவன் பேர் சல்மான் நவாஸ் தான் பேர். சல்மான் நவாஸ் ஏன் அப்படின்னா, அங்கே சாப்பிட்ற ஒரு ரொட்டியோட பேர் வந்து சல்மான், அதனால் அந்த ஞாபகத்துக்காக வந்து நான் சல்மான் வச்சேன். நல்லா அருமையான பிள்ளைங்க எனக்கு கொடுத்தாங்க, நல்லா அருமையான மனைவி. நீதிமொழிகள் 31 சொல்லிக்கிற மாதிரி அந்த பத்தாவதுகளில் ஒரு தேர்ந்தெடுத்த ஒரு நல்ல ஒரு சாலியான ஒரு நல்ல அமைதியான ஒரு பணிவான மனைவி எனக்கு கத்த எனக்கு உண்டு பண்ணினார். அது கத்தருக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். அதுக்கப்புறம் தான் என்னாச்சு அப்படின்னா, நான் படிக்க படிக்க என்னோடய பாவத்தை சிகரெட் எதுக்கு அந்த ரெண்டாவது பையன் என்ன பண்ணனா, அவனுக்கு ஃபிட்ஸு வந்துச்சு. ஃபிட்ஸு வந்துச்சுன்னா அவன் 105 அவனுக்கு, அதாவது ஃபீவரு, அந்த 105 வந்து டிகிரி அந்த ஃபீவர் வரக்கூடாதான். அந்த ஃபீவர் வந்துச்சு அப்படின்னா அவனுக்கு ஃபிட்ஸு வந்துடும். அப்படியே கைய காலம்லாம் இழுக்க போகிறான். 3 தான் அவனுக்கு. அந்த 3 இருக்கும்போது நாங்கள் அந்த சின்ன அந்த ரம்மரோ டாக்டர்னு சொல்லிட்டு அவங்க வந்து சைல்டு ஸ்பெஷலிஸ்ட், அவங்க தான் பிறந்தது தான் பார்த்தாங்க. அப்புறம் அவங்கள்ட்ட கொண்டுட்டு போகும்போது அவங்க எல்லாமே விசாரிப்பாங்க, வீட்டுக்கிட்ட சாக்கடை இருக்குதா அப்படின்ட்டு. என்ன டாக்டர், வீட்டுக்கிட்ட சுற்றினா சாக்கடை தான் இருக்கும் எல்லாமே, இல்லை அப்படி மாதிரி சாக்கடை இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ஃபிட்ஸு வர்றதுக்கு, வீட்டில் யாராவது ஸ்மோக் பண்ணுவாங்களா அப்படின்னு. அப்போ நான் போய் பேசினேன், ஏதாவது தப்பாக நினச்சிக்கான்னு சொல்லிட்டு, இல்லை டாக்டர் என்றெல்லாம் அந்த இதெல்லாம் கிடையாது அப்படின்னு. இல்லை ஸ்மோக் யாராவது பண்ணுறாங்க வீட்டில், அந்த ஸ்மோக் இருந்தாலும் அது அட்டாக் ஆகும் அந்த குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் டாக்டர்கிட்ட மருந்தடிக்கிறேன், இல்லை அப்படின்ட்டு 3 வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த ஃபிட்ஸ் வந்து அந்த குழந்தைகளுக்கு 3 தான் வரணுமா, அதுக்கு மேலே வந்துச்சுன்னா அந்த குழந்தை அவ்வளோதான் டேமேஜ். 4 வரும்போது நான் டாக்டர்கிட்ட சொல்கிறேன், ஆமாம் டாக்டர் சிகரெட்டு நான் தான் குடிப்பேன் அப்படின்னு. அதால் நான் அவங்கள்ட்ட நான் ஆரம்பத்திலேருந்து கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு என்ன ஆச்சுன்னா, அந்த சிகரெட்டுக்கு அந்த ஃபிட்ஸு வந்தது இல்லாமல் இந்த கால் வந்து முடங்கி போச்சு, ரெண்டாவது வந்து நாக்கு இழுத்து போச்சு அவனுக்கு. நான் அப்படியே கடிக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த மாதிரி அப்போ தான் எனக்கு கொஞ்சம், நம்ம சிகரெட்டு குடிக்கிறதுனால நம்ம பிள்ளைக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் 5வது ஃபிட்ஸு வந்துருச்சு. 5வது ஃபிட்ஸு போகும்போது இதுக்கு நடுவில் என்ன அப்படின்னா, நான் படி இந்த ஆண்டவரோட சுகத்தை கொடுத்தார் பார்த்தீங்களா, இந்த சுகத்தை வந்து நான் நல்லா அனுபவிச்சிட்டேன். கர்த்தரோட ஒரு பிரியம், என் மேலே ஒரு பாவியாக இருந்த என்னை நேசித்து ஆண்டவர் எனக்காக கல்வாஸ்தியில் ரத்தம் சிந்தினார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு ஆர்வம், நல்லா எனக்கு ஆர்வம் என்கரேஜ் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது அந்த வந்து சிஎஸ்சி அவங்க ஆங்கிலேண்டேன்னு இருக்க இருக்க நான் ரொம்ப நெருங்கிட்டேன். பிரதர் நான் வந்து உங்கள் இதுக்காக நான் வந்துடுறேன் பிரதர் அப்படின்னா, அவங்க ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க, இல்லை நாங்கள் மதமும் மாற்ற மாட்டோம், எதுவும் சொல்ல மாட்டோம். எங்களோட ஊழியம் வந்து ஒரு சமாரியர் மாதிரி, அதாவது அடிப்பட்டு சத்திரத்தில் இருந்தால் எப்படி அந்த பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான், அது நாங்கள் பண்ண மாட்டோம் பிரதர் அது அப்படின்னாங்க. அவங்கள்ட்டே ஒரு 5 நான் அப்படியே போயிட்டுருந்தோம், ஒரு தேவ அன்பு. ஆனால் என் மிஸ்ஸஸும் வருவாங்க, என் பச்சாங்கன்னா ரொம்ப சின்ன, 3-2 தான் அந்த மாதிரி தான் இருக்கும் பிறந்தல. ஆனால் அவங்க சர்ச்சில் வந்து ஏதாவது இருந்துச்சுன்னா கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ அந்த மக்களை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு இது எனக்கு ரொம்ப இதாச்சு. எங்கள் முஸ்லீமோட உறவுன்ட்டு அந்த கிடைக்காத ஒரு அன்பு, அந்த தேவ ஜனங்க அந்த மக்கள்கிட்ட அந்த இருக்கிற அந்த சந்தோஷம், அந்த ஆட்டம் பாட்டம், அந்த கொட்டாண்டம், அந்த மகிழ்ச்சி எல்லாமே, இந்த மகிழ்ச்சியெல்லாம் நம்மகிட்ட இல்லையா, இவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு நாளுக்கு நாள் இதாச்சு. அப்போவே என் மிஸ்ஸஸ் என்ன பண்ணாங்க, என்னையா நீ முஸ்லீமாக வந்துக்கிட்டு ரைட்டு, நீ போனால் அதாவது யோபு பண்டாட்டிய மாதிரி என் மிஸ்ஸஸும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீ என்ன இருக்க இருக்க நீ அதிலே போயிட்டே இருக்க முஸ்லீம் தானே அப்படின்னு. ரெண்டாவது என்ன ஆச்சுன்னா, நான் பைபிளை வந்து வெளியரங்கமாக படிக்க முடியாது, எங்கள் மாமியார் வீட்டில் தான் பண்ணிருந்தேன். அப்போ என்னென்னா, ரூமில் சாத்திக்க தான் நான் பைபிளை படிப்பேன். பைபிளை படிக்கும்போது சாத்தா வந்து அவங்களையும் வந்து கொஞ்சம் அட்டாக் பண்ண ஆரம்பித்தான். எப்படின்னா, நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா 6 அந்த வீட்டுக்கு, அவங்க வீட்டுக்கு சுப்பிரமணத்தில் தான் எங்கள் வீடு. அப்போ எங்கள் மாமியார் வந்து செந்தினபுரத்தில் இருந்துச்சு, செந்தினபுரத்துலேருந்து சுப்பிரமணத்தில் அந்த ரயிலில் போகலாம் ஏறி இறங்கி தான் நாங்கள் போனோம். 6 போனோன்னா நல்லா டீ காஃபி எல்லாம் கொடுப்பாங்க, ஜப வர்ஷிப்லாம் நடக்கும், ப்ரேயர் பண்ணுவாங்க. ப்ரேயர் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் சாப்பாடை கொடுத்துட்டு நாங்கள் நைட்டு 10 மணிக்கு ஆயிரும். அப்போ என்னென்னா எங்கள் மாமியாருக்கு ஒரு இதாச்சு, என்ன இவங்க கிறிஸ்டின் வீட்டுக்கு எதுக்கு போகிறாங்க வராங்க. ஆனால் தெரியும் எனக்கு வந்து இந்த மாதிரி வியாதி பலவீனம் இருக்குன்னு, ஆனால் அதை பற்றி அவங்க கவலைப்படலை. ரெண்டாவது அவங்களும் உபத்திரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன இந்த மாதிரி ஏன் இங்கே இருக்கீங்க, உங்கள் வீட்டை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் அவங்களும் நடுத்தரில் அம்போன்னு விட்டாங்க. ரெண்டாவது என் மிஸ்ஸஸ் என்ன பண்ணாங்க, ஏன் அந்த மாதிரி போனே நல்லாச்சும் வந்துட வேண்டியதால அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அஞ்சாவது தடவை என் பையன் ரெண்டாவது பையனுக்கு ஃபிட்ஸு வந்ததுக்கப்புறம் செந்தினபுரத்துலேருந்து நாங்கள் அப்போ நாங்கள் தனி வீட்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் ஃபிட்ஸு வரும்போது ரயில்வே மேம்பாலம் ஏறிங்கி சுப்பிரமணியம் ரஞ்சிதபுரம் சுப்பிரமணியம் தாண்டிட்டு வரும்போது என் கை குழந்தான் ரெண்டாவது பையன். அப்போ என்ன ஆச்சுன்னா, வண்டியில் வறந்துக்கிட்டே இருக்கும்போது அவனுக்கு திரும்ப ஒரு ஃபிட்ஸு வந்துச்சு. ஃபிட்ஸு வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, கை கால்லாம் இழுக்க ஆரம்பிச்சு. இழுக்க ஆரம்பிச்சு வண்டியில் நான் போயிட்டுருக்கேன், என் மிஸ்ஸஸ் என் வண்டியை விட்டு இறங்கி எனக்கு முன்னாடி அந்த குழந்தைய தூக்கிட்டு ஓடுறாங்க, திடீர் திடீர்னு போடுறாங்க. என்னால் அது பின்னாடி உட்காந்து பொம்பளை ஓடுது அப்படின்னா, அங்கே சுப்பிரத்தில் டேவிட் இன்ஸ்டியூஷன் ஒன்று இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி ஒரு முஸ்லீம் வீடு அது, அந்த முஸ்லீம் வீட்டுக்குள்ளே யாரும் தெரியாத அந்த வீட்டுக்குள்ளே பூந்துச்சு இப்படின்னு இழுக்கிறான் 3 வயசு பையன். அப்புறமேட்டு என்ன ஆச்சு அப்படின்னா, அப்போது கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச ஜபம், அப்போ எனக்கு தெரியாது, இயேசுன் ரத்தம் ஜெயம், இயேசுன் ரத்தம் ஜெயம், ஆண்டவரே என் பிள்ளையை காப்பாற்றுங்க, பிள்ளையை காப்பாற்றுங்க அப்படின்னு நாக்கை கடிக்க ஆரம்பிச்சான். நாக்கை கடிக்க ஆரம்பிச்சுன்னு என்ன பண்ணால் நல்லா இதாச்சு, தூக்கி என்ன பண்ணிட்டேன் என் வரலை உள்ளே திணிச்சிட்டேன், இல்லைனா நாக்கு அவனுக்கு கட்டாயிருக்கும். அப்புறம் வண்டி 2 வீலர் செயின் கீவ் நான் நாக்கில் விட்டு, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அது ஃபஸ்ட் எய்ட் என்னென்னா, அந்த ஃபீவர் வரும்போது அந்த ஃபிட்ஸு வந்துடும். அந்த ஃபீவர் வரும்போது என்னென்னா, நல்லா அந்த தண்ணி துண்டு இருக்குல்ல, துண்டில் வந்து ஜில் வாட்டர் அது மேலே அப்ளை பண்ணிட்டோன்னா அந்த ஹீட் அந்த சூடு குறைய குறைய குறைய குறைய 4 மணி ஆகும். 5 மணிக்கு அந்த வீட்டுக்குள்ளே போனவங்க நாங்கள் 7 மணி ஆச்சு. அந்த அளவுக்கு அவனுக்கு 4 மணி வர வர நாங்கள் யார்ட்டும் அந்த நேரத்தில் வந்து கான்டாக்ட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அவன் நார்மல் வந்ததுக்கப்புறம் மன்னாபத்தில் வந்து கலிஃபுல்லான்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர், அவரும் சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்டு, அந்த ஏரியாவில் அவர் தான். அப்புறம் அவர்கிட்ட நாங்கள் கொண்டுட்டு வரும்போது என்ன பண்ணால், அவர் சொட்டார், இந்த பையனுக்கு வந்து ராத்திரி 9 மணி வரைக்கும் தான் எனக்கு, அதுக்கப்புறம் அவன் உயிர் பழையது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டார் சொல்லிட்டார். அவர் படித்த படிப்புக்கு 9 மணின்னு அவர் டைமை குடிச்சிட்டார், 500 ரூபா ஃபீஸை வாங்கிட்டார். இதுக்கு என்ன ஆச்சுன்னா, எங்கள் மிஸ்ஸஸ் வந்து அந்த பெட்டு உள்ளே சேர்த்தாச்சு ஆஸ்பத்திரிக்குள்ளே, மன்னார்பத்தில் இருக்குது கலிஃபுல்லாம் பக்கத்தில் உட்காந்துங்க. நான் வெளியில் வந்து என்ன பண்ணேன், ஒரு டெலிஃபோன் பூத் இருக்குது, அப்போல்லாம் செல்ஃபோன்லாம் வரல, டெலிஃபோன் பூத்தில் வந்து ஃபோன் பண்ண அந்த மாதிரி எங்களை ரச்சிப்புகளை யார் நடத்துனாங்களோ அவங்கள்ட்ட போயிட்டு, இந்த மாதிரி பையனுக்கு ஃபிட்ஸ் ஆச்சு பிரதர், டாக்டர் சொல்லிட்டாங்க 9 மணி வரைக்கும் தான், அதுக்கப்புறம் அவன் ஒன்றும் சொல்ல முடியாது அப்படின்ட்டுன்னு ப்ரேயர் பண்ணுங்கள் டா பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் பேசிகிட்ருக்கேன். அப்போ அந்த பூத்தில் ஒருத்தர் வந்து அவரும் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை தான், அவர் அப்படியே மூஞ்சை பார்த்துட்ருக்காரு. நானும் ஒரு 10 நிமிஷம் நல்லா பேசிக்கிட்டு எல்லாம் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் ஃபோனை வச்சுட்டு, என்ன பிரதர் என்ன பிரச்சனை அப்படின்னு, இல்லை இந்த மாதிரி ரெண்டாவது பையன் ஃபிட்ஸ் வந்துச்சு அட்மிட் பண்ணியிருக்கேன் டாக்டர் இந்த மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்னு, பிரதர் நான் போய் ஆளுங்களை கூட்டிகிட்டு வட்டா ப்ரேயர் பண்ணுறதுக்கு அப்படின்னு. ஒன்றும் இல்லை பிரதர், ஒன்றும் இல்லை, நான் இருக்கிறது ஆஸ்பத்திரி, அவங்க எதுவும் சொல்லாமல் இல்லை நான் போய் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, சூர்யா ஹோட்டல் மன்னார்புரத்தில் அந்த பக்கத்தில் தான் இப்போ அது கிடையாது. அவர் என்ன பண்ணிட்டார், கடையை அப்படியே போட்டுட்டு என்ன பண்ணிட்டார், இருக்கிற அந்த சபையில் இருக்கிற ஆளுங்கள்லாம் ஒரு 5 பேரை கூட்டிகிட்டு வந்தார். 5 பேர் வந்தோடனே நல்லா சவுண்டு சவுண்டுனா சவுண்டு அந்த மாதிரி அந்நிய பாசையில் ஒரு கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு போயிட்டாங்க. எனக்காக வைத்த கலக்கு, என்னடா ஒரு முஸ்லீம் டாக்டர் இருக்கார், ஏதாவது கூப்பிட்டு என்ன இதெல்லாம் இப்படி என்ன கூத்தெல்லாம் பண்ணிங்க, ஏதாவது கேட்டாலும் என்னடா பண்ணுறேன். அப்போ சொன்னேன், ஆண்டரே இங்கே ஜபம் பண்ணுறது அவர் காதில் விழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டர்கிட்ட கேட்டேன். ஆனால் நல்லா கற்று சரியால் சாப்பிட்டு, ஆனால் அந்த ஆஸ்பத்திரியே ஒரு ஆயா வந்து அவங்களும் ரட்சிக்கப்பட்டவங்க தான், எல்லாம் ஜபம் பண்ணிட்டு அவங்களும் போயிட்டாங்க. போய் டாக்டர்கிட்டையும் போயிட்டு நான் 8 மணிக்கெலாம் போய் ஒரு 500 ரூபா ஃபீஸை கட்டிட்டேன். கட்டிட்டு கரெக்டாக 9 மணி இருக்கும், பையன் அடுத்து கையை தூக்கி பார்த்தா ஒன்றும் இல்லை, அப்படியே மனசு உடஞ்சி போயிட்டு வெளியில் வந்தேன். ஆண்டவரே நான் சீக்கிரம் இருக்கும்போது என்னை காப்பாற்றினீங்க, என் புள்ள வந்து அழுது தான் செத்தான், என் புள்ள சிரித்து சாகலை, அவனோட சிறு அவனோட அழுகி அவனை சிரிப்பை நான் பார்க்கணும் ஆண்டவரே, என் மன என்னோட மகனை வந்து நான் மனத்துக்கு ஒப்பு கொடுக்கக்கூடாது ஆண்டவரே. வியாதி அதாவது சங்கீதம் 43:3 சொல்கிற மாதிரி, வியாதியில் கிடக்கிற அவன் படுக்கை முழுது தேவன் பாட்டியும், அவன் படுக்கை முழுது மாட்டியாரா அப்படின்னு நான் வருஷத்தின்படி அறிக்கை பண்ணி, என் புள்ள எனக்கு உயிரோடு வேணும் ஆண்டவரே, அதுக்கு முன்னாடி என்னன்னா, நான் செந்திரபுரத்தில் இருக்கிற வீட்டை சுற்றிலும் எல்லாம் வந்து முஸ்லீம் தான். அவங்களுக்கு வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் வந்து அல்லாஹ் விட்டுட்டு இவன் பாட்டுக்கு அந்த மார்க்கத்துக்கு போயிட்டான், அதனால தான் ஆண்டவர் வந்து அடிச்சிட்டாரு அப்படின்னு ரொம்ப ஒரு கிண்டல் இதெல்லாம் பண்ணாங்க. இவங்க மத்தியில் என் புள்ளைய வந்து நான் பிணமாக கொண்டு போகிறது, ஆண்டவர் என் புள்ள உயிரோட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து கத்தலை. ஆனால் வெளியில் அந்த ரோட்டை பார்த்து வளர்த்தி பூமி உண்டாக்கிற கத்தலை ஒத்தா சேவரம் சொல்லிக்கிறபடியாக வானத்தை பூமியை பார்த்து கத்திட்ட நான் வந்து சொல்லி ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கேன். அதாவது தண்ணியில் இருக்கிற மீன் அழுவுறது கூட தெரியாது, ஆம்பில் அழுவ மாட்டான், நெஞ்சில் வச்சுட்டு தான் அவன் அழுவான். அந்த மாதிரி என் நெஞ்சில் வச்சு நான் அழுதுட்டுருக்கேன். என் பிள்ளை எனக்கு உயிரோடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மணி 9, பையன் செத்துட்டான். 9:05, 9:10, 9:15 என் மிஸ்ஸஸ் ஓடி வந்து பின்னாடியே வந்துட்டு என் முதுக தட்டினாங்க. ஆனால் நான் ப்ரேயர் இப்போ ஃபோன் பண்ணி சொன்னால் பார்த்தீங்களா, நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் பிரதர், ஒன்றும் இல்லை கவலைப்படாதீங்க, ஜாக்கிரத தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களால் வர முடியல, ஏன்னா அவங்களுக்கு ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் ஆனதுக்கப்புறம் என் மிஸ்ஸஸ் வந்து என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அவங்க விசுவாசத்தில் இல்லை, ஆண்டவர் பாருங்கள் எப்படி கொண்டுட்டு வராரு, ஏன்னா அவங்க கிண்டல் அடிக்கிறாங்க, ஏன் அதிலே போயிட்டுருக்க நீ பழையபடி முஸ்லீம் தான் வர வேண்டியது அப்படின்னு. ரெண்டாவது என்னன்னா, பைபிளையும் படிக்கிறேன், ஆண்டவரையும் ஏற்றுக்கிட்டேன், பள்ளி இதுக்கும் தொழிலை தேவனும் நான் போயிட்டுருக்கேன். அப்போ நான் ஒரு தொழிலுக்காக ஒரு பள்ளிக்கூடத்துக்கு நான் வந்து பள்ளிவாசலுக்கு போகும்போது அங்கே இருக்கிற ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த அதான் நம்ம பார்சன் சொல்கிறோம்ல ஊழியர், அந்த மாதிரி அங்கே இருக்கிற அந்த முஸ்லீம் ஹஜரத்தை வந்து அந்த பிரசங்கம் பண்ணும்போது ஒரு வார்த்தை விட்டார். என்ன வார்த்தைனா எனக்கு அதான் இன்ஸ் எனக்கு கிடச்சிச்சு. அது வரைக்கும் இங்கிட்டா அங்கிட்டா இதையும் பார்ப்பேன், இந்த இதையும் படிப்பேன், பைபிளையும் படிப்பேன். ஏன்னா இதில் இந்த மார்க்கத்தில் என்ன சொல்லுதுன்னா, அல்லா வந்து நிராகரித்து போயிட்டான்னா அவன் காஃபீர் ஆகிடும், அவன் நரகத்தில் தான் அவனுக்கு இடம் அப்படின்னு சொல்லி ஒரு பயமுத்துற ஒரு காரியம் இருக்குது. ஆண்டர்கிட்ட கேட்குறேன், அதில் யார் அல்லான்னு சொல்கிறாங்களோ அந்த அவர் தான் நான், வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கேன், என்ன இல்லாமல் பிதாவை அல்லாத்தில் ஒருவன் வரான்னு ஆண்டவர் சொல்கிறாரில்ல, அதே போல தான் நானே அந்த தேவன்தான். என்னை தெரியாமல் அவங்க வந்து வழக்கம் செலுத்துகிறாங்க, அவங்க வந்து குருடலாக சிவடலாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அப்போ என்னென்னா, அந்த பள்ளிவாசலில் வந்து பிரசங்கம் பண்ணும்போது உலகம் அழியும், உலகம் அழிஞ்சதுக்கப்புறம் மறுபடியாக அந்த எக்கால தூதர் அந்த ஒழிக்கும்போது இயேசு கிறிஸ்து வருவார். எங்கே பள்ளிவாசலில் வச்சு சொல்கிறாங்க, ஒரு சர்ச்சில் கூட இந்த மாதிரி சொல்லலை. இயேசு கிறிஸ்து வந்து செத்து போன இவருக்கு முன்னாடி போன எல்லா நபிமாரையும் உயிரோடு எழுப்புவார், அப்போ அவங்களாம் எழுந்திருப்பாங்க அப்படிங்கும்போது தான் எனக்கு அங்கே தான் பொறி தட்டுனுச்சு. அப்போ என்ன இந்த மார்க்கத்தில் எதுக்கு நான் போய் இவரை ஃபிட் பண்ணணும், அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு பள்ளிவாசலே எனக்கு கிடச்சிச்சு அப்படின்னு அன்னைக்கே என்ன பண்ணேன், அதை விட்டு தூக்கி வச்சுட்டு அன்னைக்கே மெய்யான தேவன் சுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, என் புள்ள என்ன பண்ணால், ஆஸ்பத்திரியில் செத்து போன 9:30 இருக்கும், என் மிஸ்ஸஸ் என்னாச்சுன்னா செத்து போட்டான்னு சொல்லிட்டு கட்டலில் அப்படி குனிஞ்சு அவங்க அலுவலில், ஏன்னா நாங்கள் நிறைய அழுதுட்டோம், எங்கள் அலுவலக கூட எங்கள் கண்ணில் வந்து தண்ணீர் கிடையாது, பொறுமையாக இருந்தாங்க. அப்போ தான் அந்த செத்த குழந்தை அம்மா எழுந்திரிமா அப்படின்னு ஒரு கொடுத்தான். அந்த பையனுக்கு 3 தான் இருக்கும், அப்படி தான் எழுந்திரிச்சு பார்த்தோம், என்னடா அப்படின்னா, அம்மா அந்த மூலையில் ஜீசஸ் நிற்கிறாரம்மா பாருங்கம்மா, அவர் தான்ம்மா எழுப்பிட்டார், ஹலேலியா கத்தரோட நாம மகிமைப்பட. அப்போ தான் என் மிஸ்ஸஸ் ஒய்ஃபு, அவஹா என்னடா இது ஜீசஸ் நிற்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவங்களும் என்னோடய வழிக்கு வரான்ட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் அவங்களை வந்து ப்ரேயர் பண்ணாங்க, ஆண்டவரை நான் மட்டும் போகக்கூடாது, அந்த சுயிச்சின் ரட்சிப்பின் அனுபவத்தை ஆண்டவரே அந்த சந்தோஷ மகிமை என்னோடய பிள்ளைகளும் என்னோடய மனைவி என்னோடய குடும்பமாக வரணும் ஆண்டவரை. எப்படி அன்றைக்கி இஸ்ரேல் ஜனங்கள் குடும்பமாக அந்த யெகோவா தேவனை பின்பற்றி பிறந்தாங்களா, நான் மட்டும் இல்லை அந்த ரட்சிப்பு எனக்கு மனைவி வேணும் ஆண்டவரை, என் பிள்ளைகளும் ரட்சிக்கப்படணும் அப்படின்னா, அந்த 3 குழந்தைய வச்சுக்கிட்டு என்னோடய மனைவியோட கண்கள் எப்படி வந்து அந்த கழுதையின் வாயில் திறக்க விட்டால் பேசிச்சோம், அதே மாதிரி என்னோடய பிள்ளை 3 பையன் பைசலாமல் அது அம்மா இந்த இயேசு இங்கே நிற்கிறாருமா, அவர் தான்மா நிற்கிறாருமா, அவர் தான்மா எழுப்பிவிட்டார் அப்படிங்கும்போது என் மனைவி அப்போ தான் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து நார்மல் ஆச்சு. எந்த டாக்டர் அவர் படித்த படிப்புக்கு அவர் கரெக்டாக பேசிட்டார், 9 இருக்கலாம், ஆனால் எல்லாம் சர்வ வல்லமனா தேவன், எல்லா மருத்துவத்துக்கும் மத்தர், பெரிய மத்தர், எங்கள் ஆண்டவர இயேசு கிறிஸ்து நாமத்திலார அவர் வந்து எல்லா மத்தக்கும் அந்த மருத்துவத்தை எல்லாம் மட்டுப்படுத்துகிற மாதிரி என்னை பிள்ளைய வந்து உயிரோடு எழுப்பி நாங்கள் சந்தோஷமாக வந்தோம், எல்லாம் நினச்சாங்க, எல்லாம் செத்துட்டான் அவன் போயிடுவான் அப்படின்னு சொன்னேன். ரெண்டாவது என்ன அப்படின்னா, நாங்கள் அந்த எங்களை ஆத்மா ஆதாயப்படுத்தலாம் பார்த்தீங்களா, ஞாயிற்றுக்கிழமை 6 மணிக்கு கிளம்பிவிடலாம், 10 மணிக்கு வருவோம், சாப்பாடெல்லாம் போட்டு இது பண்ணுவோம். என் தம்பி அமிதனுங்கிறவன் என்ன பண்ணான்னா, அண்ணனை காலி பண்ணிடலாம், க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் ரெண்டாவது இன்ஃபார்மேஷன் வருது எங்கள் மாமியார் வீட்டிலேருந்து இங்கேருந்து எங்கே போகிறாங்க அப்படின்ட்டு வெட்டி தள்ளுறதுக்கு பிளான் பண்ணோம். நாங்கள் 10 மணிக்கு நைட்டில் அதை ரயில்வே பொன்மலை பாலத்தில் நாங்கள் ஏறி இதுக்கு போனோம், செந்தினபுரத்து போகிறோம். போயிட்டுருக்கும்போது நான் வண்டியை நான் ஓட்டிகிட்ருக்கேன், பெரிய பையன் முன்னாடி நின்றுட்டுருக்கான், ரெண்டாவது பையன் வந்து எங்கள் மிஸ்ஸஸ் கையில் குழந்தைகளை வச்சுக்கும் போது பின்னாடியே வந்தவன் என்ன பண்ண இப்படி 6 ரூபா தூக்குனான் என் மிஸ்ஸஸ் பார்த்துட்டாங்க. பார்த்தோன்னே ஏன்னா அந்த இடத்துல வழிப்பறி எல்லாமே நடக்கும், 6 ரூபா எடுத்தாவன் ஐயோ என்ன இருந்தாங்க தான் 6 ரூபா எடுக்கிறாங்க நம்மளை அப்படின்னாங்க. நான் என்ன பண்ண கொஞ்சம் சர்றன்னு மேலே போய், எனக்கு கொஞ்சம் கராத்தனம் எனக்கு தெரியும், அட்டி கொஞ்சம் முரட்டுத்தனமாக பண்ணுவேன், மேலே போய் வண்டியை நிப்பாட்டிட்டு என்ன பண்ண திரும்பி பார்க்க நான் ஒருத்தனையும் காணும் எங்கடி அப்படின்னா, இல்லை அந்த மாதிரி 6 ரூபா தூக்கலாம் அப்படின்ட்டு. இது என்ன அப்படின்னா, என் தம்பியை செட்டப் பண்ணி விட்டு அனுப்பியிருக்கான், யார் வந்து என்னை வெட்டணும்னு நினச்சி என்னை இது பண்ணணும்னா, அவனே என்ன பண்ணால் எங்கள் அக்கா பையன்ட்ட ஒருத்தன் ஃபாருக்குன்னு சொல்லிட்டுருக்கேன், அவன்கிட்ட வந்து சொல்லியிருக்கான், டே இந்த மாதிரி உங்கள் சின்ன மாமா வந்து பெரிய மாமா வெட்டுறதுக்காக எங்களை காசை கொடுத்து எங்களை பண்ணல அப்படின்னு. எவன் வெட்டான் வந்தாலும் அவனும் தூக்கி கத்த ஜெயிலில் போட்டார், எவன் வெட்டுறதுக்கு காசை கொடுத்து போனாலும் அந்த தம்பியும் ஆண்டவர் என்ன பண்ணால் ஜெயிலில் தூக்கி போட்டார். ஹலோலியா அப்போவே என்னாச்சு அப்படின்னா, சரி அண்ணன்ட்டு ஏதோ ஒரு பவர் இருக்குது, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, எப்படியாவது ஏதோ காரணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டம் பண்ணான். ஆண்டவோட தேவ சுபாவத்தை நான் அனுப்பிச்சிட்டேன். ரோமர் 8:31 சொல்லுது, தேவன் நமது பச்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தையில் ரொம்ப நான் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணதாச்சு, என் நாமத்தினால் எதுக்கெல்லாம் செய்வேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணார். ரெண்டாவது என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு பெரிய ஒரு குழப்பமாச்சு எனக்கு, அப்போ என்ன வழி நம்மளுக்கு, ஆண்டவர் என்ன சொல்கிற வழியும் சத்தியம் செய்யணும் நானே இருக்கேன், என்ன எல்லாம் பிளாவன் இருக்கேன். அதே போல் எசைக்கல் அந்த 6:36 என்ன சொல்லுது, வழியில் நின்று பூர்வ பாதைகள் எது என்று விசாரித்து நலமானதை பிடித்து கொண்டு அதிலே நடவுங்கள் அப்படின்னா, அதிலே நடவுங்கள் அப்படின்னா அந்த அதிலேங்கிற வார்த்தை வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. அப்படியாக அதை உங்கள் ஆத்மா பலன் மிகுதியாக இருக்கும்னு ஆண்டவர் சொல்கிறார். அவர்களோ நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படின்னு மறுதளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நவமான பாதைகள் எது அப்படின்னு நல்லா அந்த பைப்பிளை நான் பிடித்து கொண்டதுனால இன்றைக்கி என்னோடய ரட்சிப்பு அனுபவத்தில் 26 வருஷமாக நான் சாட்சியாக இருக்கேன். கர்த்தர் என்னோடய பல வரங்கள் எனக்கு ஆவிக்கிற வரங்கள் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் நானும் என் மனைவியும் எல்லாம் சேர்ந்து உன் தேவன் என் தேவன்னு சொல்லி, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த சிகரெட்டு குடிக்கிற பழக்கம் நான் ஒரு வாட்டி நான் குடிச்சிட்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார், எனக்கு மகனே உன்னோட பாவ சாபத்துக்காக தான் நான் இந்த கல்வாரியில் இருந்தேன், எனக்காக அது நீ விடமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம்தான் நான் என்ன பண்ணேன், எனக்கு முதல் நாள் இப்படி தான் எனக்கு வந்து நான் குடிச்சிருக்கும் போது எனக்கு இந்த ஒரு அனுபவம் கிடச்சிச்சு, ரெண்டாவது நாள் குடிக்கும் போது எனக்கு அதே மாதிரி கிடச்சிச்சு. என்ன ஆண்டவர் நீங்கள் தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு, நான் தான் நான் அப்படின்னு, ஏன் உன் சரீரத்தை கெடுத்துக்கிறேன் அப்படிங்கும்போது கடைசியில் எனக்கு ஆண்டவரை நான் குடிச்சிட்டு இருக்கும்போது தீர்மானம் பண்ணிட்டேன், உண்மை நான் சிகரெட்டை குடிக்க மாட்டேன் ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு. குடிச்சிட்டு வரும்போது சிகரெட்டு குடிக்கிறவன் வந்து சட்டுன்னு விடக்கூடாது, அதை வந்து அப்படியே கை கால்லாம் ஆடும், குடிக்காதவனுக்கும் இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் என் மிஸ்ஸஸ்லாம் இருந்தாங்க, கூப்பிட்டேன், இந்த மாதிரி வாடி ஒரு நான் குடிச்சிக்கும் மிரக்கலாச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க வந்து ரொம்ப ஜபம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, கூப்பிட்டு சொன்னது இந்த மாதிரி ஆண்டவர் எனக்கு உணர்த்தினாரே. அப்புறம் பாக்கெட்டில் சிகரெட்டு பாக்கெட்டு 5 சிகரெட் இருந்துச்சு எனக்கு, சிகரெட்டை எடுத்து ஒரே நசுக்கி, ஆண்டரே நீங்கள் எனக்கு உணர்த்தினீங்க ஆண்டரே, உளுமை நான் வந்து சத்தியமாக நான் சிகரெட்டை நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த நசுக்கி தூக்கிட்டேன். 5 வருஷம் ஆச்சு இது வரைக்கும் அந்த சிகரெட்டோட லாபமே இல்லை. ஆனால் சிகரெட்டு விட்டதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, 2 நாள் வந்து நிஜாம் பாக்கு வாங்கி சாப்பிட்டேன், நிஜாம் பாக்கு அந்த சிகரெட்டை விட்றதுக்காக அந்த வாடை எனக்கு வந்துடும், டீயை சாப்பிட்டேன்னா அது போயிடும் எனக்கு. அப்புறம் தான் யோசித்தேன், சிகரெட்டை விட்டுட்டா இதே நாளாக திரும்ப நம்ம அந்த பாக்கு போடுற பழக்கம், ஆண்டவரை இதே நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் அந்த பாக்கு போட ஆரம்பித்தேன், அந்த பாக்கையும் விட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த இஸ்லாமிய மத்தியில் ஊழல் செய்கிற தேவதாசர் இமானுவல் காஜா மதீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முஸ்லீம் பாஸ்டர் எங்களை பற்றி கேள்விப்பட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தார், வந்துட்டு எங்களோட சாட்சி அனுபவத்தெல்லாம் கேட்டார். அப்போ தான் அவர் சொன்னார், இந்த மாதிரி நானும் முஸ்லீம் பாஸ்டர் தான், நீங்கள் எப்படி ரட்சிப்பில் இது ரட்சிப்பு அனுபவம் நீங்கள் பெற்றீங்களா அப்படின்னா, இல்லை நான் பண்ணல என்ன சபைக்கு போகிறீங்க அப்படின்னா, சபை கிடையாது, இந்த மாதிரி ஒருத்தர் வீட்டில் வந்து எங்களை ஆத்ம ஆதாயம் பார்த்தாங்க, அது வீட்டுக்கு தான் நான் போகிறேன் அப்படின்ட்டுன்னு. சரி, இந்த மாதிரி செந்தினிபுரத்தில் இது சாரி அரியமங்கலம் எஸ்ஐடியில் வந்து ஃபுல் காஸ்பல் பெண்டிகோஸ்டல் சபைன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அந்த சபைக்கு போகிறீங்களா அப்படின்னாங்க. வா நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதோடய பாஸ்டர் வந்து அலெக்ஸ் டேனியல் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஜுகேஷன் சிஇஓ, நல்ல ஒரு அருமையான தேவ மனிதர். அப்போ அந்த சபையில் போயிட்டு நாங்கள் போனோம், ஒர்ஷிப்பு எல்லாம் போனோம். ஆனால் வந்து ஞானசாரத்தை பற்றி அவங்க வந்து கம்பல் எதுவுமே பண்ணல. அப்புறம் அந்த ஒர்ஷிப் அங்கே போய் அந்த தேவ ஜனங்களோட நாங்கள் பழக பழக பழக அந்த மக்களோட அன்பு, அந்த கிறிஸ்தவோட அன்பு, உண்மையான அந்த அன்பு. என் சொந்தம் வந்துட்டு எங்கள் அம்மா அப்பா இருக்கும்போது வந்த சொந்தம்லாம் எங்கே போனான்னு தெரியல. சீக்கிரம் என்ன சாப்பிட்டான்னு கேட்கறது கூட சொந்தம் கிடையாது. ஆனால் அந்த கிறிஸ்து அந்த சபை மக்கள்கிட்ட வந்து ஒரு நல்ல ஒரு அனுபவம் சாட்சி ஒரு நல்லா கிடச்சிச்சு. அந்த மாதிரி ஒரு சொந்தம்லாம் எனக்கு கொடுத்து போகல. அதுக்கப்புறந்தான் இருக்க இருக்க இருக்க அந்த பாஸ்டர் அம்மாவும் நல்லா நல்லா அந்த ஊழியரும் நல்லா விசாரிப்போம் என்ன பண்ணுறாரு. ரெண்டாவது எனக்கு இந்த ஃபேமில் இந்த கேன்சர் இந்த ஸ்கின் ப்ராப்ளம் வந்ததுனால எனக்கு வந்து வேலையை வெயிலையும் போக முடியாது, வேலைக்கும் போக முடியாது, ரொம்ப பார்த்தா ஒரு அக்லியாக இருக்கும். விசாரிக்க ஆரம்பித்தார் பிரதர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டு இந்த சின்ன சின்ன வேலையாக போகிறது, அதுக்கப்புறம் இந்த சபையில் இது பண்ணுறது, அதுக்கப்புறம் மிஸ்ஸஸும் வேலைக்கு போகல. வேலைக்கு போகிறாங்கன்னா இந்த இமானுவல் காஜா மீதனோட வீட்டுக்குலாம் வந்து ஒரு ஊழியர் நிமித்தமாக வேலைக்கு போவாங்க. சபைனா சத்தியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஒரு சம்பளம் மாதிரி ஊதியம் மாதிரி அதை போட்டுவிட்டு நல்லா அவங்களும் வந்து நல்லா ஒரு இன்க்ரீஸ் பண்ணி விட்டாங்க. அதுவும் எப்படி இது வந்து மார்க்கனா என்ன, ஜீசஸ் ஞாயிறு, பிதாவை தேவனை என்ன, அபிஷேகம் என்ன, ரட்சிப்புனா என்ன, வரங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அவங்க கரெக்டாக மிஸ்ஸஸை நல்லா வழி நடத்துகிறாங்க. என்னோடய குடும்பத்தோட தேவையெல்லாம் அவங்க சந்தித்தாங்க. அதே போல் அந்த பாஸ்டர் அலெக்ஸ் டேனியல் பாஸ்டரும் நாங்கள் சபைக்கு போகும்போது நல்ல ஒரு விசாரணை நல்லா பண்ணுவாங்க. அவருடைய பசங்களும் நல்லது, நல்ல மருமகளும் நல்லா ஒரு அன்பாக நல்லா எங்களை கேட்டு இது பண்ணுவாங்க. காலங்கத்தால் என்ன பண்ணுவாருன்னா அந்த பாஸ்டர் அலைட்டாலே இல்லை 5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கெல்லாம் வந்துடுவார். தட்டினா நாங்கள் அப்போ தான் தூங்கிட்டு இருப்போம், 5 மணிக்கு வந்து இவர் நல்லா வெளில வெட்டி வெளில வந்து நிற்பார். பயங்கரமாக இருக்கும் அப்படியே பார்க்கறதுக்கு. பாஸ்டர் வரும்போது நல்ல மனுஷன் பாருங்கள், தேவனோட மனுஷன், ஒரு ஆத்மாக்காக எவ்வளோ பண்ணார். வந்துட்டு நாங்கள் என்ன கொடுப்போமோ அதான் நாங்கள் சாப்பிடுவோம், மற்ற எதுவுமே கிடையாது. வந்த என்கிட்ட தான் வந்து பேசுவார். அவங்க மருமகன் வந்து எங்கள் மிஸ்ஸஸை போய் பேசுவாங்க, உள்ளே அடுப்படிகிட்ட போய் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டில் என்னென்ன அடுப்படியில் என்னென்ன இருக்குது, மிளகா இருக்கா, மஞ்சள் இருக்கா, சோப்பு இருக்கா, பருப்பு இருக்கா, சோ எல்லாமே எல்லாமே என்னென்ன இல்லை என்னென்ன அப்படியே ஒரு எடுப்பாங்க. அது எடுத்துகிட்டு இந்தாங்க பிரதர் அப்படின்னு வந்ததுக்கு காசை கொடுத்து பிஸ்கட்டு கேக்கு எல்லாம் அந்த பிள்ளைங்கள்லாம் கொடுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கையில் ஒரு பெரிய திறப்போம், கையில் காசை கொடுத்துட்டு போயிடுவார். கேட்க மாட்டோம், இல்லை பசங்க வேணாம் அப்படின்னு, இல்லை பிரதர் நீங்கள் வேலை இல்லாமல் இருக்கீங்க வச்சுங்க அப்படின்ட்டுன்னு. அதே போல் அவங்க மருமகனும் போய் விசாரிச்சு என்ன இருக்குது என்ன கேட்பாங்க எல்லாமே. போயிட்டு என்னன்னா ஒரு பெரிய ஒரு காட்டன் பாக்ஸ் அட்டை பெட்டியில் அப்படியே வரும், மஞ்சள் பழக மிளகாப்பொடி புளி உப்பு என்னென்ன வேணுமோ எங்கள் 2 மாதத்துக்கு தேவையான மளிகை ஜாமான்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஆனால் ஒரு நல்ல ஒரு சந்தோஷ அனுபவம் தான். ஆனால் எனக்கும் அந்த ஒரு டைமில் என்ன ஆச்சுன்னா, சரி இவங்க கொடுத்துட்டு பின்னாடி வந்து காசை கேட்பாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பிரதான ஒரு அன்பு தான் அவங்களுக்கு, நல்லா அந்த போஷித்தாங்க வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் போய் பாஸ்டர்கிட்ட போய் நாங்கள் சொன்னோம், பாஸ்டர் இந்த மாதிரி நாங்கள் ஞானசாரத்துக்கு ஒப்பு கொடுக்குறோம் அப்படின்னு. அவங்க டக்குன்னு எதுவுமே ஞானசாரம், ஏன்னா நாங்கள் முஸ்லீம்களுனால எதுவுமே அவங்க சொல்ல. 1 மாதம் எங்களுக்கு வந்து கிளாஸ் எடுத்தாங்க. எங்களுக்கு ஞானசாரம்னு எப்படி இருக்குது, இந்த சுபாவம் எப்படி இருக்குது, நகை போடக்கூடாது, வெள்ளை ட்ரெஸ்ஸை தான் போடணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு உபதேசங்கள்லாம் சொன்னாங்க. அந்த 1 மாதத்துக்கு ஆனதுக்கு அப்புறம்தான் அந்த இப்போ நானஸ் அதாவது அலெக்ஸ் டேனியல் மூலமாக பிதா குமாரன் பசத்து ஆவினால் 2005 1999 நாங்கள் ஆண்டதை தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இந்த இடைப்பட்ட காலத்தில் நாங்கள் ஆண்ட இயேசுக்கு சில அன்பர் விஷயம் நாங்கள் ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு கடைசியான நவமானதை நான் பிடித்து கொண்டு இன்றைக்கி 25 வருஷம் ஆச்சு. 2வது என் மனைவி பிள்ளை நானும் என் மனைவியும் 2005 ஜனவரி 14 பிதா குமாரன் பசத்து ஆவியிலான நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்து கத்திரை சாத்தி 2வது என் பிள்ளைங்க எல்லாமே சின்ன பிள்ளைங்க, 2வது நாங்கள் அந்த சபைக்கு ஐக்கியமாயிட்டு சபைக்கு கொஞ்சம் அப்புறமேட்டு நான் கொஞ்சம் வேலைக்கெல்லாம் போக ஆரம்பித்தேன். கொஞ்சம் பொருளாதாரத்தில் கொஞ்சம் முன்னேற்றமாக இருந்துச்சு. ஆனால் 2வது என் பிள்ளைங்க எல்லாமே சின்ன பசங்க தான். அப்போ தான் பெரியவனுக்கு 5 வயசு நடக்குது, சின்னவனுக்கு 3 வயசு நடக்குது. அப்புறம் அந்த பாஸ்டர் அவங்களோட சபை ஐக்கியப்படி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு 5 வருஷம்தான் ஒரு பாஸ்டர் வந்து அவர் இருப்பாங்க. எங்கள் பாஸ்டர் வந்து சென்ட்ரல் பாஸ்டர், அவர் 5 வருஷம் ஆச்சுன்னா அவங்களுக்கு வேறு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி எங்களுக்கு அவர் ஞானஸ்தானம் கொடுத்த பாஸ்டர் ஒரு 5 வருஷம் இருக்கும்போது பழையபடி அவர் என்ன பண்ணிட்டாங்க, நாகூர் கோயில் அந்த பக்கம் தலைமை போதகர் வந்து வினீத் சதீஷ், அவர் நல்ல அருமையான தலைமை போதகர் தான். என்னாச்சுன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அவர் வேறு ஊர் மாற்றலாக போயிட்டார். அப்போ தான் எங்களுக்கு எல்லா சபை மக்களும் எல்லாம் கொஞ்சம் அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு தாய் தாப்பன் ஸ்தானத்தில் எங்களை வந்து நல்லா ஒரு விசாரிச்சார். மற்ற பாஸ்டர் வந்தாலும் அந்த சத்தியம்தான் பொதிக்க போகிறாங்க, இருந்தாலும் இவங்களோட ஒரு அன்பு வந்து இப்படி எல்லாம் உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எங்களுக்கு ஒரு மன கஷ்டமாகச்சு. ஆனால் புதுசாக வந்த ஒரு ஊழியர் அவரும் ஜோசுவான்னு சொல்லிட்டு அந்த பாஸ்டர் மாதிரி பார்த்தீங்கன்னா குறை சொல்லக்கூடாது, கொஞ்சம் அந்த ஆடு விசா மேய்ப்பன் மாறும்போது என்ன ஆகும்னா கொஞ்சம் இதாக இருக்கும். எங்களுக்கு அவர் பெரிய ஒரு மனம் வத்தமாச்சு. ரெண்டாவது என்னென்னா கொஞ்சம் பக்தியில் இருக்கும்போது திரும்ப பழையபடி என் தம்பிங்கெல்லாம் இந்த விஸ்கார் பண்ண ஆரம்பித்தாங்க. திரும்ப ஒரு பாடுகள் திரும்ப வர்றது போகிறது இப்படியே இருந்துச்சு எங்களுக்கு. திரும்ப என்னாச்சுன்னா கொஞ்சம் நான் பழையபடி கொஞ்சம் படித்தா படுக்கையே ஆகிட்டேனா. அப்புறம் இவங்களும் திரும்ப அந்த எம்மானுவல் லிலியா சிஸ்டர்னு சொல்கிறாங்களே லைட் ஆஃப் லைஃப் அவங்க அந்த ஊழியம், அப்போ தான் என்னாச்சுன்னா திரும்ப என்னை வீட்டில் வந்துக்கிட்டு பார்த்து போட்டு 05 அசம்பிளி திருச்சி காட்டூர் பாலாஜி நகரில் அப்போஸ்தலர் நல்ல ஒரு பிரதான ஒரு ஊழியர் ஜேம்ஸ் துர்வாஜா ஐயா அவர்னு சொல்லிட்டு அவரோட சபைக்கு என்னை கொண்டுட்டு போய் சேர்த்தாங்க. அங்கே தான் உண்மையான சத்தியத்தை போதகத்தை நல்ல தெளிவாக எனக்கு அந்த ஒரு தேவ மனுஷன் ஊழியர் அருமையான மனுஷன் அவர் அந்த சத்தியத்தை வேத வாசங்க வார்த்தைகளின் வழியாக அவர் ஒவ்வொன்றா பண்ணார். ஆனால் அந்த ஆண்டவருக்குள்ளே நான் வந்ததுக்கப்புறம் அந்த மன்னிப்புங்கிறது என்கிட்ட கிடையாது. சத்துருவ சினேகன் ஆண்டவர் சொல்கிறாரு, சினேகிக்கு என்னால் முடியல, மன்னிப்பு என்னால் மன்னிக்க முடியல. அந்த பக்தி அந்த பழைய அந்த சுவாத்தில் இருந்தேன். அப்போ தான் அவர் சொன்னார், அந்த அசுத்தாவி ஒரு வீட்டை விட்டு கிளம்பி சென்ற பின்பு அந்த வீடு ஜோடிக்கப்பட்டிருக்கும், திரும்ப வந்து காணும்போது அது பல இதாக அழுக்கப்பட்டிருக்கும் என்று அந்த வார்த்தையை சொல்லி இந்த மாதிரி தான் பிரதர் ஆனாசனம் எடுத்துட்டீங்க, நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் மன்னிக்கணும், நீங்கள் மன்னித்தா தான் அவர் விடுதலை உண்டா அப்படின்ட்டு பாச என்னால் முடியல பாச அப்படின்னு. அப்போ தான் அவர் சொன்னார், ஆண்ட இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கும்போது அவர் அடித்த ஜனங்களே வந்து அவர் மன்னிக்கலையா, பிதாவே இவர்கள் மன்னி இவர்கள் இன்னது என்று இவர்கள் தெரியாமல் தப்பிதாங்க செய்வர்கள் மன்னியும் அப்படின்னு பருந்து பேசுகிறார். அதே போல் நீங்களும் அந்த சுபாத்தில் வாங்க பிரதர், நீங்கள் அப்படி நீங்கள் மன்னித்தா தான் உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னாங்க. ரெண்டாவது எங்கள் மாமியார் பக்கமாக எனக்கு சரி கிடையாது, ஒரு துரோகம் பண்ணாங்க, அப்படி மன்னித்தா தான் பிரதர் உங்களுக்கு ஒரு ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யார் யார் உங்களுக்கு பிடிக்கலையோ அவங்க பேரெலாம் எழுதி கொடுங்க அப்படின்னாரு. கடகடனு ஒரு பேப்பரை எழுதி என் கூட பிறந்தவங்க பேர் அதே போல் எங்கள் மாமியார் எல்லா பேரும் நான் எழுதி கொடுத்தேன். எழுதி வாங்கி வச்சுட்டு அப்போ வந்து அவர் பிரேயர் பண்ணார், பிதாவே கத்தாவே சொத்திர ஜானஸ் பிரதர் இந்த மாதிரி எழுதி கொடுத்துருக்கார், இவரெல்லாம் வேசு நாமத்தினால என்னோடய சகோதரர் மன்னிக்கிறார், இவர்களை ஆசீர்வதித்து மன்னிக்கிறேன் கத்தாவே சொத்திரி பின்னாடி சொல் அவர் சொன்னார், இந்த மாதிரி இவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் மன்னிக்கிறேன், இவர்களுக்கு பின்பாக எழும்புகிற எல்லா டிமன் ஸ்பிரிட் ஆவியும் இயேசு நாமத்தில் முறியடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஜபம் பண்ணி கொடுத்தாரு. கொடுத்துட்டு என்ன பண்ணோன்னா, போங்க பிரதர், இந்த மாதிரி நீங்கள் யார் யார் உங்களுக்கு பிடிக்கலையோ அவங்களெல்லாம் போய் நீங்கள் மன்னிங்க பிரதர், நீங்கள் போய் மன்னிச்சிடுங்க அப்படின்னாரு. அப்போவே எனக்கு ஒரு இதாகச்சு, சரி நல்ல ஒரு சத்தியத்தை நல்லா போதிக்கிறாரு எங்களோட பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வல்லமையான ஊழியர். அதே போல் நான் போயிட்டு எல்லாத்தையும் வச்சு நான் அங்கேயே ஜபம் பண்ணி வீட்டில் எல்லாம் ஜபம் பண்ணி நேராக எங்கள் மாமியார் வீட்டுக்கு தான் வந்தேன். எங்கள் மாமியாருக்கு ஒரு ப்ராப்ளம் ஆச்சு, சாப்பிட முடியாமல் இந்த இடத்த தொண்டை கடிச்சிக்கிட்டு சாப்பிடவே எதுவுமே இருக்காது. நேராக சர்ச்சிருந்து நேராக எங்கள் மாமியார் வீட்டுக்கு போனேன். நானும் என் மனைவியும் போயிட்டு நேராக அவங்ககிட்ட போய் மன்னிப்பு கேட்டேன், மாமியார் என்னை வந்து மன்னிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் அவங்க பண்ணாங்க. நேரடியாக அவங்ககிட்ட போய் எங்கள் மாமியார்ட்ட நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன் நான் மன்னிச்சிருங்க, உங்களையும் நான் மன்னிக்கிறேன், கர்த்தருக்குள்ளே நான் ஆசீர்வதிக்கிறேன் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப இதாச்சு. என்னடா ஒரு மாப்பிள்ள வந்து மன்னிப்பு இல்லைப்பா ரிப்போர்ட் வேணும், என்னப்பா தப்பு பண்ணேன் அப்படின்னா, இல்லை நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்குறேன், ஏதாவது நான் பண்ணேன்னா அவங்கள வந்து மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு, இல்லைப்பா என்னால் சாப்பிட முடியலப்பா தண்ணி ஒன்று இறங்கலாம் அப்படின்னு. அப்போ இந்த பிரேயர் ஆயில் இருந்துச்சு. அப்போவே என்ன பண்ணேன், கையை வச்சு தொண்டையில் அப்படி கையை வச்சு ஜபம் பண்ணி ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த தொண்டை பகுதியில் கிரியச்சி எல்லாம் பொல்லாத அசுத்த ஆவி வானமண்டலத்தில் பொல்லாத சாத்தம் பிசாசம் ஆவி இயேசு நாமத்தில் சபிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் வச்சு பூசி பண்ண ஒரு 5 நிமிஷம்தான் இருக்கும், அவங்க தொண்டை ரிலீஸ் ஆச்சு. ஹலேலியா கத்துட்டேன். நான் அப்போ ஒரு வரத்தை கேட்டேன், ஆண்டவரே எங்கள் அப்போ ஒரு டாக்டர், அதே போல் நானும் வந்து ஒரு ஹீலிங் பண்ணணும் அப்படிங்கும் போது தான் எனக்கு கத்தர் வந்து சுகமளிக்கும் வரத்தையும் தீர்க்கதரிசன வரத்தையும் அந்நிய பாசங்களும் வரத்தையும் எனக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. கொடுத்து அந்த சபையில் நான் ஐக்கியமாகும் போது என்ன ஆச்சுன்னா, என்ன வந்து நல்லா அந்த சபையை போதகர் நல்லா ஒரு இன்க்ரீஸ் பண்ணார். எங்கள் சபையிலேருந்து எழுப்பி வடநாட்டு தேசத்துக்கெல்லாம் மிஷினரி போகும்போது கத்தர் வந்து என்னையும் ஒரு தெரிஞ்சு கொண்டு அவரே என்னை அனுப்பிவிட்டார். அவரோட சொந்த செலவில் பீகாரில் போய் லக்கி சராய் அப்படிங்கிற ஒரு பகுதியில் வந்து அப்போ ஆபரகம், அவரும் நாகர்கோவில்காரில் ஒரு நல்ல ஒரு ஊழியர். அந்த போயிட்டு ஒரு 10 நாள் நாங்கள் போயிருந்தோம். அந்த சபையில் பார்த்திங்கன்னா 2500 பேர், ஒரு தமிழ்நாட்டுக்காரே லக்கி சராய் பீகாரில் போயிட்டு அவ்வளோ ஒரு ஆத்மா படுத்திருக்காரு. அவரும் வல்லமை நான் ஊழியர். அப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி ஒரு பிரசங்கெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நாங்கள் சாட்சி சொன்னதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜனங்கள்லாம் வருவாங்க, உங்கள் காலை தொட்டு கும்பிடுவாங்க, உங்கள் காலை தொட்டு கும்பிட்டா நீங்கள் எதுவுமே பண்ணிடுறாங்க, ஏன்னா உங்கள் மேலே ஒரு மரியாதை. அது நம்ம தமிழ்நாடு, அது வேறு கலாச்சாரம். இவங்க கலாச்சாரம் வந்து அவங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னா அவங்க மரியாதை செலுத்துறது. நம்ம எப்படி குட் மார்னிங் சொல்லிட்டு கையை கொடுக்குறோம், அவங்க கலாச்சாரம் வந்து சின்ன பிள்ளை பெரிய பிள்ளை பண்ணால் காலை தொட்டு கூப்பிடுவாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது அவங்கள கை வச்சு நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள் அப்படின்னு. அப்போ தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த அபிஷேகம் வல்லமை சுகமளிக்க வரும். அப்போ ஒருத்தர் வந்து இப்படி வந்தார், கையை ஸ்ட்ரோக்கு காலு ஸ்ட்ரோக்கு, அவரால் முடியல. அப்புறம் நான் ஹிந்தியில் பேசினேன், இது எவ்வளோ நான் இருக்கு, நான் போத்தி நான் பயா அப்படின்னாரு. எப்போ இருக்குன்னா இந்த காலை எனக்கு ரொம்ப நாளாக எனக்கு வருஷம் அப்படின்னு. இயேசு நாமத்தினால போகணும், கட்டையில் கொடுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு கையை வச்சு தைரியமாக கையை வச்சுட்டேன். கையை வச்சு அவங்க வந்து என்ன, நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணோம், அவங்க வந்து வேப்பெண்ணெய் கடுகெண்ணெய் அப்படியே ஒரு வாழை இருக்கும், அந்த எண்ணெய் எடுத்து அவங்க மேலே தேய்ச்சி விட்டு, ஒன்றும் இல்லை ஒரு வார்த்தை இது தான் சொன்னேன், இயேசு நாமத்தில் நான் சுகம் உண்டாதாக, இயேசுன் கைகள் விழா கற்று கொடுத்தப்பட்ட அந்த ரத்தத்தை பூசிக்கிறேன் தெளிக்கிறேன் நான் சொல்லிட்டு ப்ரேயர் பண்ண கடைசியில் இப்படி ஆன கை நல்லாயி அவனை எனக்கு பகீன்னு ஆச்சு. என்னால் இப்படி ஒரு பெரிய மிரக்கல் இயேசு காலத்தில் நான் நடக்கிறது மாதிரி நம்ம நான் இப்படி வந்தால் இப்போ நல்லா இருக்கானா அப்படின்னு அப்போ தான் எனக்கு தெரியும். எனக்குள்ளே ஒரு அபிஷேகம் இறங்குறது, அந்த அபிஷேகத்தில் அந்த ஆண்டவர் அடுத்து இது வரைக்கும் நாங்கள் நிறையா பேருக்கு சுகப்படுத்திக்கும் பிசாசு பிடிச்சவங்கலாம் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது என்னோடய மனைவியும் என்ன பண்ணாங்கன்னா, இப்போ அவங்க ஒரு பாட்டில் கம்பெனி நம்ம திருச்சி பாரதாசன் யூனிவர்சிட்டி தாண்டியே இருக்கு, அவங்க வந்து ஒரு சூப்பர்வைசராக இருக்காங்க. அவங்களும் அந்த விசுவாசத்தில் நல்லா வந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஆண்டவர் கத்தர் ஒரு சுகமளிக்க வர அவங்கள்ட்ட வந்து நிறைய பேர் ஜெபம் பண்ணிக்குவாங்க. அக்கா இல்லைன்னா அவங்கள டாக்டர் தான் கூப்பிடுவாங்க, டாக்டர் அக்கா இந்த மாதிரி எங்களுக்கு தலைவலி வரும், ஏன்னா அந்த மிஷின் ஓடுறதுனால அந்த தலைவலி பாரம் இருக்கும். உடனே எண்ணெய் வச்சு எங்கள் மிஸ்ஸஸ் தலை பண்ணுவாங்க. பெரிய பெரிய இதெல்லாம் அவங்கள்ட்ட வந்திருக்கு. அதே போல் அவங்க கூட வேலை செய்கிற ஒரு செல்வம் அணிந்த ஒரு சகோதரி, அவங்க என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு பிசாசு வந்து ஒருத்தர் செத்து போன மனுஷன் தலை ரோட்டில் தலை நசுங்கி செத்து போயிட்டான். அவன் செத்து போனவன் இந்த சகோதரி மேலே வந்திருக்கேன். அவங்களும் போய் கோயிலெல்லாம் போய் பார்த்துருக்காங்க, காடு வெட்டு அது ஆடு வெட்டு அதை வெட்டு பூஜை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகரிச்சிருக்காங்க. ஒன்றும் முடியவே முடியல. அதுக்கப்புறம் நானும் மிஸ்ஸஸும் போய் எண்ணெய் வச்சு ஜபம் பண்ணோம். ஜபம் பண்ணி இப்படி கையை வச்சு தான் ஜபம் பண்ண அந்த அம்மா அப்படி டட்டான்னு கீழே வந்துச்சு. கீழே விழுந்தோடனே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம்தான் இருக்கும், எழுந்திரிச்சு அண்ணன் நல்லா இருக்குண்ணே இப்போ தான் தெளிவாக இருக்குது. ஆனால் அந்த உடம்புலேருந்து கேட்குறான், எனக்கு தலை தான் வேணும் அப்படின்னு. உனக்கு தலையும் கிடையாது வாலும் கிடையாது, இயேசு நாமத்தினால் போ அப்பால சாத்தானே அப்படின்னு தான் வார்த்தை தான். ரொம்ப ஜாஸ்தி அலட்டாலாம் ஒன்றும் பேசலை, இயேசு நாமத்தில் அதை சகதை விட்டு போ உனக்கு அப்படின்னு ஜபம் பண்ணேன். அதுக்கப்புறம் இங்கே இருந்தாலும் இது வந்து கொரோனாக்கு முன்னாடி நல்ல சம்பவம். இது வரைக்கும் அந்த சகோதரி நல்லா தெளிவாக இருக்காங்க போகிறாங்க. அதே போல் நான் வந்து ஏர்போர்ட்டுக்கு நான் வந்துட்டேன். ஏர்போர்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஒரு 7வது படிக்கிற பொண்ணு, அதாவது இந்த மூளைக்காய்ச்சின்னு சொல்லிட்டு ஒரு இது கொரோனாக்கு முன்னாடி தான். என்னாச்சுன்னா ஸ்கூலுக்கு போகும்போது வாமிட்டிங் எடுத்துருக்கு. வாமிட்டிங் எடுத்து என்னாச்சுன்னா மயக்க நிலையிலே அப்படியே ஸ்டோன் ஆகி எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, லோக்கலில் இருக்கிற ஆஸ்பத்திரி எடுத்துருப்பாங்க. ஆஸ்பத்திரி கொண்டு போகும்போது அங்கே டாக்டர் என்ன சொல்லிட்டார், இல்லை இது வந்து பிரெயின் இது அஃபெக்ட் ஆகிருக்கு, நீங்கள் ஜிஹெச்சு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டுக்கு பின்னால் தான் இருக்குது, அங்கேயும் தேவனோட நாமம் மகிமைப்பட்டுச்சு. கத்த அந்த இடத்துல ஒரு நான் நினைப்பதற்கும் வேண்டதுக்கும் அதிகமாக கிரியச்ச தேவ ஆவின் வல்லமன் படியாக அப்படின்னு ஒரு வசனத்தம் கத்தர் தமது வசனம் அனுப்பி குணமாக்கி எல்லா தீமைக்கும் விலக்கி காக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மேலே கையை மேலே வைக்கல கையை வச்சு ஜபம் பண்ண அந்த பொண்ணுக்கு உடனே ரிலீஸ் ஆகி அப்படியே கையை காலெலாம் இதாச்சு இத்தனைக்கும் ஐசியில் தான் வச்சதாக நல்லபடியாக இருந்துச்சு கத்தரோட நாமம் மகிமைப்படுறதாக ஆமேன்.
1: Holy Spirit, we welcome you. பரிசுத்த ஆவியானவரே உமது பிரசன்னத்தினால் எங்களை மூடிக்கொள்ளு.

சிந்திப்போம் செயல்படுவோம். கென்ட் 86 டன் எள்ளு வாங்கி அதுல எண்ணெய் எடுத்து வியாபாரம் பண்ண நினைச்சாரு. ஒரு விவசாயி அது விஷயமா 2-3 தடவை சந்திச்சு பேசிட்டு வந்தாரு. கொடுக்கல் வாங்கல் தொடர்பா எதுவும் முடிவாகல. ஒரு நாள் கென்ட் போன்ல அந்த விவசாயிக்கு, தயவு செய்து எள்ளை எனக்கு விற்பதில் முடிவை தெரிவிக்கவும், விற்பதாக இருந்தால் அடுத்த மாதம் 10 தேதிக்குள் அனுப்பவும் அப்படின்னு ஒரு SMS அனுப்புனாரு. அதுக்கு அந்த விவசாயி கட்டை விரல உயர்த்திருக்கிற மாதிரி இருக்கும் இமோஜிய அனுப்புனாரு. உடனே கென்ட் அந்த விவசாயி ஒப்புதல் தெரிவிச்சதா நினைச்சாரு. அடுத்த மாசம் வந்தது, அதுக்கடுத்த மாசமும் வந்தது, ஆனா எள் வந்து சேரல. கென்ட் கோபத்தோட அந்த விவசாயிக்கு எதிராக கோர்ட்ல கேஸ் போட்டாரு. தீர்ப்பு கென்ட் பக்கமே வந்தது. விவசாயி தன்னுடைய வாக்கை காப்பாத்ததுனால மிகப்பெரிய அபராத தொகை கென்ட்டுக்கு கொடுக்கணும்னு ஜட்ஜு தீர்ப்பு எழுதினாரு. அந்த விவசாயி அர்த்தம் புரியாம ஒரு இமோஜிய போட அதனால அவருக்கு வந்த பெரு நஷ்டத்தை பாத்தீங்களா? நம்முடைய அன்றாட வாழ்க்கையில அடுத்தவங்களோட தொடர்பு கொள்ள நமக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்குது. மாடர்ன் டெக்னாலஜியை சரிவர புரியாம நாம உபயோகிக்கும் போது மற்றவங்க நம்மளை தவறா புரிஞ்சுக்கிட வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஒவ்வொரு இமோஜிக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அது தெரிஞ்சு அதை நாம உபயோகப்படுத்தணும். எல்லாரும் ஒரு பொம்மையை போடுறாங்களேன்னு நாமும் சும்மா ஏதாவது ஒன்ன போடக்கூடாது. அது தவறான அபிப்பிராயத்தை ஏற்படுத்தலாம், மத்தவங்க மனசை புண்படுத்தலாம். புரியாம இமோஜிகளை உபயோகப்படுத்துறத தவிர்ப்போம். நம்முடைய கருத்துக்களையும் நோக்கங்களையும் துல்லியமா தெரிவிக்க பொருத்தமான மொழியில எளிய வார்த்தைகள்ல தெளிவா சொல்வோம். நம்முடைய வார்த்தைகள் குழப்பத்தை உண்டு பண்ணிடக்கூடாது, தீங்கு விளைவிச்சிடக்கூடாது. மரியாதையான வார்த்தைகளை உபயோகிப்போம். நம்முடைய வார்த்தைகள் அடுத்தவங்களை மேம்படுத்தணும், கட்டி எழுப்பணும். இதைத்தான் பரிசுத்த வேதாகமமும் நமக்கு கற்றுக் கொடுக்குது. பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவனுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள்.